0: வணக்கம். காலை மணி 8. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலை விரிவுபடுத்தியிருக்கிறது. பதிலடி கொடுக்கும் வகையில் ஹொர்முஸ் நீரிணை தொடர்பான எந்த நடவடிக்கையும் எல்லை மீறல் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா முதன்முறை ஈரான் தலைநகர் தெஹ்ரானை சுற்றியுள்ள இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் ராணுவ ஆற்றலை பலவீனப்படுத்த புதிதாக தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா கூறுகிறது. தொடர்ந்து 6வது நாளாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானில் உள்ள பாலங்கள், அணுசக்தி நிலையங்கள் ஆகியவற்றை தாக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறி வருகிறார். அப்படியொரு நிலை ஏற்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் மீது பெரிய அளவில் பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானிய ராணுவ பேச்சாளர் இப்ராஹிம் ஜுல்ஃபஹ்ரி கூறியிருக்கிறார். ஹொர்முஸ் நீரிணையில் அனுமதிக்கப்படாத பாதைகளை பயன்படுத்தும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஆனால் அந்த பாதைகள் தனது கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமெரிக்கா கூறி வருகிறது. ஹொர்முஸ் நீரிணை விவகாரமே இரு நாட்டுக்கும் இடையே புதிய சுற்று தாக்குதலுக்கு வித்திட்டிருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலிருந்து ஹொர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது. ராணுவ பலத்தின் மூலம் நீரிணையை திறக்கப் போவதாக அமெரிக்கா மிரட்டல் விடுக்கிறது. ஆனால் அதற்கு பல்லாயிரக்கணக்கான தரைப்படையினர் அல்லது பெரிய அளவிலான கடற்படை தேவைப்படலாம் என்று நிபுணர்கள் சுட்டுகின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்கப் போவதாக ஏமனின் ஹவுதி குழு மிரட்டல் விடுத்திருக்கிறது. விமான நிலையங்களை குறிவைத்து இருதரப்பும் தாக்குதல் நடத்திய பிறகு ஹவுதி குழு அவ்வாறு கூறியிருக்கிறது. திங்கட்கிழமை ஏமனின் சனா விமான நிலையத்தை சவுதி அரேபியா தாக்கியதாக ஹவுதி குழு குற்றஞ்சாட்டுகிறது. பதிலடியாக சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு விமான நிலையத்தை ஹவுதி குழு தாக்கியது. சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவுக்கும் இடையே 2022 அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. சுமார் 4 ஆண்டில் இப்போது மோசமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ரியாதில் உள்ள விமான நிலையத்தை தாக்கப் போவதாகவும் ஹவுதி குழு எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா அனைத்துலக மாணவர்களும் வெளிநாட்டு செய்தியாளர்களும் நாட்டில் தங்கியிருப்பதற்கான விதிகளை மேலும் கடுமையாக்கியிருக்கிறது. அதன்படி மாணவர் விசா வைத்திருப்போர் 4 ஆண்டு வரை அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படுவர். தொடர்ந்து படிப்பை நீட்டித்து காலவரம்பின்றி தங்கும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வரவே அந்த நடவடிக்கை என்று தாயக பாதுகாப்பு பிரிவு கூறியது. வெளிநாட்டு செய்தியாளர்களுக்கான விசா காலம் 240 நாட்கள். சுமார் 8 மாதம் என்ற வரம்பு விதிக்கப்பட்டிருக்கிறது. சீன குடிமக்களுக்கு மட்டும் அந்த கால வரம்பு 3 மாதமாக இருக்கும். புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பரில் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று தெரிகிறது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கடுமையான குறைகூறலை எதிர்கொள்கிறார். தற்காப்பு அமைச்சர் மிக்கைலோ ஃபெடரோவை மாற்ற முயன்றது அதற்கு காரணம். உக்ரைன் ராணுவத்தை நவீனமயமாக்கியதில் திரு ஃபெடரோவுக்கு முக்கிய பங்கு உண்டு. அவரை தற்காப்பு அமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்றுவதற்கு எதிராக உக்ரைன் மக்கள் கொந்தளிக்கின்றனர். தலைநகர் கீவிலும் மற்ற இடங்களிலும் போராட்டம் நடத்துவோர் உக்ரைனின் போர் முயற்சியை அரசாங்கத்தின் நடவடிக்கை கீழிருப்பதாக சாடினர். மேஜர் ஜெனரல் யோகினி கமராவை தற்காலிக தற்காப்பு அமைச்சராக நியமித்திருக்கிறார் திரு ஜெலன்ஸ்கி. ராணுவத்தின் ஒத்துழைப்பை மேம்படுத்த அந்த மாற்றம் என்கிறார் அவர். சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் இன்று அதன் 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. அதையொட்டி சாங்சுவரி ஆஃப் பவர் எனும் இருமொழி புத்தகம் வெளியிடப்படுகிறது. சுமார் 1 ஆண்டு அயராது உழைத்து தகவல்களை திரட்டி புத்தகத்தை எழுதியிருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் நளினா கோபால்.
1: சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கத்தின் 75வது ஆண்டு பயணத்தை முன்வைக்கும் இந்த நூலின் பெயர் சாங்சுவரி ஆஃப் பவர். இந்த நூலை எழுத தொடங்கியது வந்து போன ஆண்டு ஆகஸ்ட் மாதம். அப்பொழுது சங்கத்துடைய தலைவர் திரு தனபால் குமார் அவர்களும் துணை தலைவர் டாக்டர் பொன் சசிகுமாரும் என்னை சந்தித்து இந்த மாதிரி சங்கத்துடைய ஒரு ஆதாரபூர்வமான பாரபட்சம் இல்லாத ஒரு வரலாறு எழுதணும், அந்த வரலாறு வந்து அடுத்த தலைமுறை ஆசிரியர்களுக்கு வந்து போய் சேரணும்னு கேட்டுக்கொண்டாங்க.
0: சிங்கப்பூரில் தமிழ் கல்வி கடந்து வந்த பாதை, தமிழாசிரியர் சங்கத்தின் பங்களிப்பு உள்ளிட்டவற்றை புத்தகம் விரிவாக விவரிக்கும் என்கிறார் திருமதி நளினா.
1: இந்த நூலில் 10 அத்தியாயங்கள். இந்த 10 அத்தியாயங்களை நம்ம 2 பாகமாக பிரித்து கொள்ளலாம். முதல் பாகம் சிங்கப்பூர் தமிழ் கல்வியின் வரலாறு. அதை தாண்டி வந்தோன்னா அடுத்த 9 அத்தியாயங்களுமே சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் சங்கத்தோடைய வரலாறு. இந்த 2 வரலாறை இணைந்து சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் சங்கத்துடைய இடம், தமிழ் கல்வியின் வரலாறுல சங்கத்துடைய இடம் என்னது, அவங்களோட பங்களிப்பு என்னன்னு எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பா அமைந்ததுதான் சொல்லலாம் இந்த நூல்.
0: உலக அளவில் தமிழ் கற்றுக் கொடுப்போருக்கு உதவும் இணைய வாசலும் இன்று அறிமுகம் செய்யப்படும். கடந்த 75 ஆண்டுகளில் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கத்தின் பங்களிப்பை எடுத்துச் சொல்லும் கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. ஆர்க்கிட் கண்ட்ரி கிளப்பில் நடைபெறும் விழாவில் பிரதமர் லாரன்ஸ் வாங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்.
2: சொல்லும் பொருளும் கடுமை. மழை கடுமையாக பெய்தால் உயிர்களுக்கும் பயிர்களுக்கும் கடுஞ்சேதம் உண்டாகிறது. சிவ்யா கடுமை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
6: ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: தளபதி விஜய் உங்களுக்காக இடம் பெற்றது. ஒலி 9:06 நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இப்ப நான் வானொலியில் மட்டும் கிடையாதுங்க, டிக்டாக் லைவ் யா அந்த பக்கமா வந்தீங்கன்னா உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்களோட அரட்டையும் ஆரம்பிக்க போறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல. இப்போ டிக்டாக் லைவ்ல தமிழ் இருக்காரு, அவருக்கு ரஞ்சிதினி பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் புஷ்பா அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் வேற யாரு வாணி வந்திருக்காங்க, கண்ணன் நம்மோட உரையாடிக்கிட்டு இருக்காரு, பத்மினி, ஏ கே விஜய், ரோஸ், தேவி சுப்பிரமணியம், ஜனனி, அதுக்கப்புறம் ரூபி, இப்படி இன்னும் பலர் இருக்காங்க. நீங்களும் வாங்க டிக்டாக் லைவ் பக்கமா நீங்க இணைந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அங்க ஒரு பிரத்யேக போட்டியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தொடங்க போறேன். அந்த போட்டியின் வாயிலா நீங்க வெல்லலாம் ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவஸ்டா காஃபி. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு பரிசும் இருக்குது, ஜாக் சலாம் வழங்கும் 30 வெள்ளி பெருமானம் உள்ள பற்று சீட்டு. வெல்லணுமா? அப்ப நீங்க வாங்க டிக்டாக் லைஃப்ல இணையுங்க, அங்க மட்டும்தான் பிரத்யேக குறிப்பை நான் கொடுப்பேன், வானொலியில கேள்வி மட்டும்தான் கேட்பேன். கேள்வி கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது, வானொலி பக்கமாக இருங்க. இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையை பொறுத்தவரை இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தான்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1.29 வெள்ளி காசு, 1 யூரோ 1.48 வெள்ளி காசு, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.74 வெள்ளி காசு, 1 ஆஸ்திரேலியன் டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி காசு, 100 இலங்கை ரூபாய் 38 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 16 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: சலத்தை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சலத் கிண்ணம், காய்கறிகள் பழங்களின் கலவையோடு 5 மொறு மொறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக சேலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சேலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC ல சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சேலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கடைகளிலும் கிடைக்கும். சேலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC யில் வாங்குங்கள்.
1: Guangzhou, Bangkok, Langkawi மற்றும் Ho Chi Minh-க்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜாக் ஸ்ராம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A யில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
2: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கை.
5: ஏ துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க திண்டாக்க.

விஸ்வாசம் பரத்லேருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு நல்ல மங்காத்தா பட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அஜித் குமாரோட நடிப்புல வந்த இரண்டு படங்கள் பாடல்கள் நீங்க கேட்டீங்க. அடுத்ததா வராரு தளபதி விஜய், உங்களை ஆட வைக்க நீங்க தயார்னா இந்த பாடல்களை உங்களுக்காக எடுத்து

0: எப்போ வந்து பாருங்கள இன்னும் கொஞ்ச நேரத்தில். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு போட்டி அங்கும் காத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு குறிப்பு கொடுக்க போறேன். இந்த குறிப்பை வைத்து நீங்க இந்த கார்பந்து விளையாட்டாளர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த குறிப்பு என்னவென்றால், வானொலியில் நான் சொல்ல போறது கிடையாது, டிக்டாக் லைஃப்ல தான் முதல்ல சொல்ல போறேன், அதுக்கப்புறம் தான் வானொலியில வந்து சொல்லுவேன். ஆக என்ன எப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு இப்பவே தெரியணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய டிக்டாக் லைஃப் பக்கமா உடனடியா வாங்க, குறிப்பா முதல்ல அங்க கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் தான் வானொலியில கொடுப்பேன். ஆக யாரு முதல்ல பதில் சொல்றாங்களோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு தான் பரிசு. ஜோதி ஸ்டாபுஷ்ப கடை வழங்கும் காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. குறிப்பு வேணும்னு சொன்னா வாங்க டிக்டாக் லைஃப் பக்கமா.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIE துவாசல் வழியில் BKE எக்ஸிட் அங்கே, காரணம் விபத்து நேர்ந்துள்ளது. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் KPEக்கு பிறகும் சிம்ஸ் அவென்யூ எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது, வாகனங்களும் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண பாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு பாருங்கள்.
1: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
2: இனிமே SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் தான்.
3: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
5: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? MaxOnline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
6: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: சச்சின் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, யூத் படத்துல உங்களுக்காக பாடல் இடம் பெற்றது. சரி, நாம அஜித்குமார் பாட்டை கேட்டாச்சு, தளபதி விஜய் பாடலை கேட்டாச்சு, அடுத்ததா சிவகார்த்திகேயன் பக்கமா போகலாமா? சிவகார்த்திகேய அனிருத்தோடைய காம்போல இரண்டு பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. டிக்டாக் லைவ் பக்கமா வந்தீங்கன்னு சொன்னா அங்க உங்களுக்காக பிரத்யேக குறிப்புகளை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கொடுத்துட்டேன். அவங்களுக்கு தெரியும் குறிப்பு என்னன்னு. இப்போ வானொலி நேர்களுக்கான அந்த குறிப்பு. ஆக ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவல் ஸ்டா காஃபி பரிசை காத்துட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவர் ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டியில விளையாடிய ஒரு மிட்ஃபீல்டர். இவருடைய எண் பின்னாடி அந்த எண்ணெலாம் வச்சிருப்பாங்களே ஒவ்வொரு ஆட்டக்காரரும், இவருடைய எண் மிட்ஃபீல்ட்ல சிறப்பாக விளையாடுற மூன்று இடங்களை ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட அதன் கூட்டல் என்ன அமைந்தது. அதுக்கு காரணம், ஒரு முழுமையான மிட்ஃபீல்டராக நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்ணை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ஒரு ஆட்டக்காரர் சொல்லியிருந்தார். இவர் இங்கிலாந்தை சேர்ந்த ஆட்டக்காரர். யார் இவர்? சரியா சொல்ற அந்த முதல் நேருக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. வாட்ஸ்அப் நீங்க அனுப்பலாம் இப்பவே எங்களுக்கு 9678899688
1: நிலவரம்
0: 8:40 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா செங்காங்கை நோக்கி செல்லும் அப்பர் செரங்குன் சாலை. செரங்குன் சாலைக்கு பிறகு உள்ள மூன்றாம் தடத்திலும், துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ பிகேஇக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வெற்றியை சத்தமா கொண்டாடி இருக்கீங்க போல. ஆனா உங்க வயிறு இன்னும் அதிகமா சத்தம் போடுதே, பசிக்குதா? அதுக்கு தான் கனேடியன் 241 பீட்சாவின் C41 பாக்ஸ் இருக்கே. ஒரு பீட்சா பெட்டியில ஒரு பிரதான உணவு, துணையா இரண்டு உணவு வகைகள், ஒரு பானம், இவையெல்லாம் 10 வெள்ளி துணிர் காசுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
1: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
2: ஏன் அவசியம்னா,
1: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
2: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
1: இப்போதே அழைங்க 6334-1055, 6334-1055.
3: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில கேஎஃப்சி கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்க, இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்குகள் கொண்ட கறி. ஊற்றுங்க, ஊற்றுங்க.
0: கேஎஃப்சில புத்தம் புதுசா கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்க, இரண்டு ஒரு ஒரு பிராட்டங்களுக்கு இடையில நாவூரும் சுவை கொண்ட கோழி துண்டு, கீரை, காரமான சம்பால், அதோட சூட நீங்க கறிய மேல ஊற்றி சாப்பிட்டா ருசியா ருசி. இன்னைக்கு ருசித்து மழுங்க, கேஎஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை,
4: வணக்கம் சிங்கே.

0: 8:50 ஆகிவிட்டது. விறுவிறுப்பான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க, டிக்டாக் லைவ் ஆயில இணைந்திருக்கீங்க, மிக்க நன்றி. அடுத்து உங்களுக்காக வருது ஒரு ஸ்டிக்கர் அனுப்பி வச்சிருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. நான் சார் காலங்காத்தால என்ன சிரிக்க வச்சதுக்கு மிக்க நன்றி. சரி அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா பரிசெல்லாம், ஓகே பாய் அப்படின்றீங்களா? கிடையாதுங்க. காரணம், ஜாக் சலாம் இந்தியா வழங்கும் 30 வெளிப்புறமா நம்ம பட்டுச்சிட்டு யா என் கைவசம் இருக்கு, ஜெயிக்கணுமா? அப்ப நீங்க வானொலி பக்கம் பாருங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம்.
1: 96 இந்தியா போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. அப்ப செரங்குன் சாலை, குறிப்பாக செங்காங்கை நோக்கி செல்லும் வழியில் செரங்குன் சாலைக்கு பிறகு விபத்து. துவாசை நோக்கி செல்லும் AYE ஜுரோங் பாட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. அதனையடுத்து CTE AYE செல்லும் வழியில் ஹேப்ளாக் சாலை எக்ஸில் அங்கே போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. நேரம் இப்பொழுது 8:53 சில வினாடிகள் மட்டுமே.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
0: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
4: நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
0: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
4: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
0: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
4: ஒலி 968
0: கேட்டாலே பரவசம்.
4: ஒலி 968.
0: வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. உங்களுக்கே தெரியும் எங்க போகலாம், என்ன பார்க்கலாம், என்ன சாப்பிடலாம், எதெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். இதையும் தாண்டி விரிவா தகவல்களை தெரிந்து கொள்ளணும், அதுவும் நேரடியா உட்காந்து ஒருத்திட்டு போய் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேர்ல்ட் டிராவல்ஸ் வரப்போகுது, அங்க இருக்காங்க சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ். ஆனா ஆமாங்க, இன்று தொடங்கிருச்சு. சொல்ல போனா காலையில 11 மணிக்கு நீங்க டானு மெரினா ஸ்கொயர் 2nd level இருக்கிற சென்ட்ரல் ஏட்ரியம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க உங்களுக்காக ஒரு பூத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ். அங்க உங்களுக்கு எல்லா தகவல்களையும் வழங்குவாங்க, அது மட்டும் இல்ல பிரத்யேக சலுகைகள், அதாவது அங்க போய் பாக்குறவங்களுக்கான பிரத்யேக சலுகைகளும் உண்டு. கேட்கும் போது நல்லா இருக்குல்ல, எதுக்கு வாய்ப்பு தவிர விடுறீங்க, சலுகைகளை பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமா கிளம்பி வாங்க டோக்கியோவுக்கு. உங்களை சந்திக்க நான் ஆவலா காத்துட்டு இருக்கீங்க. இன்றிலிருந்து July 19 வரை, ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 11 மணியிலிருந்து 8 மணி வரை மெரினா ஸ்கொயர் 2nd level சென்ட்ரல் ஏட்ரியம் அங்க நடக்குது வேர்ல்ட் டிராவல் ஃபேர். போய் பாருங்க, சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க.
5: நம்ம பேட்ட கருப்பாய கூப்பிடுறேன் பாரு, டே பிளேடு நீ பெட்டிய போடு.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ, புஷ்ப கடை,
3: நல்ல தருணங்களை தருவேனும் புன்னகையில் மகிழ்வேன்.
4: முகமது ரஃபி மற்றும் குழுவினர் வழங்கிய பாடலை கேட்டீங்க. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. 9:05 ஆகிவிட்டது. விறுவிறுப்பான பாடலை கேட்டுட்டு இருக்கோம், வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. டிக்டாக் லைஃப்ல இருக்கோம். டிக்டாக் லைஃப்ல கிட்டத்தட்ட 30,000 லைக்ஸ் கிடைச்சிருக்குது. லைக்ஸ் வாரி வழங்கி வாழ்த்துக்களை, அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. சரி, இப்ப இன்னொரு மகிழ்ச்சியான தகவல் சொல்லட்டுமா? நீங்க ஜாக்ஸலாம் இந்தியா வழங்கும் 30 வெள்ளி பெருமானம் உள்ள பட்டச்சிட்ட வெல்ல முடியும். எப்படி? ரொம்ப ரொம்ப சுலபம். நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க டானு பதில் சொல்லணும். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 9678889688. என்ன கேட்கவே இல்லை, அதுக்குள்ள புஷ்பா கேள்வி பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுது புரியுது. ஓகே காய்ஸ், ரொம்ப சுலபம். அண்மையில, அதாவது இன்னைக்கு காலம் காத்தால ஒரு காணொலியை நான் வெளியிட்டு இருந்தேன். ஆமாங்க, நான் அண்மையில ஜேபிக்கு போனேன். அங்க 2 முக்கியமான பிரதான நடவடிக்கையில ஈடுபட்டு இருந்தேன். அந்த 2 சேர்த்து வெறும் 30 வெள்ளி தாங்க செலவு செய்தேன். அந்த 2 என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வந்து சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு. ஜாக்ஸலாம் இந்தியா வழங்கும் 30 வெள்ளி பெருமானம் உள்ள பட்டுச்சீட்டு வெல்லணுமா? காணொலி போய் பாருங்க. இங்க பாக்குறதுன்னு தெரியலையா? அட, நான் உங்களுக்கு கொடுக்கற லிங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678889688. விறுவிறுப்பான பாடல்கள்லாம் தொடர்ந்து உங்களுக்காக வரப்போகுது. அடுத்து நம்ம போக போறது 90 பக்கமா. இதோ உங்களுக்காக இணைந்திருக்க என்னோட இது ஓலி 9 6 8 கேட்டாலே பரவசம்.

0: சென்னை குவாங்டோ பேங்காக் லங்காவி மற்றும் ஹோச்சுமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச் சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாமி இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி மும்பை சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி எடுக்கும்.
1: ஸ்ரீமன்சாலி முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
3: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்
4: கொஞ்சம் சிந்தனை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: என் ஆசை மச்சாம்பரத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால திருமதி பழனிசாமி படத்துல இருந்து உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற்றன. விறுவிறுப்பான பாடல்கள்லாம் வெள்ளிக்கிழமை அதுமா வரலனா எப்படிங்க? தொடர்ந்து கேட்போம் வாங்க. நினைவிற்கும் வரைபடத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. அதனை அடுத்து இந்து பட பாடலும் காத்துட்டு இருக்கு. தேனி சித்தின்ற தேவாவுடைய சில இரண்டு பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க செவிகளுக்கு இணைந்திருங்க. என்னோட நேரம் இப்பொழுது 9:19 ஆகிவிட்டது.
1: போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்துக்கள் நேர்ந்துள்ளன. பிகேஇ பிஐஇ செல்லும் வழியில் புகேட் பாஞ்சாங் சாலைக்கு பிறகும் டேரி ஃபார்ம் சாலைக்கு பிறகும் விபத்துக்கள் நேர்ந்துள்ளன.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: உங்களுக்கு தெரியுமா?
1: இதே நாள் ஜூலை 17 தேதி 1955 ஆண்டுல அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா அப்படிங்கிற பகுதியில திறக்கப்பட்டது உலக புகழ்பெற்ற உல்லாச தலமான டிஸ்னிலேண்ட்.

0: எந்த இசையை கேட்டாலே தெரியும். அடுத்து நீங்க பாக்க போறது ஒரு டிஸ்னி சார்ந்த படம் அப்படின்னு. டிஸ்னி படங்களை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் பல பேர் இருப்பாங்க, அதுல நானும் ஒருத்தர். சரி, டிஸ்னில என்ன பொறுத்தவரை இத முதல் முதல்ல போய் பார்த்த நபர் யாருன்னு கேட்டீங்க அசந்து போயிடுவீங்க. அது வேற யாரும் இல்ல, வால்ட் டிஸ்னியின் சகோதரர் ராய் ஓ டிஸ்னி. இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புண்டகை
4: சாதரண
5: ஐயா
4: தனசா
6: தொரடே நோதுரா
4: வண்டம்பா.

0: ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
1: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
0: உடல்நிலை சரியானது போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
1: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
0: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.
5: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம் ஜம் ஜம் ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: ரோட் சிங்கப்பூர்
1: பீட்சா ஹாட்டின் சீசி ஏழு பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் ஜூலை 26 வரை ஒரு சீசி பீட்சா 13.95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச் ட்ரஃபல் ஷ்ரூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: நீங்க நாடலாமே, என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
0: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com. இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
3: எங்களுக்கு இன்னும் வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
3: எனக்கு எல்லாமே வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலமேனியா, சீஸ் அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாம்பல நல்ல தொட்டு குழச்சு சாப்பிடுங்க. சாந்தலியே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: அசுர் என்பரத்தில் இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால அமர் என்பரத்தில் இருந்து பாடல் இடம்பெற்றது. ஆதித்தினுடைய இசையில வந்த இரண்டு பாடல்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வித்யாசாகர் இசையில இந்த பாடலை கேட்க போறோம். போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. KJEPIE செல்லும் வழியில் அங்கே வாகனம் பழுதாகி உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: ஜிஜினை ஒலி 9:08
1: சினிமா சினிமா
0: கூடிய விரைவில் வெளிவர காத்திருக்கிற திரைப்படம் த டார்க் ஹெவன். அந்த படத்துல இருந்து ஒரு சில பகுதிகளை இப்ப கேட்போம் வாங்க.
2: இங்க நம்ப முடியாத பல கதைகள் உண்டு. அதுல சில கதைகள் நம்பிக்கை ரீதியானது.
3: நைட் 1 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு சார்.
2: திடீர்னு ஒரு வயலட் சத்தம் கேட்டு
0: ஒரு சில பகுதிகளை நீங்க கேட்டீங்க. பாலாஜி இயக்கியிருக்கிற இந்த படம் July 17 வெளிவர இருந்தது. ஆனா ஜனநாயகன் படம் அடுத்த வாரம் July 23 வெளிவர போகுது அப்படிங்கிற தகவல் வந்த கையோட நாங்க இந்த போட்டிக்கு வரல. அந்த படம் முடிந்த பிற்பாடு நாங்க வரோம் அப்படின்னு த டார்க் ஹெவன் படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க.
4: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க குறையாத தங்கம் தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட் சிங்கப்பூர் தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-ன் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
1: மாலா, மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
2: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
1: உடல்நிலை சரியானது போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
2: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
1: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029 நீ இதை முடித்தால் 10 மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
3: பாரம்பரிய மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
4: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
3: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
4: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
3: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
4: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.

போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம், நான் சஞ்சய் பேசுறேன். ஜேபியில சாப்பிட்டதும் இந்த வில்வித்தை போட்டியில போய் பங்கேற்றது, இதுதான் சரியான பதிலா இருக்கும் நீங்க.
1: சமீபத்தில் ஜோஹாபாருக்கு நான் போயிருந்தேன். அங்கே சிங்கப்பூர் காசு 30 வெள்ளிக்கு நான் சாப்பிட்டேன். அதே நேரத்தில் வில்வித்தை ஆச்சரியில் ஈடுபட்டேன். எங்கே போனேன், எதை சாப்பிட்டேன், எதை விளையாடினேன், குறிப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பதிவிட்டு ஒரு காணொலியாக வெளியிட்டிருக்கேன். இந்த காணொலியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக போகலாம், @only968fm. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து நான் எங்கே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதையும் அந்த காணொலிக்கு கீழே நீங்கள் உங்கள் கருத்துக்களாக பதிவிடலாம். இந்த தகவலோட விடைபெற்றுக் கொள்வது நான் ரவி ஜி. வார இறுதி உங்களுக்கு பிரமாதமா அமையட்டோங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்களை வானொலியிலும் டிக்டாக் லைவ்லயும் இன்னும் சந்திக்க வந்துடுறேன். பாய்.

0: வணக்கம். காலை மணி 10. மீடியா கப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஈரானில் உள்ள விமான நிலையம், பாலங்கள், ரயில் நிலையங்கள் ஆகியவற்றின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரான் ராணுவத்தின் ஆற்றலை மேலும் பலவீனப்படுத்த அமெரிக்கா 6வது நாளாக தாக்குதலை தொடர்கிறது. ஹமாஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவதன் தொடர்பில் இருதரப்பும் மீண்டும் சண்டையிடுகின்றன. நீரிணைக்கு அருகேயுள்ள கிஷ்ம தீவு, அணுமின் நிலையங்கள் அமைந்துள்ள பந்தர் அபாஸ், பஷர் ஆகிய இடங்களை அமெரிக்கா தாக்கியதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஹர்முஸ்கான் வட்டாரத்தில் 2 பாலங்கள் தகர்க்கப்பட்டதாக தெரியவந்திருக்கிறது. பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்களை வேண்டுமென்றே தாக்கக்கூடாது என்று 1949 ஆண்டின் ஜெனீவா ஒப்பந்தம் வலியுறுத்துகிறது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக வெள்ளை மாளிகை பேச்சாளர் கேர்லின் லெவிட் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடன் ஈரான் பேச விரும்புவதாகவும் அவர் சொன்னார். ஹர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் தாக்கப்பட்டதற்கான விளைவுகளை ஏற்படுத்தாமல் திரு டிரம்ப் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று திரு வாட்டி கார்லின் கூறினார். ஈரானுக்கு நன்மை அளிக்காத உடன்பாட்டை மதித்து நடக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்று அந்நாட்டின் மூத்த பேச்சாளர் மஹமது பாகர் கலிபாப் தெரிவித்திருக்கிறார். ஹர்முஸ் நீரிணையில் ஈரான் வகுத்திருக்கும் நடைமுறை சரியாக பின்பற்றப்படுவதில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். இதற்கிடையே 2024 டிசம்பரில் தடுத்து வைக்கப்பட்ட அமெரிக்க கைதியை விடுவித்ததற்காக திரு டிரம்ப் ஈரானை பாராட்டினார். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஈரான் அந்த முடிவெடுத்ததாக ட்ருத் சமூக ஊடகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்க கைதி எவரையும் விடுவிக்கவோ பரிமாறிக்கொள்ளவோ இல்லை என்று ஈரானின் நீதித்துறை தெரிவித்திருக்கிறது. செங்கடலில் உள்ள கப்பல் போக்குவரத்து பாதையை முடக்கி வைக்க தயாராக இருக்கும்படி ஹவுதி கிளர்ச்சி குழுவிடம் ஈரான் கூறியிருப்பதாக தெரியவந்திருக்கிறது. அமெரிக்கா ஈரானின் மின்சார கட்டமைப்புகளை தாக்கினால் செங்கடலில் உள்ள பாபுல் மந்திப் நீரிணையை மூட தயாராக இருக்கும்படி ஹவுதிகளிடம் ஈரான் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அதுகுறித்து ஆலோசனை நடத்திய ஈரான் ஹவுதி குழுவுக்கு தகவல் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது. பாபுல் மந்திப் நீரிணை முடக்கப்பட்டால் உலக அளவில் எண்ணெய் விநியோகத்துக்கும் எரிசக்தி சந்தைக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்படலாம். சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி சென்ற மாதம் 20 விழுக்காட்டுக்கு மேல் உயர்ந்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தயாரிப்புகளுக்கான தேவை அதிகரித்திருப்பது அதற்கு காரணம் என்று என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் கூறியது. குறிப்பாக ஒருங்கிணைந்த மின்சுற்றுகள், கணினிகள் முதலியவற்றுக்கான தேவை ஏற்றுமதி வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருந்தது. மின்னியல் பொருட்களின் ஏற்றுமதி சென்ற மாதம் 105 விழுக்காட்டுக்கு சற்று உயர்ந்தது. தைவான், அமெரிக்கா, தென்கொரியா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற மாதம் எண்ணெய் சாரா பொருட்கள் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஜூன் மாத மொத்த வர்த்தகம் சுமார் 158 பில்லியன் வெள்ளியாக இருந்தது. சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் இன்று அதன் 75 ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. அதையொட்டி சாங்சுரி ஆஃப் பவர் எனும் இருமொழி புத்தகம் வெளியிடப்படுகிறது. சுமார் ஓராண்டு அயராது உழைத்து தகவல்களை திரட்டி புத்தகத்தை எழுதியிருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் நளினா கோபால்.
1: சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கத்தின் 75 ஆண்டு பயணத்தை முன்வைக்கும் இந்த நூலின் பெயர் சாங்சுரி ஆஃப் பவர். இந்த நூலை எழுத தொடங்கியது வந்து போன ஆண்டு ஆகஸ்ட் மாதம். அப்பொழுது சங்கத்துடைய தலைவர் திரு தனபால் குமார் அவர்களும் துணைத் தலைவர் டாக்டர் பொன் சசிகுமாரும் என்னை சந்தித்து இந்த மாதிரி சங்கத்துடைய ஒரு ஆதாரபூர்வமான பாரபட்சம் இல்லாத ஒரு வரலாறு எழுதணும், அந்த வரலாறு வந்து அடுத்த தலைமுறை ஆசிரியர்களுக்கு வந்து போய் சேரணும்னு கேட்டுக்கொண்டாங்க.
0: சிங்கப்பூரில் தமிழ் கல்வி கடந்து வந்த பாதை, தமிழாசிரியர் சங்கத்தின் பங்களிப்பு உள்ளிட்டவற்றை புத்தகம் விரிவாக விவரிக்கும் என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் நளினா.
1: இந்த நூலில் 10 அத்தியாயங்கள். இந்த 10 அத்தியாயங்களை நம்ம 2 பாகமாக பிரித்து கொள்ளலாம். முதல் பாகம் சிங்கப்பூர் தமிழ் கல்வியின் வரலாறு. அதை தாண்டி வந்தோன்னா அடுத்த 9 அத்தியாயங்களுமே சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் சங்கத்தோடைய வரலாறு. இந்த 2 வரலாறை இணைந்து சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் சங்கத்துடைய இடம், தமிழ் கல்வியின் வரலாறுல சங்கத்துடைய இடம் என்னது, அவங்களோட பங்களிப்பு என்னன்னு எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பா அமைந்ததுதான் சொல்லலாம் இந்த நூல்.
0: உலக அளவில் தமிழ் கற்றுக் கொடுப்போருக்கு உதவும் இணைய வாசலும் இன்று அறிமுகம் செய்யப்படும். கடந்த 75 ஆண்டுகளில் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கத்தின் பங்களிப்பை எடுத்துச் சொல்லும் கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. ஆர்க்கிட் கண்ட்ரி கிளப்பில் நடைபெறும் விழாவில் பிரதமர் லாரன்ஸ் வோங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை பிரேசில் கடுமையாக சாடியிருக்கிறது. நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகளை காரணம் காட்டி பிரேசிலில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு அமெரிக்கா 25% வரி விதித்திருக்கிறது. வரும் 22ஆம் தேதியிலிருந்து அது நடப்புக்கு வருகிறது. அமெரிக்காவின் நடவடிக்கை நியாயமற்றது, அரசியல் நோக்கமுடையது என்று பிரேசில் குற்றம் சாட்டுகிறது. பதிலடியாக அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிக்க திட்டமிடுகிறது பிரேசில். அமெரிக்காவின் நடவடிக்கையை எதிர்த்து உலக வர்த்தக நிறுவனத்திடம் முறையிடவும் பிரேசில் பரிசீலிக்கிறது. கனடா முழுதும் 800க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. அங்கிருந்து எழும் அடர்ந்த புகை அமெரிக்கா வரை பரவியிருக்கிறது. மிச்சிகன், மின்னசோட்டா மாநிலங்களின் சில பகுதிகளில் காற்றின் தரம் அபாய கட்டத்தை எட்டியிருக்கிறது. அங்குள்ள மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரேட் லேக்ஸ், அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகள் ஆகியவற்றிலும் அத்தகைய எச்சரிக்கை நடப்பில் இருக்கிறது. இதற்கிடையே கனடாவில் பழங்குடி இனத்தினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பருவநிலை மாற்றத்தால் அடிக்கடி தீவிரமாக காட்டுத்தீ பரவல் ஏற்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
3: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில்
4: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
5: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
2: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
4: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
2: சுகாதார விழா 2026.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதை நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 முதல் 20:10 வரை. அனுமதி இலவசம்.
4: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
5: எங்களுக்கு இன்னும் வேணும்.
4: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
5: எனக்கு எல்லாமே வேணும்.
4: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாவா இருந்தா சரி. மிக்க நன்றி.
6: மாலை 10 முதல் பிற்பகல் 2 வரை ஆனந்தம் ஆரம்பம்.
7: இதனாலயே காலை பொழுதுல சில நேரங்கள்ல இதுவே நம்ம மூட மாத்தி விட்டுரும். ஐயோ, நம்ம வந்து வேலைக்கு போறோம், அந்த காலை 3 விபத்துகளை
0: பார்த்தேன், அந்த பதட்டமும் நமக்கு இருக்கும் இல்லையா, நம்ம சரியா போய் சேர்ந்துருவோமா, அதே நேரத்துல விபத்துக்குள்ளானவங்க எப்படி இருக்காங்க அவங்கள பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், பிரார்த்தனை செய்வோம், அதே நேரத்தில் நம்மளும் வேலைக்கு ஒரு பீஸா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு ஓடிட்டு இருக்கோம். ஐயோ, இதன் பிறகு நான் இதை செய்யணுமே அது செய்யணுமே ஒரு பதட்டத்தோடய நம்ம நாளை ஆரம்பிப்போம்.
7: ஆமா, தக்க தையா தையான்னு போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை. நீங்க வந்து எந்த ஒரு பதற்றமும் இல்லாம நிதானமா இருந்தீங்கன்னா அந்த டோமினோ எஃபெக்ட், இப்ப நீங்க கவலையா இருந்தா மற்ற சூழ்நிலை எல்லாமே கவலையாயிரும், நீங்க சந்தோஷமா இருந்தா அப்படியே பரவும். அதனாலதான் ஹலிமாவும் நானும் என்ன தாண்டி வந்தாலும் இந்த காலை பொழுதுல சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறோம். ஏன்னா அது ஒரு டொமினோ எஃபெக்ட்.
0: அதுதான் நம்முடைய வேலையின் சிறப்பு. நான் நினைக்கிறேன், குடும்ப சூழல் எப்படி இருந்தாலும் சரி, வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை விபத்துகளோ அல்லது போக்குவரத்து நெரிசலோ இல்ல நாள் வந்து சரியா ஆரம்பிக்காம இருந்தாலும் யாராவது நம்மளை எரிச்சப்படுத்திருப்பாங்க, அது எதுவுமே நம்மளை பாதிக்காத மாதிரி நிகழ்ச்சி படைக்கிறோம் இல்லையா, அதுதான் வானொலி படைப்பாளர்களுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம மட்டும் கிடையாது, இந்த கஸ்டமர் சர்வீஸ்ல வேலை பாக்குறவங்க, யாரெல்லாம் பொது இடத்துல வேலை பாக்குறீங்களோ உங்களுக்கு நாங்க தலை வணங்குறோம்.
7: உங்களுடைய

0: இனிப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: 26
1: மீண்டும் வந்துவிட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தமும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 26.
1: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 26.
4: ஆமாலிமா, நானும் ரத்த பரிசோதனை செய்து பல மாதங்கள் ஆயிட்டு. ஞாயிற்றுக்கிழமை July 19 நாங்க இருப்பேன், அதனால காலை 8:30 என்ன பாக்க வந்துருங்க. என்ன பாக்க தருங்க? மருத்துவ பாக்க வந்துருங்க. ரத்த பரிசோதனை ஒண்ணா செய்வோம் நம்ம
0: எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். ஆனா என்ன, அனுமதி இலவசமா இருந்தாலும் பதிவு செய்யணுங்க. இணையதளத்துக்கு சென்று பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சாதான் அவங்களால உங்களை சீக்கிரம் பார்க்க முடியும். காத்திருக்கிற நேரமும் குறைவா இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தயவு செய்து பதிவு செஞ்சுக்கிட்டு வாங்க. அந்த லிங்க் வேணும்னா கேளுங்க, நாங்க உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறோம்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ பூஜிமலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷீபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ பூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

0: சைடல்வி சாலை, சரங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையும் சிங்கப்பூர்.
1: ஒரு விமானி, இது இங்கிலாந்துல நடந்த ஒரு நிகழ்வு. அவரு தன்னுடைய இந்த விமானத்தை பறக்க வச்சிருக்காரு, ஏன்னா ஒரு பகுதி அந்த விமானத்துல மாத்திட்டாங்களா, அதை பரிசோதித்து பாக்குறதுக்கு எல்லாமே சரியா இயங்குதா அப்படின்னு பரிசோதித்து பாக்குறதுக்கு அந்த விமானி என்ன செஞ்சிருக்காரு, அந்த விமானத்தை பறக்க 2 மணி நேரம் ஆகாயத்திலே இருக்கணும், எல்லாமே சரியா இயங்குதா அப்படின்னு. அப்ப அவரும் 2 மணி நேரம் மேல சுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. எங்க அவர் குறிப்பா
2: ஆட்டோ பைலட் போட்டுட்டா?
1: இல்ல இல்ல, அதுதான், அவர் ஆட்டோ பைலட்ல போடல. ஏன்னா அவர் அந்த விமானத்தை சனிக்கிழமை காலை 11:30 லிவர்பூல்ல இருந்து எடுத்திருக்காரு, புறப்பட்டிருக்காரு. அங்க இருந்து பறந்துகிட்டே இருக்கும் போது அவருடைய விமானத்தை வச்சு எழுதிருக்காரு விமானத்துல, ஆகாயத்துல எழுதிருக்காரு.
2: அதாவது ரூட் மேப்பிங் பண்ணும்போது
1: எழுத்துக்களை
2: வரைஞ்சிருக்கிறாரா?
1: ஆமா, தன்னுடைய விமானத்தை வச்சு. அப்ப அவரு எவ்வளவு திறமையான ஒரு விமானியா இருக்கணும், காத என்ன சரியா தெரிஞ்சிருக்கணுமே, எங்க திரும்பணும், வலது பக்கமா இடது பக்கமா, அந்த பி எழுத்து வர்றதுக்கு, ஓ அந்த எழுத்துக்களை வந்து வடிவமைக்கிறதுக்கு சரியான திசையில அவர் பறக்கணும், அந்த அளவுக்கு அவர் போர்டா இருந்தாராம்.
2: நல்லவேளை நம்ம வேலையில வந்து இந்த சோர்வடைகிறதுக்கு போரிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா பாடல்கள் நம்ம வந்து உற்சாகப்படுத்திடும். ஆனா அதையும் தாண்டி போர் அடிச்சுன்னா நம்ம நேர்களை பேசணும் ஆசைப்படுவோம். இப்ப நேர்கள் அவங்க போரிங் ஆச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க?
1: நீங்க நடக்கும்போது எழுத்துக்களை வடிவமைச்சு ரூட் மேப்பிங் செய்வீங்களா, இல்ல என்ன செய்வீங்க? நம்மளா நடக்கும்போது செய்வோம், இவர் ஆகாயத்திலேயே செஞ்சிருக்காரு.
2: நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிக்கலாம் 9 6 7 8 8 9 6 8.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: காதர் காலங்காத்தால இந்த பாடல பாடிக்கிட்டே நான் ஒரு இடத்துக்கு
4: போயிருந்தேன்.
5: நினைச்ச அப்பவே நினைச்சேன் ஈர சந்தை நாத்த வருது.
3: நான் வேற சட்டையை போட்டு போனேன். அதன் பிறகுதான் குளிச்சுட்டு ஒரு அழகான டிரெஸ் அணிஞ்சிட்டு வரேன்.
5: பாருங்க, சமைக்க ஆரம்பிச்ச பிறகு ஈர சந்திக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க.
3: வழி யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களே.
5: கோழி வாங்க போனீங்களா?
3: உதவியாளர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நல்லா வேலை செய்யறாங்க.
5: செய்யறாங்கப்பா,
3: செய்யறாங்கப்பா. ஆனா என்ன, இந்த கோழி வாங்குறது எப்படி வாங்கணும், எந்த பகுதிகளை வாங்கணும்னு அவங்களுக்கு இன்னும் அது பிடிபடமா ஆகல. அவங்க தப்பா வாங்கி காலங்காத்தால அவங்களை நான் திட்டி எதுக்கு வீண் பம்பு. நம்மளே கொஞ்சம் முன்கூட்டியே எழுந்து கீழே போய் வாங்கிட்டு வந்தா பிரச்சனையே இல்லை இல்லையா? அதனால கீழே ஈர சந்தைக்கு நீங்க போயிருந்தேன் காலங்காத்தால. நல்ல கோழிலாம் இந்த பகுதியெல்லாம் வாங்கிட்டு, கால் பகுதி, சிக்கன் விங், இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்ப இந்த கோழியை கழுவுறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், ஒரு படி இல்லையா? சில பேரு எலுமிச்சப்பழம் இல்ல இந்த புள்ளிக்காடி அல்லது உப்பை பயன்படுத்தி கோழியை கழுவுவாங்க. இப்ப நான் என்ன செய்வேன்னா, மஞ்சள் தூளையும் இந்த உப்பையும் சேர்த்து என்னோட கோழியை இரண்டு மூன்று முறை கழுவுவேன். அவங்களுக்கு விசித்திரமான வித்தியாசமான முறைகள் இருக்கும் காதர், அதை கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். உங்க கோழி நீங்க எப்படி கழுவீங்க?
5: ஏன்னா இதுவும் ஒரு மாதிரியான ஆரோக்கியமான வழிமுறை கடைபிடிக்கிறது. எப்படி நீங்க உடல் சுத்தமா இருக்கிறதுக்கு சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அந்த மாதிரிதான் இந்த வினிகர், இந்த எலுமிச்சை சாறு, உப்பு போட்டு கோழி குளிப்பாட்டுறீங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
6: உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
7: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
8: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
8: 1,00,000 வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
9: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
10: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
11: MaxOnline.sg. நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
12: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
11: சுவையா?
12: இந்த காஃபி,
11: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
12: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
13: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையா. Nonsense.

0: உங்களுக்கே தெரியும் பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிக்க போகுது.
1: இந்த பழைய பாடல்கள் தொகுப்புன்னு சொல்லும் போது எனக்கு அப்பப்ப விடபடன்னு இருக்கும்.
0: ஏ
1: ஏன்னா அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில ரசிகர்கள் இருக்காங்க.
0: ஆமா, மாத்த கூடாது.
1: சரியான பாடல்களை ஒளிபரப்பீங்கன்னா அவ்வளவுதான், வாழ்த்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தவறான பாடல்கள் ஒளிபரப்பீங்க.
0: ஆமா, உங்களுக்கு அந்த குறிஞ்சிசில படிக்க படிக்க ஐயோ அடிக்கடிங்க, ஐயோ வேண்டா வேண்டா வேண்டா, சரி சரி நான் ஒளிபரப்புறேன் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு அங்கவே 70களில் வெளிவந்த பாடல்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. நல்ல நல்ல பாடல்களை எடுத்து வச்சிருக்கோம் வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. அதே நேரத்துல நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கு நிறைய பதில்கள் வந்த வண்ணம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்திருக்கிறோம்
1: இந்த அங்கத்தின் முதல் பாடல் உங்களுக்காக. வீட்டுக்கு வீடு திரையப்படுத்தி எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி.

0: ஆயிரங்களின் பிரம்மாண்டமான கொண்டாட்டம் மீண்டும் வந்துவிட்டது. இன்று முதல் ஜூலை 26 வரை இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழா. பயணங்களுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் அதற்கு 9 விழுக்காடு ஜிஎஸ்டியை இஸ்தாராவே ஏற்றுக்கொள்கிறது. உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் அதே விலைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். அது மட்டுமா, அதிர்ஷ்ட குழுக்கில் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான பரிசுகளை வெல்லுங்கள். வைர நகைகளுக்கு வட்டி இல்லா தவணை வசதியும் உண்டு. மேலும் அனைத்து தங்க நகைகளுக்கு தங்க விலையில் 4 வெள்ளி அதிரடி தள்ளுபடி. இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழாவில் கலந்து கொண்டு வைர நகைகளை 30 விழுக்காடு தள்ளுபடி உடனும் ஜிஎஸ்டி சலுகை உடனும் வாங்கிக் கொள்ளுங்கள். இன்று இஸ்தாராவுக்கு வாருங்கள். இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழா.
1: KFC-யில் சாலட்டை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சாலட் கிண்ணம், காய்கறிகள் பழங்களின் கலவையோடு 5 முறு முறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளை கிழங்குக்கு பதிலாக சாலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சாலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC-யில் சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சாலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கடைகளிலும் கிடைக்கும். சாலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC-யில் வாங்குங்கள்.

0: வெற்றிகரமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்றுப்பிடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
3: போட்டுட்டு
4: கண்டிப்பா நீங்க மீன ராசி பைசஸ் டே ட்ரீமிங் பண்றாங்க.
5: வீட்டுல போர் அடிக்குது, அப்படி போர் அடிச்சா நல்ல மியூசிக் போட்டுட்டு ஹவுஸ் கிளீனிங்ல இறங்கிடுவே, அதாவது வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சிந்து குறிப்பிட்டிருக்காங்க.
4: லலிதா ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க, பதில் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு போர் அடிச்சா அவங்க துணைவியார் அவங்களுக்கு போன் செய்து உடனே ஒரு சண்டே ஆரம்பிச்சிருவேன்.
5: ஐயோ,
4: சில மாதங்களுக்கு முன்பு அப்படிதான், நம்மளுடைய அனிவர்சரி எப்ப சொல்லி பாப்போம், அவர் வந்து இந்த தேதிகளை மறந்துடுவாரா, சண்டை போடுவாரா, இந்த மாதிரிலாம் இருக்கா.
5: இதுல இருந்து தெரியுதுனா, கணவர் இவங்க அழைக்கும் போது போனை எடுக்க கூடாது, வீட்டுக்கு வந்து பேசிக்கலாமா அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தியோ ஒரு குரல் பதிவோ அனுப்பி வச்சிடணும். அதுதான் அவருக்கு நல்லது.
4: வானொலியில லைஃபா அட்வைஸ் கொடுக்கறோம், எடுத்துங்க.
6: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

0: வணக்கம் ஹலிமா. வணக்கம் கதர். ஓகே, எனக்கு வந்து வேலை இடத்துல போர் அடிச்சுன்னு வச்சுங்களேன். நான் வந்து சாக்லேட் பாஸ் வாங்கி வச்சிருக்கேன், பிரிச்சிருக்கேன், சாக்லேட் பாஸ் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வீடியோ பாத்துக்கிட்டே, ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோஸ் பாத்துக்கிட்டே சாக்லேட் சாப்பிடுவேன்.
1: கதர் ஹலிமா இருக்கீங்களா? வீட்டி ஆரம்பிச்சிருச்சு, என்ஜாய் பண்றேன்.
2: நன்றி நன்றி. சொல்லுங்க,
1: ரெண்டு பேரும் சேர்ந்து படைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் எப்படி கழுவனா, கோழி எங்க அம்மாவோட சோளத்தான் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி மஞ்சத்தூள், கொஞ்சம் லெமன், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு கழுவுவேன். கோழிங்கல்ல காய்கறி கழுவுக்குள்ள மஞ்சத்தூள், உப்பு, மறந்துட்டு சொல்ல கோழிக்கு உப்பும் போடுவேன்
3: கழுவேன்.
2: இவங்க கேட்டிருந்தோம் இல்லையா, ஏன்னா இரண்டுமே நம்ம செஞ்சிருந்தோம். கோழியை நீங்க உங்க வீட்டுல எப்படி கழுவுவீங்கன்னு கேட்டதுக்கு என்ன, சில பேருக்கு ரொம்ப வித்தியாசமான முறைகள்லாம் இருக்கும், அது என்னன்னு பார்த்து கொள்ளுங்கன்னு சொன்னதுக்குதான் 100 குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சு இருந்தாங்க.
3: இங்க இன்னொரு செய்தி வந்திருக்குது, எங்களுக்கு உற்ற தோழனே ஒலி எஃப்எம் தான், ஒலி 9 6 8 எப்போதுமே நம்ம நிகழ்ச்சியை கேட்கறதுனால இந்த போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு நேரு வந்து செய்தி அனுப்பியிருக்காங்க. செய்தியை வாசிச்சேன், பேரு இங்க குறிப்பிடல, தேடிட்டு இருக்கேன் அவங்க பேரு.
2: நிறைய குறிஞ்சதிகள் வந்திருக்கான், கண்ணு ஓடுது பாடியில. ஆனா தொடர்ந்து ஒளி பக்கமா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட மனமார்ந்த, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது உங்களுடைய மகிழ்ச்சியான, சந்தோஷமான, உற்சாகமான நிகழ்ச்சி தான் ஆனந்தம் ஆரம்பம்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு வெள்ளி 29 காசு,
4: ஒரு யூரோ
3: 1.48 காசு,
4: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
3: 1.74 காசு,
4: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
3: 90 காசு,
4: 100 இந்திய ரூபாய்
3: 1.34 காசு,
4: 100 இலங்கை ரூபாய்
3: 38 காசு,
4: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
3: 3.16 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
6: ஏழு கட்டுங்க,
4: உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இப்ப பீஸா ஹட்ல நீங்க வாங்கிக்கலாம்.
6: இன்றைய கடையில வாங்கி சாப்பிடலாம் அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தலாம்.
4: இத்தகவலை வழங்கியது பீஸா ஹட்.

0: என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில கேஎஃப்சி கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்கர், இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்குகள் கொண்ட கறி.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
4: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
2: உங்களுக்கு தெரியுமா,
5: காலை வணக்கம் அதிகமா காது போரே அடிக்காது. என்ன காலையில வீட்டு வேலை செஞ்சுட்டு போர் அடிக்காம என்ன சந்தோஷப்படுத்துறது எது தெரியுமா உங்களுக்கு? ஒளி ஒளி இருந்தா நான் உற்சாகமா கேட்டுக்கிட்டு சந்தோஷமா நல்ல நல்ல தகவல் எல்லாம் சொல்றீங்க பாடல் கேட்டுக்கிட்டு. சில டைம்ல நான் ஒட்டிதான் இருப்பேன். நான் இந்த பாடல்லாம் கேட்டு ஆடுவேன், என்ன உற்சாகப்படுத்திக்குவேன். ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு, நீங்க படைக்கிற நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சமைச்சுக்கிட்டு இப்பெல்லாம் ஜாலியா தான் இருக்கிறேன் நான். ரொம்ப நன்றி.
6: ஒளி உங்களுக்கு இருந்தா உங்க வாழ்க்கை அடி போலி.
7: அவங்க வாழ்க்கையிலயும் ஒளி பிறக்குது சந்தோஷமா இருக்க கேக்கும் போது. சரி, இந்த சலிப்பு தட்டுறது இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பல பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப சலிப்பு தட்டும் போதுதான் சில சிந்தனைகள் பிறக்குது.
6: ஆமா, அதுலதான் வந்து புத்தாக்க சிந்தனையே வருது. இப்ப ஏன் சலிப்பு தட்டுதுன்னா, நம்ம மனதுக்கு என்ன வேணுமோ அதோட இப்ப தற்போது நம்ம செய்யற நடவடிக்கைக்கும் சிங்க் இல்லையா? நம்ம மனம் ஒண்ணு எதிர்பார்க்குது, மிஸ்மேட்ச் ஆகுது. அதனாலதான் அந்த காலகட்டத்துல, அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்து வரதுக்கு முன்னால, ஆதி மனிதர்கள் பல புத்தாக்கமான விஷயங்கள் செஞ்சாங்க. அதாவது கதைகள் பிறந்தது, அதன் பிறகு முக்கியமான கண்டுபிடிப்புகளா வந்தது. அவங்க வந்து வேட்டைக்கு போவாங்க, புது புதிய விஷயங்களை உருவாக்குவாங்க. இப்படிதான் காலம் கடந்து இப்ப நம்ம அனுபவிக்கிற தொழில்நுட்பம் ஒரு காலகட்டத்துல புத்தாக்க சிந்தனையா இருந்தது. ஆனா இதுவே இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு கைபேசி இருக்கு. ஒவ்வொரு நொடிக்கும் நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒன்று பார்த்து சலிப்பு தட்டாம இருக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுட்டே இருக்கோம். ஆனா இருந்த போதிலும் நமக்கு சலிப்பு தட்டுது. ஏன்னா ஒரு நல்ல உதாரணம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல தாகம் எடுக்குது, தாகம் எடுக்குது, தண்ணீரை பாக்குறீங்க, தண்ணீரை நல்லா மடக்கு மடக்குனு குடிக்கிறீங்க, உங்களுக்கு தாகம் வந்து தீர்ந்துருது. ஆனா இதுவே இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க அதே தண்ணீரை தேடி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு அப்படி இருக்கும். அதாவது 10 வினாடிகளுக்கு ஒரு முறை ஒரு சிப் எடுத்துக்கிறீங்க.
7: சரி,
6: அந்த மாதிரிதான் தொழில்நுட்பம் பண்ணுது. தாகத்தை தணிக்க மாட்டேங்குது, குழந்தை தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தகவல் சொல்லுது.
7: எனக்கும் சலிப்பு தட்டும் போது சமைக்க ஆரம்பிச்சேன். இப்ப பாத்தீங்களா, அந்த சமையல்லயே எவ்வளவு விதமான ரெசிபிஸ் இருக்குது. அதுவே ஒரு கலை. நம்ம செஞ்சு செஞ்சு செஞ்சு அந்த ஒரு ஆர்வம் இன்னும் மெருகூட்டப்படுது. அதனால நமக்குள்ள இருக்கிற திறமைய சலிப்பு தட்டும் போதுதான் நம்ம சிந்திச்சு பாக்கணும்.
6: போரிங் ஹலிமா இப்ப செஃப் ஹலிமா மாறிட்டாங்க.
7: என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம்னு நம்ம யோசிச்சு பாக்கணும். அந்த நேரத்துல வடிவேலு சொன்னார் இல்லையா, சும்மா இருக்கிறது ஆக கஷ்டமான கடினமான வேலைன்னு. அதை இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன்.
6: உங்களுக்கு சலிப்பு தட்டுதா? உங்க வீட்டுல இருக்கீங்களா, நேரம் உங்க ஸ்டோரம் போங்க. சலிப்பு தட்டாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு பல விஷயங்களை மாற்றி அமைக்க புத்தாக்க சிந்தனை பிறக்கும்.
7: ஆமா, அப்படித்தான். இந்த ரூபிக் கியூப்ஸ், பபிள் ரேப், மைக்ரோவேவ் அவன், பிளேடோ, உருளைச்சீவல் கிழங்கு, இவை அனைத்தும் ஒருத்தவங்க ரொம்ப ஆர்வமா இருந்ததுனாலதான் இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கு.
8: இத்தகவலை வழங்கியோர்
9: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நீ என்றால் மில்கி மிஸ்ட்.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்ச கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: சின்ன கண்ணம்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது
3: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
2: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, கல்யாண மாலை பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
4: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
5: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
4: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கு, அப்படியே அம்மா சமையல் மாதிரி இருக்கும். பருத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
5: சொல்றப்பவே மதுரை ஞாபகம் வருது.
4: அதான் குமார் மேஸ்.
6: இப்போ மதுரை மண் வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555.
7: சொல்லுங்கள் ராஜமாதா.
8: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
7: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
8: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
7: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
8: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
8: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம் இது.

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம் நண்பகல், மணி 12. மீடியக்கோ போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி சென்ற மாதம் 20 விழுக்காட்டுக்கு மேல் உயர்ந்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தயாரிப்புகளுக்கான தேவை அதிகரித்திருப்பது அதற்கு காரணம் என்று என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் அமைப்பு கூறியது. குறிப்பாக ஒருங்கிணைந்த மின்சுற்றுகள், கணினிகள் முதலியவற்றுக்கான தேவை ஏற்றுமதி வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருந்தது. மின்னியல் பொருட்களின் ஏற்றுமதி சென்ற மாதம் 105 விழுக்காட்டுக்கு சற்று உயர்ந்தது. தைவான், அமெரிக்கா, தென்கொரியா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற மாதம் எண்ணெய் சாரா பொருட்கள் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஜூன் மாத மொத்த வர்த்தகம் சுமார் 158 பில்லியன் வெள்ளியாக இருந்தது. தேசிய தின நீண்ட விடுமுறையின் போது சிங்கப்பூர் அறிவியல் நிலையத்தை இலவசமாக பார்வையிடலாம். சிங்கப்பூர் அறிவியல் விழா 2026 முன்னிட்டு சிங்கப்பூரர்களுக்கும் நிரந்தரவாசிகளுக்கும் அனுமதி இலவசம். அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் விழாவில் கடல் என்ற கருப்பொருளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். மர்ம புதிர் தேடல், தண்ணீர் விளையாட்டுகள், நேரடி அறிவியல் காட்சிகள், எல்லா வயதினருக்கும் ஏற்ற செயல்முறை அனுபவ நிகழ்ச்சிகள் ஆகியவற்றையும் எதிர்பார்க்கலாம். மலேசிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய தவணை முடியும் வரை பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் ஆளும் கூட்டணியில் தொடரப்போவதாக டிஏபி எனும் ஜனநாயக செயல் கட்சி தெரிவித்திருக்கிறது. ஜொஹூர் தேர்தலில் அதற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. இருப்பினும் கூட்டணியில் தொடர முடிவெடுத்திருப்பதாக கட்சியின் தலைமைச் செயலாளர் ஆந்தனி லோக் கூறினார். அரசாங்கத்தின் கொள்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்த கூட்டணி அரசியலே சிறந்த வழி. கூட்டணியிலிருந்து விலகுவது அரசியல் எதிரிகளுக்கே சாதகமாக அமையும் என்றார் அவர். ஜொஹூர் மாநில தேர்தலில் ஜனநாயக செயல் கட்சி போட்டியிட்ட 17 இடங்களில் 11 இடங்களில் தோல்வி கண்டது. நவம்பரில் சபா மாநில தேர்தலில் போட்டியிட்ட 8 இடங்களிலும் அது தோற்றது. அடுத்து நெஹ்ரி செம்பிலான் தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணியில் தொடரப்போவதாக ஜனநாயக செயல் கட்சி சொல்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முந்தைய தேர்தல் முடிவு குறித்து மீண்டும் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார். தொலைக்காட்சியில் அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். 2020 பொதுத் தேர்தலில் திரு ஜோ பைடனிடம் தோல்வியடைந்ததை ஏற்க மறுத்து திரு டிரம்ப் மீண்டும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். நாடாளுமன்றம் சேவ் அமெரிக்கா சட்டத்தை நிறைவேற்றும்படி அவர் வலியுறுத்தினார். வாக்காளர்கள் அமெரிக்க குடியுரிமைக்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என்பது அந்த சட்டத்தின் முக்கிய அம்சம். ஆனால் செனட் சபையில் போதிய ஆதரவு இல்லாததால் அதற்கான மசோதா நிறைவேற்றப்படவில்லை. சேவ் அமெரிக்கா சட்டம் நிறைவேற்றப்படாவிட்டால் வருங்கால தேர்தல்களில் குடியரசுக் கட்சியால் வெற்றி பெற முடியாது என்கிறார் திரு டிரம்ப். 2 முன்பு நடந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி வெற்றி பெற்ற போதும் அவர் அந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் உலக நாடுகள் தொழில்நுட்ப கண்காணிப்பு முறையை நடைமுறைப்படுத்தும்படி வலியுறுத்தியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு புழக்கம் பரவலாகும் வேளையில் கண்காணிப்பு, முன்னெச்சரிக்கை, உடனடி நடவடிக்கை ஆகியவற்றுக்கு நெறிமுறையை வகுக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். ஷாங்காய் உலக செயற்கை நுண்ணறிவு கருத்தரங்கில் சீன அதிபர் பேசினார். செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும் அதேவேளை ஆட்சி நிர்வாகத்துக்கு புதிய சவால்களை ஏற்படுத்துவதாகவும் அவர் சொன்னார். அனைவருக்கும் பொதுவான செழிப்பும் பாதுகாப்பும் வழங்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு அமைய வேண்டும் என்றார் அவர். அதை அடைவதற்கு வளரும் நாடுகளுக்கு சீனா செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கும் என்றும் திரு ஜி கூறினார். ஈரானில் உள்ள விமான நிலையம், பாலங்கள், ரயில் நிலையங்கள் ஆகியவற்றின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரான் ராணுவத்தின் ஆற்றலை மேலும் பலவீனப்படுத்த அமெரிக்கா 6வது நாளாக தாக்குதலை தொடர்கிறது. ஹர்மஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவதன் தொடர்பில் இருதரப்பும் மீண்டும் சண்டையிடுகின்றன. நீரிணைக்கு அருகேயுள்ள கஷ்ம் தீவு, அணுமின் நிலையங்கள் அமைந்துள்ள பந்தர் அப்பாஸ், பஷர் ஆகிய இடங்களை அமெரிக்கா தாக்கியதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. ஹர்மஸ்கான் வட்டாரத்தில் 2 பாலங்கள் தகர்க்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்களை தாக்கக்கூடாது என்று 1949 ஆண்டின் ஜெனீவா ஒப்பந்தம் வலியுறுத்துகிறது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக வெள்ளை மாளிகை பேச்சாளர் கார்லின் லெபிட் கூறியிருக்கிறார். அமெரிக்காவுடன் உடன்பாடு காண ஈரான் விரும்புவதாகவும் அவர் சொன்னார். அமெரிக்காவும் பேச விரும்புவதாக சொன்ன திருவாட்டி லெவிட், ஹொர்முஸ் நீரிணையில் கப்பல்களை தாக்குவதற்கு ஈரான் பதில் சொல்லியாக வேண்டும், அதை மறுத்துவிட்டு பேச அதிபர் டிரம்ப் தயாராக இல்லை என்றார். ஈரானுக்கு நன்மை அளிக்காத உடன்பாட்டை மதித்து நடக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்று அந்நாட்டின் மூத்த பேச்சாளர் முகமது பாக்கர் அலிபாப் தெரிவித்திருக்கிறார். ஹர்மஸ் நீரணையில் ஈரான் வகுத்திருக்கும் நடைமுறை சரியாக பின்பற்றப்படுவதில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். இதற்கிடையே 2024 டிசம்பரில் தடுத்து வைக்கப்பட்ட அமெரிக்க கைதியை விடுவித்ததற்காக திரு டிரம்ப் ஈரானை பாராட்டினார். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஈரான் அந்த முடிவெடுத்ததாக ட்ருத் சமூக ஊடகத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அமெரிக்க கைதி எவரையும் விடுவிக்கவோ பரிமாறிக்கொள்ளவோ இல்லை என்று ஈரானின் நீதித்துறை தெரிவித்திருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ பூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு 5 இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
2: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
3: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
2: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோடு அட்டகாசமான சாப்பாடு,
3: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
2: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
3: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
4: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
5: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
6: உங்களுக்காக வேகமான பாடல்கள், வேகமான பாடல்கள் காத்திருக்கு.
7: இதை கேளுங்க.
6: உங்களுக்குள்ள இருக்கிற தனுஷ விளையாக்குங்க. பாடலும்
7: உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து இது உங்க ஆனந்தம்.

0: பாடல்களை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில தோரணை படத்துல இருந்த திப்பு சாய்ந்தவை கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது.
1: சாலையில் ஆட்டம்
2: போடாது நிலவரம்
1: என போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் ஏவாய் அங்கு துவாஸ் வெஸ்ட் டிரைவ் எக்ஸிட் கார்கள போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
0: அதே போல சாங்கியை நோக்கி செல்லும் PIKPEக்கும் டோபாயோ எக்ஸிட் 16Aக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படிப்பு பார்த்து
5: சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர் 6392212 101 சரங்கன் சாலை வாரத்தில் 7 நாட்களும்.

0: இந்த பாடல் மரியாதை முதல்ல கேளுங்க. கண்மணி படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் இந்த தீரா உலா.
1: இந்த பாடல இருந்து காற்று வெளியீடை அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம உங்ககிட்ட கேட்க போறோம். காற்று வெளியீடை என்பது என்ன,
0: அது எதை குறிக்குது அப்படின்னு பகிர்ந்து கொள்ளுங்க. காற்று வெளியீடை சுப்பிரமணி பாரதியார் அவருடைய கைவண்ணத்துல உருவான கவிதையிலிருந்து பாடலும் பிறந்திருக்கு. பல முறை நீங்க கேட்டிருப்பீங்க காற்று வெளியீடை எதை பத்தி சொல்றாங்க, அதன் அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா வாட்ஸ்அப் செஞ்சு அனுப்புங்க.
1: நாங்க ஒளிபரப்பிய பாடல் ஓகே கண்மணி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், அதனால நீங்க பாடலை கேட்டுட்டு அந்த அர்த்தத்தை புரிந்து பதில சொல்லுங்க.

நாள் நித்யா, இப்போது ஜெக்ஸ் அலாம் ஹால் 5A ல இருந்து நேரடியாக உங்களுக்காக தகவலை வழங்க இருக்கிறேன். ஆனந்த பாரம் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நேர்களை வணக்கம் அனைவருக்கும். ஆக இந்த இடத்துல என்னென்ன பொருள்கள் இருக்கு, என்னென்ன புது புது விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஆகாண்மைய தகவல்களை உங்களுக்கு நான் வழங்க போறேன். சரி, ஆடைகள், அணிகலன்கள், உணவு, இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு புதுசா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க நீங்க சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சொத்து முகவர்கள் இருக்கிறாங்க, அவங்க தனிப்பட்ட ஒரு பூத் இங்க அமைச்சிருக்காங்க. ஆக நீங்க உணவு வாங்குறதா இருக்கட்டும், உடைகள் வாங்குறதா இருக்கட்டும், அதே சமயத்துல சொத்து பற்றி ஏதாவது உங்களுக்கு பல விவரங்கள் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இங்க அதற்காக ஒரு பூத் வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காப்புறுதி இன்சூரன்ஸ் வாங்கணும்னு சில பேர் யோசிக்கலாம். அதற்குண்டான பூத் எல்லாம் இருக்கு. என்னடா ஜெக்ஸ் அலாம்ல ஆடை, அப்புறம் காலணிகள், உணவு, இது மட்டும் தான் இருக்கும் நான் நினைச்சேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதையும் அவங்க வச்சிருக்காங்க. அதனால வாங்க. அடுத்தடுத்த நம்மளுடைய அந்த குரல் பதிவுகள்ல, அடுத்தடுத்த பதிவுகள்ல என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம இங்க கடை வச்சிருக்காங்க இல்லையா பல பேர் உரிமையாளர்கள், அவங்களோட உரையாட போறோம். ஆக தொடர்ந்து நீங்க ஆனந்த மார்வ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருக்கணும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
2: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம்.
5: இப்பதான் வணக்கம் சிங்கை ட்ரெயில போயிட்டு இருந்துச்சு, நானும் பாவம் சாப்பிட்டு இருந்தேன். பாவ கூட என்ன முடிக்க விடாம அதுல பாதியே இவரு எடுத்துக்கிட்டாரு சாப்பிட்டு இருக்க போது.
6: ஏன் காத்து இப்படி குரங்கு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேக்கலாம். குரங்கிலிருந்து மனிதன் வந்தானே, நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன்.
5: மனிதர்களுக்கு குரங்கு புத்தி இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்ல, இருக்கு இருக்கு, கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு, அது அப்பப்ப வெளியே வரும்.
6: ஆனா மனிதன் வந்து குரங்கிலிருந்து மனிதனாக பிறகு என்ன பண்ற ஆரம்பிச்சுட்டான், பல விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதுல ஒண்ணுதான் ஷாப்பிங். இப்ப ஜாக் சலாம் இந்தியா ஃபேமிலி எக்ஸ்போ நடைபெறுது, நித்யா அங்க ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க. அங்க பல விஷயங்களை பாத்துருக்காங்களாம்.
5: ஆமா, என்னென்னலாம் பாத்துருக்காங்க, யார்கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க இப்ப தெரிஞ்சுக்கலாமா? கடையிலும் சரியா 12:41.
7: வணக்கம் நேயர்களே, ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில மீண்டும் இணைகிறோம். இப்போது நான் நித்யா, ஜாக் சலாம் ஹால் 5A நேரடியாக உங்களுக்காக தகவல்களை வழங்கிட்டு இருக்கேன். இங்க நம்ம கடையின் உரிமையாளர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்க பேரு சொல்லுங்க.
8: ஹாய் நித்யா, என் பேர் முகமது ஷமீம்.
7: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. சரி, புதுசா இந்த தடவை ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா?
8: நிறைய ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன் மேடம். இந்த தடவை பாத்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப நிறைய மக்கள் வந்து இண்டக்ஷன்லயும் வேணும், நார்மல் அடுப்புலயும் வைக்கிற மாதிரி, ஸ்டவ்லயும் வைக்கிற மாதிரிலாம் நிறைய கடாயி பாத்திரம் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது கொண்டு வந்திருக்கும். அப்புறம் அயன் டைப்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க, அயன்ல தோசைக்கல், அயன்ல கடாயி, இது போன்ற ஐட்டமும் கேட்டிருந்தாங்க. அதுவும் இந்த தடவை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரைஸ் குக்கரு, அப்புறம் ப்ரெஷர் குக்கரு, இது போல இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் குவாலிட்டியான ஐட்டமா நமக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இது வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வராங்க, அவங்க மத்தவங்களுக்கு நம்ம இதை சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஜாக் சலாம் இந்தியால நம்ம கடைகள் போட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இங்க லோக்கல்ல நம்ம நிறைய இங்க லோக்கல் மக்களுக்கு நிறைய ஆன்லைன் செல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து மக்கள் நமக்கு திரும்ப திரும்ப வரதுக்கு காரணம். அதுதான் நம்ம நேம் பிஸ்மி ராயல் ட்ரேடிங் சொல்லிட்டு போட்டாலே நமக்கு ஃபேஸ்புக்ல, ஆன்லைன்ல, அப்புறம் வந்து வாட்ஸ்அப்லயும் இருக்கு.
7: வாட்ஸ்அப் என்ன சொல்லுங்க?
8: வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8749-8680.
7: ரொம்ப நன்றி.
9: கம்மா ஏங்கம்மா.

0: மார்பம், நான் உங்கள் நித்யா. இப்போ இந்த ஜெக் சலாம் ஹால் 5A ல இருக்கிறேன். என்னோட மூன்று பெண்மணிகள் இருக்கிறாங்க. அதாவது நான் தனியா ஷாப்பிங் போக வேணாம்னு நினைச்சேன். மூணு பேர் இருக்கிறாங்களே, அவங்களும் இழுத்து சேர்த்து ஷாப்பிங் போலாமான்னு இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்களோட பேரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
1: வணக்கம் நித்யா, நான் கார்த்திகா.
2: உங்க பேரு சொல்லுங்க.
3: நான் கௌரி.
0: தக்ஷா, என்ன பொருள் வாங்க வந்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க.
3: நான் இதான் முதல் தடவை.
0: முதல் தடவையா? எப்படி இருக்கு அனுபவம்?
3: ஓகே, நல்லா இருக்கு.
0: சரி, நீங்க பார்த்ததுல எது நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கையில வச்சிருக்கீங்க என்னது?
3: உடைகள் வாங்கலாம். ஓகே, நல்லா இருக்கு உடைகள் எல்லாம்.
0: சரி, இந்த தடவை முதல் தடவை வந்திருக்கீங்க, அடுத்த முறை வருவீங்களா?
3: கண்டிப்பா.
0: சரி, ஆக நான் வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க நேயர்கள் பலரும். செக்ஸ் எல்லாம் போகணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: கண்டிப்பா நீங்க இங்க வந்து ஒரு முறையாவது வந்து பார்த்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இனி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இங்க வாங்கின உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரலாம்.
0: இங்க உங்களுக்காக நிறைய கடைகள் பல மாநிலங்களில் இருந்து உங்களுக்காக பொருட்களை இறக்குமதி பண்ணிருக்காங்க. அதிர்ஷ்ட குழுக்கள்ல கலந்து கொண்டு நல்ல கவர்ச்சி மிக்க பரிசுகளை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போங்க. இப்போது விடைபெற்றுக் கொள்கிறேன். இது ஆனந்த மர்மம்.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழைங்க
2: 6-3-3-4-1-0-5-6-3-3-4-1-0-5.
3: சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
4: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
5: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: காற்று வெளியீடை
1: பண்றதுக்காக
7: தரையில் கால்படாத ஒரு மிதப்பு நிலையையும் சுதந்திரமான வான்வெளியையும் குறிக்கிறது.
8: காலை வணக்கம் ஹலீமா.
1: வணக்கம்.
8: கேட்ட கேள்வி வந்து காற்று வெளியிடையே வந்து என்றால் திறந்த வெளி, வானம் அல்லது அண்ட சாராசரம்.
9: ஹலோ, என் பெயர் சம்சாத். வணக்கம். காலை வணக்கம்.
1: வணக்கம்.
9: மழை பெய்து கொண்டு இருக்கிறது, அதற்கு ஏத்தா போல நீங்க பாட்டெல்லாம் போடுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்கறதுக்கு. சமைக்கிறதுக்கு அலுப்பே இல்லாம இருக்கு. காற்று வெளியிடை என்பதற்கு திறந்த வெளி, வானத்திலே காதலர்கள் கால் தரையில் படாமல் மிதக்கிற மாதிரி ஒரு நிலையை குறிக்கிறது.
10: காற்று வெளியிடை என்றால் இயற்கையின் சுதந்திரம்,
0: காற்று வெளியிடை. இவ சொன்ன பதில்களை கேட்கும் போது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும்.
1: Windy open space.
0: In this vast expanse, அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்றாங்க, பரந்த வெளியீடு. அந்த பிரபஞ்சத்தை குறிக்குது. குறிப்பா பாரதி இந்த கவிதை எழுதும் போது காற்று வெளியீடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழைக்கின்றேன் அப்படின்னு எழுதிருந்தாரு.
1: பாத்தீங்களா, ரொம்ப அருமையா. பிரதீப் குமார் கூட இந்த பாடலை, காற்று வெளியிடை கண்ணம்மா பாடலை பாடியிருப்பாரு. பி பிரசனுடைய இசையில இந்த பாடல் வெளிவந்திருக்கும். அவ்வளவு மென்மையான ஒரு பாடல் கதர்.
0: மகாகவி பாரதியாரின் வரிகளை ஒரு புது கோணத்துல கேட்கலாம் வாங்க.

0: கடலை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஓடி போயிட்டாங்க, நீங்க
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
5: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோ வந்து பேசுறோமா?
4: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
6: ரஃபி நவீன் வழங்கும்
7: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
8: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியிலே முதல்லே வளமை போல் இன்றும் மங்கள வாத்தியாக நாதீஸ்வர தவிலிசை.

வழியாக நாதேஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழொலியிலே இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் விநாயகர் துதியாக பவாகரன் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது பவாத்கரன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜோன் பவுல் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜோன் பவுல் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எஸ் எஸ் ஏ வாகிட் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எஸ் எஸ் ஏ வாஹித் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளிலே தொடர்கின்றது ஸ்ரீ மாரியம்மன் புகழ் மாலையுடன் வித்யா குழுவினர்.

கேட்டது ஸ்ரீ மாரியம்மன் புகழ் மாலை தந்திருந்தார்கள் வித்யா குழுவினர். தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அனிதா கிங்ஸ்லி ஜோன் லசராஸ் குழுவினர் பாடியே.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அனிதா கிங்ஸ்லி ஜோன் லாசுரஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக பிரதிமா குழுவினர் பாடியது.

பத்திமா குழுவினர் பாடிய இஸ்லாமிய கீதத்தை தொடர்ந்து வானலைகளில் வருகிறது. வேலவன் புகழ் மாலையுடன் சுந்தரவதனன் குழுவினர்.

கேட்டது வேலவன் புகழ் மாலை சுந்தரவதனன் குழுவினரது குரலே ஒலிக்க கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் இனி கிறிஸ்தவ கீதமாக மோசஸ் ராஜசேகர் குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக நசீர் முகமது குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நசீர் முகமது குழுவினர் பாடியது. நிகழ்ச்சியின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக அனுப்பிரியா ரீதிகா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிருஷ்ணகானமாக அனூர் பிரியா ரீத்திகா ஆகியோர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிரப்பான வணக்கம் தமிழொலியில் ஒலித்த பக்தி பாம்

0: நற்றிந்தனை நேரம் புலர்ந்து மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நற்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நற்சிந்தனைக்காக வந்திருக்கும் முதலாவது நீர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: காலை வணக்கம். கேமா கேமலில் இருந்து பொங்கியோர் ராஜா.
0: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நாங்கள் நலமாயிருக்கிறோம், நீங்கள் நலமாய் வாழ்கிறவனை வேண்டிக் கொண்டு நற்சிந்தனை வழங்குகிறேன். காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு எல்லாம் இறைவன் கொடுத்த பரமிடம் எல்லாம் இறைவன் செயலெனவும் இறைவன் அருளோடும் ஆசையோடும் கருணையோடும் பாதுகாப்போடும் நலமாக உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற முழு நம்பிக்கையோடும் காலை எழுந்தவுடன் முதல் கடமையாக மனித்துமையோடு இறைவனை வணங்கி வழிபடும் போது இறைவன் வழி நடத்தையில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் தீய சக்திகள் நெருங்காமலும் இறைவன் பாதுகாப்பார். எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் நோயற்ற வாழ்வே எல்லா குறைவற்ற செல்வமே. எல்லாம் இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது. இளமையிலிருந்து முதுமை வரை இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும் நாங்கள் செய்த அனைத்தையும் இறைவன் அறிவான். நம் செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறைவனே பக்க துணையா இருப்பார். இறை நம்பிக்கோடும் தன்னம்பிக்கோடும் வாழும் போதும் தீராத வியாதி எல்லாம் தீர்த்து வைப்பான் இறைவன். வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, போகும்போது எதையும் எடுத்து கொண்டு போவதும் இல்லை. இருக்கும் காலம் வரை அமைதி பொறுமையோடு வாழ்ந்தாலே போதும் ஆசியுடன் வாழலாம். அன்றும் இன்றும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்பது உண்மை. காந்த ஊசி போல எப்போதும் வடக்கை நோக்கி இருப்பது போல மனம் எப்போதும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். நல்ல தள்ளவற்றையும் உள்வாங்க வேண்டும். நாம் நல்லவற்றை உள்வாங்கி வாழும் போது இறை ஆசியுடன் வாழலாம். நல்லவற்றைக்கும் மனம்தான், எல்லாவற்றுக்கும் மனம்தான் காரணம். மனம் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியாது. வாழும் வாழ்க்கையில் வாழ்க்கையினும் வரமுறைக்கில் வாழ்ந்து நம் கடமைகளை செய்யும் போதும் அமைதி பொறுமையோடும் புரிந்துணர்வோடும் ஒற்றுமையோடும் கலை கலாச்சாரத்தோடும் வாழும் போதும் இறைவன் மட்டும் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டான். வாழும் காலம் வரை இறைவனம் முழுமையாக சரண் அடையும் போது இறையாசியுடன் வாழலாம். மீண்டும் ஒரு நல்ல நட்சத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக அனுப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் கேமா. நலமா?
0: உங்களுக்கு இனிய காலை வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள்?
2: நாங்களும் நலம், நன்றி. உன் வாழ்வில் ஒரே ஒரு விஷயம் மாறினால் போதும், எல்லாமே மாறும். ஆனால் அந்த ஒரு விஷயம் என்னவென்று யாரும் சொல்வதில்லை. இன்று சொல்கின்றேன். முதலில் ஒரு கேள்வி. உன் வாழ்வில் மிகவும் வலிக்கும் ஒரு விஷயத்தை நினைத்து பார். அது ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு நோயாக இருக்கலாம், ஒரு இழப்பாக இருக்கலாம். இப்போது உன்னிடம் நேர்மையாக ஒரு கேள்வி கேட்கின்றேன். அதை நீ ஏற்றுக்கொண்டாயா, அல்லது இன்னும் ஏன் எனக்கு மட்டும் இப்படியாச்சு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாயா? இந்த ஒரு கேள்விக்கான பதிலில்தான் உன் கர்மாவின் முழு ரகசியமும் இருக்கிறது. ரமண மகரிஷியிடம் ஒருவர் கேட்ட, சுவாமி, நான் எத்தனை ஆண்டுகளாக தியானம் செய்கின்றேன், பூசை செய்கின்றேன், கோவிலுக்கு போகின்றேன், ஆனால் என் துன்பம் மட்டும் குறையவே இல்லை, ஏன்? மகரிஷி அவரை ஒரு நிமிடம் பார்த்த பின்பு மிகவும் அமைதியாக சொன்னார், நீ கோவிலுக்கு போகிறாய், பூஜை செய்கிறாய், ஆனால் நடப்பதை மனதளவில் ஏற்றுக்கொள்கிறாயா? அவர் தலை குனிந்தார், பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த பதில் அவருக்கே தெரியும். இதோ உண்மை. நீ எதை எதிர்க்கின்றாயோ அது உன்னோடையே தங்கும். நீ எதை ஏற்றுக்கொள்கிறாயோ அது உன்னை விட்டு நகரும். இது தத்துவம் அல்ல, இது மனித மனதின் அடிப்படை விதி. ஒரு மரத்தை கற்பனை செய்து பார். புயல் வரும்போது கடினமான மரம் முறிந்து விழும், ஆனால் மெல்லிய தென்னை மரம் புயலோடு சேர்ந்து வளைந்து திரும்ப ஒன்றிமிந்து நிற்கும். ஏற்றுக்கொள்வது வளைவது போன்றது. அது உன்னை உடைக்காது, உன்னை காக்கும். இப்போது ரமணர் சொன்ன வார்த்தைகளின்படி உனக்கு நிகழ்வது எதுவாக இருந்தாலும் அதை மனதளவில் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள். எதுவாக இருந்தாலும் அது இறைவனின் விருப்பத்தால் மட்டுமே நிகழ்கிறது என்ற மனப்பக்குவத்துடன் இதுவே பழைய கர்மாக்களை அழிக்கும் ஒரே வழி. ஜோசி, கோவில் கர்மாவை கோவில் கர்மாவை அழிக்காது, மந்திரம் கர்மாவை அழிக்காது, விரதம் கர்மாவை அழிக்காது. உன் மனதில் எழும் எதிர்ப்பை கரைக்கும் அந்த ஒரு தருணம் மட்டுமே கர்மாவை அழிக்கும். அந்த தருணத்தை நீ எப்போது தேர்ந்தெடுக்கின்றாய் என்பதுதான் கேள்வி. இன்றா அல்லது இன்னும் எத்தனை பிறவிகள் கழித்தா என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பொழுதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேமா,
0: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நற்சிந்தனைக்காக தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிமையான காலை வணக்கம் சௌரி கேமா, லண்டனிலிருந்து வேலுப்பிள்ளை பாலன்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நன்றி சௌரி. நீங்க எல்லோரும் நலமாக இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
1: நன்றி சௌரி. ஓம் சௌரி. ரொம்ப நலமா இருக்கு. நன்றி சௌரி. மீண்டும் ஒரு புதிய தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தோடு எல்லோருடைய சுரலைங்களையும் விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லோரது குடும்பத்தினருக்கும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு சோதரி, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் இறை வார்த்தைகள் 31-42 முடிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தையே முதலில் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பரமபிதா பிரியமாயிருக்கிறார். நேற்று வரை உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிசத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதுமில்லை, பூச்சிகள் கெடுக்கிறதுமில்லை. உங்கள் பொக்கிசம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும். உங்கள் அடைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அரை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியன் செய்வார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2 ஜாமத்திலாவது 3 ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் இயேசுகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் இயேசுகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு தேவகுமாரனை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ அல்லது எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டார். அதற்கு கர்த்தர், பணிவிடக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் ஆவான். கத்தராமே டிஆர்டிக்கு எதிராளும் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து கத்த டிஆர்டி ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நன்றி வணக்கம் சகோதரி கேமா.
0: நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: காலை வணக்கம் கேமா, யுவகரி குணராஜா கதைக்கிறேன்.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு சிவபிரகாரத்தின் தொடர். மெய்யேயின் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விற்றேன், உயன் உள்ளத்துள் ஓங்காரம் ஆய் நின்ற மெய்யா விமடா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே உரை. ஆணவ இருளில் கிடந்த யான் உடம்படுத்துளன்று பக்குவம் வந்த காலை உன் திருவடியை கூடி பிழைக்கும் வண்ணம் எனது வெஞ்சத்துள் அன்தொழிற்கும் காரணமான ஓம் என்ற முது மொழி வடிவாய் நின்ற உண்மையனே. கண்டில்லாதவனே, அறவுருவாகிய காலை மேலிழந்தருளவனே, அறிவு நூல்கள் நின்னுடைய பேரளவினை காண மாட்டாது ஐயனே என்று அலர, அவற்றின் எல்லியை கடந்து உயர்ந்தும் தாழ்ந்தும் விரிந்தும் விளங்குகின்ற பெருமையனாய், அவற்றால் காண பொண்ணாது நுட்பம் பொருளாய் நுட்பப் பொருளாய் இவற்றினும் கலந்துள்ளவனே, பிறவியில் உளலாது உளலாது நிலப்பாய் நிலப்பாயிருத்தற்கு ஏது ஆய உனது அழகிய திருப்பாதங்களை இப்போது காணப்பெற்று பாச நீக்கம் அடைந்தேன். வெய்யாய் தனியாய் இயமானாம் இயமான நான் விமலா, பொய்யாயிரவெல்லாம் போயகல வந்தருளி, விஞ்ஞானமாகி முழுகின்ற மெச்சுடரே, விஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, வெப்பமுடையவனே குளிர்ச்சியுடையவளே, அத்து வித கலப்பால் உயிராய் விளங்கும் மாதில்லாதவனே, யான் பற்றிய நன்மை இல்லாதவன் நன்மை இல்லாதனவும் நிலையாதனவுமாகியவையில் நிலையானதுமாகியவை எல்லாம் என்னை விட்டு நீங்கி ஒளியுமாறு குருவாய் வந்து அருள்புரிந்து மெய்யறிவாய் விளங்குகின்ற உண்மை ஒளியே, எவ்வகையான சிறியேன் பொருட்டு எவ்வகையான அறிவு அறிவும் விளங்க பெறாதவனுக்கு பேரறிவின் பயனாய் பேரின்பம் ஈந்தருளும் பெருந்தன்மையனே, பொய்யை பெய்யென உணரும் திருப்புணர்ச்சியை நீங்க செய்யும் தூய அறிவானவனே, நீதி நாளை

0: அலாலம் முண்டில நீல் அன்றுகையின் மாளுள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவார்களோ. அண்ணற்கையாய் போற்றி அடிய வெற்களியாய் போற்றி வண்ணமுள் பாண்டி நாடு வாழ மஞ்சு முந்தாய் போற்றி கண்ணனுக்கு இனிய மேனி காட்டியன் சென்னி மீது முண்டகத்திருத்தாள் வைத்த முத்தனே போற்றி போற்றி. திரு சித்தம்பலம் நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நெச்சிந்தனுக்காக வந்திருப்பவர் வணக்கம். முதல்ல ஒரு நீர் அடைப்பில் இருந்த நேர் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: காலை வணக்கம் கேமா.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: ஆமாம், நான் திருமதி ராணி சுமந்த ஜெர்மன்லேருந்து கதைக்கிறேன். நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித மத்தியு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 12 இறைவசனங்கள் 1-8 வரை. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கின்றார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களுக்கு பசியாய் இருந்த போது தாவீத் என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்களாம். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு, பணியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். நமது மதங்கள், நமது வழிபாடுகள் நம்மை இன்னும் அதிகமாக மனித நேயம் மிக்கவர்களாக மனிதத்தை மதித்து போற்றக்கூடியதாக அமைய வேண்டும். பரிசேயர்கள் சட்டங்களையும் ஓய்வு நாளில் கடைபிடிக்க வேண்டியவர்களை மட்டும் பார்த்தனர். ஆனால் இயேசு மனித நேயத்தை, மனித நலத்தை, இரக்கத்தை, கருணையை, அறச்செயல்களை செய்திட வேண்டுமென்று கற்பிக்கின்றார். நம் வழிபாடு, திருவிழா கொண்டாட்டங்கள், சமய நெறிமுறைகள் நம்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்யும் மனிதர்களாக இரக்க செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மாற்றிட அருள் வேண்டுவோம். நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
3: வைரமாய் வைரமாய் வந்தவன் மிந்தினாரே.
1: நேரம் சரியாக 8:18. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ஹேமானி.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
4: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல் 38, என் தலைவரே நான் உண்மையே நம்புகின்றேன், என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது, எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர் என்கின்றது இன்றைய திருப்பாடல். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இன்று இயேசு நீதிக்காக குரல் கொடுக்கின்றார். இயேசு தன்னுடைய சீடர்களின் சார்பாக வாதாடுகின்றார். இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளில் கதிர்களை பறிக்கின்றார்கள். குற்றம் கண்டுபிடித்ததற்காகவே காத்திருக்கின்ற ஒரு கூட்டத்தினர் இயேசுவின் சீடர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். ஏன் இயேசுவின் சீடர்கள் மீது அவர்கள் குற்றம் சுமத்த வேண்டும்? எவ்வளவோ குற்றங்களை இயேசுவின் மீது சுமத்தியாயிற்று. ஆனால் இயேசு தனது அறிவாற்றலால் வெகு எளிதாக அதிலிருந்து மீண்டு வந்து விடுகின்றார். எனவே இயேசுவுக்கு பதிலாக அவருடைய சீடர்களை இப்போது தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். சீடர்களை குற்றவாளிகளாக மாற்ற அவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்களை சொன்னாலும் அவர்களின் இலக்கு என்னவோ இயேசுதான். ஆனால் அதையும் இயேசு தவிடு பொடியாக உடைத்து எறிகின்றார். இயேசு தன்னுடைய சீடர்கள் தவறு செய்ததாக நினைக்கவில்லை. அவர்கள் தவறு செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தம். அவர்கள் வேண்டுமென்றோ சட்டத்தை மீற வேண்டுமென்றோ கல்களை பறித்து உண்ணவில்லை. அந்த கதிர்களை திருடி விட்டு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. பசிக்காக, தங்களின் பசியை ஆற்றுவதற்காக அந்த கதிர்களை பறிக்கின்றார்கள். இங்கே இயேசு தன்னுடைய சீடர்களின் உள்மனதை அறிந்தவராக உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக வாதாடுகின்றார். யார் சரி என்பதை காட்டிலும் எது சரி என்பதை அடித்தளமாக கொண்டு வாதாடுகின்றார். இன்று உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பணத்திற்காக, பதவிக்காக, அதிகாரத்திற்காக நீதி நியாயம் விற்கப்படுகின்றது. சட்டத்தில் ஓட்டைகளை ஏற்படுத்தி அதிகார மையத்தினர் தவறு செய்கின்ற போது அவர்களை தப்பிக்க ஏற்பாடு செய்ய நீதிமன்றங்களும் அதிகார வர்க்கமும் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றன. சாதாரண பாமரனோ ஒன்றுமில்லாதவற்றுக்கு தங்களது வாழ்வையே சிறையில் கழிக்கும்படி இந்த அதிகார வர்க்கம் செய்து விடுகின்றன. எப்படி இந்த முரண்பட்ட சமுதாயத்தை சீர்திருத்த போகின்றோம் என்று நாம் சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இவை வேண்டல் இவை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் வேளையிலே உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அவர்களும் அன்பு அமைதி சமாதானத்தில் நிறைந்து நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ஹேமா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பு வந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள்
5: நலமாக இருக்கிறோம். நன்றி. இனிய காலை வணக்கங்கள். என் அன்பு உறவுகளே, கடந்தானே நீங்கள் எல்லாம் வேலை டென்மார்க் பிராண்ட அபிராமி என்னின் பாடங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வேலை கத்திகாயி பவானி தெரிய வள்ளிக்கிழமை இன்றைக்கு ஆடி பிறப்பு தனி மனித அமைதி சேர்ந்து உலக அமைதியிலிருந்து பிரிக்க முடியாது. நமது கடமையை பகவான் என்ற அன்புடன் நினைவூட்டுகிறார். நீங்கள் வாழும் சூழலின் நிலையை பற்றி அலட்சியமாக இருக்க முடியாது. தூய நீருக்காக கிணறு தோண்ட விரும்புவர் மாற்றடைந்த அல்லது உவர்நீர் உள்ள பகுதிகளிலிருந்து வெகு தொலைவில் ஓரிடத்தை தேர்ந்தெடுப்பார். நீங்கள் அமைதியை அடைய விரும்பினால் உங்களை சுற்றியுள்ள சூழல் உங்கள் அமைதிக்கு உகந்ததாக இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இதன் பொருள் உங்கள் தனிப்பட்ட அமைதி உலகின் அமைதியுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது என்ற உணர்வை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆழமான உண்மையை உணர்ந்ததன் விளைவாகவே முன்னோர்கள் யோகா சமஸ்தா சுகின போன்ற எல்லா உலகங்களிலும் உள்ள மக்கள் அனைவரும் வளர்ச்சியாக இருக்கட்டும் என்ற உலகளாவிய பிரார்த்தனையை வகுத்தனர். நாம் உலக அமைதிக்காக பாடம் போடும் போதுதான் நம்ம தனிப்பட்ட அமைதியை உறுதி செய்ய முடியும். உண்மையான இறைபக்தி உள்ள ஒருவரின் அடையாளம் என்னவென்றால், ஒருவர் தனது அமைதி வளர்ச்சி மற்றும் பேரின்பத்திற்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகின் அமைதி செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவார். இறைபக்தி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்பிக்கையும் அன்பும் இரண்டும் முதன்மையான தேவைகளாகும். ஒரு பறவைக்கு இரண்டு இறைக்கள் அல்லது ஒரு தேருக்கு சக்கரங்கள் எவ்வளவு முக்கியமோ அதுபோலவே இந்த இரண்டு மனிதனுக்கு முக்கியமானவை. சமூகம் நல்ல நிலையில் இல்லை என்றால் தனிநபர்கள் எப்படி நலவாக இருக்க முடியும்? தனி மனித நலன் என்பது சமூக நிலை சார்ந்தது என்று பகவான் உரையில் கூறியிருக்கிறார். சந்திகளை உங்களை எப்படி நேசிக்கும் சன்மாக்கூடாது. வணக்க நிலையிலே வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் ஹேமா.
1: உங்களுக்கும் வணக்கம். உங்களுக்கும் இன்னைய காலை வணக்கம்.
6: நன்றி நன்றி. நலமாக இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்கள்?
6: நானும் நல்லா இருக்கிறோம் நன்றி. இந்து ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபடும் மாதம். உலகம் அமைதியாக இருக்க, இயற்கை அமைதியாக இருக்க அன்னையை வேண்டுகிறோம் வேண்டுவோம் என்று கூறிக்கொண்டு லட்சுமி தேவிக்கும் தாமரைக்கும் நெருக்கமான பிணைப்பு உண்டு தெரியுமா? லட்சுமி என்னும் சொல் சமஸ்கிருதத்தின் மூலத்தில் இருந்து வந்தது. இதன் பொருள் ஒன்றை ஈர்ப்பது அல்லது லட்சிய என்பது இலக்கு என்பதையும் குறிக்கும். திருப்பதியில் முதற்கால பூஜை பெருமாளுக்கு தங்க பூ அர்ச்சனையால்தான் தொடங்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தன்மை இந்த தங்க தாமரை பூவுக்குண்டு. வங்காளத்தில் தங்க தாமரை பூவால் லட்சுமி தேவியை வணங்குவது வழக்கம். கொல்கத்தா போன்ற நகரில் மகாலட்சுமியை தங்க தாமரை ரூபமாக வழிபடுகின்றனர். லட்சுமி தேவிக்கும் தாமரைக்கும் நெருக்கமான பிணைப்பொன்றுண்டு. தங்கத்தாமரை மலரே லட்சுமி தேவியின் இருப்பிடம் என்கிறது வரலாறு. தங்க தாமரையில் இருப்பதால்தான் லட்சுமியை பத்மபிரியா என்று பெயர் ஒன்றும் அழைக்கின்றார்கள். தங்கத்தாமரையை விரூபம் வகையில் லட்சுமியின் பெயர் பத்மலதாரா தேவி என்றும், தாமரை மாலையை அணிந்திருக்கையில் லட்சுமியை பத்மமுகி என்றும், தாமரை போன் முகம் ஒழுகின்ற போது பத்மாகி என்றும், லட்சுமியின் திருக்கண் தாமரையை போன்று ஒளிர்கிற போது பத்மாஸ்டா என்றும், கையில் தாமரையை ஏந்திருக்கையில் பத்ம சுந்தரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இன்னும் நூற்றுக்கணக்கான பெயர்களை கொண்ட அம்பிகையை ஜெகன்மாதா என்று அழைக்கிறது ஸ்ரீ மகாலட்சுமி ஆஸ்டகம். இவரை வணங்கி வழிபடுவதற்கேற்ற பொருட்களாக இருப்பது தங்க தாமரை பூ, சந்தனம், குங்குமம், வெற்றிலை, உலர் பழங்கள் மற்றும் பழங்கள், வெல்லம் கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், அரிசி மற்றும் தேங்காய். வியாழக்கிழமைகளில் மற்றும் முழு நிலவு நாளான பௌர்ணமியில் லட்சுமியை பூஜை செய்வது மிகவும் உகந்ததாகும். லட்சுமியின் திருவுருவத்தை வடிக்கிற போது தங்க காசுகள் அள்ளி வழங்குவதைப் போலவும் அவருக்கு பின் யானைகள் இருப்பது போலவும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அவரின் ஐஸ்வர்யத்தை வழங்கும் பலத்தை உலக மக்களுக்கு புலப்படுத்துவதாக உள்ளது. மகாலட்சுமியை அஷ்டலட்சுமி என எட்டு வகையாக வழிபடுத்துகின்றனர். ஒரு மனிதனுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் அவசியம் தேவை வாழ்வில் உயர்வதற்கு. நம் ஆசிரமத்தில் இந்த தங்கப்பூ கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தங்கத்தாமரை பூவை காலையில் தினசரி எட்டு மகாலட்சுமி பெயரை சொல்லி மகாலட்சுமி படத்தின் முன் அர்ச்சனை செய்தான் நன்று. எனவேதான் இந்த தங்கப்பூவால் அர்ச்சனை செய்வது மிக மிக விசேஷமானது என்று கூறி அன்பாக விடப்படுகிறேன். ஹேமா நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திரு பதேட்டியாடி தமிழொலி தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நற்சிந்தனையின் நிறைவாக இஸ்லாமிய நற்சிந்தனை வழங்குகின்றார் டாக்டர் ஹேவி சபீப் முகமட் அவர்கள்.
1: மதங்களை மனிதனிடமிருந்து கொஞ்சம் தூர தள்ளி வை. உலக மக்களுக்கு இஸ்லாம் மதம் அல்ல, மார்க்கம் என சொல்லி வை. இஸ்லாம் மார்க்கம் வந்து இறையச்சத்தை சொல்லி அதை கடைபிடிக்கின்ற நான் கேட்கின்ற கேள்வி, தீயோருக்கு மறுமையில் நரகம் இருக்கையில் இம்மையில் கொடுக்கும் தண்டனை தரும் அரேபிய சட்டங்கள் நியாயம்தானா அல்லது நரகத்தில் நம்பிக்கை இல்லையா?
2: அவர் என்ன கேட்கிறாருன்னா, நரகம்னு ஒன்று வச்சிருக்கீங்க, பிறகு அங்கே தண்டனை கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இந்த உலகத்தில் ஏன் தண்டனை கொடுக்குறீங்க இல்லையா? அங்கேயே தவறு செய்தவர்கள் அங்கே போய் தண்டனை பெற்றுக்கொள்ளட்டும், இந்த உலகத்தில் கடுமையான தண்டனைகள் இல்லையா, மரண தண்டனை, கரத்தை வெட்டுதல் என்பது போன்ற தண்டனைகளை எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம்தானா? அல்லது ஒருவேளை உங்களுக்கு நரகத்தில் நம்பிக்கை இல்லையா, சும்மா சொல்கிறீங்களா, பேருக்கு சொல்கிறீங்களா, நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிறார். இப்போ எங்கிட்ட இன்னொரு ஆள் வேறு மாதிரி ஒரு கேள்வி கேட்டார், இதே மாற்றி வேறு மாதிரி கேட்டார், நீங்கள் வந்து ஏன் நரகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க, இந்த உலகத்துக்கு தண்டனை கொடுத்துட வேண்டியது கடவுள், இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுத்து விட வேண்டியதானே, ஏன் நரகம் வரை மறுமை வரை காத்திருக்க வேண்டுமா? அதெல்லாம் வெறும் கற்பனை, மறுமை என்பதெல்லாம் ஒரு கற்பனை, இந்த உலகத்திலே நீங்கள் தண்டனை கொடுத்துட வேண்டியதானே என்று ஒரு மாற்றமான ஒரு கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இம்மையிலும் தண்டனை உண்டு, மறுமையிலும் அதற்கான தண்டனை உண்டு. இம்மையில் குற்றங்களை தண்டிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாதப்படி யாருக்கும் எந்த தண்டனையும் கிடையாது. கொலை செய்யலாம், கொலை செய்யலாம், கற்பழிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம், இந்த உலகத்தில் எந்த தண்டனையும் கிடையாது, எல்லாம் மறுமையில் தான் பார்த்துக்கிறோம் ஒரு நிலை இருந்தால் நாடு அமைதியாக இருக்குமா? சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுமா? நிலைநாட்டப்பட முடியாது. ஆகவே இம்மையிலும் தண்டனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒழுங்கையும் அமைதியையும் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் தண்டனைகள் இந்த உலகத்திலும் கொடுக்கப்பட்டு ஆக வேண்டும். ஆகவேதான் இஸ்லாம் தெளிவான விதிகளை வைத்திருக்கிறது, இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை என்பதாக ஒவ்வொரு குற்றத்திற்கும் தண்டனைகளை விதிமுறை செய்து வழங்கப்படுகிறது. அப்போ கேட்கலாம், அப்போ இந்த உலகத்திலே கொடுத்தாச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு மறுமையில தண்டனை? அடுத்த கேள்வி, இந்த உலகத்தை தான் கொடுத்துட்டீங்கல்ல, இந்த உலகத்தில் எல்லோருக்கும் உரிய தண்டனை வழங்க முடிவதில்லை, செய்கிற குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனைகளை வழங்க முடிவதில்லை. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்க, பல கொலைகளை செய்தான், பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தான் என்றெல்லாம் பல பேருடைய குற்றச்சாட்டு வருகிறது. இப்போ இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இப்போ நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார், இத்தனை கொலை செஞ்சுருக்கான், ஒவ்வொரு கொலைக்கும் 30 வருஷம் 40 வருஷம், இத்தனை பாலியல் வன்முறை செய்திருக்கிறான், எல்லாம் கூட்டினா 400 வருஷம், எல்லாம் கூட்டினா 400 வருஷம் வருது. ஆக 400 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய அளவுக்கான குற்றங்களை இவன் செய்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தினுடைய பௌதீக விதிகளின்படி 400 வருஷம் தண்டனை கொடுக்க முடியாது. அதிகபட்சமாக அவனை மரண தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையாக இது. இந்த உலகத்திலே பல்வேறு கொடுமையாளர்கள் ஹிட்லரோ அல்லது முசோலினியோ அல்லது செங்கிஸ்கானோ போன்ற பல கொடியவர்கள் லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறார்கள். ஹிரோஷிமாவிலே நாகசாகியிலே குண்டு போட்டு அழித்தவர்கள், வியட்நாமிலே கொலை செய்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கறது? இந்த உலகத்தினுடைய விதிகளின்படி தண்டனை கொடுக்க முடியாது. ஒரு தடவைதான் மரணத்தில் அவர் தொங்க முடியும், மறுமையில் அதற்கான விதிகள் வேறு. குர்ஆன் சொல்லுகிறது, அங்கு சாவு என்பதும் கிடையாது, வாழ்வு என்பதும் கிடையாது. சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களுக்கு நாம் நெருப்பிலே போடுவோம், அவர்களுடைய தோள்கள் கருகிவிடும், ஒரு புதிய தோலை அளிப்போம், புதிய தோலை அவர்களுக்கு அளிப்போம். ஆக எவ்வளவு காலத்திற்கு குற்றங்கள் செய்தார்களோ, எத்தனை பாவம் செய்தார்களோ அதற்குரிய தண்டனையை அவர்கள் மறுமையில் அனுபவித்தாக வேண்டும். ஏனென்றால் அதற்குரிய தண்டனை இந்த உலகத்தில் வழங்க முடியும்.

0: உரிய தண்டனை இந்த உலகத்தில் அவனுக்கு கிட்டுவிட்டால் மறுமையிலே அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே ரெண்டுமே தேவைப்படுகிறது. இந்த உலகத்திலும் தண்டனை வழங்கப்பட வேண்டியிருக்கிறது. தண்டனை வழங்க முடியாதவர்களுக்கு, அதிலும் உரிய தண்டனையை வழங்க முடியாதவர்களுக்கு நரகம் என்று ஒன்று தேவைப்படுகிறது. ஆகவே இறைவன் ரெண்டுக்குமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்.
1: வலிதா, அந்த இஸ்லாமிய நற்சிந்தனையோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.
2: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
1: தமிழொலி, தமிழொலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? இந்த நிகழ்ச்சியின் ஊடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழகத்தில் இருந்து திரு மகேசியர் அவர்கள்.
3: மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நீ பெருசா, நான் பெருசா, நீ சரியா, நான் சரியா, நீ இந்த தப்பு பண்ண, நான் இந்த தப்பு பண்ண, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஃபேமிலியில் இருந்துட்டுருக்கும், மனசளவில் இருந்துட்டுருக்கும், வெளியில் சொல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். வெளியிலலாம் நல்லாயிருக்கு சார், வீட்டுக்குள்ளே தான் சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களும் இருக்கும். சார் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா முயற்சியும் பண்ணுறேன், பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒருவேளை நான் தப்பு பண்ணுறேன்னா, இல்லை அது எனக்கு அப்படி நடக்கிறதா, டைம் சரியில்லையா, இப்படியெல்லாம் பல யோசனைகள் வரும். பட் எவ்ரி திங் வில் சால்வ், எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு டைம் வந்து இருந்துட்டுருக்கதை பார்க்க முடியுது. ஒரு காரியத்துக்கு 2 தடவை முயற்சி பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதை மனதளவில் நம்ம வந்து தெளிவாயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்ததுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். ஸோ டேக் எ டிசிஷன் ஆன் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. உடனே அந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் வந்து இருந்துட்டுருக்கு. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்குறதுக்கு நல்லாயிருக்கு. வியாபாரத்தை வீட்டில் மாற்றுறதுக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் வியாபாரத்தை செலுத்துறதுக்கும் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த தினம் வந்துருக்கு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தத்தெடுக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து இதை நான் என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துக்காக நீங்கள் வந்து பணத்தை செலுத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்களில் மனதில் இருக்கக்கூடிய பெரிய கவலைகள்லாம் இந்த தினத்தில் போகும். மனசில் இருக்கக்கூடிய பெரிய கவலைகள் போகும். டே ஆரம்பிக்கும் போது குழப்பமாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு, நினைத்த மாத்திரத்தில் அனுகிரகம் தரக்கூடிய பிள்ளையார் வழிபாடு விசேஷமான வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பிராணமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல நாட்களும் கூட. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்கின விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன காரியத்தில் மூத்த சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரி சந்திக்காமே இருந்தவங்களுக்கு இன்றைக்கி சந்திப்பாங்க. பிரச்சனை இருந்தவங்க கூட நீங்கள் பேசி தீர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிடித்தமான உணவை சாப்பிட்றது, பிடித்தமான நண்பர்களை சந்திக்கிறது, பிடித்தமான காரியங்களை கொண்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சார், காலையிலேருந்து பெரிய சண்டை சார், பெரிய இப்போ மனதளவில் தயவு செய்து கோச்சாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அப்போ தசாபுத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து எப்போ

சொல்லுவேன், பிரச்சனை ஜாதகத்தில் இருந்தால் சரி பண்ணிக்கலாம், நம்மகிட்ட இருந்தால் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்மளாக தான் பண்ணிக்கணும்னு. அதை மாதிரி நம்ம தான் அதை கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்லக்கூடிய சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. 0.1, டயட் ரொம்ப முக்கியம், எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம், நல்ல சாப்பாடு ரொம்ப முக்கியம். இதெல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நல்ல பலன்கள் உண்டு. நம்மளுடைய ஒவ்வொரு மூவும் நமக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, பெண்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது எனக்கு யாருமே மோட்டிவேட்டட் கிடையாதுன்னா, செல்ஃப் மோட்டிவேட், நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்ம ஓடின்னு இருக்கோம் சார். நான் ஏன்னா ரொம்ப மனதளவில் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், ஏதாவது எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு நான் வந்து ஜெயிச்சிருவேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய கை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். கிரகநிலைகள் உங்களுக்கு சாதமாக இருக்குது. தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வமும் மகாலட்சுமி வழிபாடு, கிருஷ்ண வழிபாடு வெற்றி தரும். மிதுனராசி நண்பர்களே, மிதுனராசிக்கு இன்றைக்கி கிரகநிலை சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? என்னுடைய கணிப்பு இன்றைய தினத்தில் அவ்வளோ விசேஷமாக இல்லை. இப்போ பிரயாணம் அவசியப்படாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களில் சில தடங்களுக்கும் சில விரயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். சே, தெரியாமல் அனாவசியமாக இதில் காசு போச்சு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நடக்கும். டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. பெரியவங்ககிட்ட கேட்டெடுக்கிறது நல்லது. தெரிந்ததை செயல்படுத்தணும், தெரியாததை கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை வந்து தெரியாது, அறிந்தது கையளவு, அறியாதது உலகளவுன்னு சொல்லி முருகப்பெருமான் முன்னாடி அவை பிராட்டி சொன்ன கதை நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. நம்ம பேரை சொல்லி யாராவது எதாவது யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும், இல்லாத நபர்களை பற்றி பேசக்கூடாது. சற்றென்று முடிவெடுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் அம்மா அப்பாட்ட கேட்டு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணணும். அம்மா அப்பா தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவர், அண்ணா தம்பி, சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்ட எதாக இருந்தாலும் நம்ம பகிர்ந்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன பாதம் வந்தாலும் அது தப்பு கிடையாது. பெருசாக மனசு பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாது. மிதுனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குரு வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நன்னா இருக்குது, இன்றைய தினம் நன்னா இருக்குது. எடுத்த காரியம் வெற்றியாகும், பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் சில பய உணர்வுகள் அப்பப்போ வந்து போகும். ஆனால் அது பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்குள்ளான நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கலாம். யாராவது நம்ம மனசில் கவலைப்படுற மாதிரி பண்ணாலும் பின்னாடி அவங்க உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அவள் சொல்கிறத கேட்டுட்டு இப்படி பேசிட்டேன், பட் யூஆர் நாட் லைக் தட், யூஆர் டவுன் டு எர்த்னு சொல்லி உங்ககிட்ட நல்லா பேசுறதுக்கு நான் நாளாக இன்றைய தினம். கடகராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரும், மனதை தைரியப்படுத்தின்ற எல்லா விஷயங்களும் வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் தைரியலட்சுமி வழிபாடு வெற்றியை தரும். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். ஒரே ஒன்று, கடனுக்காக கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். கால் சம்பந்தமான உபாதை, வயிறு சம்பந்தமான உபாதை, கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேலாம் அப்படின்னா, காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லாதீங்க, மனசுலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் காரியத்தை சாதிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த திருஷ்டி பட்டாப்பிலன்னு சொல்லுவாங்க, அதாவது நான் வந்து நல்லா தான் இந்த சார் திருஷ்டி பட்டாப்பில் எனக்கு இப்படி பாடப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி திருஷ்டி பட்டாப்பில் சில காரியங்கள் இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு, ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி பிரயாணங்கள், விரயங்கள்லாம் அப்பப்போ இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரங்கள் முடியாத காரியத்தை நான் எடுத்து முடிச்சுடுவேன், கண்டிப்பாக ஜெயிக்கும், தப்பு கிடையாது. பட் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா? எஸ், மாற்றங்களுக்கு உண்டான ஒரு சாதம் உண்டு. சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஒர்க், அதாவது சேஞ்ச், ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணி அதில் வந்து ஒரு திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் ரொம்ப நல்ல நாள், ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய நாள். சார் ஒர்க் ஒர்க் ஒர்க் ஒர்க் ஒர்க்னு இத்தனை நாள் இருந்துட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் எங்கேயாவது வெளில போயிட்டு வரலான்ட்ருக்கேன், ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப உகந்த நாளாக இந்த தினம் வந்து ஏற்படுத்து. அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பு, கௌரவ பதவி, மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன சேஞ்ச் எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஸோ இல்லை சார், நீங்கள் இதே ஆரம்பித்ததுலேருந்து ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு, உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணும், கூட இருக்கிறவங்களுடைய வைப்ரேஷன் ஏதாவது பாதிக்கப்படும், பட் ஆனால் கோச்சார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய
ரத்தமான நாளாக இந்த தினம். வீட்டில் விசேஷங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம், சீம் அந்த போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக எதனா பர்ச்சேஸ் பண்ணுறது கூட நாள் நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா கிருஷ்ண வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள், சார் காசு கண்டிப்பாக வரும், ஏன் கவலைப்படுறது, வரும் வரும் வரும். முயற்சி செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ஆகர்ஷண விதி உங்களுக்கு வேலை செய்யும், நல்லபடியான முன்னேற்றங்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் டிலே பண்ணுவீங்க, பட் இட் கெட்ஸ் ஆல் உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில ஹோட்டலில் போய் உட்காந்தோம்னா கரெக்டாக பில்லு கரெக்டாக எங்கிட்ட தான் சொல்ல வரும் இல்லையா, அந்த மாதிரி கரெக்டாக உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, செலவுகள் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு, பேர் மதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு பெருகும். பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. காலேஜ் வச்சுருக்கோம், ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு தீம் பார்க் மாதிரி ஒன்று உருவாக்கணும் சார், ஒரு என்டர்டெயின் பிளேஸ் வந்து உருவாக்கணும், ஒரு சினிமா தேட்டர் கட்டணும், இந்த மாதிரி ஒரு முயற்சிகள்லாம், கல்யாண மண்டபம் கட்டணும், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம். சில தடங்கல்கள் இருக்கும், அதெல்லாம் சரியாகும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறதெல்லாம் தடங்கள் இருந்தெல்லாம் சரியாயிடும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு, நல்ல முன்னேற்றத்தையும் தரும். அதனால் இன்றைக்கி யாராவது உங்களை சந்திக்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவங்கெல்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க, இல்லை வந்துட்டு போயிருப்பாங்க, திருப்பி வரும்போது தெரியும், பார்த்தியா காரியம்னா வரீங்க, பார்த்தியா சூழ்நிலை மாறிச்சுனா எல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிப்பீங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. அதாவது பேசி காரியத்தை சாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அது உங்களுக்கு வெற்றி. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள், இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரியம் நடந்ததுன்னா நமக்கு நடந்தாப்பில் சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பிரசித்தி பெற்ற இடம் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்ச இடம், எங்கேனும் ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணிட்டு ஃபேமிலியோடு போகிறது, சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், இட் கெட்ஸ் ஆல்ஸ். ஆனால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக கோச்சார பிரகாரம் இன்றைய தினத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்பா ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் ஒரு ஒரு மாறி இருந்தது, பட்டு இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல முயற்சியெல்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள், பண வரவுக்குண்டான நாள். ஆனால் ஒரு குழப்பத்தில் மனசில் இருந்துட்டுருக்கும், ஒரு பதட்டத்தில் மனசில் இருக்கும், ஒரு சின்ன அன்சைட்டி மனசில் இருந்துட்டுருக்கும், சின்ன ஒரு விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துட்டுருக்கும், எல்லாம் ஓகே என்னமோன்னுங்கிற மாதிரி ஒரு மனசில் தோணும், அதெல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா, நவகிரகத்தில் சந்திரன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, அபிராமி வழிபாடு, அபிராமி அந்தாதியை நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு பெஸ்ட்டு டே இன்றைக்கி, ரொம்ப நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள். ஆனால் வாகனத்தில் வேகமாக போகிறது, சில ஆபத்தான விஷயங்களை செய்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மனசில் ஒரு வைராக்கியம், ஒரு காரியத்தில் எடுத்து ஈடுபடணும் இல்லை, ஸ்போர்ட்ஸில் நான் ஜெயிச்சே ஆகணும், நான் பிஸ்னஸில் ஜெயிச்சே ஆகணும், இந்த வேலையில் சக்ஸஸ் ஆகணும், இந்த தேர்தலில் ஜெயிச்சாகணும், இந்த பதவியில் ஜெயிச்சாகணும், இந்த விஷயத்தில் நான் வந்து வெற்றி வெற்றே ஆகணும், இந்த போன்ற பிரார்த்தனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது, நல்ல முயற்சி இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பயணம், வெற்றி பயணமாகவும் நிறைய நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு முயற்சிக்கு நம்ம முழுமையாக ஈடுபட்டு அதில் ஜெயிக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு சார் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுனா அமையும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், மற்றவர்கள் வைத்து நம்ம காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கடவுள் கொடுக்குறது, அது நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த முடிவு தெளிவாக இருக்கோ அதன் பக்கம் நில்லுங்க, எந்த முடிவு குழப்பமாக இருக்கோ அந்த பக்கம் போகாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வர வழிபாடு, அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, வேலைவாய்ப்பு கூடி வரும். வேலைவாய்ப்புக்காக நான் படாத பாடப்பட்டேன் சார், ஆன்சைட் வேலை எதிர்பார்க்குறேன், அப்ராடில் எதிர்பார்க்குறேன், எதை எதை நான் எனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கு. நிச்சயமாக கிடைக்கும், வில் கெட் இட், நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கிரகணில் உங்களுக்கு அப்படி இருக்குது சார், இந்த வேலை போயிடுத்து அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கும்,
முயற்சி ரொம்ப முக்கியம். இந்த முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி ஃபஸ்ட் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தல்னா உங்களுக்கு புரிய வரும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டேவாக வரும். ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து செயல்படுத்து, நல்ல பலன்களை கொடுக்கும். உடம்பு பிரச்சனை இருந்துட்டுருக்க, தீராத பிரச்சனை, ஆஸ்பத்திரியும் வீடும், வீடும் ஆஸ்பத்திரியும் இருந்துட்டுருக்கிறவங்க டாக்டர் சொல்லக்கூடிய இதை விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 10 பேர்த்தை சந்தித்து 10 விஷயத்தை பண்ணுறத விட 10 பேர்த்தை கேட்டுட்டு ஒரு காரியத்தில் முழுசாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். பிறருக்காக கவலைப்படுவீங்க, பிறருக்காக ஒரு முயற்சி எடுப்பீங்க, உங்களுக்கு உண்டான காரியம் வெற்றியாகும், அவங்களுக்குன்னு வரும்போது கொஞ்சம் தடங்களாகும். ஏன்னா அவங்களுடைய நேரம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குற தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும், தோல்வியாகிற மாதிரி தெரியும், பட் இல்லை, வெற்றி அடைஞ்சிருவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு என்னுடைய கணிப்பு ரொம்ப அற்புதமான நாள். ஒருத்தர் வந்து கடை வச்சுட்டுருக்கார், கடை மூலமாக லாபம். ஒருத்தர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கார், அந்த சேல்ஸில் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு, ஒரு பிஸ்னஸில் வெற்றி அடையும். நான் பொலிட்டிக்கலாக இருக்கேன், பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் ஆகும். நான் வந்து அஸ்ட்ராலஜராக அஸ்ட்ராலஜி விஷயத்தில் சக்ஸஸ் ஆகும். யோகா ஆசிரியர் யோகா விஷயத்தில் சக்ஸஸ் ஆகும். ஸோ எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அப்போது இன்றைக்கி மீனராசிக்கு பெஸ்ட்டு தானே? எஸ் இல்லை சார், சின்ன தடங்களாது. 7.5 சனினால் 20% வச்சுக்கோங்க, மீது 80% சக்ஸஸ் இருக்கு இல்லையா? இல்லை சார், திருப்பி திருப்பி பிரச்சனையாகுது. அப்போ வீட்டில் யாருக்காவது அஷ்டம சனி 7.5 சனி அடுத்த அஷ்டம சனி இருந்தால் அது ஒரு 20%. 80% போச்சு சார் அப்படின்னு நீங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக செக் பண்ணணும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு, நல்லது நடக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நல்லாயிருக்கும். சேஞ்ச் ஆஃப் சில என்ன சொல்கிறது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால், ஒரு புது நபர்களை சந்தித்த, இது போன்ற மனசில் வந்து ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, ரொம்ப அற்புத பழத்தை தரக்கூடிய வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வீட்டில் வந்து இந்த விக்கிரகங்கள்லாம் வச்சுட்டுருக்கோம். இந்த விக்கிரகங்களுக்கு ஒரு நாள் பூஜை பண்ண முடியுது, இன்னொரு நாள் என்னால் பூஜை பண்ண முடியல. சுவாமி நைவேத்தியம் படத்துக்கு ஒரு நாள் பண்ண முடியறது, இன்னொரு நாள் பண்ண முடியல. நாங்கள் வெளியில் போயிடுறோம் சார், சார் டக்குன்னு மறந்துடுறோம் சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். எப்போவுமே எதுவுமே மறக்கப்படாது. யூ ஷுட் ஹாவ் அ டிசிப்ளின் ஆன் த டைம். அப்போது உங்களுக்கு அதை ஒதுக்கி வச்சு நீங்கள் அதை வந்து எடுத்து செயல்படுத்த முடியும். ஒருவேளை உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நைவேத்தியம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்டையோ பெரியவங்ககிட்ட யார்ட்டையோ ஒருத்தட்ட வந்து நீங்கள் அதை சொல்லிடலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தவறாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். விக்கிரகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது பூஜை பண்ணணும், இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை அதாவது நீங்கள் பூஜை பண்ணிக்கணும். நைவேத்தியம் தினந்தோறும் பண்ணணும். சுவாமி படங்களில் புஷ்பங்கள் கட்டி மாலையாக போடுறது ரொம்ப நல்லது. முடியாதவா சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி விளக்கேற்றுறது ரொம்ப முக்கியம்.

0: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தீர்கள்? இதனூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்த தமிழகத்திலிருந்து திரு மகேசையர் அவர்கள் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

வாழ்த்தலாம். வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்துக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0148 32 15 40 அல்லது 0951 41 47 71. வைபர் ரூடாக இணைந்து கொள்வர்கள் 0650 07 74 27. வாட்ஸ்அப் ரூடாக இணைந்து கொள்ள விரும்புவர்கள் 0689 86 55 29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிறப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ச்சரா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 34வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி நேற்றுடன் 420 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதகுழிகள் விவகாரத்தில் குற்றவாளியாக்கப்பட்ட ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரண்ண ராஜபக்ச அண்மையில் தெரிவித்த கருத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சேறு பூசியவர்களுக்கு பதில் வழங்குவதாக அமைந்திருப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். முத்துராஜவில பிரதேசத்தில் மேலும் 7 எண்ணெய் களஞ்சிய சாலைகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கொத்மலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வேவெண்டன் தோட்டத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். கிள்ளச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நிர்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை அமைப்பதற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கவும் அண்மை காலமாக அதிகரித்து வரும் சட்டவிரோத மற்றும் முறையற்ற மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்ளும் முகமாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வசிம நலத்திட்ட பயனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மோசடி முறையில் அபகரிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக நலன்பிரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட பிரதிகள் குழுவுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசிகர அவர்களுக்கும் இடையே திருவண்ணாமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. வெளிநாட்டு ஊழியர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சிக்கல்களை விரைவாக தீர்த்து அதனை இந்த முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். மாற்று கொள்கைகளுக்கான நிலையம் அண்மையில் நடத்திய கருத்து கணிப்பு மற்றும் ஆய்வின்படி இந்த நாட்டு மக்கள் அதிக நம்பும் மற்றும் திருப்தி அடையும் ஒரே தலைவராக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா விளங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்திருக்கிறார். நுவரெலியா தபால் நிலையத்தின் மேல் மாடியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான தங்குமிடமாக அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடுகல நவகமுவ வத்தாரமுல்ல பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான 25 வயதுடைய இளைஞர் கோமகாம மருத்துவமனையில் உயிரிழந்து போனார். கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வருண ஜெயசுந்தர உடனடி அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்ன தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தன்னியுரை மாய்த்துக் கொண்டுள்ளார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளதை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் தேசிய உளவுத்துறையின் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுவை விசாரணை கேட்காது நிராகரிக்க வேண்டும் என்று கோரி கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடையீட்டு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். அதற்குரிய ஜெயந்தி மாவட்டத்தில் தனியார் நிறுவன பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று டிப்பர் ரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து சமீபத்தில் உயிரிழந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதி சடங்குகள் இன்று நடைபெறுகிறது. நீர்கொழும்பு கட்டுவ தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தொடருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் நபர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். கோமகம கலகாகன பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து நேற்று அதிகாலை மீட்கப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையில் கழுத்தறைத்து அவர் கொலை செய்யப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கதிர்காமம் புனித பாதை யாத்திரைகளுக்கு காட்டுப்பகுதியில் செல்பவர்களுக்கு மட்டக்களப்பு மாநகர சபையின்
குப்பை கூடங்களை அகற்றுகின்ற உணவு இயந்திர பட்டியில் உணவுப் பொருட்களை எடுத்து சென்று உணவு சமைத்து கொடுத்துள்ளமை இந்து மக்களையும் மதத்தையும் அவமதிப்பதான ஒரு மிக மோசமான செயல். இந்த செயலை இபிடிபி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிஸ் ராஜ்குமார் கடும் கண்டனம் இந்த செயலுக்காக தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் இதுவரை டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 அதிகரித்திருக்கிறது. நாடளாவிய வைத்தியசாலைகளில் இந்த வாரத்தில் ஒரே இரவில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்களின் சராசரி எண்ணிக்கை 2667 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், தியாகிகள் நாளில் இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்வுக்கும் தங்களது இன்னுயிரை ஈத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவதாக முதல்வரும் நடிகருமாக்கிய ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 20 தொடங்கி ஆகஸ்ட் 13 வரை நடக்க இருக்கிறது. இந்த நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் முக்கிய மசோதாக்களின் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்கின்ற வகையிலும் மாநில உரிமைகளை காக்கின்ற வகையிலும் எப்போதும் போல் தாங்கள் குரல் கொடுப்போம் என்று முனக்கான ஸ்டாலின் தலைமையில் நடந்த திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை இனி தண்டனைக்குரிய குற்றமாக்க ஜூலை 20 தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதாவினை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. ககன்யான் உள்ளிட்ட முக்கிய விண்வெளி திட்டங்களில் பணியாற்றி வந்த 100 மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் கடந்த ஓராண்டில் இஸ்ரோ அமைப்பிலிருந்து விலகியதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தேசிய முகமை நீட் ஜூஜி 2026 மறுதேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. நீட் வினத்தால் கசிவுக்கு எதிரான சோனம் வாங்சுவின் போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்குகிறது. அண்டை மாநிலங்களைப் போல உணவகத்துடன் இணைந்து செயல்படும் ரெஸ்டோ பார்களை தமிழகத்திலும் அனுமதிப்பது குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதே நேரத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுமாறு வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். முதுமை அடைந்த அல்லது குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கான கொள்கையை 3 வகுத்து அறிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமெரிக்காவில் அதிக அளவில் இந்தியா முதலீடு செய்வதாக அமெரிக்க அரசின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் வணிக வளாகத்தில் வைத்து இந்தியர் ஒருவர் 15 கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசின் அனுமதியின்றி அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றதாக அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனாவுக்கு எதிராக மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் 11 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை வைத்திருந்தவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒடிசாவின் புரி ஜெகநாதர் ரத யாத்திரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பலியானதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுடில்லி காஜியாபாத் உயர்மட்ட சாலையின் பெயரை ராம் சேது என காஜியாபாத் மாநகராட்சி மாற்றியிருக்கிறது. சமூக வலைதள பதிவுகள் தொடர்பாக மனுதாரர் மீது அவதூறு வழக்குத்தானே தொடரும் முடியும். அதைவிடுத்து கலவரத்தை தூண்டுவது, அமைதியை குலைப்பது போன்ற பிரிவுகளின் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்று தமிழக அரசு வழக்கறிஞரிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் 52 பச்சிளம் குழந்தைகளை தாய்மார்களுடன் 2 காக்க வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. நாகர்கோவில் சிறையில் பலியாகிய சபரிவர்மன் குடும்பத்தினர் அரசு நிவாரண நிதியை வாங்க மறுத்துவிட்டதால் அமைச்சர்கள் நடாத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுக்கு வந்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் சந்த்னா மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தியொருவர் அதிகரித்து வரும் திருமண செலவுகளை சமாளிக்க தனது 14 மகன்களுக்கும் ஒரே மண்டபத்தில் ஒரே விழாவில் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜன்னாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் 3000 திரைகளில் வெளியாக உள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. சேலத்தில் ஆடி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு பாரம்பரியமான தேங்காய் சுடும் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 குறைந்து 1,4,800 கிராமுக்கு 50 குறைந்து 13,100 விற்பனையாகிறது. உலக செய்திகளில், சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்கப்போவதாக எமனின் ஹவுதி குழு மிரட்டல் விடுத்திருக்கிறது. விமான நிலையங்களை குறிவைத்து இருதரப்பும் தாக்குதல் நடத்திய பிறகு ஹவுதி குழு இதனை தெரிவித்திருக்கிறது.
ஈரானின் மின்லியங்கள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகளை அமெரிக்கா தாக்கினால் செங்கடலின் முக்கிய நுழைவாயிலான பாப்பெல் மண்டப் நீரணியை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு யமனின் கவுதி கிளர்ச்சியாளர்களை ஈரான் அறிவுறுத்தியிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவுக்கு சுமார் 196 கோடி டாலர் பெறுமதியான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறுவதற்கான முன்னோட்ட பாதுகாப்பு மண்டலங்களை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த இரு நாடுகளுக்கிடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவப்பட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்ற பதாகை ஈரானில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் தோல்வியடைந்த 2020 ஜனாதிபதி தேர்தலின் போது 22 கோடி அமெரிக்க வாக்காளர்களின் தரவுகளை சீனா கைப்பற்றியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். உக்ரைனின் புதிய பிரதமராக செர்ஜி கோரேஸ்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மியன்மாரின் ரோஹிங்கா அகதிகள் பயணித்த 2 படகுகள் வங்கக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 530 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அனைத்துலக மாணவர்களும் வெளிநாட்டு செய்தியாளர்களும் நாட்டில் தங்கியிருப்பதற்கான விதிகளை அமெரிக்கா மேலும் கடுமையாக்கியிருக்கிறது. தென்கொரியாவில் பங்குச்சந்தை முதலீடு தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கி வரும் பிரபல யூடியூபர் ஒருவரை அவரின் சேனலை பின்தொடரும் நபர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக சீன நிறுவனமான மீடியா தயாரிக்கும் போட்டா ஸ்பிலிட் வகை குளிரூட்டிகளுக்கு தற்போது அங்கு பெரும் தேவை ஏற்பட்டிருக்கிறது. சீனாவில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன பெண் தான் பிறந்த குடும்பத்துடன் மீண்டும் தற்போது இணைந்திருக்கிறார். யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமானங்களில் எக்கனமி பிளஸ் இருக்கைகள் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. சீனாவில் சுமார் 14 ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் இருந்த மிதக்கும் சொகுசு கொட்டலாக மாறிய உல்லாச கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போது திடீரென ஒரு பக்கமாக சாய்ந்து போனது. நடிகர் சாம் நீல் நுரையீரல் நோய் காரணமாக காலமானார் என்று அவரது முகவர் தெரிவித்திருக்கிறார். கனடா முழுவதும் 800க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பற்றியெறிகிறது. அங்கிருந்து எழும் அடர்ந்த புகை அமெரிக்கா வரை பரவியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் லங்கா பிரீமியர் லீக் தொடரின் ஜப்னா கிங்ஸ் அணியின் உரிமையாளர் விளையாட்டு தொடர்பான குற்றங்களை தடுக்கும் காவல்துறை விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆட்ட நிர்ணயம் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஸ்டீவ் ஸ்மித் ஆண்ட்ரீஸ் கவுஸ் இணைந்து அதிக ஓட்டங்களை குவித்தவர்களாக உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள். ஆசிய 23 வயதுக்குட்பட்டவர்களுக்கான குத்துச்சண்டை போட்டி ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளியை வென்றுள்ளது. இங்கிலாந்து அர்ஜென்டினா அரையிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அர்ஜென்டினா அணி வீரர்கள் போக்லாந்து தீவுகள் எங்களுக்கு சொந்தம் என்ற பதாகையை ஏந்தி பவனி வந்திருக்கிறார்கள். ஃபிஃபா விதிமுறைகளின்படி அரசியல் ரீதியான பதாகைகள் சின்னங்கள் துண்டு பிரசுரங்கள் ஆகியவற்றை போட்டிகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைகளை மீறி அர்ஜென்டினா அணி அவ்வாறு செய்தது குறித்து ஃபிஃபா இன்னும் தனது கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரில் பார்வையிடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நட்சத்திர ஆட்டக்காரர் லமின் யமாலின் வீட்டில் கொள்ளையடிக்க இருவர் முயன்றிருக்கிறார்கள். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நேற்று முன்தினம் ஸ்பெயின் பிரான்சை வீழ்த்தி இறுதியாட்டத்துக்கு சென்றது. அதற்கு சற்று நேரத்துக்கு பிறகு கொள்ளை முயற்சி நடந்ததாக சொல்லப்படுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.59 ரூபாய் இந்திய பெறுமதியில் 110.15 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.28 ரூபாய் இந்திய பெறுமதியில் 96.31 ரூபாய். 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.60 ரூபாய் இந்திய பெறுமதியில் 119.02 ரூபாய். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452.59 ரூபாய் இந்திய பெறுமதியில் 129.65 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.57 ரூபாய் இந்திய பெறுமதியில் 68.63 ரூபாய். கேட்டது TRT தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம்
தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள். பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசில் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்தான், வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 à 13 rue Caille, 75 Mille de Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: நேரம் சரியாக 9:18. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. காலை பூந்தன்றல், காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலை பூந்தன்றலுக்கு நித்தமும் அர்ச்சனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது அனுசனையோடு தொடர்கிறது. காலை புந்தன்றல், காலை புந்தன்றலுக்காக வந்திருக்கும் முதலாவது நீரை வைவரூடாக இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் கேமா, நான் இனிமேல்
0: அழைக்கிறேன். வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: முதலில் ஆடி அமாவாசை வாழ்த்துக்கள், ஆடி பிறப்பு வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இனி தொடர்ந்து எல்லாரும் ஆடி பிறப்புக்கு தான் வாழ்த்து சொல்ல போறீங்க. உள்ளே காலம் புந்தன்றல, சரியா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இன்பமே உந்தந்தே வள்ளலோ.
0: எம்ஜிஆரை விட மாட்டீங்க.
1: மற்ற எப்படி காலநிலை உங்க இங்கே? இப்ப 25 வந்துட்டு ரோட்டுல வேலை செய்யற வேலை வேலையை விட்டுட்டீங்க பக்கை காண்டி.
0: எங்களுக்கு வந்து இன்று என்ன இரவு கொஞ்சம் மழை தூரி இருக்கு, அதால் கொஞ்சம் வந்து வெக்கு அடங்கி இருக்கு. ஆனால் பகல் மத்தியானத்து பிற 30 வருது.
1: பின்னேரம் இன்னும் கூடும் என்று போட்டு கிடக்கு.
0: ஆமாம், மதியத்துக்கு பிற அந்த உச்சம் இருக்கிற நேரம் வந்து 3-4 மணி 5 மணி வரைக்கும். சரி, உங்களுடைய பாடலை தருகின்றோம்.
1: வெயிலுக்கு போனா அப்போ கரத்து போவான்னு ஒரு பயமும் இருக்கு.
0: அதுதான் இல்லாட்ட பயம்.
1: சரி, பாட்டை போடுங்க.
0: சரி, உங்களுக்கான பாடல் வருகிறது, நன்றி. ஆமாம், நிமல் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதே கனி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: கேட்பது டியாடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் காலை பொந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை பொந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நலமா இருக்கும்.
0: என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
1: நான் பார்த்தது தேவி எங்கே.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒலிபரப்புகின்றோம்.
1: நன்றி,
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. ஆமாம், ரோஷாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: இணைப்பது காளி புந்தண்டலோடு. காளி புந்தண்டலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம், நான் சதீஷ் கேட்கிறேன்.
0: ஆமாம் சதீஷ், நிலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் நிலமா சமமா இருக்கேன். நீங்க வந்தானே?
0: நாங்களும் நிலமாக இருக்கின்றோம்.
1: மும்பாய் படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து சரி செய்து அந்த பாடலை கேட்போமே.
0: சரி, நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: வணக்கம்.
0: நன்றி. ஆமாம் சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல் மும்பாய் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது.

0: நேரம் சரியாக 9:36 நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தனோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காலை புந்தனலுக்காக வாய்வரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: நல்லது. நான் குமுதம் படத்துல இருந்து என்னை விட்டு ஓடி போக முடியுமா இந்த பாடல் கேட்கிறேன்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி
0: இணைந்து ஒன்று சிறப்பிதமைக்கு. ஆமாம், கணேஷ் அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் குமுதம் திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கிறது.

0: இணைப்பது காலை புந்தண்டர்களோடு. காலை புந்தண்டர்களுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா, நான் நோர்களும் சித்ராவாக இருக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: ஓ, நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமா இருக்கீங்களா? முருகப்பெருமான பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து பாடல் வந்தனம் வந்தனம் என்ற பாடலை கேட்கிறேன்.
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி,
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. ஆமாம், சித்ரா பவன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் வாழ்வி மாயம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: समर्पणम्।
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பொந்தன்றலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பொந்தன்றலுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்வீ சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: ஆமா, நல்லமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
2: நன்றி அக்கா. எனக்கு ஒரு பாடல் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு கேட்கலாம் போல கேட்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அமைதியான நதியே ஓடும்.
1: ஆமா, அதுல ரெண்டு பாடல்கள் இருக்கு. சரி, உங்களுக்கான பாடலை
2: தருகின்றோம். அந்த வள்ளத்துல போய்
1: அந்த பாட்டு தான் வேணும்.
2: சின்ன பாட்டுல எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுதான். இப்ப அது
1: சரி, உங்களுக்கான பாடலை தருகின்றோம். ஆமா, சுதாகரன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தன்றலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பூந்தன்றலுக்காக வைவரோடாக மூர்த்தி அவர்கள் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அவர் உரையாடுகிறார் இல்லைன்னு நிறமா நாங்கள் தொடர்ந்து வந்திருக்க மாரி இணைத்துக் கொள்ளணும். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் கேமா.
0: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நிலமா இருக்கிறோம் கேமா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நிலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நான் வந்து எனது பாடல் இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு.
0: ஆமாம்,
1: அந்த பாட்டை போடுங்க.
0: சரி, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். ஆமாம், கமலமணி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் மனமுள்ள மறுதாரம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.
2: இது சுழி மாறி போனாலும் போச்சு, உளுத்த மூங்கில் உடல் மேல் மின்னுக்கு பூச்சு என்ற மொழி என்றும்

0: இணைந்திருப்பது காலை புந்தண்டலோடு. காலை புந்தண்டலை நிறைவு செய்வதற்காக வைபரோடாக இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமா இருக்கிறேன், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: முதல் வசதி
0: எல்லாடி கடைசி வசலாம் வரணும், இடையில இடம் கிடைச்சாலும் இருக்க மாட்டேன்னா ஒண்ணு செய்யலாம். மூர்த்தி அவர்கள் இணைந்திருந்தார், அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

அளித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிறமும் இணைந்திருந்த காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றலுக்கு நித்தமும் அரசனை வழங்குகின்றார்கள் சுய சூழச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ தமிழொலி. தமிழொலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி, காஷை கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். வேலை வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரிடம் யாழ்ப்பாணம் மயிலட்டியில் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை 13வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மேனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 34வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மேனித புதைகுழிகள் விவகாரத்தில் குற்றவாளிகளாக்கப்பட்ட ராணுவ லான்ஸ் கோபிரல் சோமரத்ன ராஜபக்ஷ அண்மையில் தெரிவித்த கருத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சேறு பூசியவர்களுக்கு பதில் வழங்குவதாக அமைந்துள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். கொத்மல பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வெள்ளனன் தோட்டத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் நிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை அமைப்பதற்காக காசோலை வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. அஸ்விஸ்ம நலத்திட்ட பயனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மோசடி முறையில் அபகரிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் பிரதிநிதிகள் குழுவிற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்தலால் ரத்னசேகர அவர்களுக்கும் இடையிலான திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது. மாட்டுக் கொள்கைகளுக்கான நிலையம் அண்மையில் நடத்திய கருத்து கணிப்பு மற்றும் ஆய்வின்படி இந்த நாட்டு மக்கள் அதிகம் நம்பும் மற்றும் திருப்தி அடையும் ஒரே தலைவராக ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க விளங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வேருணா ஜாயசுந்தர உடனடி அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளதை சவாலுக்கு உட்படுத்தி முன்னாள் தேசிய உளவுத்துறையின் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு ஏற்காது நிராகரிக்க வேண்டும் என கோரி கேதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடையிட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். நாட்டில் இருவேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் சிக்கி 17 வயது இளைஞர் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து சமீபத்தில் உயிரிழந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறுகிறது. கொட்டாவை மகும்புர பல்லின போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட திடீர் போதைப்பொருள் பரிசோதனை நடவடிக்கையின் போது பொது போக்குவரத்து பேருந்து சாரதிகள் 4 போதைப்பொருட்களை பயன்படுத்தியிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கதிர்காமம் புனித பாத யாத்திரைகளுக்கு காட்டுப்பகுதியில் செல்பவர்களுக்கு மட்டக்களப்பு மாநகர சபையில் குப்பை கூளங்கள் அகற்றுகிற உழவு இயந்திர பெட்டியில் உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்று உணவு சமைத்துக் கொடுத்துள்ளமை இந்து மக்களையும் மதத்தையும் அவமதிப்பதாக ஒரு மிக மோசமான செயல். இந்த செயலை இபிடிபி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தன்சில் ராஜ்குமார் கடும் கண்டனம் இதற்கு தெரிவித்துள்ளாா்.

நாட்டில் இதுவரை டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டில் இதுவரையான காலப்பகுதிகளில் பதிவாகிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 73,455 அதிகரித்துள்ளது. நாடளாவிய வைத்தியசாலைகளில் இந்த வாரத்தில் ஒரே இரவில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளின் சராசரி எண்ணிக்கை 2,667 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். தியாகிகள் நாளில் இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் தங்களது இன்னுயிரை ஈத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக முதல்வர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்கிற வகையிலும் மாநில உரிமைகளை காக்கின்ற வகையிலும் எப்போதும் போல் குரல் கொடுப்போம் என்று மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ககன்யான் உள்ளிட்ட முக்கிய விண்வெளி திட்டங்களில் பணியாற்றி வந்த 100 மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் கடந்த ஓராண்டில் இஸ்ரோ அமைப்பிலிருந்து விலகியதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் கசிவுக்கு எதிரான சோனம் பாக்ஸ்கின் போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவித்துள்ளது. அண்டை மாநிலங்களைப் போல உணவகத்துடன் இணைந்து செயற்படும் ரெஸ்டோ பார்களை தமிழகத்திலும் அனுமதிப்பது குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் அதிக அளவில் இந்தியா முதலீடு செய்வதாக அமெரிக்க அரசு மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வணிக வளாகத்தில் வைத்து இந்தியர் ஒருவர் 15 முறை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரையில் கூட்ட நெரிசல் சிக்கி இருவர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. சமூக வலைதள பதிவுகள் தொடர்பாக மனுதாரர் மீது அவதூறு வழக்கு தானே தொடர முடியும். அதை விடுத்து கலவரத்தை தூண்டுவது, அமைதியை குலைப்பது போன்ற பிரிவுகளில் இது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியுமா என தமிழக அரசு வழக்கறிஞரிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் 3,000 திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. சேலத்தில் ஆடி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு பாரம்பரியமான தேங்காய் சுடும் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடரும் உலக செய்திகள். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்கப்போவதாக எமன் ஹவுதி குழு மிரட்டல் விடுத்துள்ளது. விமான நிலையங்களை குறிவைத்து இருதரப்பும் தாக்குதல் நடத்திய பிறகு ஹவுதி குழு அவ்வாறு கூறியிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவிற்கு சுமார் $196 கோடி பெறுமதியான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்ற பதாதை ஈரானில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. உக்ரைனில் புதிய பிரதமராக செர்ஹி கொரஸ்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மியான்மரில் ரோஹிங்கிய அகதிகள் பயணித்த 2 படகுகள் வங்கக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 530 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தென்கொரியாவில் பங்கு சந்தை முதலீடு தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கி வரும் பிரபல யூடியூபர் ஒருவரை அவரின் சேனலை பின்தொடரும் நபர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமானங்களில் எக்கனாமி ப்ளூஸ் இருக்கைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. நடிகர் சாம்னில் நுரையீரல் நோய் காரணமாக காலமானார் என்று அவரது முகவர் தெரிவித்துள்ளார். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் தொடரில் ஜெஃப்னா கிங் அணியின் உரிமையாளர் விளையாட்டு தொடர்பான குற்றங்களை தடுக்கும் காவல்துறை விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இந்தியா அணிக்கு எதிராக இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து அர்ஜென்டினா அரையிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அர்ஜென்டினா அணி வீரர்கள் ஃபால்க்லாந்து தீவுகள் எங்களுக்கு சொந்தம் என்ற பதாதி ஏந்தி பவனி வந்தனர். பிஃபா விதிமுறைகளின்படி அரசியல் ரீதியான பதாதைகள், சின்னங்கள், துண்டு பிரசுரங்கள் ஆகியவற்றை போட்டிகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைகளை மீறி அர்ஜென்டினா அணி அவ்வாறு செய்தது பிஃபா இன்னும் கருத்துரைக்கவில்லை. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 101 இணையதளமான www.trdtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மறு ஒலிபரப்புகளையும் நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.59 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 110.15 ரூபாயாகவும், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.28 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 96.31 ரூபாயாகவும், 1 சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 415.60 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 119.02 ரூபாயாகவும், 1 ஐக்கியராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452.59 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 129.65 ரூபாயாகவும், 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239.57 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 68.63 ரூபாயாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி, காஷ்லி குவோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodiguez Tordobrelaké, VT Cash and Curry, Paris Lacha Palais, Tordobre Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.

நேரம் சரியாக 10:17 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது. வெள்ளிமலர் வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 to 11 வரை இடம்பெறுகின்றது வெள்ளிமலர். அந்த வகையில் வெள்ளிமலரை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க ஒலிக்கிறது காயத்ரி மந்திரம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து சிறப்பு நச்சிந்தனையோடு இணைந்து கொள்கின்றார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவரை நான் ஒன்று வாட்ஸ்அப் ஊடாக இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீர்களோ?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம். சவுண்ட் குறைவா இருக்கா? தெளிவாக இருக்கிற சத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கா? கதை உரையாடுங்க.
1: உங்கள் உங்கள் கதை, அதாவது உங்கள் ஒளி தெளிவாக எனக்கு வருகின்றது.
0: ஆமா, இப்ப சரி.
1: எனது ஒளி வரவில்லையோ?
0: இல்ல இல்ல, சத்தம் வருகிறது, நான் கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி.
1: ஓகே ஓகே. அநேகமாக நோர்வேல இருக்கிறபடியா சில பேர் தொழில்நுட்பம் எதுவும் கவரேஜ் குறைவா இருக்கும் இல்லையா?
0: ஆமா,
1: இணைவோமா?
0: ஆம், இணைந்து கொள்ளுங்கள்.
1: ஆமா, அன்பார்ந்த உறவுகளே, டிஆர்டி தமிழ் வானொலி அன்பு தெளிவாக இருக்கிறதா?
0: ஆமாம், தெளிவாக இருக்கிறது.
1: ஆமாம், டிஆர்டி அன்பு நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்து இன்றைய தினம் இந்த நல்ல சிந்தனையாக டிஆர்டி தமிழ் வானொலியின் ஊடாக சென்ற வாரமும் தர முடியாத பட்சத்திலே இன்றைய தினம் நல்ல சிந்தனை வாயிலாக தருகின்ற பொழுது நாம் நல்லெனவற்றை செய்கின்ற பொழுது நல்ல சிந்தனைகளை தர வேண்டும் என்ற நோக்கோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பு அறிவிப்பாளர் ஹேமா அவர்களுக்கு நன்றி கூறி வணக்கம் தெரிவித்து எனது நல்ல சிந்தனைக்குள் நுழைகின்றேன். அன்பான உறவுகளே, நல்லெண்ண செய்தால் நல்லெண்ண கிடைக்கும் என்பது நமக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது நாங்கள் சொல்லுவோம், வினை விதத்தவன் வினை அறுப்பான், திணை விதத்தவன் திணை அறுப்பான், நல்லது நடப்பது நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழுகின்றோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நமக்கு எமது வாழ்விலே கிடைக்கக்கூடிய நல்லன சிந்தனைகள், நல்ல விஷயங்கள், நல்ல எதெது நல்ல காரியங்களோ அவற்றை நாங்கள் பிரயோகித்து உபயோகித்து அதை பலன் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய கட்டாயமான நியதி சிந்தனையிலே நாம் இது செய்கின்றோம், இது செய்யக்கூடாது, இது செய்ய வேண்டியது என்றெல்லாம் திட்டங்கள் போட்டு செய்து கொள்கின்றோம். திட்டங்கள் போட்டு செய்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக நல்லது செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது நியதி. இந்த காலகட்டங்களில், இந்த நேரங்களில் மனம் பாதிக்கப்பட்டவர்கள், நல்லெண்ண செய்து தீயனவற்றை சம்பாதித்தவர்கள், நல்லெண்ண செய்து நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தி பலவிதமான துன்பங்களை எதிர்நோக்குகின்றவர்கள் மனவிரக்தியிலே, மனப்பிழையினத்திலே சொல்லிக்கொள்ளுகின்றார்கள், நல்லதுக்கு இடமில்லை, நல்ல வாய்ப்புக்கு இடமில்லை, நல்ல நீதிக்கு இடமில்லை, நல்லெண்ண செய்வதற்கு வாய்ப்பில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். இந்த விஷயங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அது சில விஷயங்களில், சில நேரங்களில் அது உண்மையாகத்தான் தெரிகின்றது. ஆனால் நமக்கு தேவை பொறுமை. பொறுமையோடு நாம் செய்கின்ற பொழுது நமக்கு நல்லெண்ண கிடைக்கும் என்று நல்ல சிந்தனை வாயிலாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அன்பான உறவுகளே, டிஆர்டி தமிழ் நேயர்களே, நாம் மனப்பொறுமையோடு நிரந்தரமாக நல்ல வாய்ப்போடு செய்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக நல்ல சிந்தனை நல்ல வாய்ப்பை தரும் என்று நம்புகிறோம். புண்ணிய பூர்வத்திலே நாங்கள் செய்கின்ற முக்கியமான அம்சங்களிலே நாங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் நல்ல மாதிரி கிடைக்கும் என்றது நாம் பொறுமையிலே தான் காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலம் போகலாம், நியதி போகலாம், வயசு போகலாம், காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம். ஆனால் நாம் செய்தவை நிச்சயமாக நல்ல பலனை பின்னடிக்காவது பின்காலத்துக்காவது தரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இப்பொழுது இந்த கலியுகத்திலே தொழில்நுட்பத்தின் அதிஉச்ச வரம்பிலே நாம் செல்லுகின்ற நேரத்திலே இங்கு அனைத்து விடயங்களும் ஆன்மீகத்திலிருந்து அறிவியல் சம்பந்தமாக அனுபவ சம்பந்தமாக செய்யக்கூடிய கொண்டாட்டங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்ல விஷயங்களோ, ஆண்டவன் சம்பந்தமானதோ அல்லது பொது நீதி சம்பந்தமானதோ அல்லது பொது ஊடகம் சம்பந்தமானதோ, இப்பொழுது போற வேகங்கள், போற தன்மைகள், சனி ஞாயிறு விடுமுறை தின கொண்டாட்டங்கள் அனைத்திலுமே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த அதி உயர் தொழில்நுட்பத்தின் அந்த தன்மையும், அதி உயர் பணமிதவாத தன்மையும், சுய கௌரகத்தன்மைகளும் நல்லெனவற்றை மழுங்கடித்து கொண்டுதான் இருக்கின்றன. நியாயங்களையும் நீதிகளையும் நல்ல விஷயங்களையும் செய்து வெளிப்படுத்துவோமாக இருந்தால் அது இங்கு முழுமையாக புதைக்கப்படுகின்றது என்பதை உணர்கின்றோம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு ஆன்மீகத்தின் பாதையிலே தீர்மானம் ஒன்று கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வழி பயணங்களை தொடர்ந்தால், நல்ல விஷயங்களை செய்தால் நமக்கு நல்லது கிடைக்கும் என்று இன்றைய நல்ல சிந்தனையிலே சொல்லுகின்றேன். ஏனென்றால் பொறுமை முக்கியம். சில இடங்களில் சில மக்கள், சில பொதுவானவர்கள், பொதுவான நிலையில் உள்ளவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், சந்தர்ப்ப வசமாக, நேரத்தின் வசமாக, சில இக்கட்டான சூழ்நிலைகளிலே இதுதான் நியதி, இதுதான் வழிபாடும் இடம், இதுதான் என்று சொல்லி அவர்கள் தங்கள் கடமைகளை செய்துவிட்டு விலகிக் கொள்கின்றார்கள். அது சில சில ஆன்மீக போக்களே மனமான சிறப்பில்லாம ஒரு நியதியை கொண்டு சுய ஆதாயங்களோடு வாழ்வர்கள் அனுபவிக்கிறவர்களுக்கு அது ஒரு பெரும் வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. அதே மாதிரி தான் பொது விஷயங்கள். இது நிச்சயமாக ஆண்டவன் கண்ணில் நிச்சயமாக ஒரு நேரம் தெளிவுபடும், ஆண்டவனது தீர்ப்பிலே இது அம்பிடும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு உங்கள் எல்லோருக்கும் நல்லெண்ண செய்து நல்ல மாதிரி வாழ வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டி, நாம் செய்கின்ற விஷயங்களிலே பொறுமை காக்க வேண்டும். அது நமக்கு அநீதிகளும் நீதியற்ற தன்மைகளும் தீர்மானங்களாக தந்தாதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டி, இன்றைய தினத்திலே எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் இந்த டிஆர்டி தமிழ் வானொலி ஊடகத்தின் ஊடாக இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி, அன்பு அறிவிப்பாளர் ஹேமாக்கும் நன்றி கூறி, அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து நல்ல இடங்களில் சந்திக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்புக்குரிய சோதனையா, நன்றி நேர்களே, நன்றி ஹேமா அவர்களே, நன்றி வணக்கம்.
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி. ஆமாம், சிறப்பு நச்சிந்தனையோடு இணைந்திருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவரும் தன்னுடைய என்ன வேலைப்பளவு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்கின்றார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து நேர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. திருச்சிதம்பரம்

பொற்கோயிலும் போனவமும் அருளி சோதிமணி முடித்தாமமும் நாமமும் தொண்டருக்கு நாயகம் பாத

தாழ்வடமும் நாயகன் சுவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி தூயவன் துதைந்த பொன்னேனியும் தாழ்வடமும்.

மேயசுவாயுமுடையார் புகுந்தன வீதியுள்ளே பாய்வது போல் அன்பு நீர் ஒளி கண்ணும் பதியம் செஞ்சொல் மே

0: நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் நினைத்திருப்பது வள்ளிமலரோடு, வள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் கேமா, ஏமலிருந்து பொங்கியோர் ராஜா.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: ஏமதி பாராமல் நல்ல நச்சினை வழங்கிய சுதந்திரம் ஆகியாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு முருகன் பாடல வந்து பார்க்க.

வீழெடுத்த வடிவீரனை தினம் பாடு, என் வேதனைகள் தீந்திடவே இன நாடுவேன். வெற்றி வீலவன் சக்தி பாலவன், வெற்றி வீலவன் சக்தி பாலவன், என் செந்தமிழும் கந்தவனம் திருத்தாண்டவம். வேறெடுத்த வடிவேலனை நான் பாடுவேன், என் வேதனைகள் தீந்திடவே தினம் நாடுவேன். ஈரனியே.

ஒருபடையே வீட்டினிலே அருள் தேடுவேன். அவன் முகன் சூரியனாம் இருவழி சந்திரனாம், அவன் முகன் சூரியனாம் இருவழி சந்திரனாம், மூலகம் ஆழ்வனாம் தேவர்களின் நாயகனாம். வேறெடுத்த வடிவேலனை நான் பாடுவேன், என் வேதனைகள் தீந்திடவே நின் நாடுவேன். அருணகிரி புகழ் ஓதிடுவேன், குமரகுரு பதம் பாடிடுவேன், வெற்றி தரும் வேலவனை இதன் நாடுவேன். அருணகிரி புகழ் ஓதிடுவேன், குமரகுரு பதம் பாடிடுவேன், வெற்றி தரும் வேலவனை இதன் நாடுவேன். இதன் தரும் சரவணனாம் பதம் தரும் மைமகனாம், இதன் தரும் சரவணனாம் பதம் தரும் உமை மகனாம், அதிசயமே புரிபவனாம் அடியவர்க்கு காப்பவனாம்.

0: எடுத்த வடிவேலனை நான் பாடுவேன். என் வேதனைகள் தீந்திடவே தின நாடுவேன். வெற்றி வேலனவன் சக்தி பாலனவன், வெற்றி வேலவன் சக்தி பாலனவன், என் செந்தமிழும் கந்தனவள் திருத்தாண்டவம். வேலெடுத்த வடிவேலனை நான் பாடுவேன், என் வேதனைகள் தீந்திடவே தின நாடுவேன். வேலெடுத்த வடிவேலனை நான் பாடுவேன், என் வேதனைகள் தீந்திடவே தின நாடுவேன். முருகா. நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் அண்டி, நான் அபிவரதன் கதைக்கிறேன்.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வேற வீட்டுக் கொள்கின்றோம்.
2: நன்றி. வண்ண வடிவேலவனே, எந்த கண்ணில் நிலவானவனே.

இருதே பரவசம் நிறைகிறது. பழமுதிர் சோலை மலையழகா பரவச மணரும் உனதல்லவா. வண்ணவடி வேலவணி எந்தன் கண்ணில் நீலமானவணி. அதிமதுர பழமு

பல முதிர் சோலை மலையாளகா பரவசமானதும் உணவல்லவா வண்ணவ

தனியாக வந்தவனி பனிப்பாயும் பழனி மலை கனியாக நின்றவனே கனிதா.

0: பரவசம் நிறைகிறதே. பழமுதி சோலை மலையழகா, பரவசமானதும் முன்னதல்லவா. முருகா குமரா மலையழகா, உருகும் மனதில் அருள் தரவா. முருகா குமரா மலையழகா, உருகும் மனதில் அருள் தரவா. ஹலோ.
1: ஆமா, நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 10:46. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளி மலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து வெள்ளி மலருக்காக வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆமா, உங்களை நாங்கள் வேற வீட்டுக்கு கொள்ளுன்றோம்.
2: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி தந்த ஐயாவின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் ஒரு பாடல் தரப்போறேன். நாவல் பழம் தந்து ஞான தமிழ்

தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து செந்தூரில் ஆழ்கின்றவன் செந்தூரில் வாழ்கின்றவன் மாங்கனிக்கு கோபம்

தத்துவத்தின் தாரெடுத்து சுவாமி மலை எல்லையிலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவன், தகப்பனுக்கு பாடம் சொன்னவன்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த வள்ளிமலர். வள்ளிமலருக்காக இணைந்து கொண்டு சிறப்பு நச்சிந்தனையை வழங்கியிருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவசிறை சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் சிவமிடத்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வள்ளிமலர். நன்றி, நன்றி, வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷ்பில்லில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, கஹ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். வேலி வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்று ராணுவத்திடம் ஜாழ்ப்பாணம் மயிலட்டி கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை 13வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்தனர். முத்துராஜவெல பிரதேசத்தில் மேலும் 7 எண்ணெய் களஞ்சிய சாலைகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் இந்த மாத இறுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள விலை திருத்தத்தில் பாரிய மாற்றம் எதுவும் ஏற்படாது எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். கொத்மலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வெலண்டன் தோட்டத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை அமைப்பதற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கவும் அண்மை காலமாக அதிகரித்து வரும் சட்டவிரோத மற்றும் முறையற்ற மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்ளும் முகமாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் பிரதிநிதிகள் குழுவிற்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்தலால் ரத்னசேகர அவர்களுக்கும் இடையே திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது. மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் அண்மையில் நடத்திய கருத்து கணிப்பு மற்றும் ஆய்வின்படி இந்த நாட்டு மக்கள் அதிகம் நம்பும் மற்றும் திருப்தியடையும் ஒரே தலைவராக ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசநாயக்க விளங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார். நுவரெலியா தபால் நிலையத்தில் மேன்மாடியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான தங்குமிடமாக அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நவஹமுவ வந்துராமுள்ள பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான 25 வயதுடைய இளைஞர் கோமகம மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தன்னை கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்குமாறு கோரி அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலே தாக்கல் செய்த மனுவில் தங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால மனுக்களை பரிசீலிப்பதற்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4-6 தேதிகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளதை சவாலுக்கு உட்படுத்தி முன்னாள் தேசிய உளவுத்துறையின் பணிப்பாளர் சுரேஷாலை தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு ஏற்காது நிராகரிக்க வேண்டும் என கோரி கேதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடையீட்டு மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார். 120 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சட்டத்தண்ணி ரஹித ராஜபக்ஷ, சரித் அபியசிங்க உள்ளிட்ட மூவரையும் எதிர்வரும் ஜூலை 28 வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்ருக்கிரிய ஜயந்தி மாவட்டத்தில் தனியார் நிறுவன பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று டிப்பர் ரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கோமஹம கலஹாஹென பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து நேற்று வியாழக்கிழமை அதிகாலை மீட்கப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளது. கதிர்காமம் புனித பாத யாத்திரைகளுக்கு காட்டுப்பகுதியில் செல்பவர்களுக்கு மட்டக்களப்பு மாநகர சபையின் குப்பை கூளங்களை அகற்றுகிற உழவு இயந்திர பெட்டியில் உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்று உணவு சமைத்துக் கொடுத்துள்ளமை இந்து மக்களையும் மதத்தையும் அவமதிப்பதான ஒரு மிக மோசமான செயல். இந்த செயலை இபிடிபி மட்டும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். நாடளாவிய வைத்தியசாலைகளில் இந்த வாரத்தில் ஒரே இரவில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்களின் சராசரி எண்ணிக்கை 2667 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
இலங்கையில் விற்பனை செய்யப்படும் பல்வேறு வகையான சவர்க்கார உற்பத்திகளுக்கான கட்டாய பேரிடல் தேவைகளை உள்ளடக்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் பவுன் 1,344,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் இந்திய செய்திகள். தியாகிகள் நாளில் இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்வுக்கும் தங்களது இன்னுரையை ஈர்த்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவதாக முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி August 13ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இந்த நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் முக்கிய மசோதாக்களின் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை இனி தண்டனைக்குரிய குற்றமாக July 20ஆம் தேதி தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதாவினை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்குகிறது. அண்டை மாநிலங்களைப் போல உணவகத்துடன் இணைந்து செயற்படும் ரெஸ்டோ பார்களை தமிழகத்திலும் அனுமதிப்பது குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் அதிக அளவில் இந்தியா முதலீடு செய்வதாக அமெரிக்க அரசு மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனுமதியின்றி அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றதாக அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனாவுக்கு எதிராக மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுடெல்லி காஜியாபாத் உயர்மட்ட சாலையின் பெயரை ராம் சேது என காஜியாபாத் மாநகராட்சி மாற்றியுள்ளது. மேலும் 11 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த சாலையில் டெல்லி நுழைவாயிலில் வில் மற்றும் அம்பு சின்னத்தை காஜியாபாத் மாநகராட்சி கட்டமைக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகர்கோவில் சிறையில் பலியாகிய சபரிவர்மன் குடும்பத்தினர் அரசு நிவாரண நிதியை வாங்க மறுத்துவிட்டதால் அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் உலகம் முழுவதும் 3,000 திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. சேலத்தில் ஆடி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு பாரம்பரியமான தேங்காய் சுடும் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் ஆபனத்தங்கம் விலை 7 ரூபாய் 400 குறைந்து 1,04,800 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை 1 கிராமுக்கு 50 குறைந்து 13,100 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்கப்போவதாக எமனின் ஹவுதி குழு மிரட்டல் விடுத்துள்ளது. விமான நிலையங்களை குறிவைத்து இருதரப்பும் தாக்குதல் நடத்திய பிறகு ஹவுதி குழு அவ்வாறு கூறியிருக்கிறது. ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பிற முக்கிய உட்கட்டமைப்புகளை அமெரிக்கா தாங்கினால் செங்கடலின் முக்கிய நுழைவு வாயிலான பாப் எல் மடேப் நீரினை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு எமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஈரான் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு ஈரான் அமெரிக்கா இடையான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவிற்கு சுமார் 196 கோடி டாலர் பெறுமதியான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதே போன்ற பதாகை ஈரானில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தான் தோல்வியடைந்த 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது 22 கோடி அமெரிக்க வாக்காளர்களின் தரவுகளை சீனா கைப்பற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளார். சீன அரசாங்க ஊடகம் சைனா டெய்லி வெளியிட்டுள்ள காணொலி பிலிப்பைன்ஸ் மக்களை இழிவுபடுத்தியதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. காணொலியில் இனவாத சின்னங்கள் இடம்பெற்றதாக பிலிப்பைன்ஸ் கூறுகிறது. அனைத்துல
தமிழக மாணவர்களின் வெளிநாட்டு செய்தியாளர்களும் நாட்டில் தங்கியிருப்பதற்கான விதிகளை அமெரிக்கா மேலும் கடுமையாக்கியிருக்கிறது. அதன்படி மாணவர் விசா வைத்திருப்போர் 4 ஆண்டு வரை அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படுவர். தொடர்ந்து படிப்பை நீடித்து கால வரம்பின்றி தங்கும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வரவே அந்த நடவடிக்கை என்று தாயக பாதுகாப்பு பிரிவு கூறுகிறது.

சீனாவில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன பெண் தான் பிறந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைந்திருக்கிறார். 1991 சாங் பெங்லின் எனும் பெண் சந்தி ஒன்றில் காணாமல் போனார். அப்போது அவருக்கு 2 வயது. சீனாவில் சுமார் 14 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்த மிதக்கும் சோசு ஹோட்டலாக மாறியிருக்கும் உல்லாச கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போது திடீரென ஒரு பக்கமாக சாய்ந்தது. கனடா முழுவதும் 800க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டு தீ பற்றி எரிகிறது. அங்கிருந்து எழும் அடர்ந்த புகை அமெரிக்கா வரை பரவியிருக்கிறது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் தொடரில் ஜெஃப்னா கிங்ஸ் அணியாளர்கள் விளையாட்டு தொடர்பான குற்றங்களை தடுக்கும் காவல்துறை விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆட்ட நிர்ணயம் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இங்கிலாந்து அர்ஜென்டினா அரையிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அர்ஜென்டினா அணி வீரர்கள் ஃபாக்லேண்ட் தீவுகள் எங்களுக்கு சொந்தம் என்ற பதாதையை ஏந்தி பவனி வந்தனர். பீஃபா விதிமுறைகளின்படி அரசியல் ரீதியான பதாதைகள், சின்னங்கள், துண்டு பிரசுரங்கள் ஆகியவற்றை போட்டிகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைகளை மீறி அர்ஜென்டினா அணி அவ்வாறு செய்தது குறித்து பீஃபா இன்னும் கருத்துரைக்கவில்லை. பீஃபா உலகக்கோப்பை காட்பந்து இறுதிப் போட்டியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரில் பார்வையிடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் அனுசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர் இந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் டிஆர்டியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இந்த நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.59 ரூபாய் இந்திய பெறுமதியில் 110.15 ரூபாய் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.28 ரூபாய் இந்திய பெறுமதியில் 96.31 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.60 ரூபாய் இந்திய பெறுமதியில் 119.02 ரூபாய் ஒரு ஐக்கியராட்சி பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452.59 ரூபாய் இந்திய பெறுமதியில் 129.65 ரூபாய் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239.57 ரூபாய் இந்திய பெறுமதியில் 68.63 ரூபாய் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷ்டுப்பள்ளியில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காஷ்லே கோனிசில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: BT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Gélé Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18 ஐக்கிய ராச்சியத்தில் 10:18 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள்.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவர்களோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்று அம்மாக்கள் அழப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனம்பாலன் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானலை கெடுத்து வருகின்றார்கள். பரிசுலாட்சியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட்.
2: பொந்து பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:21 ஐக்கியராட்சியத்தில் 10:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் பாடல்

0: ஆற்றில் கலந்த குரல் மலேசியா வாசுதேவன் அவர்கள். பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நல்லவனுக்கு நல்லவன். நேரம் சரியாக 11:27 ஐக்கியராச்சியத்தில் 10:27. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட
2: சாப்பிடலாம்.
3: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாட்டில் செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசி பூசரே. மெழுதிய விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

நிகழ்ச்சியில் நிகழ்கின்ற பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஹரிஹரன் குழுவினர். பாடலை இயற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசை அமைத்தவர் தேனிசை தந்தல் தேவா. நேரம் சரியாக 11:34 ஐக்கியராட்சியத்தில் 10:34. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. நீங்கள் நினைக்கின்ற பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் வாங்கி மகிழ்வதற்கு நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். மறந்துவிடாதீர்கள் அன்பர்களே, பல வகைகளில் இருந்து மீன் வகைகள் வரை நீங்கள் மலிவாக வாங்கி செல்லலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பல நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலைக்கான சூழ்நிலையை பி சுசிலாவோடு இணைந்து ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடியிருந்தார்கள். பாடலை ஆற்றவர் மூணா கவிஞானி வாலி அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜ். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நானே ராஜா நானே மந்திரி. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசல் ஆட்சப்பிள்ளையில் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டைசூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம்

0: சனிக்கிழமை சப்பர திருவிழாவும், முதலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச்சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0541-91-44-79-26.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

0: கோயில் ஜானகி அம்மாவோடு இணைந்து பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள் பாடிய பாடல். பாடலை ஆற்றவர் பஞ்சாரணாசலம், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
1: பரிசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நேரம் சரியாக 11:49. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:49 இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியில்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் இசையரசி வாணியம்மாவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன் அவர்கள். நேரம் சரியாக 11:54 ஐக்கியராஜ்யத்தில் 10:54. இந்த நேரத்தில் உங்களுக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் இசைக்குயில் ஜானகி அம்மா அவர்கள். ஒலித்த பாடலை இயற்றியவர் பஞ்சு அண்ணாசலம். இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலாட்சிய பாடல் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூஷரியே. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

வணக்கம் நேர்களே. நேரம் சரியாக 12 மணி ஒரு நிமிடம், ஐக்கியராட்சியத்தில் 11 மணி ஒரு நிமிடம். மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சிப்பள்ளல் அமைந்திருக்கும் பி டி காஷங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் அன்புறவுகளே, மரக்கறி வகைகள் அங்கே 1 யூரோக்கு விற்பனை செய்கின்றார்கள். அன்புறவுகளே, யாழ்ப்பாணத்தில் 2013 பாதுகாப்பு அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட 6000 ஏக்கர் மக்களின் காணிகளுக்கான வர்த்தமானியை உடனடியாக நீக்க வேண்டும் என சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் இணைப்பாளர் ஜான்சன் தெரிவித்துள்ளார். வலி வட்டக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் யாழ்ப்பாணம் ஐலிட்டியை கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை 13வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளார்கள். முத்துராஜவேல பிரதேசத்தில் மேலும் 7 எண்ணெய் களஞ்சியங்களை நிர்மாணிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொத்மலை பிரதேச செயலத்திற்குட்பட்ட வேவாண்டன் தோட்டத்தின் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை அமைப்பதற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. திருகோணமலை மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலக பிரதான மகாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட இறக்ககமம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. மன்னார் மாவட்ட திட்டமிடல் கூட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சிக்கல்கள் விரைவாக தீர்த்து அதனை இம்முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நுவரெலிய தபால் நிலையத்தில் மேல்மாடியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக தங்குமிடமாக அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபரும் வருண ஜெயசுந்தரா உடனடி அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தினால் தன்னை கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்குமாறு கோரி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் ஆதல் தாக்கல் செய்த மனுவில் தங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால மனுக்களை பரிசீலிப்பதற்கான எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4 மற்றும் 6 தேதிகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிர்மாணித்துள்ளது. 120 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி ராகிதர் ராஜபக்ச சரித் அபேசிங்கா உள்ளிட்ட மூவரையும் எதிர்வரும் 28 தேதி வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டின் 20 பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் சிக்கி 17 வயது இளைஞன் உட்பட 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதிர்கிரிய ஜெயண்டி மாவட்டத்தில் தனியார் நிறுவன பணியாளர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று டிப்பர் ரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து சமீபத்தில் உயிரிழந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றது. குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதி 17 அங்கட்டை பகுதியில் வீடொன்றின் கூரையை உடைத்து 25க்கும் மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 5 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். நீர்கொழும்பு கட்டுவர் தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தொடருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் நபர் ஒருவர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளார். கதிர்காமம் புனித பாத யாத்திரைகளுக்கு காட்டு பகுதியில் செல்பவர்களுக்கு மட்டக்களப்பு மாநகர சபையின் குப்பை கூலகங்களை அகற்றுகின்ற உழவு இயந்திர பெட்டியில் உணவு பொருட்களை எடுத்து சென்று உணவு சமைத்து கொடுத்துள்ளமை இந்து மக்களையும் மதத்தையும் அவமதிப்பதாக ஒரு மிக மோசமான செயல். இந்த செயலை இபிடிபி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனீசில் ராஜ்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டில் இதுவரை டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது.
இந்திய செய்திகள். தியாகிகள் நாளில் இந்திய விடுதலைக்கு மக்களின் உரிமை வாழ்விற்கும் தங்களது இன்னுயிரை ஈட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் முக்கிய மசோதாக்களின் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதே இனி தண்டனைக்குரிய குற்றமாக ஜூலை 20ஆம் தேதி தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதாவின் புதிய ஒன்றிய அரசு கொண்டு வருகின்றது. சுகன்யான் உள்ளிட்ட முக்கிய விண்வெளி திட்டங்களில் பணியாற்றி வந்த 100க்கும் மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் கடந்த ஓராண்டு இஸ்ரோ அமைப்பிலிருந்து விலகியதனால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை நெட் யூசி 2026 மறுதேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வில் மொத்தம் 11.21 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளார்கள். இதில் 58% அதிகமான மாணவிகள் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளார்கள். முதுமை அடைந்த அல்லது குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கான கொள்கையை 3 மாதங்களுக்கு வகுத்து அறிவிக்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவில் அதிக அளவில் இந்தியா முதலீடு செய்வதாக அமெரிக்க அரசு மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வணிக வளாகத்தில் வைத்து இந்தியர் ஒருவர் 15 முறை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரியாவின் புது புரி ஜெகநாதர் ராத்திரையின் கூட்டணியில் சிக்கி 2 பலியானதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் சட்டானா மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தையொருவர் அதிகரித்து வரும் திருமண செலவுகளை சமாளிக்க தனது 14 மகன்களுக்கும் ஒரே மண்டபத்தில் ஒரே விழாவில் திருமணம் செய்து வைத்துள்ளார்.

தொடர்கின்றது உலக செய்திகள். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்கப் போவதாக ஏமனின் கைதி குழு மிரட்டல் விடுத்துள்ளது. ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகளை அமெரிக்கா தாக்கினால் செங்கடலில் முக்கிய நுழைவாயிலில் ஃபாப்செல் மண்டே நீரினை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு ஏமனின் ஹைதி கிளர்ச்சியாளர்களை ஈரான் அறிவுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக சீன நிறுவனமான மீடியா தயாரிக்கும் போட்டேட் வகை குளிரூட்டிகளுக்கு தற்போது பெரும் தேவை ஏற்பட்டுள்ளது. நடிகர் சாம் நில் நுரையீரல் நோய் காரணமாக காலமானார் அவர் என்று அவரது முகவர் தெரிவித்துள்ளார். விளையாட்டு செய்திகள். இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து அர்ஜென்டினா அரையிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அர்ஜென்டினா அணி வீரர்களுக்கு பாக்லாண்ட் தீவுகள் எங்களுக்கு சொந்தம் என்ற பதாகையை ஏந்தி பவனி வந்தார்கள். பீபா உலகக்கோப்பை காலிறுதி போட்டியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேரில் பார்வையிடப் போவதாக தெரிவித்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamiloli.com. ஒரு யூரோ இலங்கையில் 384.59, இந்தியாவில் 110.15, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.28, இந்தியாவில் 96.31, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415.60, இந்தியாவில் 119.02, ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 452.59, இந்தியாவில் 129.65, ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 139.57, இந்தியாவில் 68.63. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனம் கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா. அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: Vicky Superstore, Gare Lagonnaise, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges de Gonesse.
2: Mélodie et Tordobrelaque, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordobre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: உறவுகளே, அற்புதமான டிஆர்டி வானொலியின் இது என் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, ஆலய நெறி ஆலய தரிசனம் என்ற அற்புதமான நீண்ட நெடிய பயணத்தில் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே நாவுக்கரசர் திருக்கைலாய காட்சியை கண்ட அந்த அற்புதமான நிகழ்வினின் தொடர்ச்சியில் இப்பொழுது பயணிக்கின்றோம். ஆளும் நாயகன் கைலையில் இருக்க காணாமல் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று மறுத்துரைத்தார் நம் சுவாமிகள். தன் அடியாரின் மன உறுதியை கண்டு ஆதியும் அந்தமும் இல்லாது ஜோதியாய் நின்ற சிவப்பரும்பொருள் பெருமிதம் கொண்டது. நாவுக்கரசே, இதோ இந்த பொய்கையில் மூழ்கி கைலை காட்சியினை காண்பீராக என மொழிந்து மறைந்தார். நாவுக்கரசா, அது அதிகை வீராட்டணத்தில் ஐயன் அருளியதாயிற்று. அப்பெயரை யான் மறந்தும் வெகு நாளாயிற்று. இங்கே அதை அறிந்து அறிந்தவர் யாராயிருக்க கூடும் என்று திகைத்தார் சுவாமிகள். அந்த அளவில் வந்தது இறை என்றுணர்ந்து அகமகிழ்ந்தார். கைலை மலை சாரலில் இருந்த பொய்கையில் மூழ்கினார் அப்பர் பெருமான். தீர்த்தத்திலிருந்து எழுந்தபோது அவர் கண்முன் தெரிஞ்சது பஞ்சநதீஸ்வரம். அப்போது திருக்கைலை காட்சி பேரானந்த பெருங்காட்சியாய் விரிந்தது. கணபதி கந்தன் திருமால் நான்முகன் சூழ்ந்திருக்க கண்டார். இந்திரன் முதலான தேவர்களுடன் அசுரர்கள் சித்தர்கள் மகரிஷிகள் வித்யாதாரர்கள் கிண்ணரர்கள் யட்சகர்கள் நாகர்கள் என அனைவரும் திரண்டு நின்று நாவரசரை மனம் வந்து வாழ்த்தி வணங்கிடக் கண்டார். கங்காதேவி மங்கள நீர்வார்க்க சிவகணங்களும் பூத வேதாள கணங்களும் பலவகையான வாத்தியங்களை இசைத்து போற்றிட தேவமகளிரின் பாடலும் ஆடலும் மழு ஒளியும் எழுகடலின் ஓசை என எங்கும் எதிரொலித்ததை கண்டார். இறைவனின் ஆணைப்படி வருபவர்க்கு வழிபாடு செவிக்கும் பொறுப்பினை உடைய நந்தியம்பெருமாள் நடுவில் நின்று விளங்கிட வெள்ளிமலையென விளங்கும் விடைவாகனத்தில் மீது உமாதேவியுடன் வீற்றிருக்கும் காட்சியை கண்டு கைதொழுது வணங்கி இன்புற்றார். அந்த அளவில் அம்மையும் அப்பனும் ஆனந்த சுரூபமாக ஆடி வருவதைக் கண்டு இன்புற்றார். நிற்பனவும் நடப்பனவும் ஆகிய உயிர்கள் அனைத்தும் சக்தியும் சிவமும் ஆகிய தன்மையில் பற்பல உயிர்களின் பிறப்பு விளங்கும் முறைமையை கண்டார். மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளொடு பாடி போதடு நீர் சுமந்தேடி புகுவாரவார் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரிடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு களிறுவர் வணக்கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதானை கண்டேன். இப்படியாக ஆனந்த ஐக்கிய நிலையில் நாவரசர் திருக்கைலாய காட்சியை கண்டு களிப்புற்றார். தஞ்சாவூர் பெரிய கோயிலிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் திருவையாறு திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த திருவையாறு திருத்தலமானது சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கைலாய மலைக்கு ஒப்பானதாகும். அதுவன் என்னவென்றால், முன்னொரு காலத்தில் அசினாபுரத்தின் அரசனாக இருந்தவன் சுரதன் என்றொரு நேர்மையான மன்னர் இருந்தார். அவருக்கு வெகு காலமாக புத்திரப்பேறு இல்லாததால் கவலையோடு இருந்தார். தனக்கு பிறகு நாடாள வாரிசு இல்லையே என வருந்திய மன்னர் மகரிஷிகளை சந்தித்து அதற்கு ஆலோசனை கேட்டார். மன்னா, தங்களுக்கு புத்திரப்பேறு உண்டாக தங்கள் சில வழிபாடுகளை செய்ய வேண்டும். சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கைலாய மலையை 41 நாட்கள் ஒரு மண்டலம் வலம் வந்து வணங்க வேண்டும் என்று மகரிஷிகள் தெரிவித்தார். ஆனால் திருக்கைலாய மலைக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்வது என்பது மிகவும் கடினம் என உணர்ந்த மன்னர் சுரதன் திருவையாறில் இருந்த துர்வாச மகரிஷியிடம் தனது நிலையை எடுத்துரைத்து ஆலோசனை வழங்கும்படி கேட்டார். மன்னருக்கு துர்வாசர் சுரத மன்னனுக்காக பரமேஸ்வரனிடம் வேண்டினார். பரமேஸ்வரரும் மனமிறங்கி நந்திதேவரிடம் கூறி திருக்கைலாய மலையை திருவையாறுக்கு எடுத்து வரும்படி கூறினார். நந்திதேவரும் திருக்கைலை மலையை தூக்கி இரண்டாக பிளந்து இந்த தலத்தில் தற்போதுள்ள ஐயாரப்பருக்கு தென்புறம் ஒரு பகுதியையும் மற்றொரு பகுதியை வடபுறமும் வைத்தார். இதனை உணர்த்தும் விதமாக திருவையாறு ஆலயத்தில் வடகைலாயம் தென்கைலாயம் என இரு தனி கோயில்கள் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ளது. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் திருவையாறு சிவபெருமான் சுயம்புலிம்பமாக தானே கிழக்கு முகமாக காட்சியளிக்கின்றார். மணலாலான சிவலிங்கமாக இவருக்கு அபிஷேகம் கிடையாது. ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் நடைபெறும். சிவலிங்கத்திற்கு புனுகு சார்த்தப்படும். திருவையார் இறைவனின் பெயர் ஐயாரப்பர். அம்மனின் திருநாமம் அறம் வளர்த்த நாயகி. அன்னை கிழக்கு முகமாக நின்ற திருக்கோலத்தில் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். பெருமாளின் உருவில் சக்தி இல்லாத அம்பாள் சிலையின் உருவ அமைப்பை பார்த்தால் அப்படியே திருப்பதி வெங்கடாஜலபதியின் வடிவமைப்பை காணலாம். அதை போல் திருப்பதி சாமி இன் உருவ அமைப்பில் திருவையாறு அறம் வளர்த்த நாயகி அம்மனின் வடிவை காணலாம். ஏனென்றால் சிவபெருமானின் சக்தியாக இருப்பது மகாவிஷ்ணுவே. அதாவது சக்தியே திருமாலாகவும் வருகிறார். இதனை அறியல்லால் தேவி இல்லை. ஐயாரானார்க்கே என்பது இத்தலத்தில் அப்பர் பெருமான் பாடிய தேவாரமாகும். இதன் விளக்கம் சிவபெருமானுக்குரிய ஒரே தேவி திருமாலை என்பதே இதன் பொருள். அதாவது சிவபெருமானும் சக்தியுமே ஒரே தெய்வம் என்பதே இதன் பொருள். சக்தியின் ஆண் வடிவமே திருமால். சக்தி ஆணாக விஷ்ணுவாக வரும் பொழுது சிவபெருமான், பெண்ணாகி மகாலட்சுமியாக வருகிறார். சிவன் செம்மேனியன், சக்தியே கருமை நிறம். ஆணாகி வரும் பொழுது சக்தி கரிய விஷ்ணுவாகி வருகிறார். எனவேதான் சக்தியும் திருமாலும் அண்ணன் தங்கை என்று புராணங்கள் போற்றுகின்றன. மேலும் இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பெருமாள் கோவிலில் மட்டுமே நடக்கும் மகாலட்சுமி புறப்பாடு இங்கும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமைதோறும் மாலை நேரத்தில் திருவையாறு சிவதளத்தில் இருந்து மகாலட்சுமி புறப்பட்டு இத்தல அம்பாள் சன்னதியில் அறமலர்த்த நாயகியின் சன்னதிக்கு செல்கின்றனர். அதாவது மகாலட்சுமி சிவபெருமான் தன் கணவர் மகாவிஷ்ணுவை சக்தியை காண வருவதாக ஐதீகம். கடலரசன், வாலி, இந்திரன், மகாலட்சுமி ஆகியோர் இங்குள்ள இறைவனை பூஜித்துள்ளனர். இங்குள்ள தட்சிணாமூர்த்தியின் காலில் முயலகனுக்கு பதிலாக ஆமை உள்ளது. சத்குரு தியாகராஜ சுவாமிகள் சித்தியடைந்த தலம் புனிதமான தென்கைலாயம் என போற்றப்படும் திருவையாறாகும். பல சிறப்புகளை உள்ளடக்கிய புண்ணிய தலம் இது. ஒருமுறை திருக்காலகத்தியை தரிசனம் செய்த திருநாவுக்கரசர் பின்னர் ஸ்ரீசைலம், மாலவம், லாடம், வங்காளம், மத்திய பைதீசம், மத்திய பிரதேசம் முதலிய இடங்களை கடந்து புனித தலமான காசியை அடைந்தார். அங்கிருந்து கைலாய மலைக்கு சென்று சிவனாரை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் வயதாகி நடக்க முடியாது சிரமப்பட்ட போதும் எவ்வேறாயினும் கைலைநாதனை தரிசிப்பேன் என ஊர்ந்தே சென்றார். திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்போது அவரை சோதித்து எண்ணிய சிவபெருமான், முனிவர் வடிவில் நீ திருநாவுக்கரசர் முன் தோன்றி நீர் இம்மாநில வடிவில் கைலை செல்வது இயலாத காரியம், எனவே திரும்பிச் செல்லும் என்றார். ஆனால் அப்பர் பெருமான் அவரது பேச்சை ஏற்காது தனது கைலாய பயணத்தை தொடர்ந்தார். அவரது பக்தியும் மன உறுதியும் கண்ட சிவபெருமான் திருநாவுக்கரசா இங்குள்ள பொய்கையில் மூழ்கி திருவையாறு திருத்தலத்தை நீ அடைவாய். அங்கு யான் உனக்கு திருக்கைலாய காட்சியை தந்தருள்வோம் என கூறி மறைந்தார். சிவபெருமான் அருளியபடி அங்கிருந்த பொய்கையில் மூழ்கிய திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவையாறு கோவிலுக்கு வடமேற்கே உள்ள சமுத்திர தீர்த்த குளத்தில் எழுந்து வந்தார். அங்கு திருக்கைலாய காட்சியை அருக்கடலான சிவபெருமான் அப்பெருமானுக்கு காட்டியருளினார். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவையாறு தலத்தில் திருக்கைலாய காட்சியை காட்டியருளிய தினம் ஆடி அமாவாசையாகும். வருடா வருடம் ஆடி அமாவாசை என்று இரவு 9 மணி அளவில் திருநாவுக்கரசர் திருக்கையிலாய திருக்காட்சி என்னும் பெருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ நடைபெற்று வருகிறது. ஆடி அமாவாசை காலை முதல் இரவு முழுவதும் ஆலயத்தில் திருமுறை பாராயணம் நடைபெறுகிறது. அப்பொழுது இரவு முழுவதும் ஆலயம் திறந்தே இருக்கும். ஆடி அமாவாசையில் திருக்கையிலாய காட்சியை தந்தருளிய பரமேஸ்வரரை வழிபட்டு இத்தலத்து வைரவரையும் வழிபடுவோரின் முன்னோர்கள் அனைவருக்கும் சிவப்பதியை சிவனார் அருள்வாராம். ஆடி அமாவாசை என்று இரவில் இங்கு அப்பர் பெருமான் திருக்கைலாய காட்சியை கண்டு வழிபாடு செய்வது திருக்கைலாயத்தின் தரிசனத்துக்கு சமமான பெரும் புண்ணிய திருப்பலனை அளிக்கும். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு திருக்கைலாய தரிசனத்தை திருவையாறு திருத்தலத்தில் காட்டியருளிய பரமேஸ்வரர் நமக்கும் அருள் செய்வார் என பக்தர்களில் ஆழமான நம்பிக்கையாகும். நாமும் அவ்வாறே இறைவனை மனதால் நினைத்து நாவுக்கரசரை உளத்தால் துதித்து நந்தியம்பெருமாளின் திருவடியை வணங்கி திருக்கையிலாய காட்சியை அகத்தாலும் புறத்தாலும் கண்டு அக புற மாயைகளை அறுத்தறிந்து இறைவனின் திருவடியை அடைவோமாக. நன்றி வணக்கம். அடுத்த வெள்ளிக்கிழமையும் கிழமையிலும் அற்புதமான நாயன்மார்களுடைய வாழ்வியல் வரலாற்று ஜீவ சரித்திரத்தில் பயணிப்போம். அன்புறவுகளே, நன்பு சொந்தங்களே,
1: கேட்டது என்ற ஆன்மீக தேடலே இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார். ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கின்றனர்.

பாரிஸ் லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சியப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: நேரம் சரியாக 12:31. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது. நேர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பக்தி பாடல்களோடு இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: நலமா
0: இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: ஆமாம்,
0: சோதி புஷ்பா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் நினைத்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர் நினைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம். நான் சதீஷ் பேசுகிறேன்.
0: சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
1: நான் இருக்கின்றேன். நீங்க நலந்தானே?
0: நலமாக இருக்கின்றோம்.
1: நான் அம்மன் பாடல் கேட்டுள்ளேன். இந்த பாடலை கேட்போமே.
0: நீங்க என்ன அம்மன் பாடல், என்ன பாடல்
1: சொன்னீங்க?
0: தேவி கருமாரியா?
1: ஆமா.
0: சரியா, நீங்கள் கேட்ட பாடலை தருகிறோம். நன்றி.
1: நன்றி.

0: கேட்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வயதூடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சோதரி அன்றிலிருந்து இச்சமோட்டை பாலன்.
0: ஆம், உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். வயவரூடாக கொஞ்சம் சத்தம் குறைவா இருக்கு. ஓ, எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். என்ன கொஞ்சம் சத்தம் குறைவா இருக்கு இப்ப சொல்லுங்க. ஆனா கொஞ்சம் குறைவுதான்.
1: எல்லாரும் நலமா இருக்கிறோம். நன்றி சோதரி. நான் கேட்கிற பாடல் வந்து எல்லாரும் ஒளிஞ்சு மாத்திக்கொண்டு கேட்கிற பாடல் வந்து நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே என்ற பாடல்.
0: சரி, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி.
1: ரொம்ப நன்றி சோரி. கத்திர ஆசிரியர் பயிலவரின் நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவன் பாலன் நினைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்
2: நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுத போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு என்னை அழுக போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை அரவணைக்க என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்த ஆராதிக்கலாமா? ஆ, போடுப்பா.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: உங்களுக்காக
0: ஒலிபரப்புன்றோம். நன்றி நன்றி நன்றி வணக்கம். பிரேமா கைலாயநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நாங்கள் இணைந்திருப்பது பக்தி பாடலோடு. பக்தி பாடலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: பக்திமயமான வள்ளிக்கிழமை மரிய வணக்கம் ஜெயமா பொங்கிலிருந்து பிபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாகூர் ஈயம் கணிபா பாடின தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு என்ற இஸ்லாமிய பாடலை கேட்க விரும்புகிறேன்.
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், பிபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் நாகூர் ஹனிபா குரலில் ஒலிக்கிறது.
2: ஃபாத்திமுத்து.

0: நேரம் சரியாக 1:03 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைபரோடாக வந்திருப்போம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறார். நன்றி.
1: அழகன் முருகனிடம் ஆசை வைத்து நின்ற பாடலை கேட்ப முடியும்.
0: சார், நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பு பண்றோம்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. ஆமாம், தர்மோதி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பஞ்சவர்ணக்கிளி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது பக்தி பாடலோடு. பக்தி பாடலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: அந்தனர் படத்தில் துள்ளி வரும் மீன்களே என்ற பாடல்.
0: ஆமாம், நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், ரொசாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் புனித ஆந்தோனியார் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

ஆரம்பத்துக்கு கட்டுப்பட்டு உள்ளே ஒரு ஆடி இருப்பது போல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த தூணி இருக்கிறது. கர்த்தரே அதன் தலைவர், கர்த்தரே அதன் தலைவர், கர்த்தரே.

ஜீவராசிகள் அனைத்துக்கும் அவரே மூலம். உங்களுக்கு புரியும் நான் சொல்வது, உங்களுக்கு புரியும் நான் சொல்வது.

பார்த்து வைத்த தேவன் எவன், மேகமென மழை பொழியும்

படகூழிப் புயலென ஆடும் கடலலை பொங்கவே

0: தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் பேமா, எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ சோமா இருக்கிறோம், நீங்கள்?
1: நன்றியடா, நாங்களும் சோமா இருக்கின்றோம். அழகென்ற சொல்லுக்கு முருகா அந்த பாடத்தாங்க பேமா.
0: சரி, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 1:19 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைவரோடாக வந்திருப்பவர், வணக்கம். ஆமாம், நிலமா இருக்கீங்களா?
1: ஓ, நிலமா இருக்கு. நீங்க அதிசயப்படுவீங்களே, வாத்தியார் பாட்டை கேட்டாரு, பக்தி பாட கேட்கறேன்.
0: அப்படிதான் எல்லாருக்கும் இப்ப அதிசயமா தான் இருக்கும். ஆச்சரியமா
1: ஆச்சரியமா, நான் முக்கியமங்கோவிலுக்கு பக்கத்துல இருந்தேன், அம்மாளாச்சி இந்த பாட்டை கேட்கறேன் பிடிக்கல எழும்புறேன்னா
0: வேண்டும். அம்மாளாச்சின்னு ஞாபகம் வந்துட்டு. ஆனா இப்ப பிள்ளையார தான் கேட்க போறீங்க.
1: பிள்ளையாருக்கு உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் தம்பி இந்த பாட்டா என்ன கேட்கிறேன்.
0: சரி, உங்களுக்கான பாடலை ஒளிபரப்புகின்றோம்.
1: இப்போ பொருங்க கேமா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த சவுந்தரன் வந்து எல்லா பாடலுக்கும் தானே இசையமைச்சு இசையமைச்ச வர தந்த பக்தி பாடலா இருக்கு. இது ஒரு நாளும் ஏதாள முடியாத காரியம்.
0: தானே தான் இசையமைச்சு பாடி இருக்கிற ராயலாபம் பக்தி பாடல்கள் பாடல்கள் பெரும்பாலும்
1: இசையமைச்சவர். நீங்க முதல் போட்ட பாடலுக்கும் அவரான இசையமைச்சவர்.
0: எனக்கு இப்பதான் தெரியுது அவர் இசையமைச்சவர்.
1: இலங்கைக்கு வந்த பொழுதும் எல்லாரையும் பாட வச்சவர். அப்படி ஒரு பாடகரும் மற்றது இந்த பக்தி பாடலுக்கு தானே இசையமைக்கணும் என்ற ஒரு பிடிவாதத்தோட இருந்தால் என்ன.
0: அப்ப நாங்க உங்களோட பாடலை கேப்போமா? நன்றி நன்றி, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு நன்றி. ஆமாம், நிமல் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் நினைத்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் கேமா. காலை பூந்தரம் நான் தன் நிறைவு செய்வதனை இதை நான் நிறைவு செய்வேன்.
0: அப்படியா?
1: அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த பக்தி பாட்டை கேட்டு உள்ளுக்கு கேட்கல?
0: பக்தி பாடல் கேட்கறது உண்மையில ஒரு மனதுக்கு என்னன்னு சொல்றது, ஒரு வேறு உலகத்துல இருக்கிற ஒரு அந்த ஒரு மாற்றம் ஒன்று இருக்கு.
1: நான் முந்தி பேசின முந்தையே சொன்ன, நான் இந்த வெள்ளிக்கிழமையில பக்தி பாட்டு ஒன்று வரக்கூடியதா செய்ய உடம்போண்டு, அது இப்படி வந்தபடியா இந்த பக்தி பாட்டலும் கேட்கக்கூடியதா இருக்குதா?
0: இப்ப நீங்க என்ன பாடல்கள் வந்து கேட்க, ஒரு பாடல்களுக்கு தக்க மாதிரி தானே ஒரு இப்ப நீங்க ஒரு ஆள் நல்ல குதூகலமா உற்சாகமா இருந்தா இல்ல குத்து பாடு கேட்கலாம், மனமுடைஞ்சு இருந்தா சோ பாடு கேட்போம். அந்த மாதிரி பக்தியை அந்த ஒரு வெள்ளிக்கிழமையில இந்த நேரம் அந்த பாடல் உங்களோட உணர்வை மாத்திரும்.
1: மாத்திடும் மாத்திடும் உண்மை. அது நல்ல ஒரு விஷயம். இந்த பக்தி பாட்டு வந்தபடியா நான் அப்ப கந்தன் திருநீர் அணிந்தால் வந்த பிணி ஓடிவிடும்.
0: நீங்க கேட்ட பாடலே உங்களுக்காக ஒளிபரப்புறோம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், கமலவணி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

அளித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிறுவம் இணைந்திருந்த நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், சிறப்பித்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

0: புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: இதுதான்
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
7: VT Superstore, Gala Gones Sasselil,
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
7: Mélodie et Tordre, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விற்று வருகின்ற நூலுலகம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஷ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் ஃபைனான்ஸ் GMBH நிறுவனத்தினர். ஜாலில் 2013 ஆண்டு பாதுகாப்பு அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட 6,000 ஏக்கர் மக்களின் காணிகளுக்கான வர்த்தமானை உடனடியாக நீக்க வேண்டும் என சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் இணைப்பாளர் ஜான்ஸ்டன் ஃப்ரீடாரோ தெரிவித்தார். இன்று வெள்ளிக்கிழமை ஜால் மயிலிட்டியில் 13வது வாரமாக நடைபெற்று வரும் காணி விடுவிப்புக்கான போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களின் காணிகள் மக்களுக்கு என கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் மக்களின் காணிகளை விடுவிப்பதில் தயக்கம் காட்டுகிறது. 2013 ஆண்டு பாதுகாப்பு அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்ட வலி வடக்கு மக்களின் சுமார் 6,000 ஏக்கர் காணிக்கான வர்த்தமானி அறிவித்தல் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை. தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி மயிலிட்டி மற்றும் பலாலி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் கொழும்பிலும் ஜனாதிபதி சீலத்துக்கு முன்னால் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களின் குரல்களுக்கு

0: ஈடுபட்ட 6000 ஏக்கருக்கான வெட்டுமானியையும் உடனடியாக நீக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். வேலை வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரிடம் யாழ்ப்பாணம் மயிலிட்டியில் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை 13வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வேலை வடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 13வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 34வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ்ப்பாணம் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது புதிதாக 6 எண்பு கூடுகள் நேற்று வெளிப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார். அதன்படி நேற்றுடன் 420 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றில் 416 எண்புக்கூட்டு தொகுதிகள் துப்புரவாக்கப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 130 பிற சான்று பொருட்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழிகள் விவகாரத்தில் குற்றவாளியாக்கப்பட்ட ராணுவ லான்ஸ் ஹோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷே அண்மையில் தெரிவித்த கருத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சேறு பூசியவர்களுக்கு பதில் வழங்குவதாக அமைந்துள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி தலைமக அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய கட்சிகள் என கூறுபவர்கள் தமது சுய லாப அரசியலை முன்னெடுப்பதற்காக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சேறு பூசல்களை மேற்கொண்டார்கள். தற்போது மேற்கொண்டும் வருகிறார்கள். அவர்களுடைய அரசியலை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் மக்களை தவறான பாதையில் இட்டுச் சென்று மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் அபிலாஷைகளையும் அபிவிருத்திகளையும் தடுப்பது கவலை அளிக்கிறது. தற்போது செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்டு வருகின்ற நிலையில் பல நூறு எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி புதைகுழி விவகாரத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் இணைந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அது பிசுபிசுத்து போனது. செம்மணி ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்தபோது எங்கள் மீது பழி போட்ட சக தமிழ் கட்சிகளுக்கு செம்மணி விவகாரத்தில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட ராணுவ லான்ஸ் ஹோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷே தெரிவித்ததாக ஊடகங்களில் வெளிவந்த கருத்தை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அதாவது தனக்கு பொது மன்னிப்பு வழங்கினால் செம்மணியுடன் தொடர்புடைய பல ராணுவ உயர் அதிகாரிகள் தொடர்பில் உண்மையை கூறுவேன் என்றார். அவருடைய கருத்துக்களில் இபிடிபி தொடர்பில் எந்த கருத்துக்களையும் கூறவில்லை. அவருடைய அந்த கருத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது தமிழ் சக கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு முட்டுப்புள்ளி வைப்பதாக அமைந்திருந்தது. அதேபோன்று மண்டைத்தீவிலும் மனித புதைகுழி இருப்பதாகவும் அதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு தொடர்பாக அண்மையில் ஒரு கருத்து வெளிவந்தது. அது தொடர்பிலும் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்குவுக்கு கடிதம் எழுதினேன். குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் உண்மையை ஆராயுமாறு தெரிவித்திருக்கிறேன். அதேபோன்று கொழும்பில் நாங்கள் பயன்படுத்திய அலுவலகங்களிலும் இவ்வாறு புதைகுழிகள் இருப்பதாக சில வங்குரோத்து தமிழ் அரசியல்வாதிகள் தெரிவித்தனர். நாங்கள் பயன்படுத்திய அலுவலகங்கள் நாங்கள் கைவிட்டதன் பின்னர் பல மாடிகளை கொண்ட கட்டிடங்களாக மாற்றப்பட்ட போது அந்த தடயங்களும் வெளிவரவில்லை. செம்மணியில் ஒரு அடி அகழ்ந்தெடுக்கும் போது 80 தொகுதிகள் வருகிறது என்றால் கொழும்பில் நாங்கள் பயன்படுத்திய அலுவலகம் இருந்த இடங்கள் இன்று 30 மாடிகளுக்கு மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மாடிகளை அமைக்கும் போது ஆக குறைந்தது 15 அடி ஆழமாவது தோண்டியிருப்பார்கள். அவ்வாறு எந்த தடயங்களும் வரவில்லை. ஆகவே செம்மணி விவகாரம் எம்மீது கலங்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு சிறந்த ஒரு பாடமாக இருக்கின்ற நிலையில் எனது அரசியல் தமிழ் மக்களுக்கான அரசியலாகவே இருக்கும், சுயநல அரசியலாக எக்காலத்திலும் இருக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முத்துராஜாவில பிரதேசத்தில் மேலும் 7 எண்ணெய் களஞ்சிய சாலைகள் நிர்மாணிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
1: ப பெட்ரோலிய விநியோகம்

0: மற்றும் களஞ்சியப்படுத்தல் உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவுபடுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் இந்த களஞ்சிய தாங்கிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதற்கு மேலதிகமாக முத்துராஜ விளவிலிருந்து கட்டுநாய்க்கு வரை எரிபொருளை கொண்டு செல்வதற்காக 21 கிலோமீட்டர் நீளமான குழாய் மார்க்கம் ஒன்றும் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்தார். கொழும்பு துறைமுக வளாகத்திலிருந்து கொழுநாவி வரை எண்ணெய் கொண்டு செல்வதற்கான புதிய குழாய் மார்க்கம் ஒன்று நிர்மாணிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார். கருத்துக்களை கேட்டறிவது தொடர்பான வாய்மொழி மூல கருத்துக்கூறல் எதிர்வரும் 22ஆம் தேதி பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேர் தெரிவித்தார். கருத்துக்களை தெரிவிப்பது தொடர்பில் ஆர்வம் உள்ளவர்கள் 0777-294-33 என்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் ஊடாக பொதுமக்கள் ஆலோசனை கூட்டத்துக்கான நேரத்தை ஒதுக்க முடியும் என அவர் கூறினார்.
1: புதிய மின்சார சட்டத்துக்கு அமைய நிலையான அல்லது மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான விலை சூத்திரங்கள் அதற்காக பயன்படுத்தப்படும் தரவுகள் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுக் கொள்ள இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்கான வாய்மொழி மூல கருத்துக்கோரல் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை கொள்வனவு செய்வது தொடர்பான விலை சூத்திரம் அதனோடு தொடர்புடைய தரவுகள் தொடர்பில் தமது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் முன்வைப்பதற்கு இது தொடர்பில் ஆர்வமுள்ள தரப்பினருக்கு கொழும்பில் இதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்வைக்கப்படும் கருத்துக்கள் ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு இறுதி விலை சூத்திரம் தரவுகளை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எதிர்காலத்தில் வெளியிட உள்ளது.
2: நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் இந்த மாத இறுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள விலை திருத்தத்தில் பாரிய மாற்றம் எதுவும் ஏற்படாது என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூர நேத்திகுமார தெரிவித்துள்ளார்.
3: கண்காணித்து வருகிறது. உமது அவதானிப்பின்படி கடந்த 2 நாட்களின் நிலைமை உலக போர் சூழலை கருத்தில் கொள்ளும் போது இந்த மாத தொடக்கத்தில் இருந்த நிலைக்கு விலை மீண்டும் வீழ்ச்சி அடைந்து வருவதாகவே எமக்கு தோன்றுகிறது. அதற்கமைய இந்த மாதத்தின் எஞ்சிய நாட்களை பரிசீலித்து இம்மாத இறுதியிலேயே விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும். எனினும் தற்போதைய நிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான விசேட விலை திருத்தம் எதுவும் ஏற்படும் சூழல் தென்படவில்லை. ஏனெனில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர், அதாவது 3 நாட்களுக்கு முன்னர் எண்ணெய் விலை அதிகரித்திருந்த போதிலும் தற்போது கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து எண்ணெய் விலை வேகமாக வீழ்ச்சி அடைந்து வருகிறது. ஆனால் இந்த விலை யுத்தத்துக்கு முன்பிருந்த விலை அளவிற்கு குறையவில்லை. ஜூன் இறுதியில் இருந்த நிலைக்கு மீண்டும் திரும்பும் என்றே தெரிகிறது. அதே போன்று இம்முறை மோதல் ஏற்பட்டாலும் விநியோக சங்கிலிக்கு எந்த ஒரு சிக்கலும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களையே தற்போது காண முடிகிறது. இம்மாத இறுதிக்குள் மீண்டும் ஜூன் மாத இறுதியில் இருந்த அளவிலேயே இந்த விலைகள் ஏற்படும் என்பதே நமது முன்கூட்டிய கண்காணிப்பாகும். தற்போது நாம் கோரும் விலை மனுக்களின் சிறப்பம்சம் என்னவென்றால், அவர்கள் போரின் அந்த சூழ்நிலைகளை முன்கூட்டியே உத்தேசித்துக் கொண்டே விலை மனு கோரல்களில் பங்கேற்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் விநியோக சங்கிலிக்கு எந்த ஒரு விசேட பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் உலக விலை சுற்றன் மாற்றம் அடைந்தால் அந்த பாதிப்பு இருக்கும். தற்போது நமது நாட்டில் உள்ள இருப்பின் அளவை நோக்கினால் பொதுவாக எங்களிடம் சுமார் 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு நிச்சயமாக உள்ளது. அத்துடன் நான் ஏற்கனவே கூறியது போல விநியோக சங்கிலியில் தற்போதைக்கு எந்த ஒரு தடங்களோ அல்லது வேறு எந்த பிரச்சனையோ இல்லை. எனவே இருப்புகள் குறித்து இந்த நேரத்தில் எந்த ஒரு சிக்கலும் எழவில்லை. உலக சந்தையின் விலை விவரங்களை பரிசீலித்த பின்னரே அம்மால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். எனினும் பாரியதொரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதையே அம்மால் முன்கூட்டி கணிக்க முடிகிறது.
2: தரமற்ற நிலக்கரியினால் 4 மாத காலப்பகுதிக்குள் 4.5 பில்லியனுக்கு அதிக மேலதிக செலவு ஏற்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது.
0: உரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தினால் தேசிய மின்சார கட்டமைப்பிற்கு தேவையான முழுமையான மின்சார திறனை வழங்க முடியாமல் போனதுடன் ஏனைய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து அந்த மின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய குறிப்பிட்ட காலப்பகுதியில் பிரதானமாக கருவிலப்பிட்டி சொபாதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் மூலமே அந்த தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவின் மூலம் இயக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள சொபாதனவி மின் உற்பத்தி நிலையம் தற்போது டீசலின் மூலமே இயக்கப்படுகின்றது. இதனிடையே தரமற்ற நிலக்கரி இறக்குமதியின் போது அதற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் ஆணைக்குழுவில் நேற்று கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த தகவல்களுக்கு அமைய இலங்கையில் நிலக்கரியின் தரம் பரிசோதிக்கப்படுவதற்கு முன்னர் ஏற்றப்படும் துறைமுகத்தின் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையிலேயே அதற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏற்றப்படும் துறைமுகத்தின் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் விநியோகஸ்தர் நிறுவனத்திற்குரிய கட்டணத்தில் 80% செலுத்தியுள்ளதாக மின் உற்பத்தி தனியார் நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சாலிய ஜெயசேகர் ஆணைக்குழுவுக்கு முன்பாக சாட்சியம் அளித்தார். இலங்கையில் பெறப்படும் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் 20% மாத்திரமே செலுத்துவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளமை இதன்போது வெளிக்கொணரப்பட்டுள்ளது.
2: கொத்மல பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வெவண்டர் தோட்டத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி வெவண்டர் தோட்டத்தில் இருந்து கண்டி நுவரெலியா பிரதான பாதைக்கு சென்று கெரண்டி எல்லை பிரதேசத்தில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். சுமார் 48 குடும்பங்களைச் சேர்ந்த 200 மேற்பட்டோர் இந்த பெரும் தோட்டத்தில் வசித்து வருகின்றனர். கடந்த டிட்வா காலத்தில் இந்த தோட்டத்துக்கு செல்லும் பிரதான பாதை முழுமையாக சேதமடைந்தது. இதனால் இந்த தோட்டத்தில் உள்ள பாடசாலையும் தற்போது இயங்காமல் உள்ளது. டிட்வா காலத்தில் அருகில் உள்ள பாடசாலைகளில் தங்கி வந்த நிலையில் மீண்டும் தனது சொந்த இடமான வெவண்டன் தோட்டத்திற்கே சென்று வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தருவதாக தெரிவித்த கொத்மலை பிரதேச செயலகம் கடந்த 9 கடந்தும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தற்போது தோட்டத்துக்கான 1 கொண்ட பாதையை புனரமைத்து தரும்படி இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை அமைப்பதற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது.
4: கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த மற்றும் பகுதி அளவில் வீடுகள் சேதமடைந்தவர்களுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு கண்டாவளை பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இவர்களுக்கான காசோலை வழங்கப்பட்டது. இதற்கமைய கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 704 வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கு புதிய வீடுகளுக்கான 25 ரூபாய் பெறுமதியான காசோலையும், பகுதி அளவில் வீடுகள் பாதிக்கப்பட்ட 246 பயனாளிகளுக்கு வீடுகளை புனரமைப்பதற்காக 5 ரூபாய் பெறுமதியான காசோலையும் வழங்கி வைக்கப்பட்டது. கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட மலரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர்.
2: மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கவும் அண்மை காலமாக அதிகரித்து வரும் சட்டவிரோத மற்றும் முறையற்ற மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்ளும் முகமாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மீனவர் சமூக அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து இந்த முறைப்பாட்டினை நேற்று கையளித்துள்ளனர். மீனவ சங்க பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளனர். தாம் பல்வேறு திணைக்கழகங்களில் இது தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்த போதிலும் இதுவரையில் எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். இதன் காரணமாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதுடன் மீனவர்களை பாதுகாக்குமாறு கோரியே இந்த முறைப்பாட்டினை செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சமூக செயற்பாட்டாளர் ஜோவின், கடல் வளங்களையும் மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். எமது முன்னோர்கள் இந்த இயற்கை வளங்களை முறையான வகையில் பயன்படுத்தி போஷாக்குள்ள உணவோடு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். எமது எதிர்கால சந்ததியினரும் எமது பிள்ளைகளும் இதே போன்றதொரு போஷாக்கான வாழ்வை பெற வேண்டுமாயின் எமது கடல் வளங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டியது எமது தார்மீக பொறுப்பாகும் என தெரிவித்தார். சட்டவிரோத மீன்பிடி மற்றும் வாழ்வாதார அச்சுறுத்தல், மட்டக்களப்பு வாவி மற்றும் கடல் பரப்புகளில் அண்மை காலமாக சட்டவிரோத மீன்பிடி முறைகளும் முறையற்ற செயற்பாடுகளும் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கடல் மற்றும் வாவி வளங்கள் வேகமாக அழிவடைந்து வருகிறது. மீனவர்களின் அன்றாட வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. எதிர்காலத்தில் ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான உணவு முறை இல்லாமல் போகும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மீனவ குழுக்கள், சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் பல கட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவித தீர்வுகளும் எட்டப்படவில்லை என செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாகவே தங்களது வாழ் உரிமையை உறுதிப்படுத்த கோரி இறுதிக்கட்ட நம்பிக்கையாக மனித உரிமை ஆணைக்குழுவை நாடியுள்ளதாக குறிப்பிட்டனர். மீனவர்களின் கையெழுத்துக்களுடன் கூடிய விரிவான மகஜர் மற்றும் முறையீட்டு ஆவணங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மனித உரிமை ஆணைக்குழு உரிய தலையீட்டை மேற்கொண்டு சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்தவும் தங்களது பாரம்பரிய வாழ்வாதார உரிமைகளை நிலைநாட்டவும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற பலத்த நம்பிக்கையை மட்டக்களப்பு மாவட்ட மீனவ சமூகம் கொண்டிருக்கிறது. அஸ்விஸ்ம நலத்திட்ட பயனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மோசடி முறையில் அபகரிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சபை, நாட்டின் பல பகுதிகளில் சிலர் நலன்புரி நன்மைகள் சபையின் தலைமையக அதிகாரிகளாக போலியாக நடித்து பல்வேறு தொலைபேசி இலக்கங்களில் இருந்து அஸ்விஸ்ம பயனாளிகளை தொடர்பு கொள்வதாக கூறியுள்ளது. அந்த அழைப்புகளில் பயனாளிகளின் தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் அல்லது வேறு காரணங்களை முன்வைத்து பணம் கோரப்படுவதாக அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் சபையின் அறிவிப்போ அல்லது அனுமதியோ இன்றி மேற்கொள்ளப்படுவதாக வலியுறுத்தியுள்ள நலன்புரி நன்மைகள் சபை, இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. மேலும் இது தொடர்பில் கள உத்தியோகத்தர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை இவ்வாறான தொலைபேசி அழைப்புகளை பெற்ற அஸ்விஸ்ம பயனாளிகள் தங்களது பிரதேசத்திற்கு உரிய போலீஸ் பிரிவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் சபை கேட்டுக் கொண்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் பிரேரணைகளை முன்வைத்தார். அம்பாறை மாவட்ட இரக்காமம் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது.
4: அம்பாறை மாவட்டம் இரக்காமம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் இரக்காமம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான மஞ்சுள ரத்நாயக்கர் தலைமையில் இரக்காமம் பிரதேச செயலக கேட்போர் கூட மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது கடந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்ட தீர்மானங்களில் முன்னேற்றம் பற்றி கலந்துரையாடப்பட்டதுடன் இரக்காமம் பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள், வீதி அபிவிருத்தி, கல்வி, சுகாதாரம், விவசாயம், இரக்காம குளம் புனரமைப்பு, கட்டிட நிர்மாணம், இரக்காம வைத்தியசாலை அபிவிருத்தி, இரக்காமம் சுற்றுவட்டம் அமைப்பதனை துரிதப்படுத்துதல் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இரக்காமம் பிரதேச அவை தவிசானர், பிரதேச செயலாளர், துறைசார் திணைக்களங்களின் தலைவர்கள், போலீசார், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர்.
2: மன்னார் மாவட்ட திட்டமிடல் கூட்டம் நேற்று இடம்பெற்றது.
4: மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க, மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், துறைக்குழு தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.
5: ஆண்டு நெல்லுக்காக நாங்கள் இப்பொழுது 16,000 மில்லியன் நிதியை ஒதுக்கியுள்ளோம். அதன்படி மன்னார் மாவட்டத்தில் நாம் இப்போது அறுவடையை ஆரம்பிக்கவுள்ளோம். மன்னார் மாவட்டத்தில் உள்ள நெல் கரண்டிய சாலைகளை துப்புரவு செய்வதை நான் பார்த்தேன். அந்த நெல் சத்தோச ஊடாக கூட்டுறவு சங்கத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எனவே மன்னார் மாவட்ட விவசாயிகளின் நெல் அறுவடை செய்யும் போது கழிவு சாலைகளை துப்புரவு செய்து அவற்றை பெற்று உத்தரவாத விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய முடியும் என்று நான் நினைக்கின்றேன்.
2: ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் பிரதிநிதிகள் குழுவிற்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்தலால் ரட்னசேகர அவர்களுக்கும் இடையே திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் சுகாதாரத்துறையில் மருத்துவ கழிவுகளின் முகாமைத்துவத்தை சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான முறையில் வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி மற்றும் UNDP ஆகியவை இணைந்து செயற்படுத்தின. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பாக சேகரித்தல், கொண்டு செல்லுதல், சுத்திகரித்தல் மற்றும் அகற்றுதல் ஆகியவற்றுக்கான நவீன முறைகளை அறிமுகப்படுத்துதல், எண்ணிம மேலாண்மை அமைப்புகளை பயன்படுத்துதல், நிறுவன திறன் மேம்பாடு மற்றும் மாகாண அளவில் ஒரு மையப்படுத்தப்பட்ட மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு மையத்தை நிறுவுதல் ஆகியவை குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் பொது சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும், சர்வதேச தரங்களுக்கு இணங்க கிழக்கு மாகாணத்தில் உள்ள சுகாதார நிறுவனங்களில் மருத்துவ கழிவு மேலாண்மையை வலுப்படுத்தவும் தேவையான ஆதரவை வழங்குவதில் UNDP பிரதிநிதிகள் குழு தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியது. வெளிநாட்டு ஊழியர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சிக்கல்களை விரைவாக தீர்த்து அதனை இந்த முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு 2026 ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்போது நாட்டுக்கு வெளிநாட்டு செலாவணியை ஈட்டித்தரும் பிரதான துறைகளில் ஒன்றாக விளங்கும் வெளிநாட்டில் பணிபுரி ஊழியர்களுக்காக மிகவும் முறையான ஓய்வூதிய திட்டம் ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுலாத்துறை சார்ந்த முன்மொழிவுகளை மாவட்ட மட்டத்தில் மிகவும் சேர்த்திறனுடனும் முன்னெடுப்பதற்காக அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீடுகளை மாவட்ட செயலாளர்களுக்கான நிதி இருப்புக்கு நேரடியாக வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இதன் மூலம் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் மற்றும் சுற்றுலா குழுக்களின் சிறந்த ஒருங்கிணைப்புடன் சம்பந்தப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக செயற்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிகிரியா, கலைவேல மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் செயற்படுத்த முன்மொழியப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை சுற்றுலா அமைச்சு மற்றும் தொல்பொருள் திணைக்களத்துடன் இணைந்து செயற்படுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார். ஒவ்வொரு நிறுவனமும் தனித்தனியாக செயற்படுவதற்கு பதிலாக ஒரு பொதுவான திட்டத்தின் கீழ் செயற்படுவதன் மூலம் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தலாம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். திட்டங்களை செயற்படுத்தும் போது கொள்முதல் முறைமையில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாக எழுந்துள்ள சிக்கல் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கான தீர்வாக அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்திலிருந்தே கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்கக்கூடிய வகையில் நிதி அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய திட்டத்தை பின்பற்றுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் சுற்றுலா அமைச்சின் கீழ் உள்ள நிர்மாணத்துறை போன்ற தனித்துவமான கொள்முதல் தேவைகளுக்காக தனியான தலையீட்டை மேற்கொண்டு அந்த செயல்முறையை விரைவுபடுத்தவும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக எதிர்வரும் காலங்களில் நடத்தப்பட உள்ள ஆசிய ஒலிபரப்பாளர்களின் மாநாடு போன்ற திட்டங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் தூதரக சேவைகளை மேலும் சேர்த்திறனுள்ளதாக மாற்றுவதற்காக டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து தொடர்ந்து திட்டங்களை தயாரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் அண்மையில் நடத்திய கருத்து கணிப்பு மற்றும் ஆய்வின்படி இந்த நாட்டு மக்கள் அதிகம் நம்பும் மற்றும் திருப்தியடையும் ஒரே தலைவராக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்க விளங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த ஆய்வின் தரவுகளின்படி சதவீத அடிப்படையில் 75.5% மக்கள் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மயானங்களின் தற்போதைய பராமரிப்பு மற்றும் அழகு குறித்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவற்றை பார்க்கும் போது சாக தோன்றுகிறது என்று கூறினார். அந்த அளவிற்கு நாட்டின் கட்டமைப்புகள் அழகாக மாற்றப்பட்டு வருவது உண்மையில் நல்லதொரு விடயம் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா தபால் நிலையத்தில் மேன்மாடியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான தங்குமிடமாக அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
6: கீழ்மாடியில் தபால் நிலைய சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அதேவேளை சுற்றுலா பயணிகளுக்கான உபசரிப்பு சேவைகளை வழங்குவதற்கான வசதிகளும் அங்கு நிறுவப்படும் என பிரதி தபால் மா அதிபர் துசித்த ஹுலங்கமுக தெரிவித்தார். காலனித்துவ காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஐரோப்பிய கட்டடக்கலை பாணியை பிரதிபலிக்கும் நுவரெலியா தபால் நிலைய கட்டடத்தின் தொன்மை பாதுகாக்கப்படும் வகையில் குறித்த அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக சுற்றுலாத்துறை நிபுணத்துவம் கொண்ட நிறுவனம் ஒன்றிடமிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார்.
2: கடுவல நவஹமுவ வந்துராமுள்ள பகுதியில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான 25 இளைஞர் கோமஹம மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார்.
7: நேற்றிரவு 8:30 இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இளைஞர் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடுவலையைச் சேர்ந்த 26 வயதான ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்களை கண்டறிவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
2: கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வருண ஜாயசுந்தர உடனடி அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது.
7: கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் கடமைகளை முன்னெடுப்பதற்காக ஓவா மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் மகேஷ் சேனாரத்னம் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வோட்லர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த இடமாற்றம் நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.
2: முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரம் ரத்ன தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
7: நாட்டின் 35வது போலீஸ் மாதிபரான சிடி விக்ரம் ரத்ன 1986 பயிலுனர் உதவி போலீஸ் அத்தியட்சகராக சேவையில் இணைந்தார். அவர் கொழும்பு பல்கலைக்கழகம், கொத்திலாவல்ல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் பட்டதாரியாவார். சிடி விக்ரம் ரத்ன 2019 ஏப்ரல் மாதம் 28 முதல் ஒரு வருடத்திற்கும் அதிக காலம் பதில் போலீஸ் மாதிபராக கடமையாற்றினார். 2020 நவம்பர் மாதம் 28 அவர் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டார். சிடி விக்ரம் ரத்ன 2023 நவம்பர் மாதம் 27 போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். முன்னாள் போலீஸ் மாதிபர் சிடி விக்ரம் ரத்ன தனது 63 வயதில் காலமானார்.
2: புலனாய்வு திணைக்களத்தினால் தன்னை கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்குமாறு கோரி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பாலிப்பாளர் சுரேசாலை தாக்கல் செய்த மனுவில் தங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால மனுக்களை பரிசீலிப்பதற்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4 மற்றும் 6 தேதிகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ரோஹந்த அபே சூரிய முன்னிலையில் குறித்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பூஜ்ய பெங்கம்பே நாலக தேரர் மற்றும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட 8 தரப்பினரால் இந்த இடைக்கால மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அமைய இடைக்கால மனுதாரர் தரப்பு சட்டத்தணிகளின் இணக்கப்பாட்டுடன் குறித்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்காக ஆகஸ்ட் 4 மற்றும் 6 ஆகிய தேதிகளை நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளதை சவாலுக்கு உட்படுத்தி முன்னாள் தேசிய உளவுத்துறையின் பணிப்பாளர் சுரேசாலே தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு ஏற்காது நிராகரிக்க வேண்டும் என கோரி கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேன்முறையீட்டு நீதிமன்றில் இடையிட்டு மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார். சுரேசாலே முன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுவுக்கு இடையீறு செய்து அந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைக்க தனக்கு அங்கீகாரம் அளிக்குமாறு கோரியே மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்த இடையீட்டு மனுவினை தாக்கல் செய்துள்ளார். போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அருட் தந்தை ரோஹான் சில்வா உள்ளிட்டோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு சுரேசாலை மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த மனுவானது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த மனுவானது இன்றைய தினமும் வெள்ளிக்கிழமை மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இவ்வாறான பின்னணியில் அந்த மனுவில் மனுதாரரான சுரேசாலவை ஆதரித்து ஏற்கனவே 8 இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறான பின்னணியில் அந்த மனுவுக்கு எதிராக நேற்று முன்தினம் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடையீட்டு மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார். அதன்படி சுரேசாலை தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு தொடர்பாக இதுவரை ஆதரவாகவும் எதிராகவும் 9 இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 120 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி ராஹித ராஜபக்ஷ, சரித் அபேசிங்க உள்ளிட்ட மூவரையும் எதிர்வரும் ஜூலை 28 வரை விளக்குமறியில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முழு நாடுமே ஒன்றாக என்ற நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின்கள் போதைப்பொருள்களுக்கு எதிரான தேசிய பிரதேசத்திற்கு எதிரான பொறிமுறை உருவாக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்றங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டஹல தெரிவித்துள்ளார்.
8: அட்டமைக்கிட்ட
3: முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டு நாட்டின் 25 மாவட்டங்களிலும் இதற்கான மாவட்ட குழுக்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளன. மேலதிகமாக இந்த பிரதேச செயலக பிரிவுக்குள் உள்ள ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே தற்போதைய நிலையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக உள்ள தேசிய பொறிமுறை பிரதேச ரீதியிலான பொறிமுறை உருவாக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளது. இப்போது நமக்கு தேவை இந்த பொறிமுறையை வலுவூட்டுவதாகும். இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று விநியோக வலையமைப்பு, மற்றது தேவைக்கான வலையமைப்பு. இதற்கு முன்னர் இந்த விநியோக வலையமைப்புக்குள் சிலர் விளையாடிக் கொண்டும் வித்தை காட்டிக் கொண்டும் இருந்தார்கள். ஒரு சில அரசியல் பாதுகாப்பின் பின்னணியிலேயே அவர்கள் இவை அனைத்தையும் செய்து வந்தார்கள். இப்போது இந்த விநியோக வலையமைப்பிற்குள் கணிசமான அளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதை உங்களால் பார்க்க முடிகிறது. விநியோக வலையமைப்பு தரப்பில் இருந்து பார்க்கும்போது நாம் பாராளுமன்றத்திற்கு மிக வலுவான பல சட்ட சீர்திருத்தங்களை அண்மை காலத்தில் சமர்ப்பித்திருந்தோம். அது மட்டுமன்றி எதிர்காலத்திலும் மேலும் சில சட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட உள்ளன.
2: நோரெலியாவில் பெண் உடற்பயிற்சி சிகிச்சை வைத்தியர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 30 வரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்குமாறு நோரெலியா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் 4 நேற்று வியாழக்கிழமை நோரெலியா நீதவான் புஷ்பிகா ஜாயதாச முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது வழக்கின் சாட்சியங்கள் மற்றும் முன்வைக்கப்பட்ட விவரங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபர்களின் விளக்கமறியலை ஜூலை 30 வரை நீட்டித்து உத்தரவிட்டார். இந்த கொடூர கொலை சம்பவத்துடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புடைய குற்றச்சாட்டின் கீழ் பிரதான சந்தேக நபர், பிரதான சந்தேக நபரின் மனைவி, கொலை குற்றவாளிக்கு தப்பியோட உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள குண்டசாலை பிரதேச சபையைச் சேர்ந்த சாரதி, குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள மெனிக்கின்ன போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரியான பிரதான போலீஸ் பரிசோதகர் ஆகிய 4 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் இருவேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் சிக்கி 17 இளைஞர் உட்பட 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துருக்கிரிய ஜயந்தி மாவட்டத்தில் தனியார் நிறுவன பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று டிப்பர் ரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 10 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து சமீபத்தில் உயிரிழந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறுகிறது. 25 வயதான சிறைச்சாலை காவலர் ஆபி மதுசார மற்றும் சிறைச்சாலை காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரியான 39 சாந்திக லசான் குணவத்தன ஆகியோரே அண்மையில் உயிரிழந்திருந்தனர். இவர்களின் உடலங்களுக்கு வெலிக்கடை சிறைச்சாலையில் நேற்று இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் இதுவரை 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 31 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதி 17 கட்டை பகுதியில் வீடு ஒன்றின் கூரையை உடைத்து 25 மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று வியாழக்கிழமை மாலை 2 தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் முட்டியதை அடுத்து 11:30 அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாக்குதலின் போது வீட்டின் கூரையை உடைத்து உள்நுழைந்த கும்பல் வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள், தொலைக்காட்சி பெட்டி மற்றும் பெறுமதியான மர தளபாடங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீஸ் மேற்கொண்டு வருகிறது. நீர்கொழும்பு கட்டுவ ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சிலாபத்திலிருந்து அதிகாலை 7:15 அளவில் கொழும்பு நோக்கி புறப்பட்ட நீர்கொழும்பு கட்டுவ ரயில் நிலையத்திலிருந்து 100 தொலைவில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் கவனக்குறைவாக தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் என தெரிவிக்கப்படும் போதிலும் அவரது அடையாளம் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை. கொட்டாவை மகம்புர பாலின போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட திடீர் போதைப்பொருள் பரிசோதனை நடவடிக்கையின் போது பொது போக்குவரத்து பேருந்து சாரதிகள் நால்வர் போதைப்பொருட்களை பயன்படுத்தியிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் வீதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் வைத்தியர் என் ஏ அபீர் அபிசெஹர தலைமையிலான குழுவினர் குறித்த நிறுவனத்தில் நடமாடும் ஆய்வக பேருந்து வண்டியினுள் வைத்து இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டனர். பொது போக்குவரத்தில் ஒழுக்கமான மற்றும் போதைப்பொருள் அற்ற பணியாளர்களை உருவாக்குவதற்காக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. நேற்று காலை நடத்தப்பட்ட இந்த பரிசோதனையின் போது சுமார் 150 பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். கடுமையான சட்ட நடவடிக்கையில் சாரதிகளின் ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் வீதி விபத்துக்களை குறைக்கவும் இவ்வாறான விசேட செயற்திட்டங்கள் அத்தியாவசியமானவை என போக்குவரத்து அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக அடையாளம் காணப்பட்ட சாரதிகளுக்கு எதிராக நிறுவன ரீதியான ஒழுங்காட்டு விதிகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்றும் பொது சட்டத்தின் கீழ் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சர் இலங்கை போலீசார் மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் இந்த திட்டம் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான பொது போக்குவரத்து சேவையை நாடளாவிய ரீதியில் உறுதி செய்வதற்காக மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. கோமஹம கலஹாஹென பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து நேற்று வியாழக்கிழமை அதிகாலை மீட்கப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளது. இவ்வாறு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டவர் கோமஹம பிட்டிபன பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய நபர் ஆவார். இவர் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் நிரந்தர ஊழியராக பணிபுரிந்து கொண்டே பகுதி நேரமாக ஆன்லைன் ஆப் மூலமாக வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராகவும் கடமையாற்றி வந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 15 இரவு 7 வாடகை சவாரி ஒன்றிற்காக நபர் ஒருவரை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் செல்வதற்காக இவர் வீட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். குறித்த கால்வாய்க்கு அருகில் அமைந்துள்ள ஏலக்காணியொன்றில் வைத்து இந்த தூரதிஷ்டவசமான கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலையாளிகள் அந்த நபரை தடுத்து நிறுத்தி கொடூரமாக கொலை செய்ததுடன் அவரிடமிருந்த மோட்டார் சைக்கிள், தங்க மாலை, கைத்தொலைபேசி மற்றும் பணப்பை ஆகியவற்றையும் திருடிக்கொண்டு தப்பியோடியுள்ளனர். குற்றம் நடந்ததாக கருதப்படும் காணியை சோதனையிட்ட போலீசார் அங்கிருந்து உயிரிழந்த நபர் அணிந்திருந்ததாக கருதப்படும் 1 காலணிகளையும் 20 பணத்தாளையும் கண்டெடுத்துள்ளனர். நீதவான் விசாரணைகளைத் தொடர்ந்து கோமஹம ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் கழுத்து பகுதி அறுக்கப்பட்டமையினாலே இந்த மரணம் சம்பவித்துள்ளது என திடீர் மரண விசாரணை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். கதிர்காமம் புனித பாத ஜாத்திரைகளுக்கு காட்டு பகுதியில் செல்பவர்களுக்கு மட்டக்களப்பு மாநகர சபையில் குப்பை கூளங்களை அகற்றுகின்ற உழவு இயந்திர பெட்டியில் உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்று உணவு சமைத்து கொடுத்துள்ளமை இந்து மக்களையும் மதத்தையும் அவமதிப்பதாக மிக மோசமான செயல் என்று இந்த செயலை இபிடிபி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆந்த சின்னில் ராஜ்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பாலைமீன் மடுவில் உள்ள அவரது காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு கண்டனம் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாநகர சபையின் மிக மோசமான செயல் ஒன்று நடைபெற்றுள்ளது. மாநகர சபையின் கழிவு அகற்றும் உழவு இயந்திர பட்டியில் கதிர்காமத்துக்கு செல்லும் பாத ஜாத்திரைகளுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான உணவுப் பொருட்கள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் ஏற்றி உகந்தைக்கு எடுத்துச் சென்று உணவு சமைத்து கொடுத்துள்ளனர். இந்த செயல் புனித ஜாத்திரை செய்யும் இந்து மக்களை இழிவுபடுத்தும் செயலாக கருதுகிறோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். சுகாதாரத்தை போதிக்கிறார்கள். சுகாதார பரிசோதகர்கள் எத்தனையோ உணவகங்களுக்கு அனுப்பி சுத்தமாக சுகாதார முறையில் உணவகங்கள் இல்லை என தெரிவித்து அந்த கடைகளுக்கு சீல் வைக்கிறார் அவர்களே இன்று குப்பை கூளங்களை அகற்றுகிற உழவு இயந்திர பட்டியில் உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்றுள்ளனர். இது மிக மோசமான செயல். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வன்மையாக இபிடிபி கட்சி கண்டிக்கின்றதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறு செயற்படக்கூடாது. அதேவேளை மாநகர சபை ஆட்சியை கைப்பற்றிய தமிழரசு கட்சி 1 மேல் ஆகும் நிலையில் நகரில் உள்ள காந்தி பூங்கா, கந்தையா பூங்கா உட்பட அனைத்து பூங்காக்களில் குப்பை கூளங்களை அகற்றாமல் காணப்படுவதுடன் வடிகான்கள் குப்பைகள் நிறைந்துள்ளதுடன் வீதிகளில் குவிந்து கிடக்கும் திண்ம கழிவுகளை அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசுவதால் வீதிகளால் மக்கள் பிரயாணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அத்தியாவசிய தேவையான இந்த திண்ம கழிவுகளை அகற்ற உங்களால் முடியாமல் விட்டால், உங்களுக்கு அந்த ஆளுமை இல்லாவிட்டால், நீங்களாகவே விலகி சென்று படித்த பட்டதாரிகளுக்கு உங்களுடைய இடங்களை கொடுத்தால் அவர்கள் ஆளுமையோடு இந்த மட்டு மாநகர சபையின்கீழ் உள்ள பிரதேசங்களை சுவாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பார்கள். ஆகவே காலம் காலமாக மாநகர சபையை தமிழிசு கட்சி கைப்பற்றி எந்தவிதமான அபிவிருத்தி திட்டங்களும் செய்வதும் இல்லை, முறையின்படி திண்ம கழிவுகளை அகற்றுவதும் இல்லை. இன்று எத்தனையோ வீதிகளால் மனிதர்கள் செல்ல முடியாது உள்ளது, துர்நாற்றம் வீசுகிறது. எனவே ஆளுமையற்ற தலைவர்கள் இருப்பது தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதுடன், இவ்வாறு மக்களின் வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டு நேரத்தையும் காலத்தையும் கடத்தி கொண்டிருக்காமல் ஆளுமை மிக்கவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் ராஜினாமா செய்வது மேலானது என்றார். நாட்டில் இதுவரை டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 73,455 அதிகரித்துள்ளது.
8: கம்பஹா கொழும்பு மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்தும் அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். இந்த மாதத்தின் கடந்த 15 மாத்திரம் நாட்டில் 11,051 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதிபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை தற்போது அதிகளவிலான டெங்கு நுழம்பு குடம்பிகள் வீடுகளுக்குள் நீர்த்தேங்கி நிற்கும் இடங்களிலிருந்தே கண்டறியப்படுவதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெளிப்புற சூழலுடன் ஒப்பிடுகையில் வீடுகளுக்குள் பூச்சாடிகள், குளிர்சாதன பெட்டிகளில் நீர் தொங்கும் இடங்களில் அதிகளவிலான நுழம்பு குடம்பிகளின் பெருக்கம் காணப்படுவதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜித் சுமனசேன தெரிவித்தார்.
9: நாங்கள் வீட்டு சுட்டெண்ணை எடுத்துக்கொண்டால் சில பகுதிகளில் 10-15% வீடுகளில் இன்னும் டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் காணப்படுவது சுகாதார பூச்சியியல் அதிகாரிகளின் தரவுகளின்படி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து உங்கள் வீடுகளை பரிசோதிக்குமாறு அந்த வீட்டு உரிமையாளர்களை நாங்கள் அன்பாக வலியுறுத்தியும் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோன்று நாம் சூழலை சுத்தம் செய்யும் போது நுழம்புகள் உயிரியல் ரீதியாக தங்களது நிலையை மாற்றிக் கொள்கின்றன. குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு செறிவு அதிகமாக உள்ள வீடுகளுக்குள் நமது சுவாசத்தினால் உள்ளடக்கப்படும் ஈடிஸ், இஜிப்டைஸ் மற்றும் அல்பபிக்டஸ் நுழம்புகள் வீடுகளுக்குள் வருவது மிக வேகமாக நடைபெறுகிறது. இதன் விளைவாக உங்கள் குளிர்சாதன பெட்டி, வீடுகளுக்குள் நீர் தேங்கியுள்ள இடங்களில் இந்த நுழம்புகள் பெருகுவது பூஜ்ஜியல் அதிகாரிகளின் ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் தற்போது கொழும்பு மாவட்டம், ரத்னபுரி, மாத்தறை போன்ற பகுதிகளில் நுழம்பு குடம்பிகளின் பெருக்கம் ஓரளவுக்கு குறைந்துள்ளமையும் நோய் நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருவதையும் காண முடிகிறது. ஆனால் நாம் இன்னும் சரியான நிலையை அடையவில்லை. ரத்னபுரி நகரப்பகுதிகளிலும் இந்த நிலை காணப்படுகிறது. கண்டி நகரப்பகுதிக்குள் இன்னும் டெங்கு குடம்பிகளின் பெருக்க அதிகரிப்பையே காட்டுகிறது. களுத்துறை மாவட்டத்தில் குறிப்பாக இங்கிரிய, குரண, பானந்துறை ஆகிய 3 பிரிவுகளிலும், கொழும்பு மாவட்டத்தில் மகரகம, கடுவல, கொத்தட்டுவ போன்ற இடங்களிலும், கம்பா மாவட்டத்தில் பியகம, அத்தனகல்ல போன்ற பகுதிகளிலும் இந்த நிலைமை தொடர்கிறது.
8: டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சையை எவ்வாறு பெற வேண்டும் என்பது தொடர்பில் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார். உங்களுக்கு 2 மேல் காய்ச்சல் நீடித்தால், உடம்பு வலி, வாந்தி, குமட்டல், தலைவலி போன்ற அறிகுறிகளுடன் வேறு மருந்துகளை உட்கொள்ளாமல் வைத்தியரை சந்தித்து உங்களுக்கு இருப்பது டெங்கு காய்ச்சலா இல்லையா என்பதை சரியான விதத்தில் அறிந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைக்கு அமைய செய்யப்படுவது சிறந்தது. ஏனெனில் பல்வேறு மருந்துகளை உட்கொண்டும் வெவ்வேறு திரவங்களை குடித்தும் சிக்கல்களுடன் நோயாளிகள் வைத்தியசாலைக்கு வருவதாக நமக்கு தெரிய வருகின்றது. அவ்வாறு செய்யும் போது வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் நோயாளிகளை கையாள்வதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே குறிப்பாக காய்ச்சல் இருந்தால் அதனை குறைப்பதற்கு பாராசிட்டமோல் போன்ற மருந்துகளை மாத்திரமே பயன்படுத்த முடியும். 2 காய்ச்சல் குறையவில்லை என்றால் வைத்தியரை சந்தித்து உங்களுக்கு இருப்பது டெங்குவா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகும்.
2: நாடளாவிய வைத்தியசாலைகளில் இந்த வாரத்தில் ஒரே இரவில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்களின் சராசரி எண்ணிக்கை 2,667 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
4: 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. நாடளாவிய ரீதியில் 72,432 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 52% நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். அதன் எண்ணிக்கை 38,160 ஆகும். இவரிடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 49 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன.
2: இலங்கையில் விற்பனை செய்யப்படும் பல்வேறு வகையான சமர்க்கார உற்பத்திகளுக்கான கட்டாய பேரிடல் தேவைகளை உள்ளடக்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய ஒழுங்கு விதிகள் உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள், களஞ்சிய சாலையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியின் பெயர் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் அல்லது ஏதேனும் இரு மொழிகளில் தடித்த எழுத்துக்களில் பிரதான பக்கத்தில் அச்சிடப்பட வேண்டும். மூன்றாவது மொழி ஏதேனும் ஒரு பக்கத்தில் இடம்பெற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உற்பத்தியில் உள்ள மொத்த கொழுப்பு உள்ளடக்கம் சதவீத அடிப்படையில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இந்த எழுத்துக்கள் 2 மில்லிமீட்டருக்கு குறையாத அளவில் தடித்த எழுத்துக்களில் அமைய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒழுங்கு விதிகள் குழந்தை சவர்க்காரம், குளியல் சவர்க்காரம், சவர சவர்க்காரம், கார்போலிக் சவர்க்காரம், சலவை சவர்க்காரம் மற்றும் மென் சவர்க்காரம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு பொருந்தும். இந்த வர்த்தமானி அறிவித்தல் 2027 July 9 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் பவுன் 1,344,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் விடி கேஷன்கரி, காஷ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் விடி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதர காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
10: ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
11: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். தியாகிகள் நாளில் இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்வுக்கும் தங்களது இன்னுயிரை ஈத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவதாக முதல்வரும் நடிகருமாகிய சி ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் July 17 அன்று தியாகிகள் நாள் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் முதல்வர் விஜய் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்வுக்கும் தங்களது இன்னுயிரை ஈந்த தியாகி ஆர்யா பாஷ்யம், தியாகி சங்கரலிங்கனார் மற்றும் தியாகி செண்பகராமன் ஆகியோருக்கு தியாகிகள் தினத்தை முன்னிட்டு எனது வீர வணக்கங்கள். ஆங்கிலேயரின் அதிகார செருக்கை வீரறுக்கும் வகையில் சென்னை புனித ஜோர்ஜ் கோட்டை கொத்தளத்தில் பறந்த பிரிட்டிஷ் யூனியன் ஜாக்கொடியை இறக்கிவிட்டு இந்திய மூவர்ண கொடியை ஏற்றிய மாவீரர் தியாகி ஆர்யா பாஷ்யம் நமது மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காக தொடர் உண்ணாவிரதம் இருந்து இன்னியுரை ஈத்த தியாகி சங்கரலிங்கனார் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை சுதந்திர போராட்டத்துக்கு அளித்து இந்திய விடுதலைக்காக சர்வதேச ஆதரவை திரட்டிய வீர தியாகி செண்பகராமன் ஆகியோரின் அயராத உழைப்பும் தன்னலமற்ற தியாகமும் என்றென்றும் போற்றத்தக்கது. இத்தகைய தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனிதநேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கிடுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்கி August 13 வரை நடக்க இருக்கிறது. இந்த நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் முக்கிய மசோதாக்களின் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதொடர்பாக மக்களவை செயலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை பரிசீலித்து நிறைவேற்ற அரசு பட்டியலிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
12: மழைக்கால கூட்டத்தொடர் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரில் ராமர் கோயில் காணிக்கை கொள்ளை, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, மேகதாது அணை விவகாரம் மற்றும் மாநில உரிமைகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை எடுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அதே சமயம் கடந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையால் தோற்கடிக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, குற்ற வழக்குகளில் கைதாகி 30 நாட்களுக்கு மேல் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டால் பிரதமர் மற்றும் மாநில முதலமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யும் மசோதா ஆகியவை தாக்கல் செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் 5 புதிய மசோதாக்கள் மற்றும் நிலுவையில் உள்ள 2 மசோதாக்கள் என 7 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நன்கொடைகளை வெளிப்படையாக்கும் பொருட்டு வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா 2026 UGC, AICTE, NICTE ஆகிய அமைப்புகளுக்கு மாற்றாக விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா, வருமான வரி திருத்த மசோதா 2026, தேசிய கீதத்திற்கு இணையாக வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கும் மசோதா, பிறப்பு இறப்பு மசோதா உள்ளிட்டவை தாக்கல் செய்யப்பட உள்ளன. அதே சமயம் தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாக்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை.
11: தொடர்ந்து தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்கின்ற வகையிலும் மாநில உரிமைகளை காக்கின்ற வகையிலும் எப்போதும் போல் தாங்கள் குரல் கொடுப்போம் என்று முனாக்கான ஸ்டாலின் தலைமையில் நடந்த திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
13: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். பின்னர் எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், மேகதாது அணை கட்டும் முயற்சிகளுக்கு எதிராகவும் காவிரியில் தமிழ்நாட்டுக்குள்ள நியாயமான உரிமையை காக்கவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரத்து குரல் எழுப்புவார்கள் என தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு கொண்டுவரும் எந்த புதிய சட்டமாக இருந்தாலும் மாநில உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தினையும் பாதுகாத்திடும் வகையிலேயே திமுகவின் நிலைப்பாடு இருக்கும் என்றும், தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாக ஒவ்வொரு திமுக எம்பியும் செயல்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சோனம் வான்சுக்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. மத்திய கல்வித்துறையில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் குளறுபடிகள் மற்றும் நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் சமூக ஆர்வலரும் கல்வியாளருமான திரு சோனம் வான்சு கடந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரது உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாடு முழுவதும் ஆதரவு பெருகி வரும் நிலையில் திமுக சார்பில் மக்களவை கொறடா திரு ஆர் ராசா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள திரு சோனம் வான்சுக்கை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்திருப்பதாக கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களின் மன உளைச்சலை நாடு முழுவதும் காண முடிவதாகவும், அதை திரு ஸ்டாலின் ஏற்கனவே உணர்ந்த காரணத்தால் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பும் என்றும் திரு ஆர் ராசா கூறினார். உடல்நிலை சரியில்லாததை கருத்தில் கொண்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாகவும், ஆனால் தனது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்று திரு சோனம் வான்சுக் தெரிவித்ததாகவும் திரு ஆர் ராசா தெரிவித்தார்.
11: தொடர்ந்து வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை இனி தண்டனைக்குரிய குற்றமாக்க ஜூலை 20ஆம் தேதி தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. தேசிய கீதம், தேசிய கொடி இந்திய அரசியலமைப்புக்கு வழங்கும் அதே சட்டபூர்வ அந்தஸ்தை தேசிய பாடலுக்கும் வழங்க தேசிய கௌரவ பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 அறிமுகமாக உள்ளது. ஸ்வென்ஜான் உள்ளிட்ட முக்கிய விண்வெளி திட்டங்களில் பணியாற்றி வந்த 100க்கும் மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் கடந்த ஓராண்டில் இஸ்ரோ அமைப்பிலிருந்து விலகியதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. விண்வெளி திட்டங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க விஞ்ஞானிகள் இந்த தொடர் வெளியேற்றத்தை தடுக்க விருப்ப ஓய்வு மற்றும் ராஜினாமா விதிகளை கடுமையாக்கி ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
13: சந்திரயான் தொடங்கி பல விண்வெளி திட்டங்களை இஸ்ரோ சத்தமே இல்லாமல் சாதித்து வரும் நிலையில் முன்கூட்டியே ஓய்வு பெறுவது, ராஜினாமா செய்வது என 100க்கும் மேற்பட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப உயர் அதிகாரிகள் வெளியேறி வருகின்றனர். குறிப்பாக பெங்களூரில் உள்ள யூஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் இருந்து மட்டும் சுமார் 80 விஞ்ஞானிகளும், திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இருந்து 20க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளும் ராஜினாமா செய்துள்ளனர். இது தவிர மேலும் சில ராஜினாமா கோரிக்கைகள் தற்போது பரிசீலனையில் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ராஜினாமா செய்தவர்களில் பலர் முக்கிய திட்டங்களை வழிநடத்திய மூத்த விஞ்ஞானிகள் என்பதால் விண்வெளித்துறை அதிர்ச்சி அடைந்துள்ளது. LVM3 ராக்கெட் திட்ட இயக்குநர் திரு விக்டர் ஜோசப், ஸ்பேடெக்ஸ் திட்ட இயக்குநர் மற்றும் சந்திரயான் 3 திட்டத்தில் முக்கிய பங்காற்றிய திரு ஆதித்ய ரல்லப்பள்ளி உள்ளிட்டோர் ராஜினாமா செய்துள்ளனர். இந்த ராஜினாமாக்களால் இஸ்ரோ பணிகள் பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பதுடன் ஒரு வருடத்துக்குள் 2 தொடர்ச்சியான தோல்விகளையும் PSLV தழுவியுள்ளது. இதை தடுக்கும் வகையில் மத்திய விண்வெளித்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் ககன்யான் மற்றும் பிற முக்கிய விண்வெளி திட்டங்களில் பணியாற்றும் குரூப் ஏ சயின்ஸ் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகளின் விருப்ப ஓய்வு மற்றும் ராஜினாமா கோரிக்கைகளை இஸ்ரோ மையங்கள் நேரடியாக ஏற்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்வதை ஒப்புக்கொண்டுள்ள இதுபோன்ற அனைத்து கோரிக்கைகளையும் இறுதி ஒப்புதலுக்காக நேரடி விண்வெளித்துறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், இஸ்ரோ பெரிய அமைப்பு என்றும் அதில் பலர் வேலைக்கு சேர்வார்கள், பலர் வெளியேறுவார்கள் என்றும் அலட்சியமாக பதிலளித்தார். மூத்த விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்வதை ஒப்புக்கொண்டுள்ள இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் முக்கிய திட்டங்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இஸ்ரோ பணியிலிருந்து விலகும் அதிகாரிகள் பிக்சல், த்ருவா ஸ்பேஸ், ஸ்ட்ரகரூட் ஏரோஸ்பேஸ், அக்னிகுல் காஸ்மோஸ், பெலாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் போன்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் இணைவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
11: தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை நீட் யூஜி 2026 மறுதேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வில் மொத்தம் 11,21,000 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளார்கள். இதில் 85% அதிகமான மாணவிகள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள்.
13: மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுஷ் மற்றும் அவை தொடர்புடைய இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்றது. எனினும் வினாத்தாள் கசிந்ததன் காரணமாக அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்றிரவு தனது அதிகாரப்பூர்வ இணையத்தில் வெளியிட்டது. 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதிய இந்த தேர்வில் 11.21 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் மாணவிகள் 58.8% மாணவர்கள் 55.1% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 93% பேர் முதல் முறை தேர்வு எழுதியவர்கள் என்றும், 99% பேர் 17 முதல் 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 720 மதிப்பெண்களில் 500 மதிப்பெண்களுக்கு மேல் 90,780 பேரும், 600க்கு மேல் 10,160 பேரும், 650 மதிப்பெண்களுக்கு மேல் 1,492 பேரும், 700 மதிப்பெண்களுக்கு மேல் 19 பேரும் பெற்றுள்ளனர். 720க்கு 715 மதிப்பெண்கள் பெற்று பஞ்சாபை சேர்ந்த ஆரியன் குப்தா மற்றும் ஹரியானாவை சேர்ந்த பன்சுல் பன்சால் ஆகியோர் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 1.7 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முதல் 17 இடங்களை பெற்ற மாணவர்கள் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது.
11: தொடர்ந்து தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்குகிறது.
12: மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று வந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக 2021ஆம் ஆண்டு நடத்தப்படவில்லை. இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி டிஜிட்டல் முறையில் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கியது. இதில் பொதுமக்கள் தாமாக முன்வந்து தங்கள் சுய விவரங்களை ஆன்லைனில் பதிவிட அறிவுறுத்தப்பட்டனர். தமிழ், வங்காளம், கன்னடம், ஹிந்தி, கொங்கணி, ஒடியா, அசாமி, ஆங்கிலம், தெலுங்கு, உருது உள்ளிட்ட 16 மொழிகளில் இதற்காக இணையதளம் உருவாக்கப்பட்டது. இரண்டு கட்டங்களாக நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் இன்று தொடங்குகிறது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை தாங்களாகவே ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம். கைபேசி எண்ணை பயன்படுத்தி குடும்பத் தலைவரின் பெயரை பதிவு செய்ய வேண்டும். அடிப்படை இருப்பிடத்தை சேமித்தவுடன் வீட்டின் கட்டமைப்பு, குடிநீர், கழிப்பறை, மின்சாரம், சமையல் எரிபொருள் மற்றும் சொத்துகள் சார்ந்த 33 கேள்விகள் திரையில் தோன்றும். சுய கணக்கெடுப்பு முடிந்ததும் ஒரு தனித்துவ அடையாள எண் உருவாக்கப்படும். இந்த எண்ணை களப்பணியாளர்கள் வீட்டிற்கு வரும்போது காண்பிக்க வேண்டும்.
14: எல்லா வீட்டுக்கும் வந்து கணக்கெடுப்பாளர்கள் போவாங்க. அவங்க போய் எந்த வீட்டுல எல்லாம் சுய கணக்கெடுப்பு பண்ணிருக்காங்களோ அந்த வீட்டுல வந்து அந்த கோடை வச்சு ஒரு டைம் அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்களா, ஓரளவுக்கு எல்லா தகவல்களையும் வந்து சரியா பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணிருவாங்க. மறுபடியும் அந்த 33 கேள்விகளை கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க சரியா ஃபில் பண்ணல, இல்ல நிறைய காலம்ஸ் வந்து பிளாங்காவே விட்டுட்டாங்க, அப்படியே சப்மிட் கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் 33 க்வெஸ்சன் கேட்டுருவாங்க.
12: பொதுமக்கள் சுயமாக பதிவு செய்த விவரங்களை மீண்டும் திருத்தம் செய்ய இயலாது என்று திரு சுந்தரேஷ் பாபு தெரிவித்தார். அதே சமயம் களப்பணியாளர்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்களிடம் தாங்கள் தெரிவித்த விவரங்களை திருத்தம் செய்து கோரலாம் என்று அவர் கூறினார். ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை தமிழகம் முழுவதும் வீடுகளுக்கு நேரில் சென்று தரவுகள் சேகரிக்கப்படும். அவ்வாறு சேகரிக்கப்படும் அனைத்து தரவுகளும் நவீன டிஜிட்டல் கட்டமைப்புகள் மற்றும் 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தின் மூலம் சேமிக்கப்படும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை

0: கோபி அருகே கவுந்தம்பாடியில் பள்ளிகள், மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் அருகே செயல்பட்டு வரும் மதுக்கடை பொதுமக்களின் தொடர் போராட்டம் காரணமாக மூடப்பட்டது. வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையால் பெரும் சிரமத்துக்கு உள்ளாவதாக தெரிவித்த பொதுமக்கள் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி 2 மாதமாக போராடி வருவதாக கூறினர். மதுக்கடையை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கடையை அகற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
1: இந்த டாஸ்மாக் கடை மிக இடைஞ்சலாக இருப்பதால் கடையை மூட சொல்லி தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறோம். நீண்ட நெடுங்காலமாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறோம். இப்பொழுது பிரச்சனையை முடிக்க தொடர் உண்ணாவிரதம் இருந்து டாஸ்மாக் கடையை மூட வேண்டுகிறோம்.
0: தகவல் அறிந்து அங்கு வந்த கவுந்தம்பாடி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து பவானி வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு சென்று கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்பதில் கிராம மக்கள் உறுதியாக இருக்கவே வேறு வழியின்றி அந்த மதுக்கடையை நிரந்தரமாக மூட அதிகாரிகள் உத்தரவிட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அந்தியூர் பிரதான சாலையில் பெரிய குறும்பப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாலை இரவு நேரங்களில் குடிமகன்கள் முகம் சுழிக்கும் வகையில் சாலை ஓரங்களில் அரைகுறை ஆடையுடன் படுத்து கிடப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் பெண்கள், மாணவர்கள் அந்த வழியாக செல்ல அச்சப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் கடையை நிரந்தரமாக மாற்ற உறுதியளித்ததால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
2: தொடர்ந்து முதுமையடைந்த அல்லது குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கான கொள்கையை 3 மாதங்களுக்குள் வகுத்து அறிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுமை 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட தண்டனை பெற்ற கைதிகள் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது குறித்த தீவிரமான மற்றும் அமைப்பு ரீதியான கவலைகளை எழுப்பி தேசிய சட்டசேவைகள் ஆணையம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முதுமையடைந்த அல்லது குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கான கொள்கையை 3 மாதங்களுக்குள் அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் வகுக்க வேண்டும். இந்த கொள்கையானது விடுவிப்புக்கான தகுதி, அளவுகோல்கள் மற்றும் நடைமுறை கட்டமைப்பை தெளிவாக வரையறுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணின் மார்பகங்களை பிடித்து அழுத்துவதும் அவரது கீழாடியை கலற்ற முயல்வதும் கற்பழிப்பு முயற்சியாகாது என்று பாட்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு இந்திய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2008 பெண் ஒருவர் தனது தந்தையுடன் புகைப்படம் எடுப்பதற்காக ஸ்டுடியோ ஒன்றுக்கு சென்றுள்ளார். புகைப்படம் எடுத்த பிறகு கணனியில் அதை பார்ப்பதற்காக தந்தையை வெளியே இருக்குமாறு புகைப்பட கலைஞர் கிமான்சோ குமார் கேட்டுக்கொண்டார். தந்தை வெளியே நின்றிருந்த நேரத்தில் அரைக்கதவை மூடிய கிமான்சு அந்த பெண்ணின் ஆடைகளை கலைத்து கீழாடியை கலற்ற முயன்றுள்ளார். மேலும் அந்த பெண்ணின் மார்பகங்களை அழுத்தி அத்துமீறியுள்ளார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அவரது தந்தையும் அக்கம் பக்கத்தாரும் ஓடிவர கிமான்சு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். இந்த வழக்கில் கிமான்சு குமாரை குற்றவாளி என்று உறுதிப்படுத்திய விசாரணை நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்த தண்டனையை எதிர்த்து கிமான்சு தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி புர்ணேந்து சிங் அவரை விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த தீர்ப்புக்கு காரணமாக நீதிபதி குறிப்பிடுகையில் பெண்களின் உடலுக்குள் பாலியல் ரீதியான ஊடுருவல் நடந்ததற்கான தெளிவான மருத்துவ ஆதாரங்கள் இல்லை. ஒரு செயலை கற்பழிப்பு முயற்சி என கருதுவதற்கு அது தயாரிப்பு நிலையத்தை தாண்டி குற்றத்தை பூர்த்தி செய்யும் இறுதி நிலைக்கு சென்றதற்கான உறுதியான சான்றுகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவரின் செயல்கள் கண்டிக்கத்தக்கவை மற்றும் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை குலைப்பவை என்பதை ஒப்புக்கொண்ட நீதிமன்றம் இது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 354 கீழ் வரும் மானபங்கம் என்ற குற்றத்துக்கு மட்டுமே பொருந்தும் என்று விளக்கம் அளித்துள்ளது. பாலியல் குற்றங்களில் மானபங்கம் மற்றும் கற்பழிப்பு முயற்சி ஆகியவற்றுக்கிடையான சட்டபூர்வமான நுணுக்கங்களை குறிப்பிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் ஏற்கனவே அனுபவித்த சிறைக்காலத்தை கணக்கில் கொண்டு அவரை முதன்மை குற்றச்சாட்டுகளிலிருந்து நீதிமன்றம் விடுவித்துள்ளது. இந்த தீர்ப்பு தற்போது சமூக வலைதளங்களிலும் சட்ட வல்லுநர்களிடையேயும் பெரும் விவாதத்தையும் உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவில் அதிக அளவில் இந்தியா முதலீடு செய்வதாக அமெரிக்க அரசு மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சிலுக்கான அமெரிக்க பிரதிநிதியும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்கான அமெரிக்க மாற்று பிரதிநிதியான டான் நெக்ரோயா இந்திய செய்தி நிறுவனத்துக்கு அளித்த செவ்வியில் குறிப்பிட்டிருக்கிறார். பிற நாடுகளுக்கு கொடுக்க இந்தியாவிடம் ஏராளமான பணம்

0: உள்ளது. பல துறைகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவுடனான அமெரிக்க உறவு மிக சிறப்பு வாய்ந்தது. இந்தியா அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியமான நாடு. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் அதிக அளவில் முதலீடு செய்யப்படுகிறது. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக அதிபர் டிரம்ப் தனக்கு நெருக்கமானவர்களில் ஒருவரான செர்ஜியோ கோரை நியமித்திருக்கிறார். இதிலிருந்து இருதரப்பு உறவின் முக்கியத்துவத்தை அறியலாம். இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள கோர் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதியாக முன்பு இருந்துள்ளார். அவர் மிகவும் துடிப்பானவர். இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடனான அமெரிக்க உறவை மேம்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பது, அந்த நாட்டுக்கு அமெரிக்கா நிதியுதவி செய்வது குறித்து அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நெக்ரியா பதிலளிக்கையில், அமைதியும் பாதுகாப்பும் ஒரு நாட்டில் இல்லையென்றால் அந்த நாட்டில் வளர்ச்சி இருக்காது என்றார். மேலும் அவர், மனிதாயமான பிரச்சனைகள் உள்ள நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவிகளை செய்கிறது. ஐக்கிய நாடுகளின் மனிதாயமான விகார துறை அலுவலகத்துக்கு அமெரிக்கா $3.8 பில்லியன் நன்கொடை அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் வணிக வளாகத்தில் வைத்து இந்தியர் ஒருவர் 15 முறை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூட்டா மாகாணம் சால்ட் லேக் சிட்டியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் இந்தியாவைச் சேர்ந்த சைது சொகைதீன் பணியாற்றி வருகிறார். கடந்த திங்கட்கிழமை வணிக வளாகத்துக்கு சென்ற பீட்டர் மைக்கேல் லார்சன் என்பவர் சைத்திடம் அவரின் மதம் குறித்து கேட்டிருக்கிறார். பின்னர் அவரை கத்தியால் 15 முறை சரமாரியாக குத்தியுள்ளார். அப்போது வலி தாங்க முடியாமல் சைது கூச்சலிடவே அங்கிருந்தோர் ஓடி வந்து லார்சனை பிடித்து அடித்து உதைத்தார்கள். இதில் லார்சனின் தலையிலும் காயம் ஏற்பட்டுள்ளது. தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து சைத்தை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். இதேபோல் லார்சனும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவத்துக்கு பிரான்சிஸ்கோவில் உள்ள அமெரிக்காவுக்கான இந்திய துணை தூதரகம் தனது அதிர்ச்சியை வெளியிட்டுள்ளது. கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் லார்சன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். சைத்தின் மதம் மீதான வெறுப்பால் அவரை தாக்கியதாக லார்சன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜூட்டா மாகாண இஸ்லாமிய மைய தலைவர் இமாம் சுவைப்தீன், இஸ்ரேல் மீது 2023 ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு தங்கள் பகுதியில் முஸ்லிம்கள் மீதான துன்புறுத்தல்கள் மிரட்டல்கள் அதிகரித்து விட்டதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் சாண்டியாகோ பகுதியில் மசூதிக்குள் நுழைந்து 2 மர்மநபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தார்கள். மத ரீதியாக நடத்தப்பட்ட 2வது தாக்குதல் இதுவாகும். மத்திய அரசின் அனுமதியின்றி அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றதாக அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனாவுக்கு எதிராக மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் 11 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் வைத்திருந்தவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பலியானதான தகவல்கள் வந்துள்ளன. உலக புகழ் பெற்ற ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று காலை கோலாகலமாக தொடங்கியது. இந்த ரத யாத்திரையில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் குவிந்துள்ளார்கள். இதனை அடுத்து அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ரத யாத்திரையில் பங்கேற்க வந்த பலரும் ஒரே இடத்தில் குவிந்ததால் கோவிலுக்கு வெளியே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. புரியின் பட தண்டசாலை பகுதியில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் குவிந்ததில் கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பலியாகினார்கள். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். புதுடில்லி காஜியாபாத் உயர்மட்ட சாலையின் பெயரை ராம் சேது என காஜியாபாத் மாநகராட்சி மாற்றியுள்ளது. மேலும் 11 கிலோமீட்டர் நிலையம் நீளமுடைய இந்த சாலையில் டெல்லி நுழைவாயிலில் வில் மற்றும் அம்பு சின்னத்தை காஜியாபாத் மாநகராட்சி கட்டமைக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து காஜியாபாத் மாநகர மேயர் சுனிதா தயால் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ராம் சேது உயர்மட்ட சாலையின் நுழைவாயிலில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படுகிறது. கலாச்சார அடையாளத்தை பிரதிபலிக்கும் இந்த நுழைவாயில் டெல்லியிலிருந்து காஜியாபாத்துக்குள் நுழையும் மக்களை பிரம்மாண்டமாக வரவேற்கும் வகையில் கட்டமைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதள பதிவுகள் தொடர்பாக மனுதாரர் மீது அவதூறு வழக்கு தானே தொடர முடியும். அதைவிடுத்து கலவரத்தை தூண்டுவது, அமைதியை குலைப்பது போன்ற பிரிவுகளின் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்று தமிழக அரசு வழக்கறிஞரிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.
1: பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான 1.40 ஏக்கர் நிலம் தனியார் 3 பேர் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும், அதனை வாங்கியவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷின் உறவினர்கள் என்றும் செய்திகள் வெளியாகின. இது தொடர்பாக அமைச்சர் திரு ரமேஷ் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக வினோத் சூர்யா என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரின் உதவியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் பொது அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு வினோத் சூர்யா தாக்கல் செய்த மனுவில் அரசியல் உள்நோக்கத்துடன் தொடரப்பட்ட வழக்கு என்றும், பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமைக்கு இது எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு சரவணன், கோவில் நில நிர்வாகத்தில் உள்ளதாக கூறப்படும் முறைகேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலம் பொது நலனுக்கு பயன்படும் என்ற அடிப்படையில் மட்டுமே பதிவுகள் வெளியிடப்பட்டதாகவும், அமைச்சர் மீது தனிப்பட்ட விரோதமோ அல்லது பழிவாங்கும் உணர்வோ மனுதாரருக்கு இல்லை என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, சமூக வலைதள பதிவுகள் தொடர்பாக அவதூறு வழக்குதானே தொடர முடியும், அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவது போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்வது பொருந்துமா என கேள்வி எழுப்பினார். இதனை தவிர்க்க அரசுக்கு அறிவுறுத்துமாறு அரசு வழக்கறிஞரிடம் தெரிவித்த நீதிபதி, இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து சென்னையில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் 52 பச்சிளங்குழந்தைகளை தாய்மார்களுடன் 2 மணி நேரமாக காக்க வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது.
2: முதலமைச்சர் திரு விஜயன் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட சாய்பாபா காலனியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்காக பிறந்து 25 நாட்களே ஆன 52 பச்சிளம் குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் மேடையில் அமர வைக்கப்பட்டிருந்தனர். 2 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டிருந்ததால் தாய் சேய் உடல் சோர்வுடன் காணப்பட்டனர். அப்போது அதிக ஒலி எழுப்பும் ஸ்பீக்கர்களில் விஜயின் சினிமா பாடல்களை ஒலிபரப்பி அலரவிட்டது பிஞ்சுக்களுடன் காத்திருந்த தாய்மார்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது.
3: ஓகேடா.

0: முன்னதாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சி தொடங்காததால் தாய்மார்கள் பிஞ்சுகளுடன் காத்திருந்தது உறவினர்களையும் தவிப்புக்குள்ளாக்கியுள்ளது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு என் ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு அருண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.
1: தொடர்ந்து நாகர்கோவில் சிறையில் பலியாகிய சபரிவன்மன் குடும்பத்தினர் அரசு நிவாரண நிதியை வாங்க மறுத்துவிட்டதால் அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுக்கு வந்தது.
2: கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் என்பவரை குட்கா விற்பனை செய்ததாக தென்தாமரைக்குளம் போலீசார் கைது செய்து நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர். சிறையில் அவர் பலியான நிலையில் போலீசார் தாக்கியதே அவர் உயிரிழக்க காரணம் என்று கூறி அவரது உறவினர்கள், வணிகர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் சிறை வார்டன் மற்றும் கைதிகளால் தாக்கப்பட்டு சபரிவர்மன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிறை வார்டன்கள் 3 பேர், சிறை கைதிகள் 8 பேர் என 11 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளதாக அவர்கள் கூறினர். ஆனால் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சபரிவர்மன் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் நேற்று 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட வேண்டும், பிரேத பரிசோதனை அறிக்கையில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு அரசு தரப்பில் தற்காலிக அரசு வேலை, குழந்தைக்கு படிக்க உதவி, வீட்டுமனை, 10 லட்சம் ரூபாய் நிவாரணம், இலவச வீடு திட்டத்தில் வீடு கட்ட 3 லட்சம் ரூபாய் வழங்கி ஆறுதல் கூறுவதற்காக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத், மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப், மாவட்ட எஸ்பி திரு ஸ்டாலின் ஆகியோர் சபரிவர்மன் வீட்டிற்கு சென்றனர். சபரிவர்மன் மனைவி திருமதி ஆனந்தவல்லி, அவரது சகோதரி கௌதமி மற்றும் குடும்பத்தினருக்கு அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் 20 நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரும் நிவாரணத்தை வாங்க உறவினர்கள் மறுத்துவிட்டனர். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அமைச்சர்கள் வேக வேகமாக புறப்பட்டுச் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் திரு யர்ஷத் அகமது, பிரேத பரிசோதனை அறிக்கையில் 19 இடங்களில் ஏற்பட்ட காயங்களால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறினார்.
3: பிரிசனர்ஸ்க்கும் அந்த ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்கு, பிரிசனர்ஸ் ரைட் இருக்கு. அதே மாதிரி அவங்க பாடியை அவங்க ஃபுல்லா இன்னொரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இதுவும் ஓகே ஆனா அவங்க பாடி எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களோட ரைட்
2: உடலை வாங்குமாறு போலீசார் வற்புறுத்துவதாகவும், ஆனால் தங்களது மருத்துவ குழுவின் பரிந்துரையை பொறுத்தே உடலை வாங்குவது குறித்து முடிவெடுப்போம் என்றும் உறவினர்கள் தெரிவித்தனர்.
1: தொடர்ந்து மத்திய பிரதேசத்தின் சந்த்னா மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தையொருவர் அதிகரித்து வரும் திருமண செலவுகளை சமாளிக்க தனது 14 மகன்களுக்கும் ஒரே மண்டபத்தில் ஒரே விழாவில் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். இந்த வித்தியாசமான ஏற்பாட்டின் மூலம் மண்டப வாடகை, அலங்காரம், உணவு மற்றும் விருந்தொம்பல் உள்ளிட்ட பல்வேறு திருமண செலவுகளை அவரால் கணிசமாக குறைக்க முடிந்தது. அதே நேரத்தில் இந்த திருமண விழா குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் கிராம மக்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் 3000 திரைகளில் வெளியாக உள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இந்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக தேர்தலுக்கு முன்பே ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருந்தது. ஆனால் சென்சார் சான்று கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக படத்தின் வெளியீடு 7 மாதங்கள் தள்ளி போனது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதல்வராகியிருக்கிறார். இந்த நிலையில் ஜனநாயகன் படத்துக்கு ஏ சான்றிதழை தணிக்கை வாரியம் வழங்கியுள்ளது. இதையடுத்து ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற ஜூலை 23ஆம் தேதியில் வெளியிட உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. விஜய் முதல்வராகி இருக்கும் சூழலில் அவரின் கடைசி திரைப்படம் என்பதால் மிகப்பெரிய அளவில் வெளியிட தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 1000 திரைகளிலும் உலகளவில் 3000 திரைகளிலும் திரையிடப்படலாம் என்ற தகவல்கள் வந்துள்ளன. இந்தியாவை தவிர உலகளவில் 30 நாடுகளில் ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட தயாரிப்பு நிறுவனம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்தியாவின் கரித்துவாரில் உள்ள மான்சா தேவி கோவிலில் அர்ச்சகர்கள் சட்டப்பைகள் இல்லாத ஆடைகளை அணிய வேண்டும் என்ற புதிய விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகள் நேரடியாக அர்ச்சகர்களிடம் செல்லாமல் கோவில் நிர்வாகத்திடமே சேர்வதை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கோவில் அறக்கட்டளை தலைவர் ரவீந்திரபுரி தெரிவித்தார். கோவில் வளாகத்தில் 65 கண்காணிப்பு கவராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். பத்ரிநாத் கோவிலில் காணிக்க பணம் திருடப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த விதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு காணிக்கை எண்ணும் அறையிலிருந்து பணம் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. சில கண்காணிப்பு காணொலி பதிவுகள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்பதால் அவற்றை மீட்க தடயவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பவும் விசாரணை குழு திட்டமிட்டுள்ளது. சேலத்தில் ஆடி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு பாரம்பரியமான தேங்காய் சூடும் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்த பிறகு ஓராண்டு தலைமறைவு வாழ்க்கை மேற்கொண்டார்கள். அப்போது தங்களை யாரும் அடையாளம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தங்களது ஆயுதங்களை விராட தேச எல்லையில் உள்ள ஒரு மயானத்தில் வன்னிமரத்தின் அடியில் ஒளித்து வைத்துவிட்டு சென்றார்கள். ஓராண்டுக்கு பிறகு தங்களது ஆயுதங்களை எடுத்து சுத்தப்படுத்தி நெருப்பில் வாட்டி புதுப்பித்து பூசு செய்த நாள் ஆடி முதல் தியதி என்று கருதப்படுகிறது. இதன் நினைவு கூறும் விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத பிறப்பு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. ஆடி முதல் நாளன்று சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். தேங்காய் சுடும் பண்டிகைக்காக பெற்றோர் புதுமண தம்பதியை அழைத்து சீர்வரிசை செய்வார்கள். மேலும் புதுமண தம்பதியினர் புத்தாடை அணிந்து கோவில்களுக்கு சென்று வழிபடுவார்கள். மேலும் உறவினர்களை அழைத்து அசைவ விருந்து வைக்கும் நிகழ்ச்சியும் இந்த நாளில் நடைபெறும். பொதுமக்கள் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து நீராடுவார்கள். பின்னர் சிறுவர்கள் தேங்காயை தரையில் தேய்த்து பின்னர் அதில் உள்ள 3 கண்களில் ஒன்றில் ஓட்டை போட்டு நீரை வெளியேற்றி அதற்குள் பச்சரிசி, தானியங்கள், வெல்லம், புட்டுக்கடலை, அவல், எள் ஆகியவற்றை போட்டு மஞ்சள் பூசி அழிச்சி எனப்படும் மரத்தின் குச்சியில் சொருகி நெருப்பில் சுடுவார்கள். பின்னர் அந்த தேங்காயை விநாயகருக்கு படையலிட்டு நண்பர்கள் உறவினர்களுக்கு வழங்கி மகிழ்வார்கள். அதன்படி சேலம் மாவட்டத்தில் ஆடி முதல் நாளான இன்று தேங்காய் சுடும் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் அதிகாலை முதலே பொதுமக்கள் தேங்காய் சுட்டு ஆடி மாதத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றிருக்கிறார்கள். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் புத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் 9வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தெய்வலிங்கம் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் இணைந்து தேங்காய் சுடும் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடியுள்ளார்கள். பாரம்பரிய வழக்கத்தை பின்பற்றி நடைபெற்ற இந்த நிகழ்வில் அனைவரும் ஒன்று கூடி ஆடி மாதம் வளமும் நலமும் தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பாய்ந்து கொண்டார்கள். ஆடி முதல் நாளையொட்டி சேலத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றிருக்கின்றன. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,4,800 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,100 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. சென்னையில் சில்லற வர்த்தகத்தில் கிராமுக்கு வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 235 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ஒரு மருத்துவ ஊசி வாழ்நாள் முழுவதும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கக்கூடும் என்று புதிய மருத்துவ பரிசோதனைகள் கூறுகின்றன. பாதிக்கப்பட்டவர்களை கையாள சிரமமாக இருக்கும் ஒரு புரத மரபணுவை மாற்றி அமைப்பதன் மூலம் இது செயல்படுகிறது. இதன் ஊடாக பல நோயாளர்கள் பாதிப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய சாத்தியம் பெருமளவு காணப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது.
4: தற்போது 68 வயதாகும் ஜெனட்டுக்கு ஆபத்தான அளவில் அதிக கொலஸ்ட்ரால் இருந்தது. இதே வயதில் தான் அவருடைய தந்தை பக்கவாதத்தால் உயிரிழந்தார். இந்நிலையில் ஜெனட்டுக்கு VIRV-102 எனப்படும் புதிய மரபணு திருத்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் விளைவாக தற்போது அவரது கொலஸ்ட்ரால் அளவு பாதியாக குறைந்துள்ளது.
5: இது என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைத்து விட்டது. நான் ஒரு புதிய மனிதராகவும் இது பலனளித்திருப்பதையும் உண்மையிலேயே உணர்கிறேன். இந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
4: மருத்துவர்கள் முன்னோடி சோதனை என்று விவரிக்கும் இந்த பரிசோதனையில் பங்கேற்கும் 35 நோயாளிகளில் இவரும் ஒருவர். பரம்பரையாக அதிக கொலஸ்ட்ரால் அளவை பெற்றிருந்த அல்லது இளம் வயதிலேயே மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை சந்திப்பதற்கான பிரத்யேக அனுமதி BBCக்கு வழங்கப்பட்டது. அனைவரும் தங்களின் வழக்கமான மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டனர். அத்துடன் அவர்களுக்கு ஒரு புதிய மரபணு திருத்த சிகிச்சையும் வழங்கப்பட்டது. நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆப் மெடிசன் இதழில் வெளியிடப்பட்ட இந்த பரிசோதனையின் முடிவுகள் அவர்களின் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு 62% வரை குறைந்திருப்பதையும் ஓராண்டுக்கு பிறகும் அந்த அளவு குறைவாகவே நீடிப்பதையும் காட்டுகின்றன. பிரிட்டனின் மிகப்பெரிய இதய மருத்துவ மையத்தில் பணியாற்றும் பேராசிரியர் ரியாஸ் பட்டேல் இந்த பரிசோதனையில் பங்கேற்றவர்களில் 1/3 ஈடுபடுத்தினார். மிகவும் உற்சாகம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், மக்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த சிகிச்சையை பெற வேண்டி இருக்கலாம் என்று அவர் கூறுகிறார்.
6: முதன்முறையாக ஒரே முறை மேற்கொள்ளும் சிகிச்சையை வழங்கும் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இதன் மூலம் மாரடைப்பு ஏற்படும் ஆபத்து தொடர்பான கொலஸ்ட்ரால் அளவுகள் குறித்து நோயாளிகள் இனி கவலைப்பட தேவையில்லை, ஏனெனில் இந்த சிகிச்சையானது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது.
4: அப்படியென்றால் இது எப்படி வேலை செய்கிறது? இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் இரத்தத்திலிருந்து கெட்ட கொழுப்பை அகற்றுவதே கல்லீரலின் பணியாகும். ஆனால் PCSK9 எனப்படும் ஒரு புரதம் இந்த செயல்பாட்டில் குறுக்கிட்டு அதை தடுக்கக்கூடும். இந்த புதிய மருந்து அந்த புரதத்தின் மரபணுவை மாற்றியமைத்து செயலிழக்க செய்கிறது. இது கல்லீரல் கெட்ட கொழுப்பை தொடர்ந்து வெளியேற்ற வழிவகுக்கிறது.
7: It is early days for this trial.
4: இந்த சோதனை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது. எதிர்கால கட்டங்களில் 100,000 அல்லது 1,000,000 பங்கேற்பாளர்கள் இதில் இடம்பெறுவர். இருப்பினும் உலகின் மிக பொதுவான உயிர்கொல்லியான இதய நோயை முதல் முறையாக ஒரு மரபணு திருத்தத்தின் மூலம் தடுக்க முடியும் என்ற சாத்தியக்கூறு இந்த முடிவுகளின் மூலம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளன. பிரிட்டனில் 80,00,000 மக்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு ஸ்டாட்டின் போன்ற கொலஸ்ட்ரால் குறைக்கும் மருந்துகள் தேவைப்படுகின்றன. டேனியல் அவர்களில் ஒருவர். நெஞ்சுவலி காரணமாக அவர் மருத்துவமனைக்கு அடிக்கடி சென்று வந்தவர். ஆனால் அவர் அந்த சோதனையில் பங்கேற்றதிலிருந்து அவரது கெட்ட கொழுப்பின் அளவு பாதியாக குறைந்துள்ளது.
8: இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. ஸ்டாட்டின் மருந்துகள் வேலை செய்கின்றனவா என்று நான் இனி கவலைப்பட தேவையில்லை. அதோடு ஸ்டாட்டின் மருந்துகளால் பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடும். அந்த வகையில் இது ஆச்சரியமாக உள்ளது.
4: நோயாளிகள் ஸ்டாட்டின் மருந்துகளை உட்கொள்வதை முழுமையாக நிறுத்திவிட முடியுமா என்பதை அறிந்து கொள்ள இன்னும் காலம் எடுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் இந்த சோதனைகள் மிக ஆரம்ப நிலையிலேயே உள்ளன. ஆனால் அது சாத்தியமாகும் என்று டேனியல் மற்றும் ஜெனட் நம்புகின்றனர்.
1: தொடர்ந்து ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிராக உக்ரைன் கடந்த 4.5 ஆண்டுகளாக கடுமையான போர் நடத்தி வருகிறது. இந்த சூழலில் கடந்த ஜனவரி மாதம் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் மிகேலா பெட்ரோவா பதவியேற்றார். இந்த சூழலில் மிகேலா பெட்ரோவை உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நீக்கியிருக்கிறார். இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் மிகேலா பெட்ரோவ் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் கீவ், லீவ், டினிப்ரோ உட்பட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
9: தலைநகர் கியவில் உள்ள ஒரு முக்கிய சதுக்கத்தில் 100,000,000 போராட்டக்காரர்கள் கூடி யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளை அசைத்தபடியும் பெட்ரோவை மீண்டும் பதவியில் அமர்த்துங்கள் என்று முழக்கமிட்டபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முடிவு அந்நாட்டு ராணுவ வீரர்கள் இடையேயும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 36 வயதான மைக்கேலோ பெட்ரோவை அமைச்சர் பொறுப்பேற்று 6 மாதங்களே ஆன நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான ட்ரோன் தாக்குதல்களை விரிவுபடுத்துவதில் முக்கிய பங்காற்றியவராக கருதப்பட்டார். பெட்ரோ மற்றும் நாட்டின் ஆயுதப்படைகளின் தளபதி ஆகியோருக்கு இடையே பதற்றம் நிலவியதாக யுக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். தாம் இல்லாமல் அவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேச முடியாத நிலை இருந்ததாகவும் அவர்களில் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது குறித்து தாம் வருத்தம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். கியவ் நகரின் மீது ரஷ்யா மீண்டும் ஒருமுறை வான்வெடி தாக்குதல்களை தொடுத்த அதே நேரத்தில் யுக்ரைன் அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான மாற்றங்களின் ஒரு பகுதியாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். நகரின் மீது நடத்தப்பட்ட பல வெடிப்புகளில் குறைந்தது 2 கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் மேயர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்துள்ளார். சமீபத்திய வாரங்களில் கியவ் நகரம் தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது. யுக்ரைனும் ரஷ்ய இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கருங்கடல் மற்றும் அசோவ் கடற்பகுதியில் நேற்று இரவு ரஷ்யாவின் 6 எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக யுக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது.
10: All we know is that Mikhail Fedorov
8: மிகவும் திறம்பட செயல்பட்டுள்ளார் என்பதே நமக்கு தெரிந்த ஒன்றாகும். கடந்த சில மாதங்களாக ரஷ்ய படைகளுக்கு எதிராக மிகவும் சிறந்த ஆயுதமாக திகழும் ட்ரோன்களின் பயன்பாடு பெரும்பாலும் இவருடைய யோசனைதான். ஆனால் இப்போது அவர் அப்பதவியில் இருந்து மாற்றப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் யுக்ரைன் விரும்பாத அந்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்குமென்றால் அது அதன் அரசியலிலும் பாதுகாப்பு அமைச்சகத்திலும் ஏற்படும் குழப்பம்தான். அவர் மாற்றப்படுவதற்கு எதிரான 100,000,000 மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது கடந்த ஆண்டு அதிபர் ஜெலன்ஸ்கியின் அலுவலகம் ஊழல் தடுப்பு அமைப்புகளின் சார்பு நிலையை கட்டுப்படுத்த முயற்சித்த போது நடந்த ஒரு சம்பவத்தின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வருகிறது. அந்த மக்கள் போராட்டம் பலன் தந்தது. இந்த முறையும் அது பலன் தருமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
1: தொடர்ந்து சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்கப்போவதாக ஏமனின் ஹவுதி குழு மிரட்டல் விடுத்துள்ளது. விமான நிலையங்களை குறிவைத்து இருதரப்பும் தாக்குதல் நடத்திய பிறகு ஹவுதி குழு அவ்வாறு கூறியிருக்கிறது. திங்கட்கிழமை ஏமனின் சனா விமான நிலையத்தை சவுதி அரேபியா தாக்கியதாக ஹவுதி குழு குற்றம் சாட்டுகிறது. பதிலடியாக சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு விமான நிலையத்தை ஹவுதி குழு தாக்கியிருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவுக்கும் இடையே 2022 அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. சுமார் 4 ஆண்டில் இப்போது மோசமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் உள்ள விமான நிலையத்தை தாக்கப்போவதாக ஹவுதி குழு எச்சரித்துள்ளது. ஏடன் நகரத்திலிருந்து இயங்கும் ஏமன் அரசாங்கம் சானாவில் ஈரானிய விமானம் தரையிறங்குவதை தடுக்க தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. ஏமனில் தரையிறங்க விரும்பும் விமானங்கள் ஏமன் அரசாங்கத்திடமிருந்து அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். அந்த விதிமுறை 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடப்பில் இருக்கிறது. ஏமனின் அரசாங்கம் சவுதி அரேபியாவின் ஆதரவை பெற்றிருக்கிறது. ஹவுதி குழு ஈரானின் ஆதரவை பெற்றிருக்கிறது. ஈரானின் மின்லியங்கள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகளை அமெரிக்கா தாக்கினால் செங்கடலின் முக்கிய நுழைவாயிலான பாப்பெல் மாண்டப் நீரிணியை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு ஜெமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஈரான் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானின் இந்த ரகசிய கோரிக்கையை தொடர்ந்து ஜெமனின் மலைப்பகுதிகளில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை நிறுத்தி செங்கடல் பகுதியில் தாக்குதல் நடத்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தயாராகி வருகிறார்கள். உலகளாவிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 20% கையாளும் ஹோர்முஸ் நீரிணை ஈரானால் ஏற்கனவே மூடப்பட்டிருக்கும் நிலையில் 7% பங்களிக்கும் செங்கடல் பாதையும் முடக்கப்பட்டால் மத்திய கிழக்கின் 2 முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி பாதைகளும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும் அபாயம் தற்போது எழுந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்துக்கு பிறகு சவுதி அரேபியா தனது 70% எரிபொருள் ஏற்றுமதியை செங்கடல் துறைமுகமான யான்பு வழியாகவே திருப்பிவிட்ட நிலையில் பாப் எல் மாண்டப் நீரிணையின் முடக்கம் உலகளாவிய பொருளாதாரத்திலும் எண்ணெய் சந்தையிலும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே ஈரானின் வடக்கு பகுதிகளிலும் தலைநகர் தெஹரானை சுற்றியுள்ள இடங்களிலும் அமெரிக்க படைகள் நேற்றும் தாக்குதலை தீவிரப்படுத்தின. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன், ஜோர்டான், குவைத் ஆகிய நாடுகளில் ஈரான் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் நிலைமை தற்போது கேள்விக்குறியாகியிருக்கிறது.
11: அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்போது ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது என்றே கருதுகிறேன். ஏனென்றால் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த பெரும்பாலான நிபந்தனைகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீவிர பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஏதுவான ஒரு திட்டத்தை வகுப்பதே அதன் நோக்கமாக இருந்தது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மற்றும் கடல்சார் முற்றுகையை நீக்குவது போன்ற பெரும்பாலான நிபந்தனைகள் இப்போது மாற்றியமைக்கப்பட்டுவிட்டன. ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டார். அதில் ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் தேசிய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது என்ற வாதத்தை அவர் முன்வைத்தார். எனவே அதை பாதுகாப்பதற்கும் அதை தங்கள் வசம் வைத்திருப்பதற்கும் தாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அதனை தங்களின் இருப்புக்கான ஒரு போராட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் தனது வாதத்தை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே முன்வைத்தார். அதில் ஈரானுக்கு ஓரளவு மேற்பார்வை செய்யும் அதிகாரம் வழங்கும் சில விஷயங்கள் இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். அவை மிகவும் தெளிவற்றதாக இருந்த போதிலும் தங்களால் அந்த நீரிணையை கட்டுப்படுத்த முடியும் என்ற அர்த்தத்திலேயே ஈரானியர்கள் அதை புரிந்து வைத்துள்ளனர். ஆனால் அமெரிக்கர்கள் நிச்சயமாக அதை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை.
1: தொடர்ந்து மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவுக்கு சுமார் $196 கோடி பெறுமதியான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகளுடன் இணைந்து செயல்படும் திறனை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். இந்த நிலையில் சவுதி அரேபியா கோரியுள்ள ஆயுதங்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட துல்லியமான தாக்குதல் ஆயுத அமைப்புகளும் அடங்கும். அவை குறைந்த சேதத்துடன் இலக்குகளை துல்லியமாக அளிக்கக்கூடியவை என்று சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறுவதற்கான முன்னோட்ட பைலட் பாதுகாப்பு மண்டலங்களை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த இரு நாடுகளுக்கிடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இத்தாலி தலைநகர் ரோமில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து லெபனானும் இஸ்ரேலும் அடுத்தகட்ட நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. லெபனான் இஸ்ரேலிடையே கடந்த June 26 எட்டப்பட்ட முக்கிய ஒப்பந்தத்தின்படி தெற்கு லெபனானில் 2 முன்னோட்ட மண்டலங்களை அமைத்து அதன் கட்டுப்பாட்டை லெபனான் ராணுவத்திடம் இஸ்ரேல் ஒப்படைக்க வேண்டும். அங்கிருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை லெபனான் ராணுவம் முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனாலும் களத்தில் இதை செயல்படுத்துவதில் மந்தநிலை இருந்த சூழலில் ரோமில் அவசர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரோம் பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது, முன்னோட்ட மண்டல செயல்முறைக்கான கட்டமைப்பு மற்றும் வழிகாட்டுதல்களை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன. அதன்படி இந்த திட்டம் இனிவரும் நாட்களில் இறுதி வடிவம் பெற்று வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும். பின்னர் இரு நாடுகளுக்கிடையே விரிவான அமைதி உடன்படிக்கையிட்ட பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சபப்பட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்ற பதாகை ஈரானில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளின் கூட்டு தாக்குதலில் கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டார். இருதரப்புக்கிடையே போர் வெடித்ததால் சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு அவரது உடல் கடந்த ஜூலை 9 அன்று அடக்கம் செய்யப்பட்டது. அதுடன் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே கடந்த ஜூன் மாதம் கையெழுத்தான ஒப்பந்தத்தை அதிபர் டிரம்ப் ரத்து செய்ததோடு மீண்டும் ஈரானின் முக்கிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஏற்கனவே கொமேனியின் கொலைக்கு நிச்சயம் பழிதீர்ப்போம் என்று ஈரானிய புதிய தலைமை மதகுரு முஸ்தபா கொமேனி அறிவித்திருந்தார். மேலும் கொமேனியின் இறுதி சடங்கில் அமெரிக்கா மற்றும் அதிபர் டிரம்புக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சி சதுக்கத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உடல் சவப்பட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்று சித்தரிக்கப்பட்ட மிகப்பெரிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பதாகையின் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருவதால் சர்வதேச அமைப்புகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் கண்டனங்களை இந்த பதாகை பெற்றுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் தோல்வியடைந்த 2020 ஜனாதிபதி தேர்தலின் போது 22 கோடி அமெரிக்க வாக்காளர்களின் தரவுகளை சீனா கைப்பற்றியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மையில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சிறப்பு உரையின் போது அமெரிக்க வரலாற்றிலே இது மிகப்பெரிய தேர்தல் தரவு மீறல் என்று அவர் குறிப்பிட்டார். பதவிக்காலத்திலே இது குறித்த சில தகவல்கள் இருந்ததாகவும் ஆனால் அவை தன்னிடம் மறைக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனாலும் அவரது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரங்கள் எதையும் அவர் முன்வைக்கவில்லை. உக்ரைனின் புதிய பிரதமராக செர்கி கொரஸ்கி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையான போர் 4 ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வரும் நிலையில் அறிவிக்கப்படாத காரணங்களால் அந்த நாட்டின் அரசுக்குள் பல்வேறு முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள அதிபர் விளாடிமிர் செலஸ்கி உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் ஜூலியா ஸ்வரைடென்கோ கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் சில முக்கிய அமைச்சர்களும் பதவி விலகியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உக்ரைன் அரசின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிறுவனமான நாப்டோக்ஸ் நிறுவனத்தின் தலைவரான 48 வயதாகும் செர்கி கொரஸ்கி நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். செர்கி கொரஸ்கி பிரதமராக நியமிக்கப்பட்டதற்கு உக்ரைனின் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் உக்ரைனில் குளிர்காலம் தொடங்க உள்ள நிலையில் ரஷ்யாவுடனான போருக்கிடையே எரிசக்தி விநியோகம் தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காக பிரதமராக செர்கி கொரஸ்கி நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2025 குளிர்காலத்தில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலால் அந்த நாட்டின் மின்சார விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் குளிரில் வாடிய உக்ரைனிய மக்களின் வெப்பமூட்டும் அமைப்புகள் செர்ஜி தலைமையிலான நாப்டோக்ஸ் நிறுவனத்தின் உதவியுடன் இயங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சீன அரசாங்க ஊடகம் சைனா டெய்லி வெளியிட்ட காணொலி பிலிப்பைன்ஸ் மக்களை இழிவுபடுத்தியிருப்பதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. காணொலியில் இனவாத சின்னங்கள் இடம்பெற்றதாக பிலிப்பைன்ஸ் தெரிவிக்கிறது. அது சைனா டெய்லி ஊடகத்தின் பேஸ்புக் பக்கத்தில் ஜூலை 10 பதிவிடப்பட்டது. உடனே அந்த காணொலியை அகற்ற வேண்டும் என்று பிலிப்பைன்ஸ் வலியுறுத்துகிறது. சம்பவம் குறித்து கருத்து கேட்டபோது பிலிப்பைன்ஸில் இருக்கும் சீன தூதரகம் பதில் எதையும் சொல்லவில்லை. காணொலியின் உள்ளடக்கம் தென்சீன கடல் விவகாரத்தை பற்றியிருந்தது. அதற்கு கண்டனம் தெரிவித்த பிலிப்பைன்ஸ் தற்காப்பு அமைச்சர் வட்டாரத்தில் தலைமைத்துவம் வகிப்பதாக சொல்லிக் கொள்ளும் எந்த நாடும் இவ்வாறு நடந்து கொள்வது அவமானம் என்று தெரிவித்தார். தென்சீன கடல் விவகாரத்தில் அனைத்துலக சட்டத்தை மதிக்காமல் பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு எதிராக இனவெறியை சீனா தூண்டுவதாக அவர் குறை கூறினார். மியன்மாரின் ரோஹிங்கியா அகதிகள் பயணித்த 2 படகுகள் வங்கக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 530 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மியன்மரின் ரக்கின் மாகாணத்திலிருந்து புறப்பட்ட இந்த படகுகளில் வங்கதேச அகதிகள் முகாம்களிலிருந்து சென்றவர்கள் உட்பட பெரும்பாலும் ரோஹிங்கா முஸ்லீம்களே பயணித்ததாக சர்வதேச குடியேற்ற அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. சுமார் 250 பேருடன் புறப்பட்ட முதல் படகு பயணம் தொடங்கிய சிறிது நேரத்திலே கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்துவிட்டது. 280 பேர் பயணித்ததாக கூறப்படும் இரண்டாவது படகு ஜூலை 8 தேதியன்று மியன்மரின் ஜேர்வாடி கடற்கரையை அருகே மூழ்கியதாக நம்பப்படுகிறது. இந்த பத்துக்கள் மற்றும் உயிரிழப்பு விவரங்கள் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இந்த மோசமான பேரிழப்பு குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கின்றன. மியன்மர் ராணுவத்தின் வன்முறைக்கு தப்பி வங்கதேசத்தின் நெரிசல் மிகுந்த முகாம்களில் 12 லட்சத்துக்கு அதிகமான ரோஹிங்கா அகதிகள் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். வெளிநாட்டு உதவிகள் குறைக்கப்பட்டதாலும் சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாத நிலையிலும் இவர்கள் தவித்து வருகிறார்கள். இதனால் பாதுகாப்பற்ற சிறிய படகுகளில் மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஆபத்தான கடற்வழி பயணங்கள் மேற்கொண்டு குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கும் அவலம் தொடர்கதையாகி வருகிறது. அனைத்துலக மாணவர்களும் வெளிநாட்டு செய்தியாளர்களும் அமெரிக்காவில் தங்கியிருப்பதற்கான விதிகளை அமெரிக்கா மேலும் கடுமையாக்கியிருக்கிறது. அதன்படி மாணவர் விசாவை திருப்போர் 4 வரை அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து படிப்பை நீடித்து காலவரம்பின்றி தங்கும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டுவரவே அந்த நடவடிக்கை என்று தாயக பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு செய்தியாளர்களுக்கான விசா காலம் அதிகபட்சம் 8 சீன குடிமக்களுக்கு மட்டும் அந்த காலவரம்பு 3 இருக்கும். புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பரில் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று தெரிய வருகிறது. தென்கொரியாவில் பங்குச்சந்தை முதலீடு தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கி வரும் பிரபல யூடியூபர் ஒருவரை அவரின் சனலை பின்தொடரும் நபர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூபரின் ஆலோசனைகளை மட்டும் பின்பற்றி பங்குச்சந்தையில் முதலீடு செய்த பணத்தை இழந்த ஆத்திரத்தில் 20 மதிக்கத்தக்க அந்த இளைஞர் இந்த கொடூர தாக்குதலை அரங்கேற்றியதாக தெரிகிறது. இதையடுத்து கொலமுயற்சி வழக்கில் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். தாக்குதலில் படுகாயமடைந்த யூடியூபர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் முதலீட்டு ஆலோசனைகளை கண்மூடித்தனமாக நம்புவதால் ஏற்படும் விருதங்களை இந்த சம்பவம் மீண்டும் உணர்த்தியுள்ளது. பங்குச்சந்தை மாற்றங்களுக்கு தனிநபர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்பதால் சுயமான ஆய்வுகளுக்கு பிறகே முதலீடு செய்ய வேண்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக சீன நிறுவனமான மீடியா தயாரிக்கும் போட்டோ ஸ்பிளிட் குளிரூட்டிகளுக்கு தற்போது பெரும் தேவை ஏற்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் ஐரோப்பாவின் பல நகரங்களில் வெப்ப எல்லை 40 °C தாண்டி பதிவாகியுள்ளது. ஐரோப்பிய நகரங்களில் உள்ள பல பாரம்பரிய மற்றும் பழைய கட்டிடங்களின் அமைப்பால் சுவர்களை துளையிட்டோ அல்லது வெளிப்புறத்தில் பெரிய அளவிலான குளிரூட்டும் இயந்திரங்களை பொருத்தியோ பயன்படுத்துவதற்கு கடுமையான கட்டுமான கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த சூழலில் போட்டோ ஸ்பிளிட் கருவி ஜன்னல் வழியாக எளிதாக பொருத்தக்கூடிய வகையில் இருப்பதால் எந்தொரு கட்டுமான மாற்றமும் இன்றி அதனை பயன்படுத்த முடிவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த குளிரூட்டிகளின் விலை சுமார் 750 யூரோக்களாக இருந்தாலும் தேவை அதிகரிப்பால் சந்தைகளில் இவை விற்று தீர்ந்துவிட்டன. இதனால் இணையவழி விற்பனை தளங்களில் இதன் விலை அசல் விலையை விட 2 முதல் 3 வரை அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவில் 35 முன்பு காணாமல் போன பெண் தான் பிறந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைந்திருக்கிறார். 1991 சொங் பெங்லிங்யன் என்ற பெண் சந்தை ஒன்றில் காணாமல் போனார். அப்போது அவருக்கு 2 அவரது தந்தை பெங்லிங்னை சந்தையில் உள்ள அவரது காய்கறி கடைக்கு அழைத்து சென்றுள்ளார். ஆனால் அவளை கவனித்துக் கொள்ள முடியாமல் அவளிடம் பணம் கொடுத்து உணவு வாங்கிக் கொள்ள சொல்லியிருக்கிறார். ஆனால் பெங்லின் சந்தையில் அலைந்து திரிந்து தெருவை கடந்து இன்னொரு சந்தைக்குள் சென்று மாயமாகிவிட்டார். அவளை கண்ட துணி வியாபாரி ஒருவர் சிறுமி காயங்களுடனும் கீறல்களுடன் இருப்பதை கண்டார். சந்தையில் அவளை பற்றி அறிவிப்புகள் செய்தும் யாரும் வராததால் அவளை தன் சொந்த மகளாக வளர்த்து வந்துள்ளார். இப்போது அவருக்கு திருமணமாகி 8 பெண் பிள்ளையும் இருக்கிறது. பெங்லினை அவரது பெற்றோர் பல ஆண்டுகளாக தேடி வந்தார்கள். அவரை காண வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்த தந்தையும் 2024 உயிரிழந்து போனார். காணாமல் போன சிறார்களை குடும்பத்துடன் இணைக்கும் அமைப்பில் பெங்லின் பதிவு செய்ததை தொடர்ந்து முக ஒற்றுமை மூலம் உறவினர்கள் அவரை அடையாளம் கண்டார்கள். மரபணு சோதனையும் உறவை உறுதிப்படுத்தியது. ஜூலை 7 பெங்லின் தனது தாயுடன் இணைந்தார். யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமானங்களில் எக்கனமி பிளஸ் இருக்கைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. பொதுவாக ஒரு வரிசையில் 3 இருக்கைகள் அமைந்திருக்கும். இப்போது நடுவில் இருக்கும் இருக்கைக்கு பதிலாக ஒரு சிறிய மேசை வைக்கப்பட உள்ளது. பயணிகள் வசதியாக அமர்வதற்கு இருக்கைகள் அவ்வாறு அமைக்கப்படுகின்றன. A321XLR விமானத்தில் அந்த வசதியை எதிர்பார்க்கலாம். தற்போது இந்த புதிய இருக்கைகள் விமானத்தின் முதல் வரிசையில் மட்டும் வைக்கப்படும். ஆண்டிறுதிக்குள் புதிய இருக்கைகளின் கட்டணத்தை வெளியிடுவதாக நிறுவனம் தெரிவித்தது. புதிய இருக்கைகளை மற்ற விமானங்களிலும் அறிமுகம் செய்ய அது திட்டமிட்டு வருகிறது. லுஃப்தான்சா, பின்னையர் ஆகிய நிறுவனங்கள் ஏற்கனவே இதுபோன்ற இருக்கைகளை பிசினஸ் வகுப்பு பயணிகளுக்கு அறிமுகம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் சுமார் 14 ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் இருந்த மிதக்கும் சொகுசு கொட்டலாக மாறிய உல்லாச கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போது திடீரென ஒரு பக்கமாக சாய்ந்தது. இந்த சம்பவம் செஜியாங் மாநிலத்தின் வென்சோ நகரில் ஜூலை 14 நிகழ்ந்திருக்கிறது. அப்போது கப்பலில் பயணிகளோ சிப்பந்திகளோ இல்லாததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கடல் அலைகள் உயர்ந்த போது கப்பல் சாய்ந்ததாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் சம்பவத்துக்கான சரியான காரணம் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. இதுகுறித்து விசாரணை நடைபெறுகிறது. மிங்ஷிங் அண்ட் செவன் என்ற அந்த கப்பல் 2012 வெள்ளோட்டம் கண்டது. அதன் கட்டுமானத்துக்கு 200 மில்லியன் யுவானுக்கு மேல் செலவானது. அது 5 நட்சத்திர தரத்திலான மிதக்கும் சொகுசு கொட்டலாக வடிவமைக்கப்பட்டது. அதில் 1000க்கு அதிகம் விருந்தினர்கள் தங்க வசதியும் இருந்தது. 11 உணவகங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் அந்த கப்பல் முழுமையான செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. நிதி பற்றாக்குறை அதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. போதுமான துறைமுக வசதிகள் இல்லாததால் திட்டம் மேலும் தாமதமானது. இதனால் கடந்த 14 ஆண்டுகளாக அந்த கப்பல் பெரும்பாலும் பயன்படுத்தப்படாமலே இருந்தது. கப்பலின் நிலைமை தற்போது ஆய்வு செய்யப்படுகிறது. மீட்பு பணி எப்போது தொடங்கும் என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை. நடிகர் சாம்லீல் நுரையீரல் நோய் காரணமாக காலமானார். நீல் கடந்த திங்கட்கிழமை இறந்தார். இறக்கின்ற போது அவருக்கு 78. நீல் வட அயர்லாந்தில் பிறந்தவர். அவரது இயற்பெயர் நஜல் ஜோன் ட்ரெட்மெட்லீல். 1970களின் தொடக்கத்தில் நியூசிலாந்தில் அவரது திரைப்பயணம் தொடங்கியது. ஸ்லிப்பிங் டாக்ஸ் என்ற படத்தின் மூலம் அவர் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். ஆஸ்திரேலியாவில் அதிக பொருள் செலவில் தயாரிக்கப்பட்ட படங்களில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. மாபெரும் வெற்றி படமான யூரிஸ்பாக் நீலை புகழின் உச்சிக்கு கொண்டு சேர்த்தது. நீல் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். 3 முறை கோல்டன் குளோப் விருதுக்கு நியமிக்கப்பட்டார். 2022 அவருக்கு ரத்த புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. நோயிலிருந்து மீண்டு வந்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் அவர் அறிவித்த சூழலில் தற்போது இறந்து போனார். கனடா முழுவதும் 800க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. அங்கிருந்து எழும் அடர்ந்த புகை அமெரிக்கா வரை பரவியிருக்கிறது. மெக்சிகன் மினசோட்டா மாநிலங்களின் சில பகுதிகளில் காற்றின் தரம் அபாய கட்டத்தை எட்டிவிட்டது. அங்குள்ள மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். கிரேட் லேக் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகள் ஆகியவற்றிலும் அத்தகைய எச்சரிக்கை நடப்பில் உள்ளது. இதற்கிடையே கனடாவில் பழங்குடி இனத்தினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். பழங்குடி சமூக ஃபர்ஸ்ட் நேஷன் தலைவர்களில் ஒருவர் தமது சமூகம் எரிந்து சாம்பலாகி கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். கனடாவில் காட்டுத்தீ மோசமாக இருக்கிறது. இதற்கு முன் 2023 சுமார் 18 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் காட்டுத்தீ அங்கு ஏற்பட்டிருந்தது. இனி விளையாட்டுச் செய்திகளில், லங்கா பிரீமியர் லீக் தொடரின் ஜப்னா கிங்ஸ் அணியின் உரிமையாளர் விளையாட்டு தொடர்பான குற்றங்களை தடுக்கும் காவல்துறை விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆட்ட நிர்ணயம் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. லங்கா பிரீமியர் லீக் தொடரின் 2026 அதிகாரப்பூர்வ ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற இருந்த நிலையில் அதற்கு முன்னதாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது.
2: இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றுள்ளது. முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டி கார்டிஃபில் நேற்று நடைபெற்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 44 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்து 233 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. விராட் கோலி 66 ரன்களும் ஸ்ரேயாஸ் 65 ரன்களும் சேர்த்தனர். பின்னர் பேட் செய்த இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 44.1 ஓவர்களில் இலக்கை அடைந்தது. ஜோ ரூட் ஆட்டமிழக்காமல் 99 ரன்களும் வில் ஜாக்ஸ் 30 ரன்களும் சேர்த்தனர்.
1: தொடர்ந்து டி20 கிரிக்கெட் வரலாற்றில் ஸ்டீவ் ஸ்மித், ஆண்ட்ரீஸ் கவுஸ் இணைந்து அதிக ஓட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட 241 ஓட்டங்கள் குவித்தவர்களாக உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள். 23 வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டி ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளியை வென்றிருக்கிறது. இங்கிலாந்து ஆர்ஜென்டினா அரையிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற ஆர்ஜென்டினா அணிவீரர்கள் ஃபோக்லாந்து தீவுகள் தங்களுக்கு சொந்தம் என்ற பதாகை ஏந்தி பவனி வந்துள்ளார்கள். பிஃபா விதிமுறைகளின்படி அரசியல் ரீதியான பதாகைகள், சின்னங்கள், துண்டு பிரசுரங்கள் ஆகியவற்றை போட்டிகளுக்கு கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைகளை மீறி அர்ஜென்டினா அணி அவ்வாறு செய்தது குறித்து பிஃபா இன்னமும் கருத்துரைக்கவில்லை. ஃபோக்லாந்து தீவுகள் போர், அதாவது 1982 பிரிட்டனும் அர்ஜென்டினாவும் தீவுகளை கைப்பற்ற போரில் ஈடுபட்டன. பிரிட்டனின் அந்த தீவுகள் ஃபோக்லாந்து என்று அழைக்கப்படுகின்றன. அர்ஜென்டினா அவற்றை மால்வினாஸ் என்று அழைக்கிறது. 1816 அர்ஜென்டினா ஸ்பெயினிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு ஸ்பெயின் வசம் இருந்த இடங்கள் அனைத்தும் தனக்குத்தான் சொந்தம் என்று அர்ஜென்டினா வாதாடுகிறது. 1833 பிரிட்டன் சட்டவிரோதமாக தீவுகளை கைப்பற்றியதாக அர்ஜென்டினா தெரிவித்தது. அந்த வரலாற்றை பார்க்கின்ற போது 1765 பிரிட்டன் அதன் முதல் கடற்படை தளத்தை தீவுகளின் மேற்கு பகுதியில் நிறுவியது. கிழக்கு பகுதியில் பிரான்ஸ் காலனியை நிறுவியிருந்தது. அந்த காலனியை பிரான்ஸ் பிறகு ஸ்பெயினுக்கு விட்டது. தீவுகள் பிறகு யார் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற சர்ச்சையால் பிரிட்டனுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே சண்டை மூண்டது. 1811 ஸ்பானியர்கள் தீவுகளை விட்டு கிளம்பிய பிறகு சண்டை நின்றது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரம் பெற்ற அர்ஜென்டினா அன்றிலிருந்து தீவுகளை கைப்பற்ற முனைந்தது. 1982 நடந்த போரில் 649 அர்ஜென்டின ராணுவ வீரர்களும் 855 பிரிட்டிஷ் வீரர்களும் இறந்தார்கள். இறுதியில் பிரிட்டன் வெற்றி பெற்றது. ஆனால் தீவுகள் குறித்து அர்ஜென்டின மக்களிடையே விரக்தி தொடர்கிறது. பிஃபா உலகக்கோப்பை காலிறுதி போட்டியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நேரில் பார்வையிடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் நட்சத்திர ஆட்டக்காரர் லமின் ஜமாலின் வீட்டில் கொள்ளையடிக்க இருவர் முயன்றுள்ளார்கள். முகமூடி அணிந்த இருவர் சுவரில் ஏறி குதித்து வீட்டுக்குள் புகுந்தார்கள். பார்சிலோனாவின் புறநகரில் உள்ள ஒரு வீட்டில் கொள்ள முயற்சி நடந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தனிநபர் அந்தரங்கத்தை பாதுகாக்க வீட்டின் உரிமையாளர் யார் என்ற தகவல் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் அந்த வீடு ஜமாலுக்கு சொந்தமானது என்று ஸ்பெயின் நாட்டின் லா வான் குவாடியா நாளிதழ் தெரிவித்திருக்கிறது. அது பிரபலமான வீடு என்று அது தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்பு பார்சலோனா அணியின் முன்னாள் வீரர் ஜோரர் ஃபிகேயும் பாடகி சகிராவும் அந்த வீட்டின் உரிமையாளர்களாக இருந்தார்கள். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நேற்று முன்தினம் ஸ்பெயின் பிரான்சை வீழ்த்தி இறுதியாட்டத்துக்கு சென்றது. அதற்கு சற்று நேரத்துக்கு பிறகு கொள்ள முயற்சி நடந்ததாக சொல்லப்படுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.59 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.15 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.28 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.31 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 119.02 ரூபாய், 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 452.59 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.65 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.87 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.63 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 13 rue Caille, 75 000 de Paris.
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லாகோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Vierge les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:33, ஐக்கியராஜ்யத்தில் 2:33. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக்கள் அழப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் எஞ்சிவிட்ட அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் அமெரிக்காவிலிருந்து ராஜா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா. நல்லா இருக்கிறோம். நீங்கள்
1: என்ன
0: விளையாட்டு பழக்கிறது?
1: என்ன
0: பாப்பீங்க அம்மாவ?
1: என்ன
0: பாடல கேக்க போறீங்க ராஜா?
1: அந்த பாடல் என்ன, ராத்திரி சத்யாட இருந்து டிவியில பார்த்தேன், நல்ல ஆசையா இருந்தது. சிவசங்கர் தான் நடிச்சிருக்கிறேன். பாவை ஒன்று போதுமா, பாவை ஒன்று போதுமா,
0: அப்படியாயிரம்
1: உங்களுக்கு சொல்ல
0: வேணும். பாடின பாட்டு பிறகு அவர்
1: பாட்டு
0: சொல்றேன்.
1: எனக்கும் மனதுக்குள்ள போயிட்டு எம்ஜிஆர் கூட வடிவாங்க.
0: என்ற திரைப்படத்துல இந்த பாடல் எல்லாரும்
1: இல்ல இல்ல அந்த அந்த நடிச்ச பொண்ணு
0: நடிச்சு பொண்ணியா? கண்ணதாசன் பாட்டு, கண்ணதாசன் பாட்டு பாத்து சொல்றேன் பட்டியே வந்தா. நல்ல பாடு கண்ணதாசன், நல்ல வழியா தான் எழுதுவார்.
1: எழுதி
0: இருப்பேன், இருந்தா நல்லா எழுதி இருப்பார். நன்றி, வாழ்த்துகள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, உங்கள் இல்லம் தேடி கேளுங்கள்.
1: நன்றி,
0: நன்றி சகோதரன்.

0: ஒலித்து பாடலை அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். யார்னி திரைப்படத்திலிருந்து ஏலாரீஸ்வரி ஒடிச்சி என்று சுனைந்து பாடிய பாடல். கவிஞர் சுர்கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, பீதா அவர்களுடைய இசை. அன்பு உறவுகளே, இந்த நேரத்தில் இணைப்பில் வந்திருக்கும் அன்பு உறவு, வணக்கம்.
1: வணக்கம்
0: ஜோசரி, அம்மா நலமா இருக்கீங்களா?
1: நீங்களும்
0: நல்லா இருப்பீங்கன்னு இல்ல, அவரு கூட வீட்டை வரண்டு ஆசைப்பட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி விடுவீங்களா விட மாட்டீங்களா? சத்யா
1: அள்ளி
0: போட வேண்டிய முரளிகிருஷ்ணா அவருக்கு பேர் ஜனவரி மாதம் இறந்தவர். 6 மாதம் அவருடைய கொடுமையான வேதனையானால்
1: தாயார்
0: 1997 அவர் இறந்தவர். கணவர் பார்த்து கொண்டது ரெண்டு பொம்பளை பிள்ளை. பேட்டியும் அமெரிக்காவில வந்து நெருப்பால் எரிஞ்சுவா.
1: ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கா?
0: பேட்டி பேட்டி
1: மகன்
0: பிள்ளை அமெரிக்கால இருந்தவ.
1: எனக்கு
0: தெரியாதம்மா, இப்பதானே எல்லாம் புதுநகலம் வருது. எனக்கே தெரியாம நடந்திருக்கு. முரளி செத்தது தெரியும். ரெண்டு மகள் அப்ரசா, அப்ரசா ராகத்தினுடைய பேர்ல தான் ரெண்டு பிள்ளைகள். அமிர்தாஞ்சனி ஒன்று, அமிர்தாஞ்சனி ஒன்று அப்ரசா, அப்சரா. இது செத்துவாண்டு தெரியாம மூத்த பிள்ளையா ரெண்டாவது பிள்ளையாண்டு. அப்படியே வந்த இளமை காலங்களிலும் துன்பம் தான். காதலிக்கு தான் திருமணம் செய்தவா. 57 ஆண்டு என்ன திருமணம் செய்தவா. 97 கணவர் இறந்துட்டார். 36 வயதுல மாதாவின் கோவிலில் மணித்தீவம் ஏற்றினர். பாடு பாட போய் பாடமாட்டேன் அழுதுன்னு இருந்தவா. இல்ல
1: கவலை,
0: அது சரியான கவலை. அந்த கவலை கதையை உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு சொல்றேன். உங்களுக்காக இப்ப ராசிதான் கை ராசிதான் என்ற பாட்டு தருகின்றேன்.
1: கேட்போம்.
0: மாதாவின் கோவிலில் மறக்காதீங்க.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்த யோகேஸ்வரி அம்மா அவர்கள். நேரம் சரியாக 3:49 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:49 இந்த நேரத்தில் காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா
0: இருக்கிற. வெள்ளிக்கிழமை சமையல் சாப்பாடெல்லாம் எப்படி போச்சு? குளிர்காய்ச்சி நீங்க தனியா குடிச்சீங்களா?
1: எங்களுக்கு
0: அங்கால சசிகமாரி அடிக்கிறான். நான் என்ன செய்ய கதைக்கிறதுக்கு 2 வாயிலே முருகா, எனக்கு 1 வாயே தந்திருக்கிறீ.
1: எல்லாருக்கும்
0: ராகினி
1: நீலாம்பரி. ஓ
0: மருமகள் முத்துராமன் மகன் கண்டு அடிக்கிறது. என்னட்டு கேட்டுட்டு வருடா அம்மா அவசரமா அடிக்கிறா.

0: அம்மா வச்சுட்டு அதிர்ந்து போனாவா, அதிர்ந்து போனாவா,
1: என்ன ரெண்டு பேரும்
0: அதான் மாறி அடிச்சு போட்டாவா.
1: நீலாம்பரி
0: பாட்டுக்கு வந்திருக்கீங்க. நீலாம்பரி புல்லாத ராகம்,
1: நீலாம்பரி புல்லாத ராகம் படத்திலும் அந்த
0: படையம் பேரு, அந்த பேர் என்னது வச்ச நீலாம்பரி,
1: அதுக்கு அண்டுதான்
0: புல்லாத ஆள் தண்டிப்பு. நட்சத்திரத்துல அத்தம் தான் முடுக்கு பிடிச்சது. அது அத்தம் பிள்ளை கோபக்காரரா இருப்பினும் கன்னிராசிக்காரரா இருப்போம். அத்தம் வந்து ஒரு கன்னிராசிக்கே வந்து போகுது.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் வைபருடாக திருமதி மேரி மேக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
0: நன்றி என்ற அன்போடு நல்ல உற்சாகமா இருங்க.
1: போதும் தெய்வம் என்ன துன்பம் செய்தது, உங்களையும் தெய்வம் சக்தி இழந்தேன் என் தாயே.
0: என்ற தாய் அப்ப உங்களையும் செய்வம் சோதனை செய்தன் இருக்கிறான். கடவுள் என்ற விளையாட்டு பெரிய விளையாட்டு தானே. மேரி மக்களின் பாவம்னு சொல்லி ஒன்றும் செய்யாம விடலாம். அது கடவுள் என்னண்டு செய்த என்ன செய்தது அவங்களுக்கு?
1: அவருக்கு அவர் நடிக்க சிவாஜி.
0: சிவாஜி நடிப்பு பார்க்க போறீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: அவர் சிவாஜி என்னமா உலக கலை தாயின் தவப்புதல் ஒரு தாயவா தாய்வா பித்தை பிறக்க அவர்
1: தவப்புதல் இல்லையா? அது
0: இது பாட்டு வசந்தத்தில் ஒரு நாள். அந்த பாட்டு உங்களுக்கு பாட்டு நிறைய தரவும் நிறைவே தரணும்னு நானும் கேட்டு ரசிப்பேன். எனக்கு பிடிச்ச பாடல் உங்களோட சேர்ந்து கேட்போம். நன்றி.
1: எனக்கு அது யாரும்

அரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, விஸ்வநாதனுடைய இசை, டிஎம்எஸ்என் குரல் நடிப்பு, சக்கரவர்த்தி சிவாஜி நடிப்பு. பாடலை கேட்டவர்

0: ஒலித்த பாடலை மேரி மெக்லின் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து வானிலையில் வலம்பெற இருக்கின்றது. அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி.
1: அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரந்தஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகில் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடும் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 வான்கூவர் கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 604 707 01 57 அல்லது 604 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோத்சவ திருவிழா.
4: வாழ்வி வசந்தம் வந்து
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆதித்திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசகி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உள்ளவர் நல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறது. அபிராமி அம்மன் நடலை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூக்காவண திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆரோகணிக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச் சட்டி, பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலுடைய விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரம்மா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-25.

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-384-1482 மூட்டி லவ்சான் 0541-79-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

மருந்து. வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்துவிடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:12 மைக்கராச்சியத்தில், 3:12 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலிகளில் வலம் பெறுகின்றது.

0: டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாளர் கரல் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகை தாயினுடைய அவதாரமும் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியானது நீண்ட காலமாக டிஆர்டி தமிழொலியில் ஒலிபரப்பாகி வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னையிடம் சென்று தங்கள் துன்பதுயரங்களை போக்கி இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இன்றும் இந்த நிகழ்ச்சி வானொலியில் உங்களுக்காக பலம் பெறுகின்றது. இன்று கூட 10 பேர் கேட்டிருந்தால் கூட அவர்களால் அங்கே செல்ல முடியும் என்றால் அன்னையிடம் நீங்கள் தொலைபேசி ஊடாக உரையாடி உங்களுக்கான நாட்களை பயின்று கொண்டு சென்று வாருங்கள். அன்புறவுகளை அன்னையிடம் சென்றால் உங்கள் துன்புதுகிரங்கள் போக்கி இன்பமாக வாழ்வதற்காக அந்த தாயார் உங்களுக்கு வழி செய்வார். அன்புறவுகளே, போக முடியாதவர்கள் அதாவது செவ்வாய் வியாழக்கிழமைகளில் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய துன்புதுகிரங்களை அன்னையிடம் கூறி நீங்கள் இன்பமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தாயார் கூறுவார். நீங்கள் அந்த தாயாருக்கு கடிதத்தை எழுதி உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன மாதிரி கஷ்டப்படுகின்றீர்கள், உங்களுக்கான என்ன வருத்தங்கள் இருக்கின்றது என்ற போன்ற விஷயங்களை எழுதி ஒரு தட்சணையாக தாயாருக்கு ஒரு தட்சணையை வைத்து அனுப்புங்கள். அன்பு உறவுகளே, நிச்சயமாக தாயாருடைய திருக்கரங்களில் உங்களுடைய கடிதம் கிடைத்தால் உடனடியாக தாயினுடைய பிரசாதங்கள் உங்கள் இல்லம் வந்து சேரும். அன்பு உறவுகளே, மறந்து விடாதீர்கள். அன்பர்களே, நீங்கள் போகக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக அன்னையிடம் சென்று உங்கள் துன்பங்களை, உங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை கூறி நீங்கள் இன்பமாக வாழலாம். அன்புறவுகளே, தாயிடம் அவ்வாறு ஒரு மந்திர சக்தி இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயர், வைரவர், சிவன் என்று பல விக்கிரகங்கள் வெளியாலே இருக்கின்றது. அந்த விக்கிரகங்களுக்கு முன்னால் வைத்து உங்களுக்கு தண்ணீர்களை ஊற்றி அந்த தாயினுடைய தண்ணீர் ஊற்றும்போது ஒரு காந்த சக்தி வந்து இழுப்பது போல் இழுக்கும். அவர்கள் எல்லோருமே அப்படியே சொல்லுவார்கள். அதே போல் உங்களுக்கும் அந்த இயல்பு நிலை ஏற்படும். அந்த தாயார் உங்களுக்காக நல்ல நாள் குறித்து அந்த தாயாரோடு நீங்கள் கதைத்து உரையாடி எண்ணீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த நாளை தருவார். அந்த நாளில் நீங்கள் சென்று இப்பொழுது அன்னையினுடைய 30வது ஆண்டு மகோற்சவ திருவிழா இடம்பெற இருக்கின்றது. ஜூலை 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 தினங்கள் ஆலயம் மிக மிக சிறப்பாக அடியார்கள் பிண்டை சூழ அம்மன் வீதி உலா வரும் அலங்கார காட்சியும் தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா, பூங்காவன திருவிழா, சப்பர திருவிழா என்று பல விமர்சையாக நிகழ்வுகள் இடம்பெறும். அன்புறவர்களே, நீங்களும் சென்று தாயை இந்த நேரத்தில் நீங்கள் உரையாட முடியாது. அந்த தாய் தான் அந்த ஆலயத்தினுடைய வேலைகள் அத்தனை அதை சாத்துப்படி செய்வதிலிருந்து தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து, நவக்கிரக பூஜைகள் செய்து, யாகம் செய்து, அந்த தாயினுடைய திருக்கரங்களால், அந்த தாயினுடைய திருக்கரங்களால் அம்மனை எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் வீதியில் வருகின்ற அலங்கார காட்சிகள் மின்சார விளக்குகளோடாக அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்திலேயே வீதி உலா வரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அதனை தொடர்ந்து தேர் திருவிழாவும் இடம்பெறும். தாயகத்திலே எவ்வாறு ஒரு தேர் சோடிக்கப்படுகின்றதோ அதே போல் நொங்கு, சுவில நீர், வாழை, தென்னங்குருத்து, தென்னங்களால் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு, கரும்பு போன்றவை எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அந்த தேர் வீதி உலா வரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அன்புறவர்களே, இந்த நேரங்களில் நீங்கள் இணைந்து கொண்டு அந்த தாயினுடைய திருக்கோயிலில் நின்றால் செய்த பாவம் எல்லாம் எங்களுக்கு தீரும். அங்கேயே பூக்களாலே 4 பக்க வீதிகளிலுமே பூக்கள் அலங்காரம், அந்த தாயால் செய்யப்பட்ட பூமரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றது. பெண்ணம்பெரிய காற்றாடி ஒன்று அங்கே சுற்றி கொண்டே இருக்கும். அந்த காற்றாடி அழகு மிகுந்த மயில், உயிர் மயில் அங்கே உங்களை வரவேற்கும். உங்களை தெரியவில்லை என்றால் கத்தி கூப்பிடும். கள்ளன் ஒருவன் போன்றான் என்ற மாதிரி அந்த மயில் காட்டும், அப்படியே காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி ஆலயம் இந்த நேரம் ஜெகசோதியாக மிளிர்ந்து கொண்டிருக்கும். ஆலயத்துக்கு சென்று அன்னையை தரிசித்து, அம்மனை தரிசித்து, பிள்ளையாரை தரிசித்து, முருகனை தரிசித்து, நவக்கிரகங்களை எல்லாம் நீங்கள் தரிசித்து வரலாம். அன்புறவர்களே, அப்படி போகக்கூடியவர்கள் நீங்கள் இப்பொழுதே லீவ் எடுத்து தயாராக இருங்கள். அன்புறவர்களே, இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. அண்ணன் கேமலை இருந்து பொங்கியூர் ராஜா.
0: வணக்கம் பொங்கியூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள்?
0: நாங்களும் அண்ணனுடைய அருளோடு நல்ல உற்சாகமா இருக்கணும் ராஜா. நீங்கள் ஆலயத்துக்கு வரே இல்லையா? இந்த முறை
1: அழைச்சா பாப்போம்.
0: அழைக்கிற நிலை நீங்கள் முயற்சி எடுக்காம அழைக்க அழைப்பான? நீங்க என்ன பேபியா? பேபியைத்தான் நாங்கள் அழைச்சி கையில பிடிச்சி கூட்டிட்டு போறது.
1: செய்வோம்
0: முயற்சி. உங்களுக்கு கிட்ட தானே அங்க 500 100 பக்கத்துக்கு போய்
1: 100 பக்கம் போய் அங்கால
0: போக வேண்டிய அப்ப நீங்க
1: அம்மாவோட ஒரு பாட்டு பாடல பாட போறேன்.
0: பாட போறீங்க, அவசரப்படாம தெய்வமாக பாவத்தோட பாடுங்கள்.
1: பாவத்தோட பாட போறேன்,
0: பாருங்க.

0: கிரியே எங்கள்தாய் உவாசியே, உன் பாதம் சரணடைந்தோம் எம்மை நீ ஆதரியே. டென்மார்க் நாட்டின் இரண்டாம் பதியில் கோயில் குண்டவரே, உந்தன் அன நட்பும் அடியார் கூட்டம் காவல் புரிபவரே. அம்பிகையே அருள்நிதியே எங்கள்தாய் வாசகியே, உன் பாதம் சரணடைந்தோம் எம்மை நீ ஆதரியே. இளைவடைவம் கொண்டது அன்னை ஆலய கோரமே, அதன் கரைய அம்சம் பார்ப்பதற்கு பரவசம் தந்திடுமே. உன் கோயில் தனிச்சிறப்பு அதில் எப்போதும் பரபரப்பு, உன் கோயில் தனிச்சிறப்பு அதில் எப்போதும் பரபரப்பு. கற்பகமே அற்புதமே எத்தனை கோடி உன் புன்சிரிப்பு. அம்பிகையே அருள்நிதியே எங்கள்தாய் வாசகியே, உன் பாதம் சரணடைந்தோம் எம்மை நீ ஆதரியே. மன்னமலர் உன் கழுத்தில் மாலையாய் விழுகிறது, கண்ணில் மின்னும் ஒளி அடியார் உடலுக்கு மூலிகையாகிறது. பார்வையிலே நோயீரும் உந்தன் பாகத்திலே மனைவாளும், பார்வையிலே நோதீரும் உன் வாசத்திலே மனவாளும். பார்வதியே பரம்பொருளே உன்னருளாவும் நிறைவேறும், அம்பிகையே அருள்நிதியே எங்கள்தாய் வாசகியே. அம்பிகையே அருள்நிதியே எங்கள்தாய் வாசகியே, உன் பாதம் சரணடைந்தோம் எம்மை நீ ஆதரியே. சிறந்தாட்டி வணங்குங்கள் அன்னைய அருள் கிடைக்கும், அவள் கரந்தொட்ட தேசிக்காய் அருமருந்தாய் மருந்தாய் அமையும். அம்பிகையே அருள்நிதியே எங்கள்தாய் வாசகியே, நம்பிக்கை வையுங்கள் பின் அம்பிகையை வணங்குங்கள், நம்பிக்கை வையுங்கள் பின் அம்பிகையை வணங்குங்கள். பொன் பொருளின் செல்வமெல்லாம் அத்தனையும் பெற்று வாழுங்கள். அம்பிகையே அருள்நிதியே எங்கள்தாய் வாசகியே, உன் பாதம் சரணடைந்தோம் எம்மை நீ ஆதரியே. அம்பிகையே அருள்நிதியே எங்கள்தாய் வாசகியே, உன் பாதம் சரணடைந்தோம் எம்மை நீ ஆதரியே. நன்றி, வணக்கம் ராஜா அண்ணா.
1: நன்றி அன்பு புங்கையூர் ராஜா, அழகாக பாடலை தந்தீர்கள். ஒரு இடங்கள்ல தப்ப விட்டுட்டீங்க. எழுதியா படிக்கிறீங்க? எழுதியா படிக்கிறீங்க? எழுதி படிக்கிறீங்க. ஓகே, நன்றி. உங்களுடைய கலை, உங்களுடைய சேவை என்றும் மேலும் மேலும் மேலும் ஓங்கி வளர வேண்டும். தாய்க்காக பாடலை தந்து
0: இருக்கும் ராஜான்.
1: நன்றி சௌரம், நாங்கள் இருக்கும்
0: நன்றி
1: சௌரம். உங்களுக்கும் அன்னையுடைய திருவள்ளு கிடைத்து நீங்கள் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்து கொண்டு அன்னையுடைய பாடலை தந்திருந்தார். ஆனால் நல்ல குரல் வளம் மிக்கவர், நல்ல சந்தத்தோடு பாடக்கூடியவர், இடையிலே டக்கண்டு முறைத்து விடுவார். அதுதான் அவருடைய பாடலினுடைய தத்துவம் வீணாக போகின்றது. அந்த பாவத்தை, அந்த பாவத்தை மிக அழகாக பார்த்தாரண்டா, பாடல் மிக சூப்பராக இருக்கும். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி. எல்லாரும் ஜோய சரியம்மா தள்ளி போட்டீங்க.
2: தெரியல தெரியல.
1: நலமா இருக்கீங்களா?
2: இருக்கிறேன்.
1: வர வந்துட்டாங்க உங்களுக்கு வீட்டு
2: அவருக்கு நச்சிருப்பா நான் முந்திட்டு
1: நீங்க வந்து தள்ளி போட்டு வாருங்க. தள்ளிட்டீங்க, தள்ளி
2: விழுத்திட்டீங்க.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நன்றி நன்றி
1: நன்றி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பாடலையே அல்லது நீங்கள் என்ன தர போறீங்கள? அன்னைக்கு
2: நான் அங்க ரெண்டு கிழமை கடைசி இல்ல, அதுக்கு ரெண்டு கிழமை அங்க இருந்த அபிராமி அந்த பாடல்
1: தந்திருந்தேன்.
2: இங்க வந்து படிச்சதுல ஒரு எட்டு பாடல் இருக்கிறது, அதை படிச்சுட்டே முடிக்கணும். அம்மா அபிராமி போற்றி படிச்ச குறை அதை முடிச்சாதான் நான் அபிராமி அந்த அறை போகலாம். எங்க டென்மார்க் பிரண்டாவதி வாசகி அம்மா அபிராமி வாசகி அம்மன் கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி வணங்கி நான் இந்த பாடலை தர உள்ளேன். கொஞ்சமும் தொண்டையும் அப்படி இப்படிதான் கிடாக்கு.
1: கஷ்டப்பட்டு விட்டுட்டு அடுத்த மேம்படிங்க.
2: இல்ல அப்படி ஆக கஷ்டப்பட்டு இல்ல.
1: சரி.
2: வைரவரு பூசையில் கிடந்தாய் போத்தி, அவ்வை கிளவியாய் நடந்தாய் போத்தி, பாதங்கள் வீங்கிட இருந்தாய் போற்றி, பாவங்கள் நீங்கிட மறந்தாய் போற்றி, மிதமும் வித்தையும்

0: நீதியாய் போற்றி, கருணையின் நீதியில் தெளிந்தாய் போற்றி, திருவிளக்கு ஏற்றிட ஒளிந்தாய் போற்றி, திருவடியை போற்றிட ஒலித்தாய் போற்றி, மஞ்சளுடன் குங்குமத்தை சேர்த்தாய் போற்றி, மஞ்சளுடன் குங்குமத்தை சேர்த்தாய் போற்றி, மங்கையற்கு மங்களத்தை வார்த்தாய் போற்றி, கருவிற்கு கருவாகி காத்தாய் போற்றி, கரணாக உருவாகி பூத்தாய் போற்றி, புனிக்கு மருந்தாகி ஆதரித்தாய் போற்றி, பேரருளுக்கு விருந்தாகி அரவணைத்தாய் போற்றி, அச்சத்தை தடுத்திட்ட அம்பிகை தாய் போற்றி, அச்சத்தை தடுத்திட்ட அம்பிகை தாய் போற்றி, அகிலத்தை யான் கொண்ட செய்வத்தாய் போற்றி, அழகுக்கு அழகான அழகே போற்றி, அருளுக்கு அருளான அருளே போற்றி, குரலுக்கு குரலான குயிலே போற்றி, குணத்துக்கு குணமான குணமே போற்றி, அறிவுக்கு அறிவான அறிவே போற்றி, அன்புக்கு அன்பான அன்பே போற்றி, சித்தத்துள் சித்தத்தை கலந்தாய் போற்றி, சத்தத்துள் சத்தத்தை கலைத்தாய் போற்றி, சிந்தையுள் விந்தையை செய்தாய் போற்றி, சீற்றத்துள் மாற்றத்தை நெய்தாய் போற்றி, பாலினில் நெயினை பிரித்தாய் போற்றி, பக்தர்கள் துயரினை குறைத்தாய் போற்றி, பாலினில் நீரினை பிரித்தாய் போற்றி, பக்தர்கள் துயரினை குறைத்தாய் போற்றி, டென்மார்க் பிரண்டா திருக்கோயில் போற்றி, தென்திசை அபிராமி திருவருளும் போற்றி, ஆதிமூலத்தில் அமர்ந்தவளே போற்றி, அன்பத்து அருளால் அமைந்தவளே போற்றி, இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி போற்றி, எங்கள் அம்மாவே அபிராமே தேவி போற்றி, இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி போற்றி, எங்கள் அம்மாவே அபிராமே தேவி போற்றி போற்றி.
1: நன்றி, சகோதரி, உங்களுடைய பாடல்களை தந்த அந்த தாயினுடைய உள்ளத்தை கமலமாக விரிய வைத்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி,
0: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் பிரான்சிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு ரோவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா பேசுகிறேன்.
1: எப்படி இருக்கீங்க யோசரி அம்மா?
2: நன்றி,
1: எல்லாம் நீங்க கேட்க வேண்டும். நாங்கள் உங்களோட உரையாடுகின்றோம். நல்லா இருக்கிறீங்களா?
2: ஓம், நாங்கள் நல்லா இருக்கிறோம். உங்களை போல நல்லா இருக்கிறோம்.
1: ஏன் பஸ்ஸ விட்டு நீங்க முதல் பஸ்ஸ
2: அதுவிட்டாங்க?
1: கிழவி என்று சொல்லக்கூடாது. நீங்க பாசமான தாய் எங்களுக்கு.
2: நான்
1: நன்றி தாருங்கள் உங்களுடைய பாடலை.
2: அம்மா, அம்மாவை வணங்கிக் கொண்டு அம்மாவின் 25வது பாடல்.

ஆளாம், எங்கள் அபிராமி தாயாளாம், வல்லவர் மாரியாம், மண்ணாளும் அபிராமி தாயாளாம், மாரியம்மாளாம், எங்கள் அபிராமி தாயாளாம். சித்திர கோபுரம் கட்டவே பூவாய் திருச்சு பொன்னாய் ஜொலிச்சு ஆத்தா வந்தாளாம், இரண்டாவுக்கு அபிராமி வந்தாளாம். தன்னே தன்னா நித்தி தன்னே.

தண்ணி தென்னா தீனம் தண்ணி தென்னா தீனம் தண்ணி தென்னா தீனம் தன்னானி தண்ணி தென்னா தீனம் தண்ணி தென்னா தீனம் தண்ணி தென்னா தீனம் தன்னானி மூன்றாம் படித்தலமாம் முத்து பல்லக்காய் ஓர ஓரமாய் மூன்றாம் படித்தலமாம் முத்து பல்லக்காய் ஓர ஓரமாய் மங்கள மாரியாம் மதாதி அம்மாவாம் தண்ணீ தன்னா தீனம் தண்ணீ தன்னா தீனம் தண்ணீ தன்னா தீனம் தன்னானி தண்ணீ தன்னா தீனம் தண்ணீ தன்னா தீனம் தண்ணீ தன்னா தீனம் தன்னானி நாலாம் படித்தலமாம் நாகரத்ன ஓர ஓரமாய் நாலாம் படித்தலமாம்

தன்னீத்தன்னாத்தினம் தன்னீத்தன்னாத்தினானி. ஐந்தாம் படித்தலமாம் பஞ்சவர்ண கிளி ஓர ஓரமாய், ஐந்தாம் படித்தலமாம் பஞ்சவர்ண கிளி ஓர ஓரமாய், மங்கள மாரியாம் மாதாவி அம்மாவாம், மங்கள மாரியாம் மாதாவி அம்மாவாம். தன்னீத்தன்னாத்தினம் தன்னானே. ஆறாம் படித்தலமா ஆறு மூளை சக்கரமாம், ஆறாம்

தண்ணி தென்னா தீனம் தண்ணி தென்னா தீனம் தண்ணி தென்னா தீனம் தென்னானே ஏழாம் படித்தலமாம் எழுந்தாலும் நற்கரகம் ஏழாம் படித்தலமாம் எழுந்தாலும் நற்கரகம் மங்களா மாரியாம் மாதாசி அம்மாவாம் மங்கள மாரியாம் மாதாசி அம்மாவாம் தன்னே தன்னா தீனம் தன்னே தன்னா தீனம் தன்னே தன்னா தீனம் தன்னானே எட்டாம் படித்தலமாம் என் தாயும் ஆகியவள் எட்டாம் படித்தலமாம் என் தாயும் ஆகியவள்

வாம். ஒன்பதால் படித்தலமாம் ஓங்கார ரூபினியாம், ஒன்பதாம் படித்தலமாம்

0: சன்னாத்தினம் சன்னே சன்னாத்தினம் சன்னே சன்னாத்தினம் சன்னானே சன்னா சன்னே சன்னா தன்னே தன்னாத்தினம் தன்னே தன்னாத்தினம் தன்னே தன்னாத்தினம் தன்னானே நன்றி நன்றி ராஜா
1: நன்றி அம்மா நன்றி நன்றி நன்றி உங்களுடைய அன்பான பாடல்களை அம்மாவுடைய செவித்திரைகள் ஓங்கி ஒலித்திருக்கும் அந்த பாடல்கள் கேட்டிருப்பார் அம்மா அம்மா உங்களுக்கும் ஆசிகளை வழங்குவார் அதை வேளை அண்ணா அண்ணனுடைய அருள் கடாச்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம் நன்றி
0: நன்றி
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார் அவரை தொடர்ந்து சுவிசிலிருந்து திருமதி ரவியம்மா இணைந்திருக்கிறார் வணக்கம் ரவியம்மா நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கணுமாம்மா தாருங்கள் உங்கள் பாடலை
2: நன்றி

தங்கமையல்லறிவரும் கண்முகனை தந்த ஊகம் தங்கமையல்லறிவரும் கண்முகனை தந்த மூகம் தஞ்சமென்று வந்தவர்க்கு

திருமலை இணைக்கப்படும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி நன்றி. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாளர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் மன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அன்பு உறவுகளே.

0: இன்று வெளியில் கமலுபணியவர்கள் ஒலிப்பதிவு செய்து ஒரு பாடலை எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த பாடலை இப்பொழுது தருகின்றோம்.
1: வணக்கம் ராஜா. இன்று ஒரு பாடல் திருமதி வசந்தம் கலைச்செல்வி அக்காவின் கவிதை வரியிலிருந்து ஒரு பாடல் அனுப்புகிறேன். அன்பாக போடும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு நல்லமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நலமாக இருக்கிறோம். எல்லோருக்கும் அம்மாவின் அரக்கடாச்சம் கிடைக்க வேண்டுமென்று வணங்கி கொண்டு நான் இந்த பாட்டை பாடுகிறேன். கொட்டும் மலையும் பாராது எட்டு திசையும் இருந்த பக்தர் பால் பழம் பூமாலையுடன் வந்து சீலமுடன் தாயவளை தரிசித்து சின்ன

ஒளியாகி ஒளியாகி வழியாகி நாள் ஓங்கார இசையாகி உலகாளுவார் ஓங்கார இசைவாகி உலகாளுவார் தெளிவாக தரிசனத்தை காட்டிய நின்றாளே பக்தர் தீராத நோய் தீர்க்க தேடி வந்தாளே அங்கும் தேடி வந்தாளே ஒளியாகி ஒளியாகி வழியாகினா

செய்வாகி உலகாழுவாள். ஆலமரம் போல அன்னை அன்பு செய்யவே சீனமுடன் வந்த பக்தர் அருள் வேண்டினர் என்றனர். காலம் செய்த கோலம் கண்டு நொந்து போனவர் காலம் செய்த கோலம் கண்டு நொந்து போனவர் தம் கவலையெல்லாம் தீர வழி கேட்டு நின்ற

போதிலும் வலிவத்தி நோக்கும் வயது வந்த போதிலும் மைந்தன் புலர்த்தி கேட்டு தந்தையொருவன் கையேந்தி நின்றனன் தாலி காக்கும் வேலியாக தாயே வந்திட தம்

0: பலர் பேசி நின்றனர் ஒளியாகி வழியாகினார். தாயொலியாகி வழியாகினார். வந்து நின்ற பக்தர் கூட்டம் வாழ்வு செழிக்கவே மையத்துள்ளே வாழ்வாங்கு அவரும் வாழவே. வந்து நின்ற பக்தர் கூட்டம் வாழ்வு மொழிக்கவே வையத்துள்ளே வாழ்வாங்கு அவரும் வாழவே. தந்து நின்றால் தரணிய தன் தாகம் தீரவே நல்லருளோடும் திருவோடும் பெருமலை மாகவே. எந்த பொறுப்பை ஏற்ற அன்னை தொண்டர்கள் நம் சொந்தம் சொந்த வேலை போலவே அதனை செய்து கொண்டனர். இந்த மண்ணில் வாழுகின்ற ஓர் அன்னை தொண்டரும் இந்த மண்ணில் வாழுகின்ற ஓர் அன்னை தொண்டரும் அந்த மண்ணில் நின்று கொண்டு ஆற்றங்கண்டனே ஒளியாகி வழியாகினாகி உலகாழுவாள் தெளிவாக தரிசனத்தை காட்டியே நின்றார். பக்தர் சீராத நோய் தீர்க்க தேடி வந்தாளே அங்கு தேடி வந்தாளே ஒளியாகி வழியாகினார். ஓம் சக்தி அபிராமி சக்தி. நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் கமல்மணி அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை, அதாவது எங்களுடைய ஒல்லாந்தில் வசிக்கும் கலைச்செல்வி வசந்தானந்தன் அவர்களுடைய கவிதையையும் பாடலாக தந்து பாடலை பாடியிருந்தால் அவருக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 4:48 ஐக்கியராட்சியத்தில் 3:48 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: அபிராமியம்மாவின் எல்லோருக்கும் கிடைக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு ராஜண்ணாவுக்கும் அபிராமி அம்மாவின் இன்று ஆடி முதல் வெள்ளி அம்மாவின் திருமுகத்தை காண பக்தர்கள் கூடி நிற்பார்கள் இன்று ஆலயத்தில். அபிராமி அம்மாவின் நற்கடச்சத்தோடு எனது குடும்பம் எங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் அன்பு நேர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன்னா நான் சிறு கவிதை ஒன்று தாரேன் அம்மாக்காக.
1: தாருங்கள்.
2: நன்றி அண்ணா. ஓம் சக்தி அபிராமி சக்தி. ஓம் சக்தி என்றடா ஓடிவிடும் உள் வினைகள், பராசக்தி என்றடா பறந்துவிடும் பகையினங்கள், ஆதிசக்தி என்றடா அகன்றுவிடும் அல்லல்கள், மகாசக்தி என்றடா மகிழ்ந்து வரும் மங்களங்கள், சக்தியுடன் பணிந்தால் சக்தி தரும் தேவி, கூடி நாங்கள் அழைத்தால் தேடி வரும் தேவி, சக்தியுடன் பணிந்தால் சக்தி தரும் தேவி, கூடி நாங்கள் அழைத்தால் தேடி வரும் தேவி, உள் வினைகள் அகற்றி நல்வாழ்வு தரும் தேவியே, கருதவிக்கும் வேலையிலே பரிபாலிக்கும் தேவியே, உன் விந்தை தெரிந்த பின்னே என் சிந்தை தெளிந்ததென்றோ, ஓம் சக்தி என்று சொல்லித்தார் உன் உள்ளங்கள் குளிருமே, தாயாக வந்து நீ தாளாட்ட வேண்டும் அம்மா, சேயாக நாங்கள் உன் மடி அமர வேண்டும் தாயே, உன் அருள் என்னை தாளாக உண்டு பசியார வேண்டும், உன் நினைவாக என்றும் திகில் கொள்ள வேண்டும் தாயே, நலமாக எண்ணங்கள் உருவாக வேண்டும் அம்மா, உருவான எண்ணங்கள் உயர்வாக வேண்டும் தாயே, ஓம் சக்தி என்று சொல்லித்தார் உன் மனது குளிரும், சக்தியின் முடிவில் தத்துவம் அறிந்தேன், சக்தியின் மடங்காய் பரவசம் அடைந்தேன், தித்திக்கும் தேனாயின் கீதங்கள் ஒழிக்க இரட்டிப்பு இன்பம் உள்ளத்தில் உயர்ந்தேன் அம்மா, எத்திக்கும் என்னை ரட்சிக்கும் வேண்டு சக்தியின் உருவமாய் உன் முன்னில் நின்றேன், என்னையே எண்ணங்கள் ஈடேறா அன்னையே உன்னை நீயே அருள் செய்ய வேண்டும் தாயே. ஓம் சக்தி என்று சொல்லித்தார் உள்ளங்குளிரும், ஓம் சக்தி என்று சொல்லித்தார் உள்ளங்குளிரும், அபிராமி என்று சொல்லித்தார் அனைத்து ஓடும், அபிராமி என்று சொல்லித்தார் அனைத்து ஊழ்வினைகளும் ஓடிவிடுமே. சிந்தை குளிர வைத்த செந்தூர தேவியே செவ்வளரில் மலர் கொண்டு சிறப்புடன் பூசிப்போம். கோஷங்கள் யாவையும் சேர்ந்து நீ அருள் விடுவாய், நம்பினாம் உன்னை என்னும் மனம் தன்னை தந்து விடுவாய் தாயே. உன்னை பணி உன்னை பணிந்திடா, உன்னை பணிந்திடா என் மனதில் மனதில் சக்தியை ஊட்டுதாயே. ஓம் சக்தி என்று சொல்லித்தார் ஊழ்வினைகள் ஓடிவிடும், அபிராமியின் திருப்பாதங்களை பணிந்து அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ரஜனா.
1: நன்றியும் அணிந்து கொண்டு சிறப்பித்து உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ள கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி,
2: நன்றி, வணக்கம் அண்ணா.
1: அவர் சகோதரி தேவி தன்ராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவர்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளல் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்.

ഡെന്മാർക്ക് ഭരണാപതിയിൽ താൻ തന്റെ അമ്മനാകെ അവതരിച്ച് അടിയാറിൽ കരംപാലിക്കും ശ്രീ അമരാമി അമ്മൻ ആലയ 31-ാമത് ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபத ஆண்டு ஆடி திங்கள் 7-ஆம் நாள் 23-ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள அவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறது அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31-ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1-ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2-ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3-ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரம்மா டென்மார்க் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-29.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய அவதாரமும் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்னையுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபராமி உபாசகி தாயினுடைய அருட்கடாச்சம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு தாயகத்திலிருந்து வந்தவருடைய தொலைத்தொடர்பு எங்களால் முடியவில்லை, இயக்க முடியவில்லை. அவர்களுடைய இணைப்பை இணைத்து அவர்களை அழைக்க முடியவில்லை. அடுத்த வாரம் அவர்களுடைய அழைப்பை நாங்கள் ஏற்று அவர் அங்கிருந்து தருகின்ற அன்னையுடைய புதுமைகளை கேட்க அறியலாம். அன்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் அன்னை அபராமி உபாசகி தாயினுடைய அருட்கடாச்சம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி. டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வி வசந்தம் வந்து
0: நிகழம் பராபத ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறது அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆரவணைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால் குடம் போன்ற நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலுடைய விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 டென்மார்க் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
1: திசை போற்றுமே விழிகளில்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 5:05 ஐக்கியராஜ்யத்தில் 4:06. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்து கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனியினர்.

0: வளமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான கேள்வி. குடும்ப சொத்து பிரச்சனையில், குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, பள்ளி பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடையாக பெறலாம். பின்பகுதி விடை, பாடசாலை பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடையாக பெறலாம். அன்புறவர்களே, அது என்ன? உங்களுக்கான பாடலை தருகின்றேன். பதிலோடு பாடலை கேட்டு பதிலோடு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்புறவர்களே. அதற்கு முதல் கடந்த வாரம் இடம்பெற்ற, நான்கு வாரங்களாக இடம்பெற்ற கேள்விக்கான விடை, தும்பிக்கை. பிலோமினா அவர்கள் இந்த விடையை கூறியிருந்தார். 50 வீத விடை தும்பிக்கை என்பது சரியான விடை. முன்பகுதி விடை தும்பிக்கை. தும்பிக்கையை தொடர்ந்து துட்டு என்ற பதிலை வழங்கியிருந்தார் உதயன் அவர்கள். 100 வீதமான விடையும் உதயன் தந்திருந்தார். அதற்கு முதல் தும்பிக்கையை தந்திருந்தார் பிலோமினா அவர்கள் தான். தும்பிக்கையை முதலாவது நாளிலே, தும்பிக்கை ரெண்டாவது நாளிலே வந்து தும்பிக்கையை கூறியிருந்தார் பிலோமினா அவர்கள். தும்பிக்கையை சொல்லி துறை சொல்லியிருந்தார். துறை அல்ல, தும்பிக்கையை சரியான விடை 50 வீதம். அதற்கு பின்னால் வந்து துட்டு என்று கூறியது எங்களுடைய உதயன் அவர்கள். உதயனுக்கும் 50 வீத பதிலை கொடுத்து அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், பிலோமினாவுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தும்பிக்கையிலிருந்து துட்டு என்பது சரியான விடையாக பயந்து கொள்கின்றோம் அன்பு உறவுகளே. சரி, இன்றைய கேள்விக்கான பாடலை தருகின்றதற்கு முதல், குடும்ப சொத்து பிரச்சனையால் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை, குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, பள்ளி பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடையாக பெறலாம். காலையில், பள்ளி பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடையாக நீங்கள் பெற வேண்டும் அன்பு ரோலி. இதுவோ உங்களுக்கான பாடல். வானிலையில் மலர்கின்றது.
1: நான் செத்து பொழைச்ச வேண்டா, எமனை பார்த்து சிரிப்ப வேண்டா. நான் செத்து பொழைச்ச வேண்டா.

பங்கு போல சுடச்சுடம் வெளுத்து வளரும் ஜாதியட வந்தால் தெரியும் சேதியடா நான் செத்து போனச்ச வண்டா எவனை ப

மறைஞ்சாரு, மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. சிலுவையில் இயேசு மறைஞ்சாரு, மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. குண்டுகள் போட்டு துளைச்சாங்க, ஆனா காந்தியும் லிங்கரும் நிலைச்சாங்க. கந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா, அண்ணா சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா. சரித்திர புகழுடன் விளங்குகிறார், எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடாதனால் தோல்வி இல்லையடா. நான் செத்து பொழைச்சவன்டா.

0: மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலதா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா? பரம்பரை ரத்தம் உடம்பிலதா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா? கொடுப்பதை கொடுத்தா தெரியுமடா, உன் இடுப்பையும் ஒடிச்சா புரியுமடா. காலந்தோறும் குட்ட குட்ட குறிஞ்சு கொடுமைக்கெல்லாம் கட்டுப்பட்டு கிடந்து நிமிர்ந்த கூட்டமடா எதிர்த்தால் வாளை நறுக்குமடா. நான் செத்து பொழைச்ச வண்டா எவனை பார்த்து சிரிப்ப வண்டா? நான் செத்து பொழைச்ச வண்டா, செத்து பொழைச்ச வண்டா, செத்து பொழைச்ச வண்டா.
1: கவிஞர் பாலை அவர்களுடைய தங்கமான கவிவரி கே டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் மெல்லிசை மன்னருடைய இசையில் பாடலை தந்திருந்தார். சங்கே முழுங்கு திரைப்படத்தில் என்ற பாடல் ஒலித்தது. அன்பு உறவுகளே, மக்கள் திலகத்தினுடைய பாடல். நேரம் சரியாக 5:14 ஐக்கியராஜ்யத்தில் 4:14. குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பாடசாலை பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த நேரங்களிலே வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அன்பு நேர்கள். அழைப்பை வேகமாக கண்டுபிடித்து வருகின்றார்கள். அவர்கள் வருவதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பரத்தை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும்.
2: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மறுக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்குவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்குவர், கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: விடைசொல்ல வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் மதனா.
0: வணக்கம் மதனா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். விளைவாக விளங்கினதா கேள்வி எல்லாம்? ஓகே, அப்ப விடையை தாருங்கள்.
1: குடும்ப சொத்து பிரச்சனை.
0: என்ன குடும்பத்துக்கு?
1: குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் சர்க்கத்தின் போது பொதுவாக நம்பரும் சொற்களில் ஒன்று.
0: அடிபட்டு இருக்கிறீங்க போல இருக்கு ஊர்ல. அம்மாக்கு பாட்டும் படிச்சுட்டு போறா. நீங்க கேக்குறது இல்ல. நீங்க அலுவலக வேலையிலுக்கு போயிருவீங்க? சரி, சொல்லுங்க. விடிய சொல்லுங்க. நன்றி.
1: பரம்பரையில இருந்து பசி என்றது.
0: பரம்பரையை நம்ம மாத்திங்க.
1: குடும்ப சொத்து பிரச்சனை என்றா அது பரம்பரை சொத்து தான். குடும்ப சொத்து பரம்பரை பரம்பரையா இருக்கிற சொத்து என்று சொல்லி சொல்லிவிடும்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் மதனா.
1: அவர்
0: மதனா தயாளன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரை. வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவு ராணி சம்பந்தரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் ராணி.
2: வணக்கம் ராஜாண்ணா.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நிலைமை இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்க
0: நல்லா இருக்கிறோம்.
2: அப்படியே இருக்கணும். வந்திக்கொண்டா நான் வந்து பரம்பரையில இருந்து பஜனி என்று சொல்லி பார்க்கணும்.
0: உரும்புரகை உரும்புரகை உரும்புரகை எல்லாம் பரம்பரையில் நிற்கிறது. பரம்பரையிலிருந்து
2: பரம்பரை சொத்து எங்களுக்கு தானே.
0: அப்ப பரம்பரை சொத்து அப்படியா?
2: அதுக்கு தானே.
0: நான் பரம்பரை முன்னுக்கு முன்முடைய வந்தா பின்னுக்கு வராது. உள்ள
2: பரம்பரை நான் சொன்னா பஜனி என்று பின்னுக்கு.
0: பின்னுக்கு பஜனை
2: கொஞ்சம் அலுப்பு மாதிரி தானே. அந்த பந்தியில அந்த வரிசையில நின்று படிக்கணும். பஜனை படிச்சுட்டு தான் உள்ளுக்க விடுவோம். அதை சொல்லி பாக்குறேன்.
0: அப்படி படிச்ச புள்ள இப்படி இன்றைக்கு எங்க நிக்குதுன்னு பாருங்க. வணக்கம் திருமதி கமலவேணி, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறேன் ராஜா.
0: நன்றி. அப்ப என்ன மாதிரி ஆடிக்குள்ள எப்படி போகுது?
3: காட்சி அஜித்தானே சாமிக்கு வைக்கிறேன்.
0: இனித்தான் வைப்பீங்களா? பின்னேற பொழுதோட
3: 6 மணிக்கு வைப்பா.
0: வந்து 6 மணிக்கு வந்து குடிப்பேரோ?
3: அவர்
0: குடிக்கிறார்.
3: அவர் நல்லா இருக்கிறார்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நானும் பர அந்த பாட்ட கம்பரேக இந்த பரம்பரை சொத்தை பிரிச்சு தான் சொல்லுவேன்.
0: பரம்பரை எடுத்து
3: நான் அந்த காலு அந்த பிள்ளைகள் போக முன்னமே படிங்க பள்ளிக்கு படிக்க காலை எழுந்தவுடன் படிப்புன்னு சொல்லுவேன்.
0: காலை எழுந்தவுடன் படிப்பு. பாரதியார் சொன்னவர்.
3: அப்படியா?
0: தண்ணி அடிச்சு போட்டு வந்துருவாங்களே. என்ன
3: அப்பா கொஞ்சம் இந்த நாட்டுல வந்து ஒரு சோசலா பிள்ளைல விட்டு உயிரம் அக்க அந்த நாட்கள்ல எங்களை யாரும் கொண்டு ஓடுவோம் நாங்க யாரோடையாலும் கதைச்சிடுவோமோ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு.
0: அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. நல்ல வேலை நீங்க வெளிநாட்டுக்கு வந்து நன்றி வாழ்த்துக்கள்.
3: நன்றி ராஜா.
0: அவர் திருமதி கமலமணி. கமலமணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு ரோ. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அன்பு. சித்ரா நேரத்து வந்துட்டீங்க. சித்ரா, இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது முழங்கிச்சுதா?
4: என்ன முழங்குது?
0: இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே இல்லையா எங்களுக்கு?
4: எங்களுக்கு இல்லாடி எனக்கும் உங்களுக்கு இருக்குதான்.
0: அது நாங்கள் போய் சென்னையில் ஆகணும். அது வலிக்கிடுங்க வலிக்கிடுங்க வலிக்கிடுங்க ஏரியா.
4: அது சரி.
0: சது சரி. நன்றிங்களா பிரச்சனையா?
4: என்னண்ணா
0: வரமாட்டேன்னு சொன்னீங்களா? பிரச்சனை இருக்கு.
4: சரி, நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: நாங்க என்ன இருக்கோம் சித்ரா நண்பர் கேக்க என்ன ஊரு
4: நன்றி அண்ணா.
0: அப்படி எப்படி இருக்கிற மைத்துனி மைத்துனர்
4: அங்கல பல்கனிக்கு இருக்கிறீரே
0: மைத்துனர் மதுசூதனன்
4: வச்ச ஊரி
0: வெக்க கூடிதா உள்ள
4: என்ன
0: கடவுளையா என்ன மாதிரி போ வந்துட்டேன்னு ஒரு மாதிரி போறது எப்படி ரெண்டு
4: அப்ப காலையில வரைக்கும் தெரியலையா?
0: சீ, ஒன்றுமே தெரியல.
4: அக்கா
0: கடவுள் கொண்டாந்து விட்டுட்டு அக்கன் ஏறுனா அந்த மாதிரி பெரிய பஸ்ஸை விட்டாங்க. பஸ்ஸில் ஏறி இருந்தாலும் அந்த மாதிரி ராஜா மாதிரி ஒரு சீட்டு ஒன்று இருந்தது. ஒரு தெய்வம் மாதிரி ஒரு மனுஷன் இங்கே சீட்டு இருக்கு வீடு கீட்டா நின்றுரும். நான் இருந்துட்டு அக்கண்டு இருக்கேன். அம்மா சொல்ற அப்புறம் என்னது இருக்கா இருக்கக்கூடாது. அக்கண்டு கறி இருந்தேன் ராஜா மாதிரி இருந்தா வந்து இறங்கிட்டு
4: இனி
0: போயிக்கலாரும் சீட்டை காட்டணும் எனக்கு. நான் இருக்கிறேன் இல்லை எனக்கு யாரும் சொன்னா தான்
4: இருப்பேன்.
0: சீச்சி இங்கே இங்கே எங்கட இடங்களை ஃப்ரீயா இருக்காது.
4: இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரீயா இருக்கு.
0: ஓகே.
4: எல்லாரும்
0: ஊர்ல அப்புக்கு போயிட்டு எல்லாரும் போயில புள்ள ஃபுட்பால் பாக்குறவன் எல்லாம் ரசிச்சு பாத்துட்டேன். ஃபுட்பால் முடிய விட்டு தான் போவாங்க.
4: நீங்களும் நல்ல சுகமா இருக்க முருகப்பெருமான பிரார்த்தித்துக்கணும்.
0: எனக்கு துர்க்கை தான் எனக்கு நல்லா பிடிக்கும். அப்ப என் முருகப்பெருமான சொல்லி மாத்தினீங்க.
4: எனக்கு இருக்குது எல்லாரும்
0: எல்லாரும் சொல்லணும். ஓகே ஓகே. உங்களுடைய அண்ணனா எல்லாரும் காப்பாற்றும்.
4: முருகன்
0: இருக்கிறார், கிருஷ்ணர் இருக்கிறார்,
4: சிவன் இருக்கிறார்,
0: சிவன் இருக்கிறார், துர்கை அம்மா இருக்கிறா. ஓகே,
4: எனக்கு பிரச்சனை இல்லை தானே?
0: உங்களுக்கு பிரச்சனை இல்லை.
4: அப்ப நான் கும்பிடும் போது கோயில போகும்போது அப்ப கும்பிடுவேன்.
0: ஓகே, நன்றி.
4: நன்றி அண்ணா.
0: நான் அபிராமி அம்மா கோயில சந்திப்போம்.
4: ஓகே அண்ணா.
0: அபிராமி அம்மா கூப்பிடுறா பாத்தீங்களா? என்ன மாதிரி வர சொல்லி கூட்டிட்டு போறா.
4: கூப்பிடுவாதான் குணப்படுத்தினவா? கூப்பிடுறதுக்கு தான் குணப்படுத்தினவா?
0: தொடங்குது. அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
5: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
5: என்ன
0: பேத்தியோட நிக்கிறீங்க? சந்தோஷமா கடவுள் மாதிரி சொன்னா நான் சொன்னா
5: தெரியும்.
0: நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறேன்.
0: பேத்தி எப்படி இருக்கிறான்?
5: பேத்தி இருக்கிறா, திருத்தி கொண்டு இருக்கிறா.
0: கருப்பா போனாவா சோப்பா இருக்கிறாவா? என்ன பேரு என்ன பேரு
5: என்ன என்ன உங்களுக்கு அடிக்கிறதா எங்களுக்கு
0: அடிக்கின்றது வெளியால
5: போறேன்
0: சொல்றோம்
5: வளர்த்து போடுவானே வந்தா வளர்த்துடுவான் சொல்றோம் உங்க இன்னொரு சொல்லும்
0: வச்சிருக்கிறேன்
5: எனக்கு பிடிச்சது சரி சொன்னேன் வந்தா வளர்த்து போடுவான்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னால வெளிக்கிடுங்க சொல்லலாம் அல்ல வெளிக்கிடுதல் சொல்லுவேன் வெளிக்கிடுங்க அம்மா கத்திக்கொண்டிருப்பாவே அம்மா அப்பாவே கத்து அம்மா கத்திக்கொண்டிருப்பா வெளிக்கிடுங்க பிள்ளை வெளிக்கிடுங்க பிள்ளைந்து
0: வணக்கம் வணக்கம் தேவி நலமா இருக்கீங்களா தனவாச்சி நலமா சாப்பிட்டீங்களா தேவி வேலைக்கு போயிட்டு வந்து
6: வேலைக்கு போயிட்டு வந்து
0: நானும்
6: ஒரு மகளும் தான் அப்ப குடிச்சவளாக எல்லாரும் வந்து சேர்ந்து குடிச்சாதான் சந்தோஷமா இருக்கும் சாப்பிட்டுட்டு வேலையால வந்தேன் வேலாண்டே லேட்டா தான் முடிஞ்சது அரிசி ஊரா போட்டு அதை இடிச்ச விட்டங்களா சீரகம் மிளகு எல்லாம் வறுத்துட்டு வந்து உண்மையாவது இருந்துச்சு அம்மா அது நினைச்சிட்டு
0: என்னன்னா
6: அம்மா ஞாபகம் வந்திருக்க வேண்டியது உங்களுக்கு என்ன
0: உடம்புலதான் பரம்பரை ரத்தம் உடம்புலதான் அது வெளுத்து
6: போடணும்
0: ரகசியமா பரம்பரை பிரச்சனை சண்டை பிடிக்க வலிக்கிட்டாங்களா அம்மா பொம்பளையில சண்டை பிடிக்க வலிக்கிட்டா மயிலதான் பிடிப்பாளுங்க
6: பாட்டுல
0: வருதா
6: போடுவான்
0: தேவி தனராஜ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து தங்கச்சி வந்திருக்கிறார் வணக்கம் தங்கச்சி
7: வணக்கம் ராஜா அண்ணா, நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ஸ்யாமலா, நீங்கள்?
7: நாங்களும் உங்களை மாரி நல்லா இருக்கிறோம், நன்றி ராஜா அண்ணா.
0: வேலை எப்போ தூங்குது? சனிக்கிழமையா?
7: நாளைக்கு.
0: அப்படி ரொம்பாச்சு. அப்ப நாளைக்கு புதறிவுக்கும் வர மாட்டேங்க.
7: உண்மையாவா?
0: ஒன்பதாம் தேதி 16ஆம் தேதி ஷியாமலா எங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க? ஷியாமலா
7: இல்ல, இடையெல்லாம் வந்தேன்.
0: ஷியாமலா தும்பிக்கை துணிச்சல்,
7: ஒருத்தருக்கும்
0: தெரியல.
7: வாழ்த்துக்களும்
0: பாராட்டுகளும் துணிச்சல் என்றாலும் துணிச்சலை போட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. ராஜா என்ன செய்யறது? அதான் ரெண்டு விட சொல்லக்கூடாது. எங்கேம்மா
7: ஊருக்கு போறதுக்கு? என்ன கூட்டிக்க போங்க, நான் ரெண்டு பேருக்கும் குரங்கு பிரிச்ச மாதிரி பிரிச்சு விடுறேன்.
0: என்ன செய்து விடுவீங்க?
7: குரங்கு பிரிச்சது அப்பத்தே.
0: ஓ,
7: அப்படி பிரிச்சு விடுறேன் ரெண்டு பேரும்.
0: கட்டி காரியம் கூட்டிட்டு போறோம் ரா. சித்திராவை கேட்டு,
7: சித்திராவை கேட்டு.
0: ஓ,
7: சித்திராவான்னு
0: சொல்லுவா? என்னம்மா
7: சித்திரா வர சொல்லித்தானே சொல்லுவா?
0: ஓ மன்றம், நீங்க சுத்த பிரிச்சு விடுங்க வடிவா.
7: அதன் குரங்கு பிரிச்ச மாதிரி?
0: நோ நோ நோ நோ, அப்படி பிரிச்சா அங்கேயே வச்சு வெட்டி போட்டு மண்ணுக்கு தாட்டு விட்டுரும்.
7: பின்னால நல்லபடி கொண்டு வந்தது, முன்னால தேடி பார்த்தேன் கூட்டம் வந்தது. பதா சொல்லுவோம்
0: கூட்டு
7: பிரார்த்தனைக்கும்
0: பொறுத்து இல்ல. சொத்து பிரச்சனை போதே இந்த கூட்டம்.
7: சொத்து பிரச்சனைக்கு கூட்டம் வேண்டா, இது குலங்கோத்திரம் இருக்குது
0: கூட்டம். சரி, உங்கள் விடை பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் பரம்பரை எடுத்து
7: பசி எடுத்தா
0: நம்ம பசியும் என்ன காசா பணமா? நன்றி, வாழ்த்துக்கள்.
7: நாலு கிழமை இழுபடாம
0: ஓம்
7: அப்படி போட்டு மண்டி யோசித்தேன்.
0: நன்றி,
7: நன்றி ராஜா.
0: அவர் ஷியாமலா சௌதரி, சௌதரி ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு ரூபா. வணக்கம்.
8: வணக்கம்
0: பிரியமா, நலமா இருக்கிறீங்களா?
8: நீங்க
0: எடுத்துட்டேன்.
5: இல்ல இந்த நேரம் எடுத்துட்டார்
0: பெருமையா தங்கச்சி சொல்றாரு. அப்ப தங்கச்சி எப்ப விளிக்கிறீங்க?
5: தங்கச்சி ஆகஸ்ட் 15ஆம் தேதி விளிக்கிறார்.
0: என்ன இவ்வளவு நாள்? அப்ப சொல்லுங்க.
5: ஒரு மாசம் இருக்குது.
0: என்ன ஒரு மாசம் இருக்கு?
5: ஆடிக்குள் ஆடி சமைச்சு சாப்பிட்டுதான்
0: நன்றி, வாழ்த்துக்கள். அவர் பிரேமா கைலாயநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணா, நல்லா இருக்கீங்களா? ஏனம்மா?
9: ஓம் ஓம் நலம்.
0: நல்லா இருங்க. நல்லா உங்களுக்கு ஒரு களைப்பே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இங்க களைப்பு இருக்கு?
9: இல்ல கொஞ்சம் களைக்குது, உணவு ஊறிட்டு.
0: சும்மா போய் சொல்லாங்க.
9: என்ன போய் பாத்துனீங்களா?
0: ஓ
9: தங்கச்சிக்கு
0: குரலே
9: வரையில
0: புள்ள குரலே இல்ல.
9: குரல் இருக்கிறது
0: பாட்டெல்லாம்
9: கேட்டவா படுக்க மாட்டேன்.

0: குரல்ல ஒரு பிரச்சனை.
1: நான் ஒரு வித்தியாசமா ஒரு சொல்லு வந்தது.
0: ஓகே சொல்லுங்க நீங்க பாபா.
1: குடும்ப ஜொத்து வந்து அதானே பரம்பரை ஜொத்துன்றதுதான் குடும்ப ஜொத்து. இது வாக்கிலால வந்தது தானே கேக்குறீங்க. அதே நீங்க பரம்பரை என்ன
0: நீங்க எதை எடுக்கறீங்க? வாழை எடுக்கறீங்களா நறுக்கறத எடுக்கறீங்களா?
1: நடந்து வரவே கஷ்டமா இருக்கு.
0: குறும்பு வேலை செய்யறதா நாங்கள் வந்த நேரம்.
1: இப்ப இந்த பள்ளி பருவத்தில் காலையில் கடினம் மாற்றியதை நான் நடை என்று சொல்லுவேன்.
0: நடையா? இது நடையா? ஒரு நாடகம் வந்து நடக்குது.
1: செவ்வாய்க்கிழமை பார்ப்போம்.
0: இடையா? இது இடையா இல்லாதது போல இருக்குதுன்னு கண்ணதாசன் உள்ளது வேற. அப்ப நாங்க பாடத்தானே வேணும்.
1: எழுதின பாட்டு எல்லாம்
0: பாடத்தானே வேணும். அவைக்குத்தான் எழுதி இருக்கிறார். வீட்டில் அடியும் வாங்கறது இருக்கு 5 வீதம்.
1: பள்ளிக்கூடம் போய்க்கும் எத்தனை
0: ஏற்ற மாதிரி பாட்டு மொழிவா? தேவி உன் திருவாய் மலந்தொரு வார்த்தை சொல்லிவிடுவாயா? பாவி
1: சொல்லிவிடம்மா.
0: அப்பாவி என்றெல்லாம் வரும் இல்ல பாட்டு. அப்ப கணக்கு இருக்கு பாட்டுகள். நன்றி அம்மா. நீங்க கதையை இங்க ஒருத்தரும் வரையில்ல. அப்ப நீங்க கதை கேக்கிட்டு இருக்கணும்னா என்ன கதைக்கு நம்ம ராஜா புனநாயகி அப்படியே கிளி குஞ்சுகள் மாதிரி காதை கொடுத்து கேப்போம்.
1: அவரிடம்
0: மற்ற பாட்டு. உன்னை நான் பார்க்கும்போது முன்ன நீ பார்க்கின்றாய், முன்ன நான் பார்க்கும்போது என்ன நீ பார்க்கின்றாய், நேரிலே பார்த்தால் என்ன நிலவாது ஏந்து போயிடும். அடுத்த பாட்டு. அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி எத்தனை தந்தவர் கண்ணதாசன் தான் எல்லா பாட்டும் தந்திருக்கிறேன். அப்ப வந்துட்டா எங்கட அவன் எங்கட நல்லன்காரி வந்து குழப்பறான் கூட கதையை. அவர் திருமதி குணநாயகி புஷ்பதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து திருமதி புஷ்பதி. வணக்கம் புஷ்பதி. நீங்களும் சாப்பிடலையா மத்தியானம்? என்ன சாப்பிட்ட மாதிரி தெரியல.
1: எனக்கு
0: ஞானக்கண் இருக்குல்ல சொல்லிட்டு போன குணநாயகி யாரு சொன்னது? ஞானக்கண்ணால சொல்ல பாத்து சொல்ல. இந்த கடவுளால ஞானக்கண் எனக்கு இருக்கு. அதுவும் சரி, என்ன செய்யறது? போந்து புளிஞ்சிருந்து என்ன செய்யறது? இப்ப உங்களோட வடிவம் இல்ல குறைஞ்சு போயிரும். பிறகு அது குறைய கூட ஒரு நாள் என்ன சும்மா நவாலியூர் நவாலியூர் சோமசுந்தர பாடின உடனே உங்களுக்கு கொழுக்கட்டை தான் என்ன வெந்த நேரம். அவர் கொண்டு நவாலியூர் சோமசுந்தர புலவர் கொண்டு வச்சவரா கொண்டு வைக்க இல்லையா?

0: அவருடைய சிலையை நான் பார்த்தேன்னா கொண்டையோடு தான் இருக்கிறார். கொண்டையோடு தான் அவருடைய சிலை, அவருடைய சிலை இருக்குது. கொண்டை என்ன படிக்கணும் அவரை பற்றி கொஞ்சம். ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம். அந்த காலத்திலே திருவள்ளுவரும் கொண்டு தான். அவரை நான் உயிரோட பார்க்கல, அவற்ற சில பார்த்திருக்கேன். கன்னியாகுமரியில் இருக்கு சில, அந்த 133 அடிக்கு கட்டினவருங்க கலைஞர். எவ்வளவு டிக்கெட்டு அந்த நாள்?
1: ஓ
0: அப்போ பார்த்துருக்குறீங்க பார்த்தீங்களா, எங்களை எங்களை திருவள்ளுவரை பார்த்துருக்கீங்க, எங்களை தமிழ் புலவரை. அப்போ புஷ்பவதி என்ன விடை கண்டுபிடிச்சிங்க? பரம்பரை என்று சொல்றீங்களா? பரம்பரையிலேருந்து படிப்பு. நன்றி சகோதரம்.
1: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வந்திருக்கிறார் வைபர் ஊடாக மீனா மகேஸ்வரன் அவர்கள். வணக்கம் மீனா. நலமா இருக்கீங்களா மீனா?
2: ஓ நாங்கள் நல்ல சூப்பரா இருக்கோம்ண்ணா, நீங்க?
0: நாங்கள் நல்ல சூப்பரா இருக்கின்றோம், அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும்னு இறைவனை எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு. எப்படி இருக்கிறார் உங்க மிஸ்டர்?
2: நல்ல சூப்பரா இருக்கிறார்.
0: நல்ல ஸ்டைலா இருக்கிறார்.
2: ஓ ஸ்டைலா இருக்கிறார்,
0: ஸ்டைலா இருக்கிறார்.
2: என்ன குறை
0: அவருக்கு? என்ன குறை?
2: ஸ்டைல் இல்லாம கலை இழந்து நிக்கிறதுக்கு.
0: கலை இழந்து நிற்பதற்கு வசந்த மாளிகை
2: என்ன?
0: வசந்த மாளிகை
2: பார்த்துட்டு
0: இருக்கீங்க, மிஸ்டர். அதாலதான் அவளுக்கு உயிரியை வெறுத்து போச்சு. நீங்களுமா நீங்களுமா என்ன நம்ப இல்லையண்டா, என்ன கள்ளி என்று முடிவு எடுத்துட்டீங்களா? நோன்னு இல்லதா, உங்க வீட்டில் இருந்தான் பொருள் வந்து எங்க வீட்டில் கிடைக்கும். அம்மாவுடைய குமரி அழுகுறாளப்பா.
2: இன்னும்
0: கடவுள்
2: அப்பா, அந்த பாட்டும் அந்த இதுவும் பார்க்காமோ. அந்த மரேங்காய் அந்த ஸ்ரீலங்கால இந்த ப்ரோக்ராம் அப்படியே வந்து போடுறது யாருக்காக?
0: கட்டுப்பட்டு காலையில் பாடசாலை பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடையாக பெறலாம்.
2: முன்னாள் ராஜா மாமரம் இருக்குது, அப்ப இந்தியாவுக்கு போய் மாங்காய் கல்லால் எறிகிறது அந்த கிறிஸ்டியன் முன்னுக்குள்ள இடிப்பினம் அவையல். ஒரு முறை குடிபட்டு எல்லாரும் போய்
0: நின்றதான்
2: அம்மா வர மாட்டேன்னு
0: கட்டுப்பாட்டிலிருந்து மீனாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, ஜெர்மன்ல உதயன்
0: பேசுறேன். உதயன் அவர்கள் நலமா இருக்கீங்களா? உதயன்
3: ஆம் ராஜா, நல்ல சுமார் இருக்கிறோம். நீங்க எப்படி இருந்தானே? அங்க
0: எப்படி மல்லி ஆடிக்குள் காட்சி தந்தவா? என்ன சிரிப்பு பதிலா இருக்கு
3: இன்னைக்கு? நேரம் கிடைக்கல,
0: நல்ல சாந்த விட்டுட்டீங்க. அப்ப நாளைய காட்சி குடிங்க.
3: கட்டாயம்
0: கட்டாயம். அதுக்கு என்ன சாமான் வாங்கணும் சகோதரம்? பயிர் வாங்கணும்னா சீரம் பெரு எல்லாம் வாங்கணும். மற்றது என்ன சொல்ற, குட்டான் வாங்கணும். இந்த நல்ல டேஸ்டா இருக்கும். முந்தி ஊர்ல குடிச்சீங்களா? உங்க அம்மா பாவம் பிள்ளை கண்டு செய்து வந்திருக்கிறான். நீங்களா மூத்த
3: பிள்ளை?
0: கடவுளே, நீங்க செல்ல குட்டியா தான் வந்திருக்கீங்க.
3: அப்படி சொல்ல முடியாது,
0: அப்படி சொல்ல முடியாதா? அப்ப பணக்கார குட்டி செல்ல குட்டி. அப்ப சரி, நிலத்தோட இருக்கிறீங்களா?
3: வெள்ளிக்கிழமை
0: நன்றி உதயன். அவர் உதயன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். சித்ரா ஜெயக்குமார், நலமா இருக்கீங்களா சித்ரா?
4: வடிவே
0: சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன விசேஷம்? சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி, சங்கட சதுர்த்தி, சகட யோகம், மற்ற சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி. ஓகே, அது சங்கடங்களை
4: குறைவாரது.
0: ஓகே சித்ரா. தம்பி என்ன செய்யறார்? மகன் சுகமா இருக்கிறார். பள்ளிக்கூடம் லீவு, எல்லாம் ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பாக்குறா? அம்மாவும் சேர்ந்து பாக்குறாவா இல்ல அம்மா நேத்திர உள்றாவா? மகனோட சேர்ந்து பாக்குறா. சித்ராங்கன். உங்களோட மகனுக்கு என்ன
4: பேர்? குமார்.
0: என்னம்மா?
4: சித்ரகுமார்.
0: சித்ரகுமாரா? சித்ராங்கதான் இல்ல
4: இல்ல என் பேர்.
0: அப்படி வச்சிருக்கீங்களா? நான் சித்ராங்கதன். மகாபாரதத்துல வர சித்ராங்கதன் அண்ணன் தம்பி இருந்தவர்கள். ஒருவனுக்கு பேர் சித்ராங்கதன், மற்றவனுக்கு பேர் இன்னொரு பேர். ரெண்டு பேரும் சின்ன பிடியல சண்டித்தனம் பழகிட்டாங்க. அப்போ ஒரு மன்னனோட மன்னன் சண்டை பிடிச்சி அவன் எந்த பேரை வச்சிருக்கிறான்னு சொல்லி அந்த பிரச்சனை வந்து ஒரு ஆள் செத்து போனார். சாக்காடி
4: போட்டான்.
0: எல்லாமே இருக்கு மகாபாரதம். நீங்க வடியா வாங்கி படியுங்க. நல்ல நல்ல நல்ல ஊர்
4: என்ன?
0: ஓகே, அப்ப என்ன விட கண்டுபிடிச்சீங்க சித்ரா?
4: இல்ல நான் இப்பதான் கேட்டுட்டு என்ன பாட்டு கேட்டு போவேன்.
0: நான் செட்டு பூளைச்ச வேண்டா ஏயமன பார்த்து சிரிச்ச வேண்டா. எம்ஜிஆர், எம்ஜிஆர் உண்மையா பாடுற வாலி எழுதின பாட்டு.
4: சரியா,
0: சங்கை முழங்கு திரைப்படத்துல வெட்ட வெட்ட வாழை போல தலைச்ச வேண்டா. கேள்வி என்னண்டா சங்க சகோதரி, குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தின் போது, குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, பள்ளி பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடையாக பெறலாம். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு வழக்கப்படுத்திக் கொள்ளு என்று பாரதியார்
4: சொன்ன.
0: நல்ல சூப்பரா சாப்பிடும் பிள்ளை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல பிள்ளை. அப்பளம் இருக்கு, மிளகாய் பொரியல் இருக்குது, வடகம் இருக்குது, பிறகு இதோ இதுக்கு சாப்பிடாம இருக்கேன்மா. நீங்க தான் நல்ல சந்தோஷமா இருக்கணும் பிள்ளை. ஓகேம்மா. அவர் சௌதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
5: வணக்கம் ராஜாண்ணா.
0: என்ன ராணி? நீங்களும் போகணுமா? எல்லாரும் பிள்ளைய பரதநாட்டியத்துக்கு விடுறோம்னா நீங்களும் பிள்ளைய விடுறதா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த பரதநாட்டியம் ஆடுறதுக்கு ஏற்ற முக அழகு, வடிவு, கண் அழகு, அதுகள் எல்லாம் இருந்தால் தான் பரதநாட்டியது. பரதநாட்டியம் ஆடுகின்ற பிள்ளைகளும் அழகான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சங்கீதம் கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள் வந்து குரல் வளம் மிக மிக மிக மிக அடிப்படையிலே குரல் வளம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பக்கத்து வீட்டு பிள்ளைய சங்கீத காச கண்டனா பக்கத்து வீட்டு பிள்ளைய
5: விட்டா
0: உப்பனைக்கா
5: இல்ல? அந்த பிள்ளைக்கு விருப்பம் இருந்தா
0: அக்செப்ட். அதை விட தாய்க்கும் அந்த கொஞ்சமாவது தெரிய வேணும் சங்கீதத்தை பற்றி. கொஞ்சம் பரதநாட்டியத்தை பற்றி கொஞ்சம் தெரிய வேணும். அப்ப ஜானகியின் மருமகள் வந்து குச்சிப்புடி
5: ஆடுவாங்க. துண்டு
0: போட போறீங்களா?
5: துண்ட போட்டுட்டு துகிலிகி என்ற எழுதுகோல தேடுவினம் தான் எப்படி எவ்வளவு நிளம்பி துகிலிகி என்று சொல்றேன்.
0: அவர் திருமதி ராணி சமந்தர் அவர்களோடு நிகழ்ச்சியை நான் நிரூபிக்க கொண்டதுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு இதயங்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ரகுவுக்கு இடம் விட்டு ரகுவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். ரகு ரெண்டு பாட்டு பாடியிருக்கிறார். ஒன்று மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது. என்ன ரகு ரெண்டு பாட்டு மயக்கம், மற்றது என்ன பாட்டு எழுதியிருக்கீங்க? நடிச்சாமத்தில் கோழி கூதோ. ஓகே, நல்ல நல்ல பாட்டு, நல்ல மெஸ். நன்றி அன்பு உறவுகளே. மீண்டும் ரகு உங்களோடு தொடர்ந்து தன்னுடைய சேவையை உங்களுக்காக அன்பாக வழங்குவார். நன்றி.
6: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
6: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
8: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
6: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
9: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00. பாரிஸ் லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
10: தேவி,
9: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவனியோ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-95-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
11: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
9: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலகம் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் மூலம் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிருஷ்ணன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 rue Caille, 75 Mendy Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லாகோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95140 Berge les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தந்த சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட், 1 Avenue Edouard Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10.
5: தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினால் 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
7: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
5: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
7: காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
5: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
7: மேலதிக தொடர்புகளுக்கு
5: 7 ','','//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
7: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

வந்த தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilori.com செயற்கை கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் செட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:14 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 5:14 நிமிடங்கள். இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக போகின்றது பாட்டும் படமும்.

பாட்டும் படமும். பாட்டும் படமும் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பலமை போல்தான் ஆரம்பத்தில் பாட்டும் படம், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாகியுள்ளது பாட்டும் படமும். பாட்டும் படம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பலமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வரவேண்டிய தொலைபேசி இலக்கம் பலவே போல்தான் 0148 3215 1 அல்லது 0909 5 1 4 8 4 7 7 1 வைஃபர் இலக்கம் 0300 336 50 0774 27 வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்கின்றது 0633 68 98 65 529. அந்த வகையில் இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: அப்பொழுதொழித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன். 0148 3215 4 0 9 5 1 4 7 7 1 வைஃபர் இலக்கம் 0033 650 0774 77 27 வாட்ஸ்அப் இலக்கம் 0033 689 86 55 29. இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் அனைத்தும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. ஆம், அந்த வகையில் இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார் ஏஞ்சல் மாசலின் அவர்கள் வைஃபர் மூலம் இணைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். சரி, அவர் வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஏஞ்சல் மாசலில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பு சரியாக இணையவில்லை நினைக்கின்றேன். இணைந்திருக்கின்றார். அவருடைய குரல் வருது, என்னது குரல் போகவில்லையோ தெரியவில்லை. வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பு சரியாக இணையவில்லை. இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர்கள் அழைப்புக்கு எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: தேவி தனராஜ். நலமா?
1: வணக்கம் சொல்லியா? எனக்கு பேச்சு விழுது. நீங்க வணக்கம் வணக்கம் என்று நானும் அழைப்பில நின்று நான் தானே. அப்ப எனக்கு நீங்க சொல்றீங்க, நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லலையா? அட கடவுளே, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நான் நலமா இருக்கேன். நீங்க?
1: தங்கம்
0: எடுக்கறீங்க? கொஞ்சம் போல என்ன?
1: அப்படியா? எனக்கு தெரிய, நான் போடுறதே இல்ல. நான் ரெண்டு பேரும் போடுறேல, ரெண்டு பேரும் தங்கம் போடுறேல. என்ன இன்டர்நெட்ல போய் போய் எடுத்து எடுத்து எடுத்து தங்கண்ட பாக்ஸ் நிறைய சேர்த்து
0: வச்சிருக்கேன். தானே
1: நான் தங்கம் ஏப்பிள்ளையெல்லாம் போடுறேல, அதால நான் வேண்டதே இல்ல. இல்ல குறைஞ்சது கூடினாலே தெரியாது, நான் சொன்னா போட்டோம்.
0: தங்கம் எடுத்து
1: வந்து தங்கம்,
0: தங்கம்
1: பாட்டு வந்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ?
0: அந்த பாடல் என்ன? தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் தரத்தில். நீங்க தான் ஆரம்பிச்சு இருக்கீங்க, பாப்போம் என்ன. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். ரொசாலி. என்ன சொல்லுங்க? தங்கம் எடுக்கிறீங்களா? தங்கம் எடுத்து தங்க பதக்கத்தின் மேலே
1: ஒரு முத்து பதித்தது போல
0: படம்
1: தங்கம்.
0: தங்கம், ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் ரொசாலி அவர்கள், இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம். ஓ, நாங்களும் நலமா இருக்க. நீங்களும் நலம். வந்து சேர்ந்தாச்சா? எப்ப வந்தீங்க? செவ்வாய்க்கிழமை வந்துட்டீங்க. இருபது நாள் தானே? என்ன சரி, அம்மா எல்லாரையும் வடிவாக்கு பார்த்துட்டு வந்தாச்சு.
2: நாங்க
0: போய்தானும்
2: அப்படி
0: செய்யலாம். என்ன உங்களுக்கு அங்க அது அதுக்கு உங்களுக்கு ஒத்து கொண்டுதா நாடு?
2: நாங்க ஒரு வருஷம் போய் வரந்தானே.
0: ஓ,
2: அப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்ப மூன்று வருஷமா தொடர்ந்து போறோம். இடையில ஒரு வருஷம் விட்டுட்டு 22ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து போறோம்.
0: அப்ப சரியா.
2: அப்ப அந்த இத அவ சொன்ன வார்த்தைய கடைபிடிக்கிறேன். அவளாதான்
0: ஒரு வருஷம் போய்
2: பார்த்தேன்னு
0: சொல்ல.
2: நான் சுகம் எடுத்து பாட்டு சொல்ல போறீங்களா, படம் சொல்ல போறீங்களா?
0: சுகம் அங்கே படமா?
2: கட்டிக்காரனே இருக்கீங்க
0: பாட்டும் வந்தது. நம்பிக்கையா வரவில்லை. நம்பிக்கையா வரவில்லை. பழைய
2: பாடல்கள்
0: இருக்குது. பாடல் பழைய பாடல்
2: தோன்றும்
0: அது இல்ல, கண்ணில் தோன்றும் காட்சியாகும் அந்த பாடலோ. அந்த பாடல
2: சரியா எடுத்து வச்சு பாடுங்க.
0: ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள், இப்ப வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
3: வணக்கம் திருமதி வில்வராஜா.
0: திருமதி வில்வராஜா, சிவராணி, எப்படி நலமா?
3: ஓம், நாங்கள் நலம். அதே போன்று நீங்களும் நலமா இருக்கலாம். வேண்டி
0: வேண்டி
3: நான் நெஞ்சம் எடுத்து.
0: நெஞ்சம் எடுக்கிறீங்களா? ஓகே.
3: நெஞ்சமெல்லாம் நீயே படம்.
0: நெஞ்சமெல்லாம் நீயே படம்.
3: நெஞ்சம்
0: ஒரு முறை நீ என்றது அந்த பாடல்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: பக்திமயமான வெள்ளிக்கிழமை மாலை வணக்கம். ஒன்றிலிருந்து பிபி.
0: வணக்கம் பிபி. நலமா?
4: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலம்தானே?
0: ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி.
4: அடுத்தது வந்து பாட்டு வந்து வாசிக்காத்த பாட்டு எங்கட ராஜாக்கு பிடிச்ச பாட்டு, நான் ராஜாக்க படிக்க படிக்க நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.
0: அந்த பாடல் என்ன
4: அந்த பாட்டு? ஒரு படத்துல சத்யகராஜன் படிப்பார் அதே மாதிரி.
0: அப்படியா?
4: சத்யகராஜ் அதே மாதிரி குதிரையில குதிரை வண்டியில நினைக்கிறேன். எந்த படம் பண்ணி ஞாபகத்து வருது இல்ல, அதே பாட்டை படிச்சு கொண்டு வர்றாரு. இந்த இந்த பெட்டியை கொண்டு வருவாரு, ரீல்ஸ்
0: பெட்டியை
4: தியேட்டர் வச்சிருப்பேன்னா இந்த ரீல்ஸ் பெட்டியை கொண்டு பாட்டை படிச்சு கொண்டு வருது. அதே ரூட் தான்
0: இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ராஜா, புங்கையூர் ராஜா, நலமா? நலமாக இருக்கிறோம், நன்றி ராஜா.
5: நான் தங்கம் எடுத்து,
0: தங்கம் தங்கம் எடுத்து,
5: தங்க பதக்கம் படம் ஒன்று,
0: தங்க பதக்கம்
5: மற்றது வந்து எம்ஜிஆர் தங்கத்தில் முகம் எடுத்து, சந்தனத்தில் உடல் எடுத்து,
0: தங்கத்தில் முகம் எடுத்து. அந்த பாடல் என்ன?
5: அந்த பாடல், அந்த பாடல் சரிதானே?
0: ஓகே சரி
5: சரி ஓகே
0: நன்றி. நன்றி. அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் வதனா. வணக்கம் வதனா.
6: வணக்கம் ரகு.
0: நலமா?
6: ஆமா நலமா. நீங்க நலமோ?
0: ஓ நானும் நலமா இருக்கிறேன், நன்றி.
6: ஆமா நான் இப்ப இவள் எடுக்கிறேன்.
0: இவள் எடுக்கிறீங்க?
6: இவள் ஒரு பௌர்ணமி.
0: இவள் ஒரு பௌர்ணமி படமா பாட்டா?
6: படம் படம்.
0: இவள் ஒரு பௌர்ணமி படம்.
6: பாட்டு வந்து இவள் ஒரு இளங்குருவி எழுந்த ஆடு மலர்கொடி.
0: இவள் ஒரு இளங்குருவி. அந்த பாடல் என்ன?
6: இளங்குருவி. இளங்குருவி
0: இளங்குருவி. ஓகே.
6: எழுந்த ஆடு மலர்கொடி.
0: மலர்கொடி. நன்றி
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அருணைந்திருந்தார் வைஃபர் மூலம் பதனா. இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் புஷ்பா அம்மா அணைந்திருக்கிறார். வணக்கம் புஷ்பா அம்மா. சந்தர்ப்பம் கிடைக்கல, இரவு
7: போய்தான்.
0: நெஞ்சம் எடுத்து,
7: நெஞ்சம் மறப்பதில்லை படம்,
0: நெஞ்சம் மறப்பதில்லை படம்,
7: நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளேன்னு ஒரு
0: பாம்பு. ஆமா நெஞ்சுக்குள்ளே இன்னாரண்டா
7: எடுத்துருவீங்களோ சரியோ?
0: இல்ல நெஞ்சுக்குள்ளே இன்னாரண்டா?
7: ஓ நெஞ்சுக்குள்ளே இன்னாரண்டு சொன்னால் தெரியும்.
0: அந்த பாடல் என்ன? ஓகே நன்றி அம்மா.
7: நன்றி ரகு. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம். இலக்கம் ஒன்றில் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம்.
8: வணக்கம் ரகு.
0: வணக்கம் கமலவேணி. நலமா?
8: நல்ல. நீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
8: நலமா இருக்க வேணும். நான் வந்து நெஞ்சம் எடுத்து,
0: நெஞ்சம் எடுத்து. ஐயா நலமா இருக்கிறீரா?
8: ஐயா நலமா இருக்கிறேன்.
0: ரெண்டுகளோட வெளிக்கிட இல்லையா?
8: வெளிக்கிட போறோம்.
0: அதான் வெளிக்கிட. வெளிக்கிட போறீங்க? ஓகே ஓகே ஓகே.
8: மகன் கிட்ட இருக்க போம்.
0: சரி சரியா.
8: இது நான் வந்து நெஞ்சம் எடுத்து, நெஞ்சில் ஒரு ராகம் படம்,
0: நெஞ்சில் ஒரு ராகம் படம்,
8: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது கலேக நேரம் சரியாக 6:32 அச்சு ராஜ்யத்தில் 5:32 இணைந்திருக்கின்றோம் பாட்டும் படமும் நிகழ்ச்சியூடாக. இந்த நேரத்தில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலாராணி. நான் நல. நீங்களம்மா?
9: ஓம் அண்ணா நல்ல நலமா இருக்கிறேன் அண்ணா. நீங்க நல்ல நலமா இருக்க நான் இறைவனை வேண்டிக் கொண்டண்ணா. நான் ஆலயம் எடுக்கிறேன் அண்ணா.
0: ஆலயம் எடுத்து,
9: ஆலயமணி படம்.
0: ஆலய மணி படம்
9: பாட்டு வந்து ஆலயம் என்பது வீடா
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது கலைக நேரம். சரியாக 6:33 ஐக்கிய ராஜ்யத்தில் 5:33. தங்கத்துடன் ஆரம்பித்தார் தேவி தனராஜ். அதனைத் தொடர்ந்து தங்கத்துடன் ரொசாலி, சுகத்துடன் ஷியாமலா, நெஞ்சத்துடன் சிவராணி, நெஞ்சத்துடன் விபி. சரி, இந்த நேரத்தில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன். நலமாக இருக்கின்றீர்களா?
10: ஆமாம், நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
10: நலமா, பிரச்சனை இல்ல, வந்து சேர்ந்தாச்சு.
0: அது என்ன ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு.
10: கஷ்டம்,
0: 10 நிமிடம் இருக்கதான் வந்து சேர்ந்த.
10: நானும் அப்படித்தான் வந்தது. ராஜாண்ணியோட கதைக்கெல்லாம் போட்டது.
0: அப்படியே
10: நீங்க நிலமாக இருக்கிறவனை வேண்டிக்கொண்டு வீட்டுல உள்ளவே சங்கச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டு நிலம் கேட்டுக்கொண்டு நான் வந்து நினைத்து என்ற சொல்லு வந்த நினைத்து படம் வந்து உன்னை நினைத்து பாடல் வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி நெருங்கி என்று அப்படி ஏதோ ஒரு பாட்டு
0: இருக்காம நினைத்து நினைத்து பார்த்தேன் அந்த பாடல் என்ன?
10: ஆமா.
0: ஓகே, நன்றி அம்மா.
10: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம் பிரபு.
0: வணக்கம் திருமதி பசுபதி குண நாயகி. எல்லாம் உலகம் எல்லாம் ஊர் எல்லாம் சுத்தி வந்தாச்சு. சந்தோஷமா
11: கடந்துச்சுதான்
0: அங்கேயும் வெயில் தானா?
11: அங்கேயும் வெயில் தான். 30-33 அங்கேயும் வந்தது. 36
0: நாங்களே 40 சந்திச்சு போட்டு
11: நீங்க சந்திக்க நான் நிக்கிறேன். அங்க போன கொஞ்ச நாட்டங்க ஒரு கிழமைக்குலயும் 40.
0: சரி, கனடால இருந்து வந்திருக்கீங்க, என்ன சொல்லோட வந்திருக்கீங்க?
11: ஓ, சுகமா இருக்கீங்க?
0: ராணி, சுகமா இருக்கோம், சுகமா இருக்கிறோம்.
11: நன்றி, நன்றி. தங்கம் எடுத்து,
0: தங்கம் எடுத்து,
11: தங்கம் படம்,
0: சொர்க்க தங்கம் படம்.
11: தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினை குறைவதுண்டோ?
0: அந்த பாடல் என்ன?
11: அந்த பாடலோ.
0: ஓகே, நன்றி அம்மா.
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவருடன் இருந்தார் பசுபதி கோணன் நாயகி அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் அடைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர். வணக்கம் ராணி. நலமா?
12: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
12: நலமாக வந்து சேர்ந்தீங்களா?
0: இல்லை இல்லை இல்லை,
12: வெயில மயங்கி விழுந்துட்டு எனக்கு கொஞ்சம் லேடிஸ் நின்று கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொண்டுட்டவே அப்ப நான் வந்து பார்த்தேன். கருப்பு தலை தான் தெரியுது, ஆளை தெரியல. அப்ப எங்கட தமிழ் பிள்ளையோ தெரியாதுன்னு கிட்ட போய் கேட்டேன். அவ சொன்னா தான் ஆப்பிரிக்கன் பிள்ளையன்னு சொன்னா. ஆனா அவ இந்த அம்மா வந்து எங்களோட பாட்டு படிக்கிறவா அந்த கேரல. அவ தெரியும், ஆனா இந்த பிள்ளைகள் எங்கட விட்டு பின்னுக்கு தான் இருக்குது. ஆனா நிறைய பேர் நின்றதால நான் வீட்டை வந்துட்டேன். அப்படி இப்ப அந்த சரியான கஷ்டமா இருக்குது என்ன? இந்த அந்த வயசு போனவைக்கெல்லாம் சரியான ஃபர்ஸ்ட் லைனா இருக்கு. நேற்று ஸ்போர்ட் செய்யக்கலையும் வேர்வியல் கூட அப்ப இயலாமை இருக்குதுன்னு சரி சொல்லிச்சுன்னு. நீங்க நிலைமை இருக்கிறவனை வேண்டிக் கொண்டான்னா நான் வந்து தர்றது என்னன்னு சொல்லி சொன்னா, நெஞ்சம் எடுத்து
0: நெஞ்சம் எடுத்து
12: நெஞ்சம் மறப்பதில்லை பாடலும் அதுதான் படமும் அது.
0: ஓகே, நெஞ்சம் மறப்பதில்லை நெஞ்சம் மறப்பதில்லை. ஓகே, நன்றி அம்மா, நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சமந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
13: வணக்கம் சதாசிவம்.
0: வணக்கம் ஜெயந்தி மாலா சதாசிவம். நலமா? நாங்களும் உங்களை மாதிரி நல்ல சுகமாக இருக்கிறோம்.
13: என்ன
0: அந்த ஆயுதம் கொண்டு வச்சிருக்கீங்க
13: அதுதானே?
0: அதெல்லாம் கொஞ்சம் மரியாதையா கதைக்கிறது இல்லாட்டி அந்த பயம் இருக்கணும் என்ன?
13: நெஞ்சில்
0: ஓர் ஆலயம். ஓகே, நன்றி
13: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். சரி, நீங்களும் இணையலாம். உங்களுக்காக வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மீண்டும் தருகின்றேன் தங்கத்துடன்.

0: ராஜனுங்க பாத்தது.
1: வணக்கம் மிஸ்டர் ராஜு.
0: நிலமா? நாங்கள் நிலமா இருக்கோம்.
1: வீட்டு வழி எல்லாம் குணமாயிட்டுதான்?
0: கொஞ்சம் அப்படி இப்படிதான் இல்ல, அப்படியே இருக்கு.
1: நடன மாடனத்தோட நடனம் கற்றுக் கொடுத்ததா கேள்விப்பட்டேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். ஆமாம், சிறப்பாக எல்லாரும் சந்தோஷமாக நடைபெற்று முடிந்துள்ளது. எல்லோரும் வந்தவர்கள் வாழ்த்தி சென்றார்கள். அந்த வகையில சிறப்பாக முடிஞ்சது. நான் என்ன பாட்ட சேர்க்கையில்
1: தங்கம் எடுத்திருந்தார்கள், சுகம் எடுத்திருந்தார்கள், நெஞ்சம் எடுத்திருந்தார்கள், அப்புறம் ஆலயம் எடுத்திருந்தார்கள், நினைத்து எடுத்திருந்தார்கள். இதுல ஏதாவது ஒரு சொல்லி எடுக்க போறீங்களா? நெஞ்சம் எடுக்க போறீங்களா?
0: நெஞ்சம் எடுத்து,
1: நெஞ்சம் எடுத்து,
0: நெஞ்சம் மறப்பதில்லை.
1: படம்,
0: படம் பாட்டும் அப்படி இருக்கு தானே?
1: நெஞ்சம் மறப்பதில்லை.
0: அதே சொல்லும், அதே பாட்டு, அதே படம்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். எல்லா நேயர்களுக்கும் எனது சிறப்பான மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்புக்கும் வாழ்த்துக்களும். நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:42 நிமிடங்கள் ஆகிய ராஜ்யத்தில் 5:42 நிமிடங்கள். ஒரு விளம்பரத்தை செல்வதற்கு முன் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம்
1: சண். நான் நலம், நீங்க சண்? சரி, நலத்தோட என்ன சொல்லி? ஆலயம் எடுத்து, ஆலயம் என்பது வீடாகும். பாட்டா படமா? ஆலயம் என்பது வீடாகும். ஆலயம் அணி. ஓகே, சரி, நன்றி. அவர் இணைந்திருந்தா சன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர், வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இலக்கம் 1 இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன்
3: குட்டி.
1: நலமா இருக்கேன், நீங்களையா? சரி, நலத்தோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் நலமா இருக்கிறாங்களா? எல்லாரும் நலமா இருக்கின்றோம். என்ன, சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க?
3: என்ன
1: எடுத்தீங்க? மௌனம் எடுத்து,
3: மௌன ராகம் படம்.
1: மௌனம் எடுத்து, மௌன ராகம் படம்.
3: மௌனமே மௌனமே பாட்டு.
1: மௌனமே மௌனமே பாட்டாது.
3: மௌனம் ஏன், மௌனம் ஏன்?
1: அந்த பாட்டு இருக்க சாலை படிச்சு முழுமுடுத்து காட்டுங்க பாப்போம். பழைய பாட்டு. என்ன மௌனமே மௌனமா?
3: மௌனமே
1: மௌனம். எனக்கு தெரியாம இருக்குது என்ன பாட்டுன்னு பாப்போம். மௌனமே மௌனம். என்ன, சரி, எங்க எங்க எங்கட குட்டி தான்
3: வெளியில இருக்கிறா?
1: என்ன செய்யறா?
3: ஊஞ்சல்ல இருக்கிறா.
1: என்ன ஊஞ்சல்ல இருக்கிறாவா? அவளுடைய தாயம் விளையாட இல்லையா?
3: விளையாடி
1: விட்டு
3: தந்தவன்
1: அதுக்கு பேர் தான் அம்மா, அதுக்கு பேர் தான் தங்கச்சி, விட்டு தாரது. சரியா, நீங்க வெண்டன்னு சொல்லக்கூடாது, விட்டு தந்து விண்டனாங்கன்னு சொல்லுங்க. என்ன, ஓகே, நன்றி ஐயா.
3: என்ன,
1: அதான் அவ விட்டு தந்த உடைய தான் நீங்க ரிஸ்க் எடுத்து வைத்தி விட்டு, நீங்க அவ விட்டு தராட்டி அது அவையிலே தெரிந்தா எப்ப விட்டு தரந்தா நீங்க வெட்டி வருவீங்கன்னு தெரிஞ்சா விட்டு தந்தவன
3: நன்றி,
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். ஆம், ஜெயந்தி மாலா தொடர்ந்து ராஜலிங்கம் அவர்கள் நெஞ்சத்துடன் இணைந்திருந்தார். சன் அவர்கள் ஆலயத்துடன் ஆர்த்தியன் குட்டி மௌனத்துடன் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம். இலக்கம் ஒன்று இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த பாடல் கேள்விக்குரிய பாடல் வரி உங்களுக்காக காத்திருக்கின்றது.
1: வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: ஆம், இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை எடுத்து, ஒரு சொல்லை கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 0-1-4-8-3-2-1-5-4-0 அல்லது 0-1-5-1-4-8-4-7-7-1 வைஃபர் இலக்கம் 0-33-650-74-27-77 வாட்ஸ்அப் இலக்கம் 0-0-633-89-86-55-29 அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: தேவி தனராஜ்.
1: நான் கோவில் எடுக்கிறேன். கோவில் வந்தது இல்ல பாட்டுல?
0: ஆமாம் ஆமாம்,
1: கோவில் என்று வந்தது.
0: கோவில்
1: கோவில் எடுக்கிறான். கோவில் படம் இருக்க இல்ல?
0: ஆம், சிம்பு நடிச்சது.
1: ஓ, கோவில் எடுத்து கோவில் மணி யோசை தண்ணி கேட்டது. யாரோ
0: கோவில் மணி ஓசை தானே கேட்டதார் அந்த பாடல் என்ன? சரியா சொல்லிட்டீங்களா?
1: சரியா
0: சொல்லிட்டேன். இல்ல
1: கேக்குறேன்.
0: கோயில்ல மணி கேக்குது என்ன?
1: கோயில்
0: எடுத்து கோயில் மணி ஓசை கோயில் படம். ஓகே, நன்றி
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம் வதனா. வணக்கம் வதனா.
2: வணக்கம் ரவு.
0: வணக்கம்.
2: ரெண்டுல
0: நின்று அப்படியே ஓடி, அவர் அப்படியே ஓடிட்டார்.
2: ராணி ஏதோ போயிக்க சுகமா பேச்சுற சொல்லுங்க.
0: தாராளமா நீங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாங்க தாராளமாக மனம் விட்டு பேசலாம். யாரையும் குறை சொல்லாம இருந்தா சரி.
2: நான் அவன் எடுத்து
0: அவன் இவன் படம்
2: அவனுக்குத்தான் தெரியும் ஒரு ஆரம்பமும் அதன் முடிவும்.
0: அவனுக்குத்தான் தெரியும் ஆரம்பமும் முடியும் என்ன
2: முடிவு.
0: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அருணைந்திருந்தார் வதனா தயாளன். இப்பொழுது வைஃப் வாட்ஸ்அப் மூலம் அணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
0: சிவராணி.
3: நான் தந்ததையே வச்சிருக்கிறே. அவன் வந்தபடியால் அவன் தான் மனிதன் எடுத்துக்கொண்டு
0: அவன் தான் மனிதன் படம்.
3: அவனுக்குத்தான் தெரியும் அந்த பாட்டு. நானும் எடுத்தேன்னா நீ அவன்ல தேடையில பாட்டு
0: அப்ப அவனுக்கு தான் தெரியும் போட்டு விடுவோம் என்ன? அவனுக்கு தான் தெரியும். ஓகே, நன்றி அம்மா. அது பிரச்சனை, நீங்க மாறி மாறி வரலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் சிவராணி. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி. யாரை பத்தி நீங்கள் இணைந்திருந்தீங்க
4: இல்லேன்னு?
0: யாரோ இலக்கம் இரண்டில் இணைந்திருந்தார்கள். அவருடைய உழைப்பு சரியாக இணையவில்லை. சரி, நீங்க சரியா அணைஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.
4: தெய்வம் எடுத்து
0: தெய்வம் எடுக்கிறீங்க. ஓகே,
4: தெய்வம் இருப்பது எங்கே?
0: பாட்டு
4: தெய்வம் படம்.
0: தெய்வம் படம் என்ன? நன்றி அம்மா.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரொசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் மாமா.
0: வணக்கம் அகேனி குட்டி. நலமா? நலமா, நலமாக இருக்கிறோம். நன்றி. இன்றைக்கு தாயம் விளையாடுனீங்களா? விளையாடி அம்மா தான் நீங்களும் அப்பாக்கும் அண்ணாக்கும் விட்டு கொடுத்தீங்களா? போட்டு போட்டு ஜெயிச்சிட்டோமா? இல்ல, எனக்கு நான் பார்த்த அளவுல விட்டு கொடுத்த மாதிரி இருந்தது இல்லையா?
5: இல்ல.
0: அப்ப நீங்க தோத்துட்டீங்களா? தோத்துட்டு அழுதீங்களா?
5: இல்ல.
0: அப்ப என்ன செய்த நீங்க? என்ன பாட்டு பாடுனீங்க? தோல்வி நிலையை நினைத்தால் அதா? சரி, கடைசியில பாடி காட்டுங்க. முதல் இதை சொல்லுங்க, என்ன சொல்ல எடுத்தீங்க?
5: நான்
0: எடுத்தனீங்களா?
5: அவன்
0: எடுத்தனீங்களா? அவள் எடுத்தனீங்களா? ஓகே.
5: அவள் வருவாளா படம்?
0: அவள் வருவாளா படம்.
5: அவள் வருவாளா?
0: அது பாட்டு. சரி, தோத்தவன என்ன பாட்டு பாடுனீங்க?
5: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே போர்க்களமே.
0: அதோட தாயமும் போராடும் போர்க்களமா போச்சு என்ன பிள்ளைக்கு? ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ரஹினி குட்டி அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: அப்போது போட்ட வரியில ஆலயம் வந்த மாதிரி தெரியவே இல்லை.
0: தெரியவே இல்லையா? அது போயிட்டு
6: இருநூறு எடுக்கல.
0: ஆலயம் ஆலயம் ஆறு எடுத்தது. ஆலயம் கமல கலாராணியும்
6: எனக்கு
0: தெரியாது. இன்னொரு பாட்டுல இருந்து
6: அடிச்சனா தெளிவா விளங்கு.
0: பக்தி பாட்டு மாதிரியும் இருக்கு என்ன?
6: சொல்லுகளும்
0: யூடியூப்ல இருந்து எடுத்தனா என்ன பாட்டு எனக்கும் அலங்காரமா சிலையா? அலங்காரம் கலையாத இல்லையா? அலங்காரத்துக்கு என்ன படம் இருக்குது?
6: கந்தர் அலங்காரம் ஒரு படம் இருக்கு.
0: கந்தர் அலங்காரம் பாட்டு
6: நானும்
0: கேக்க இல்ல.
6: தெரிய பாடா சென்னை 2018
0: வட சென்னை இல்லையா?
6: வட சென்னை.
0: ஆமா,
6: வாடா சென்னை.
0: அதுதான் நானும் பாத்தன.
6: படங்கள் பேர் தெரியாத இப்படியும் சொல்லல.
0: ஓமோ
6: தலைப்பு வச்சு ஒரு படம் எடுப்பினா
0: இணைந்திருக்கின்றார் எங்கள் புஷ்பா அம்மா. வணக்கம் புஷ்பா அம்மா.
7: வணக்கம்.
0: அரோஹரா. அரோஹரா.
7: எனக்கு வந்தது ரகு நினைவாலயம் வந்தது.
0: ஓ, அதுல என்ன எடுக்கிறீங்க?
7: நினைவெடுத்து. நினைத்தேன் வந்தாய் படம்.
0: நினைவெடுத்து நினைத்தேன் வந்தாய் படம்.
7: நினைத்தேன்
0: வந்தாய் எம்ஜிஆர் நடித்த படம். இல்ல இல்ல, நினைத்தேன் இல்ல, நினைத்தேன் வந்தாய் வேறு. நினைத்தேன் அது நினைத்தேன் முடிப்பு வந்தான் எம்ஜிஆர். நினைத்தேன் வந்தாய் நான் யார் நடிச்சேன்னு தெரியல. நான் அப்படி ஒரு படம் இருக்கு. பாடல்
7: நினைவாலே சிலை செய்து
0: உனக்காக வைப்பேன். நினைவாலே சிலை செய்து அந்த பாடல் என்ன?
7: திருக்கோயிலே ஓடிவா.
0: ஓடிவா. ஓகே, நன்றி அம்மா.
7: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
8: கொஞ்சம் தொண்டை அப்படி இப்படியே
0: பரவாயில்ல.
8: நான் இதுல பாச படிக்கின்ற சொல்லு வந்தது.
0: ஓகே,
8: அதுல என்ன நான் பாசல் எடுக்கிறேன்?
0: பாசல் எடுத்து
8: வாசல் எடுத்து தலை வாசல் படம்,
0: தலை வாசல் படம்
8: படம் பாட்டும் அதுதான். வாசல் இது வாசல் அதே படத்துல தான் வாசல் இது வாசல் தலை வாசல் என்று வரும்.
0: வாசல் இது வாசல் தலை வாசல் என்ன?
8: ஆமா.
0: ஓகே, நன்றி அம்மா.
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம். சரி, அவர் யார் என்று தெரியவில்லை, அவருடைய இணைப்பு சரியாக இணையவில்லை. வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, இவருக்கும் விடை கொடுப்போம்.

0: ஆம் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் மீண்டும் பிபி.
0: மீண்டும் பிபி, பிபி சொல்லுங்க.
1: கோயில் வந்ததல்லோ?
0: கோயில் வந்ததாமாம்.
1: கோயில் கால படம்.
0: கோவில் அடுத்து கோவில் காலை படம்.
1: கோயில் மணி ஓசைதனை கேட்டதாரோ?
0: கோவில் மணி ஓசைதனை கேட்டதாரோ அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி பிபி.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் பிபி அவர்கள். ஆம் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
2: ஓ என்ன நற்கிரன் வந்து புலா கண்டுபிடிச்சுட்டார் வரே இல்லையா? பாலியம்
0: தெரியாது, நான் கேட்டு பாக்கல. நான் இப்ப கேட்டு பாக்க
2: வந்த மாதிரி இருந்ததுன்னா அதான் நான் எடுத்தேன். நான்
0: பரவாயில்ல
2: கேட்க இல்ல. சரி, இப்ப போன அப்படின்னா அதை விடுங்கோ. இப்ப செல்வம் வந்து வந்ததுதானே?
0: செல்வம் வந்ததா?
2: செல்வம்
0: வந்தது.
2: செல்வத்துல
0: செல்வம் எடுத்து
2: செல்வம் படம்.
0: செல்வம் படம்
2: பாட்டு வந்து செல்வமே ஒரே முகம் பாக்குறேன்.
0: செல்வம்
2: செல்வமே என்று வருமானா?
0: செல்வமே செல்வமே செல்வமே ஒரே முகம் பாக்குறேன்.
2: செல்வமே ஒரே முகம் பாக்குறேன்.
0: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி அண்ணா.
0: நன்றி.

0: ஆம், கோவிலுடன் இணைந்திருந்தார் தேவி. தனராஜ் அவன் என்ற சொல்லுடன் பதனா, தயாளன் அவள் என்ற சொல்லுடன் சிவராணி, தெய்வத்துடன் ரொசாலி அவள் என்ற சொல்லுடன் அல்ல அவன் ஒரு அவன் என்ற சொல்லுடன் சிவராணி, தெய்வத்துடன் ரொசாலி அவள் என்ற சொல்லுடன் அகேனிக்குட்டி, அலங்காரத்துடன் சியாமலா, நினைவுடன் புஷ்பாம்மா, வாசலுடன் வதைமோகன், அப்புறம் கோவில் என்ற சொல்லுடன் பிபி, செல்வத்துடன் கலாராணி அனைவருமே இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3998 அருகாமையில்.
1: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
1: 07-8-920-5858.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான TRT தமிழொலி வானொலி. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 7:09, ஐக்கிய ராஜ்யத்தில் 6:09. நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக உள்ளது எதிரொலி. எதிரொலி நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பலர் போல உறவுகளின் ஒலி வடிவத்தை சற்று வித்தியாசமாக தருவேன். அந்த குரலுக்குரியவர் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலவை போல்தான், 0-3-4-8-3-2-1-5-4-0 அல்லது 0-9-5-1-4-8-4-7-7-1. வைஃபர் இலக்கம் 0-0-33-650-7-74-27. வாட்ஸ்அப் 0-0-33-689-86-55-29. அந்த வகையில் இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் ஒலி வடிவம் இதோ.

ஆம், இப்பொழுது நான் தந்த ஒலி வடிவத்துக்கு உரிய சொந்தக்காரர் யாராக இருக்கலாம்? வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டுள்ளேன். 01-4832-1544 அல்லது 09-51-48-47-71 வைஃபர் இலக்கம் 00-33-650 07-74-74-27 வாட்ஸ்அப் இலக்கம் 00-33-689-86-55-29 உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன.

0: சரி, அந்த வகையில் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார் பார்ப்போம். இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் வதனாவா?
1: வணக்கம். நீங்க நம்மளா வாட்ஸ்அப் ஃபைபர்க்கலாம் வராதுன்னு ஓமல்ல இந்தியாவில தள்ளி வந்து நின்றுதான் கேள்வி கேட்க திருப்பி போனா.
0: சரி சரியா. சரி, உங்களுக்கு யாருடைய இந்த வாரத்தோட அந்த பாட்டு படிக்க வேண்டும் முடியுது. அடுத்த வாரம்
1: ரொசாலி
0: என்று சொல்றீங்களா?
1: பாட்டு படிச்சதா நான் தெரியல, சும்மா ஒரு வரியும் சொல்லி
0: இருக்கலாம். வேற என்ன அதையும் சொல்லி இருக்கலாம். தயாளன் மாதிரி ரெண்டு மாதிரி சொல்லி இருக்கலாம்.
1: இல்ல, அவ கொஞ்சம் படிப்பா
0: முந்தி பாட்டு படிச்சவாம இல்ல இங்க ரேடியோல முந்தையும் பாடினு சொல்லி கேட்டேன். தெரியல இல்ல இன்றைக்கு இந்த வரத்துகள் எல்லாம் குறைவா இருக்குது.
1: இதுக்குள்ளே
0: செய்யறதே பித்திய கஷ்டமா இருக்குது. இருக்குது இல்ல, அந்த ஃபேனே வந்து காத்தை தான் தருது.
1: என்ன
0: நிப்பாட்டும் ஆக இதா இருக்கும். சரி, அப்ப நீங்க ரொசாலியான்னு சொல்றீங்க. நான் அப்படி ஆக்கள் வரையிலேண்டா நிகழ்ச்சியை நிப்பாட்டி போட்டு அப்படியே மற்ற நிகழ்ச்சிக்கு போயிடுவேன். சரியா? நன்றி.
1: இருக்கா?

0: கேட்டீங்களா?
1: முதல் கேட்டதோட மோசமா கிடக்குது.
0: பாட்டு நிகழ்ச்சி முடியும். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்
0: வதனி. வதனி என்று கேக்குதா? வதனி மோகனா. ஓகே, நன்றி
2: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் யாரு? வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சிவராணி. கமலவணி என்று சொல்றீங்களா? சரி பார்ப்போம் என்ன. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன். சரி வதனி மோகன் சொல்லுங்க பாப்போம்.
4: நீங்க பாத்தீங்கள எங்கட குரல வச்சு நீங்க டக்குன்னு சொல்றீங்க இன்னரண்டு. ஆனா நீங்க சொல்ற விளையாட்டுலே எங்களுக்கு எந்த கார மோசம்னா ஒன்றுமே கண்டுபிடிக்கலாம்.
0: கண்டுபிடிக்கலாம இருக்கா?
4: ஓ ஒத்தி நீங்க என்ன என்ன செய்யறீங்க? அந்தால சில வேலை ஏதாவது இருமலோ தும்மலோ ஏதோ சிரிப்பு சத்தமே ஏதாவது தரும்.
0: அவர் இப்பொழுது உங்களுக்காக அழைப்புகள் காத்திருக்கின்றன. அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஆர்த்தி கண்குட்டி. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? ஏன் கேட்க கூடாதுன்றா? எனக்கு வடிவா கேட்க இல்லையா?
5: இல்ல, வெளியில விளையாடி.
0: சரி இந்த கேளுங்கோ.

0: கேட்டீங்களா?
1: நல்லா கேட்டேன்.
0: ஓ, நல்லா இருந்துச்சுதா?
1: ஓ, அந்த பழைய டிவி உடைஞ்சப்போ.
0: ஓ, பழைய டிவி அப்படி இருக்கா? பழைய டிவி உடைஞ்ச டிவி மாதிரி இருக்கா? சரி, அதுக்கு யார கண்டுபிடிச்சீங்க? நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இணைபவர்கள் விரைவாக இணைந்து கொண்டால் நிகழ்ச்சியை நகர்த்தி சென்று அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இல்லாவிட்டால் இரண்டாவது சுற்றுக்கு இந்த அழைப்பை விட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு. சரி, இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ஜெயந்தி மாலா. ஜெயந்தி மாலாண்ட குரல்லே தெரியுது, கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: ஓ,
0: நீங்க எப்படிக்கறதானே
2: நல்லா செய்வீங்க.
0: ஜெயந்தி மாலா கட்டிக்காரன்னு எல்லாருக்குமே தெரியும்.
2: என்ன தெரியும்?
0: முழு பேருக்கும் தெரியும். யாரும் வந்தேன்னு கேக்குற கட்டிக்காரி ஜெயந்தி மாலா வந்துட்டு போயிட்டாங்களா? குளப்படி போய் இப்ப கட்டிக்காரின்னு வந்துட்டு.
2: கட்டிக்காரி வந்துட்டேன்.
0: என்ன நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளா நீங்க சொல்லாம இருக்கிறீங்க.
2: அப்படியா?
0: சொல்றோம், வடிவா காதை கொடுத்து கேளுங்க. கேட்டுச்சா?
2: ராணி
0: சம்பந்தரன் அவரா தான் விட்டு இருந்தேன். அதையும் சொல்லியாச்சு.
2: ஓகே,
0: சரி பார்ப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். சரி, இப்பொழுது கலைக நேரம் சரியாக 7:23. ஐக்கிய ராஜ்யத்தில் 6:23. இணைந்திருந்தார் வதனா ரொசாரி என்று கூறியிருந்தார், தயாளன் பத்மாளி ராஜரத்னம் என்று கூறியிருந்தார், ஷன் அவர்கள் வதனி முகன் என்று கூறியிருந்தார், சிவராணி கமலவன் என்று கூறியிருந்தார், வதனி வந்து மீனா என்று கூறியிருந்தார், ஆர்த்திகன் குட்டி ராகினி ஆல்பம்ஸ் என்று கூறியிருந்தார், ஜெயந்தி மாலா ராணி என்று கூறியிருந்தார். சரி, இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு இந்த ஒலியோடத்தை விடுகின்றேன். நன்றாக கேளுங்கள். இந்த குரலுக்குரியோர் யாராக இருக்கிறார்?

0: அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புற வணக்கம்.
1: வணக்கம்
0: கார்த்திகன் குட்டி. நீங்க
1: என்னது?
0: கட்டாயம் இல்ல, கட்டாயமா? சரி, கேளுங்க. ஒரு கேள்வி உண்டு. ஜெர்மனிய நாட்டை சேர்ந்தவர் அல்ல. உங்களை கேள்வி கேட்டுதான் எல்லாரும் வருவேன். நீங்களே அவையில விட்டு போறீங்க. கோவிக்க மாட்டேன் நான், நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சி போயிருவேன். அடுத்த முறைக்கு நான் இந்த பாட்டு நிகழ்ச்சியை விட்டு போட்டு கதைக்கிறதே கொண்டாந்துருவேன். ஓகே, சரி. இப்ப நீங்க கேள்வி கேட்கால் திருப்பி
1: மற்றே.
0: நன்றி ஐயா,
1: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். சரி, இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம். தேவி தனராஜ், இரண்டாவது சுற்று இணைந்திருக்கின்றீர்கள்.
1: நான் குரல் இருக்க திருப்பி போடுறீங்களா?

0: கேட்டீங்களா?
1: ஓ, என்ன சொன்னீங்க? அந்த அடிக்கூழ் எல்லாம் பரிமாறி அப்படி செய்து கேட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிரச்சனை இல்ல, நான் இதுக்கு குணநாயகி அம்மாவை சொல்லி பாக்குறேன்.
0: பசுபதி குணநாயகி அம்மா
1: சொல்லி போட்டு சொல்லிப்பட்டு கேள்வி கேட்கலாதா?
0: இல்ல இல்ல இல்ல, நீங்க அப்புறம் மூண்டாம் சுட்டுக்கு போய் வந்து கேளுங்க.
1: சரியா, மூண்டாம் சுட்டுக்கு போகுமா?
0: போகத்தானே போகணும்.
1: அப்ப நான் ஆரம்பிச்சது மக்கள் சொல்றீங்க?
0: இல்ல, நான் சும்மா சொல்றதானே, ரெண்டாம் சுட்டு தானே, எல்லாம் சொல்லலாம் தானே.
1: எங்களுக்கும் சேர வேணும், உங்களுக்கு மட்டும் சேரக்கூடாது.
0: ஓகே,
2: விட வந்துட்டது
0: விடைகள் வந்து விட்டது. சரியான விட இதுவரைக்கும் வரவில்லை.
2: எனக்கு நான் அப்ப திருமதி வில்வராஜா சொல்லி பாக்க.
0: சிவராணி என்று சொல்றீங்க,
2: வானம் கெட்ட ஜீவியோ.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: உடைக்குரியவர்
0: பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். தேவி தனராஜ். ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலாராணி, இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு இணைந்திருக்கின்றீர்கள்.
4: இல்ல, நான் முதல் வரே இல்லையே அண்ணா.
0: அதுதான் இப்ப நீங்க கேள்வி கேட்காம கெட்டிக்காரு தானே பதில் சொல்லிட்டு ஓட போறீங்க. கலாராணி அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களோ?
0: வணக்கம் சரு பரமேஸ்வரன், நான் நலம், நீங்களம்மா?
5: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நிலமா இருக்க வேண்டிக் கொண்டு.
0: இப்ப இரண்டாவது சுட்டுக்கு வந்திருக்கீங்க, கெட்டிக்காரி தான் இரண்டாவது சுட்டுக்கு நேரடியா வருவார்கள்.
5: அந்த இப்ப நீங்க கலாராணி நான் வந்து பாமாக்காவை சொல்லி பாக்குறேன்.
0: வணக்கம் பாமா, சொல்றீங்களா? நன்றி, வணக்கம். இருந்தார் சரோ பரமேஸ்வரன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்
0: தயாளன், தயாள சிந்தனையோடு இணைந்திருக்கின்றார், பார்ப்போம்.
6: உடம்பு
0: சரியில்லைன்னு தான் ஆரம்பத்தில் சொன்னவர்.
6: வெயிலும்
0: தானே இது கொஞ்சம் இதுக்குள்ள இருக்கக்கூடியதா இருந்தா சந்தோஷமா இருக்கும், இதுக்குள்ள இருக்க இல்லாத அளவுக்கு அனல் காத்தா
6: கொஞ்சம்
0: இதுக்குள்ள அந்த ஃபேன் சுத்தி ஒக்கே தான் தருது.
6: என்ன
0: செய்யறது பத்து புள்ளி அடிப்பேர்
6: திங்களுக்கு முதல் திங்களே கேட்டவர் பாட்ட பின்னலுக்கு பிறக்க முன்னவே கேட்டவர் ஆக்கள்கிட்ட பத்து புள்ளி உண்டு.
0: சரி, இந்த புட்பால் வந்து இப்ப ஃபைனலுக்கு வந்திருக்கிறது பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன?
6: விளையாட்டு
0: மற்றும் படி பொருளாதார லெவல ரெண்டுமே கஷ்டப்பட்ட நாடுகள் என்ன கட்டாயம் இந்த விளையாட்டு மூலம் ஒரு பெருந்தொகை பணம் அவை இந்த நாட்டுக்குள்ள போகுது. இல்ல என்னதான் இருந்தாலும் அவை அது விளையாட்டை பொறுத்தளவில் ஒரு கஷ்டப்பட்ட ரெண்டு நாடு வந்திருக்கிறது உண்மையிலே சந்தோஷம் தான். எங்கட நாட தோத்தது கவலை தான் இருந்தாலும் இந்த கஷ்டப்பட்ட நாடு இந்த செல்வ நாடுகள் ரெண்டுக்குள்ள நிறைய காசு போய் உழப்போ உள்ளு போகுது என்ன
6: அப்படி பாக்க இந்த முகப்பு எல்லாம் மொழியில போன எல்லாம் சரியான
0: அது அது ஓகே. இப்ப நான் சொல்ல பைனல்ல வந்து இவ்வளவு தூரம் விளையாடி வந்து பைனல்ல வந்து இவர் ரெண்டு விடுபட்டது ஓரளவுக்கு அந்த பொருளாதாரத்தை பொறுத்தளவில் அது அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு
6: என்ன
0: செய்யறது
6: முதலே சொல்லிட்டாரு இப்ப மற்றது இவருக்கு அடுத்த போட்டி அன்னைக்குறேன்
0: விளையாடவே இல்லை. பிரான்ஸ் விளையாடவே இல்லை. நேற்று அண்டே அர்ஜென்டினாவும் அந்த லண்டன் விளையாடிச்சு பாத்தீங்க விளையாட்டு எப்படி இருந்தது?
6: அது
0: விறுவிறுப்பா இந்த தோல்வி வெற்றி வேற விஷயம் விளையாட்டு அந்த விறுவிறுப்பு
6: இன்னும்
0: சரியான விட வரவில்லை.
6: நினைக்கிறேன்
0: பார்ப்போம் என்ன. அவர் இணைந்திருந்தார், அவர் இணைந்திருந்தார் தயாளன். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
7: நலமோ?
0: நலமாக இருக்கிறோம். நீங்க?
7: நாங்கள் என்ன, நீங்க நல்ல நலமா இருப்பீங்க அப்படின்னு ஒரு தரம் ஒன்றும் சொல்லலதானே. அத நல்ல நலத்தோட நீங்க இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: எல்லாரும் ஆடிக்குள்ளோட நிக்கிற போல இருக்குது.
7: ஆமா, ஆடிக்குள்ளோட நீங்கள் இரவு தான் ஆடிக்குள் குடிக்க போறீங்க. இரவு ஆடிக்குள் குடிச்சா அப்படி இருக்கும். இந்த இனிப்பு வலையெல்லாம்
0: அது பிரச்சனை இல்ல,
7: பிரச்சனை இல்ல.
0: சேர்றது சேர்ந்து சேர்றது சேரும் தானே.
7: ஆடிய ஆடிக்குள்ள என்ன கட்டாயம் அது காய்ச்ச போனோமோ
0: எனக்கு தெரியாது. எனக்கு இந்த இந்த சமயம் இந்த முறப்பா இந்த இதுகள் முறைகள் அதெல்லாம் ஜீரோ.
7: நான் ஒரு காலமும் காய்ச்சல தான் கேக்குறேன். நான் ஒன்னாலும் ஆடிக்கும்
0: செய்யறேன்
7: தெரியாது, அதாவது நான் செய்யறேன். அப்ப சாமிக்கு வைக்கிறதும் இல்ல, ஒன்றும் இல்ல. பிளாக் வச்சு கும்பிடுறதானே. அப்ப நான் அதையும் சொல்லி கொண்டு நீங்க ஜேர்மன் நேர் இல்லையன்னு சொல்லி போட்டீங்க. பாட்டும் படமும் நிகழ்ச்சியில வந்து பங்கு
0: பெற்றினேன். கமலா வேணி என்று சொல்றீங்களா?
7: அடிக்குள் காய்ச்சி காத்து கொண்டிருந்ததா சாமி கும்பிடுறதுக்கு. அப்ப அவ அங்க நல்லபடியே சாமியோட நிக்கிற அடிக்குளோட
0: அவர் இணைந்திருந்தார் பதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ராஜு. கட்டிக்காரப்பிள்ளீங்க பாப்பம்.
6: குத்துமதிப்புல
0: நீங்க ரெண்டு மூணு முறை சரியா சொன்னீங்க. என்ன
6: ஒரு ஓட்ட பந்தயத்துல
0: ஒரு இடத்துல நூல் கட்டி வச்சிருக்கேன். சரியா? அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அந்த அந்த அந்த அந்த ரவுண்ட் அந்த நூல் கட்டுற இடத்த ரவுண்ட் தாண்டி ஓடி போட்டு பிறகு ரெண்டாம் ரவுண்டு நூல் கட்டி இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா கூட தாண்டி ஓடுனா தானே அப்ப எனக்கு வெற்றியன்னு சொல்லிடலாது.

0: ஆறு அப்பம்மா சொல்லு இல்லையா? சரி அப்பம்மா உண்டு ஆறு யோசரி அப்பம்மா சொல்றீங்களா? சரி பாப்போம் என்ன. ஓகே நன்றி
1: நன்றி வணக்கம் மாமா.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்ப வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் கோகிலன் நகுலேஸ்வரன். வணக்கம்.
2: வணக்கம் ரோல். நான் நிகழ்ச்சிக்கு வேலையில பழனி மோகன் சொன்னதை சொல்றதுக்கு தான் வந்தேன். கண்டிப்பா காய்ச்சி ஓடும் இந்த மாதம் முழுக்கெல்லாம் காய்ச்சலாம். ஏன்டா ஆடி ஆடி மாதம் வந்து ஒரு அம்மனுக்குரிய நாள். இப்ப நாங்க இந்த மாதம் காய்ச்சாட்டா அந்த வேள் ஆடி அலைகிறாட்ட ஒரு மூதாதையத்தி ஒரு பழமொழி ஒன்று இருக்குதுன்னு அறவழியா எல்லோரும் காய்ச்சி ஓடும். இதை கேட்டு தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாரும் சொல்லி கொடுங்க. எல்லோரும் நல்லா இருக்க வேணும்
0: என்ன.
2: இது கண்டிப்பா அவ இன்றைக்கு தவறுனாலும் இந்த 31st வரையும் காய்ச்சலாம் அவன்
0: காய்ச்சலாம்.
2: என்னோட அந்த இதுல எல்லாம் போட்டு இருக்கு தெரியாட்டா என்னோட தொடர்பு உள்ள சொல்லுங்க. நானும் இந்த வேலையும் செய்து கொண்டிருக்கேன். மனம் கேட்கல வந்து எடுத்துறேன்.
0: ஓகேம்மா. ஓகே ஓகே நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கோகிலன் நாகேஸ்வரன். ஆமாம். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
3: ஓமண்ணா என்ன வாவே நீ கூழ்கா ஜாம இருக்கிறாவே. சரி அண்ணாட்ட தானே கேட்டிருக்கேன் சொல்லி இருப்பேன். அது அது பழமொழி இருக்க அண்ணா ஆடிப்பால் தேடி காய்ச்சு சொல்றது. தெரியாவாக்கு தெரியாதாக்கும் விளக்கமா சொல்லி இருக்கிறா. இந்த மாதம் முடிகிறதுக்கு இடையில காய்ச்சினு சொல்லும்
0: சொல்லும் என்ன
3: சொல்லுவா.
0: சரி அப்ப நீங்க பேரை மாத்தலாம் இல்லாட்டி
3: இல்லையண்ணா. இப்ப நான் இனி கேள்வி கேட்கலாம் அண்ணா. இப்ப வந்திருக்கிறேன்.
0: இப்ப ரெண்டா சுற்றுல நிக்கிறீங்க. நான் மூன்றா சுற்றுக்கு போக இல்ல.
3: அப்ப நான் கேள்வி கேட்கலாம் தானே.
0: இல்ல இல்ல மூன்றா சுற்றுலாம் கேள்வி கேட்கலாம். முதல்ல ரெண்டா சுற்றுக்கு வந்துட்டு பசுபதி குடனா என்று போனீங்க.
3: கலாராணி
0: அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். முதலாள் சுற்றுக்கு வந்தீங்க சாரி கேள்வி கேட்க போறீங்க என்ன கேட்டவையான்னு டெலிபோன் சாரையா கரகறக்குது. நான் தானே சொன்ன ஜெயந்தி மாலா கெட்டிக்காரி கெட்டிக்காரி கேள்விதான் கேட்பாண்டு. இது வரைக்கும் ஒருத்தரும் கேட்காத கேள்வியா கேக்குறீங்க நீங்க. உங்களோட கேள்வி ஆனா பெண்ணா என்ன. பட்டியல் போட்டு ரெண்டு சொல்லுங்க பாப்பா. என்ன சந்தேகம் இல்லையாண்டு என்னம்மா கலகறக்குது. இப்ப தெளிவா வருது. சந்தேகப்படுவீங்களா? நன்றி. அவர் இணைந்திருந்தா ஜெயந்தி மாலா அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருப்பவர் வதனா இணைந்திருக்கின்றார். வணக்கம் வதனா.
4: வணக்கம் ரவோ.

0: வணக்கம். நீங்க
1: வணக்கம்.
0: வணக்கம். கேக்க இல்லையா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சரி வதனா, நீங்க என்ன கேட்க போறீங்களா? என்ன ஜெயந்திமாலா? கமலவணிய சொன்னவா
1: ஜெயந்திமாலா? ரெண்டாவது சுற்றுல சரியான விட வந்துட்டுதா?
0: இப்பொழுது வந்து விட்டது. இப்பொழுது வந்து விட்டது.
1: ரெண்டாவது சுற்றுல,
0: ரெண்டாவது சுற்றுல சரியான விட இப்பொழுது வந்து விட்டது.
1: இப்போ வந்து வரையிலேன்னு சொன்னீங்க, ரெண்டு பேர் வராமல் இருக்கணும்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா தேவலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
2: வணக்கம் ராகுவண்ணா.
0: வணக்கம் ராணி. கெட்டிக்காரி வந்திருக்கிறீங்க. ரெண்டாவது சுற்றுல கேள்வி கேட்காம
2: தெரியாது.
0: ரெண்டாவது சுற்றுக்கு வாராக்கள் டிரெக்டா வாராக்கள் கெட்டிக்காரர்.
2: குரலை
0: போடுவோம், ஆனா கேள்வி கேட்க கூடாது.
2: குரலை போடுங்க.

0: கேட்டீங்களா?
1: கேட்ட மாதிரி தான் இருக்கு. குரலும் விளங்கிட்டு என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க ஆர் ஆர் பதில் வந்தது ஒன்றுமே தெரியாது. அப்ப எனக்கு கஷ்டம் மாதிரி இருந்தது.
0: ஆமாம்,
1: நன்றி.
0: சரி, இப்பொழுது நான் மூன்றாவது சுற்றுக்கு இந்த ஒலி வடிவத்தை கொண்டு செல்ல இருக்கின்றேன். நன்றாக கேளுங்கள். அதற்கு முதல் ஆர்த்திகன் குட்டி ஆரம்பத்தில் இணைந்து பதில் கூறாமல் திருப்பி இணைந்து யோகசரியம் என்று கூறியிருந்தார். தேவி தனராஜ் பசுபதி குண்டநாயகம் என்று கூறியிருந்தார். சிவராணி சிவராணி என்றே கூறியிருந்தார். சரி, இப்பொழுது ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தயாளன். மூன்றாவது சுற்றுக்கா?
2: மற்றது வேற கமலவாணி இல்ல. கமலவாணி பாட்டுக்கு வந்தவா அன்னுடைய கமலவாணி இல்ல. வதனா இல்ல. மற்ற பேர் ஏற்ற பேர் இருக்கு சொல்லுக்கோ.
0: சசியம்மா இருக்கிற
2: அங்கதான்
0: இப்ப போட்டி வரப்போகுது.
2: அங்கதான் போட்டி வரப்போகுது. ஆனா நீங்கள்
0: அதுக்கு ஒரு இத சொல்லி கூட போங்க. நான் சொல்றேன்.
2: நன்றி.
0: தேவி அவர்கள் இணைந்து பசுபதி குழந்தை என்று கூறியிருந்தார். சிவராணி இணைந்து சிவராணி என்று கூறியிருந்தார். சன் அவர்கள் இணைந்து தேவி என்று கூறியிருந்தார். கலாராணி இணைந்து சசியம்மா என்று கூறியிருந்தார். ஆரம்பத்தில் பசுபதி குழந்தை என்று கூறியிருந்தார். சரோபாமா என்று கூறியிருந்தார். தயாளன் பதனா என்று கூறியிருந்தார். பதனி மோகன் கமலவணி என்று கூறியிருந்தார். ராஜலிங்கம் பதனா என்று கூறியிருந்தார். ஜெயந்திமாலா கமலவேணி. யோகேஸ்வரியம் பதனா யோகேஸ்வரியம்மா. ராணி யோகேஸ்வரியம்மா. சரி, இப்பொழுது மூன்றாவது சுற்றுக்கு ஒலி வடிவம் தேவையில்லை. இப்பொழுது பதனா அடைந்திருக்கின்றார் நினைக்கின்றேன். பார்ப்போம். வணக்கம் பதனா.
3: சிவராணி. சிவராணியும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவா. அதனுடைய அவாவும் இல்ல. அதோடைய அவா பிரான்சும் இல்ல. பசுபதி குணநாயகி இல்ல. கமலவேணி இல்ல. வேறு சொன்ன மாதிரி பாமா வந்த போலதான் இவர் வந்துகிட்டு இல்லையன்றார். நீங்கள் தேவியும் இல்ல. தேவியும் வந்தது. நானும் வந்தன. இப்ப ஜோசரி அம்மான்னு நானும் சொல்றேன்.
0: சசி அம்மாவும் வரவில்லைன்னு. சசி அம்மாவும் நிகழ்ச்சிக்கு வரவில்லை.
3: சசி அம்மாவா?
0: ஓ,
3: ஆனா நீங்க இதுல சசி அம்மா ஒரு தரம்
0: சொன்னவ. கலாராணி
3: சொன்னவா?
0: கலாராணி சொன்னவா? நீங்க பாருங்க.
3: கலாராணி பசுபதி சொன்ன.
0: அப்புறம் வந்து சசி அம்மான்னு சொன்னவா? ஒய், கலாராணி வந்து சொன்னவா? கலாராணி வந்து சொன்னவா? பசுபதி குணன் ஆகியண்டு இப்ப கலாராணி வருவாதானே? சரியான விட சொன்னவா? வருவாதானே? சரியான விட
3: சொன்ன.
0: ஓ, சரியான விட சொன்ன. கலாராணி வருவாதானே?
3: ஆனா அவா வந்து நீங்கள் கேள்வி கேட்க இதெல்லாம் இல்ல. கேள்வி கேட்கல. அதை விட மாத்தலாம்.
0: விட மாத்தி போட்டு போனவா? ஆமா.
3: எனக்கு திருப்பியும் பசுபதி இந்த உடல் மாதிரி தான் அவ சொன்ன மாதிரி கிடந்த.
0: இல்லை இல்லை.
3: சசி அம்மா.
0: ஓகே, பார்ப்போம்.
3: பாருங்கோ, எனக்கு அவாக்கு முதல் தான் நான் வந்தேன்.
0: ஓ,
3: அப்ப நீங்க சொன்னீங்க விட வந்துட்டுதேன்.
0: ஓ,
3: ஆனா அவ எனக்கு பிறகுதான் அவ வந்தவா சசி அம்மா மாத்த.
0: ஓ, வந்தவா? சரி, ஆனா இப்ப ரெண்டு விட இருக்குது.
3: நான் இப்ப இதையே சொல்றேன். அப்ப சசி அம்மாவே நான் நினைக்கல.
0: சரி, அப்ப நீங்க ஜோகஸ்ரீ அம்மாவோட நினைக்கிறீங்க. ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா, சித்ரா ஜெயக்குமார்.
0: வணக்கம் சித்ரா, நான் நலமா இருக்கேன், நீங்களம்மா?
4: நலமா இருக்கிறேன்.
0: நீண்ட நாட்களுக்கு பிறகு என்ன?
4: கொஞ்சம் நேரங்கள் குறைவு.
0: தெரியும் தெரியும் தெரியும். ஓகே,
4: உங்களுக்கும் அடிப்பிரபு வார்த்தைகள் சொல்லி விடுங்க. உங்க சரியான விடியோட நான் நினைஞ்சு
0: வரேன். நன்றி அம்மா,
4: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
0: இணைந்திருந்தார் சீத்ரா ஜெயக்குமார் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் தவண்ணா.
0: வணக்கம் தேவி தனராஜ். நீங்க?
5: நான் வந்து சொல்றேன்.
0: ஜோகஸ்ரீ அம்மா சொல்றீங்களா? என்ன விஷயம்? ஏன், எப்படி? எப்படி அடிக்குள் குடிச்சாச்சா? குடிக்க இல்லையா? அதுதான் பஞ்சியா இருக்குது. எங்க நாங்க இன்னும் குடிக்கல, எங்களுக்கு பஞ்சி இல்லை. சொல்றீங்க யோசிக்காம
5: என்ன?
0: பட்டதா?
5: நீங்க சொன்ன தரவு வேலையும் நேர்கள் வந்த கேட்ட கேள்வியும் கதைச்ச கதையும் வச்சுதான் நான் லோயஸ் அம்மான்னு சொல்றேன்.
0: யோகேஸ்வரி அம்மான்னு சொல்றீங்க. இன்னும் ஒருத்தருமே நான் சொன்ன மாண்புமிகு பொய்ய பற்றி கேட்க இல்லை. என்ன மாண்புமிகு பொய் சொன்னா இல்லையாண்டு ஒருத்தரும் கேட்க இல்லை.
5: பொய் சொல்லிட்டீங்களா?
0: இல்ல, அதான் ஒருத்தரும் கேட்கல. இந்த மாண்புமிகு பொய்ய ஒருத்தரும் கேட்க இல்லை.
5: நீங்க வாடி பிரபண்டேன்னு பொய் சொல்றீங்க. ஏழு அடின்னு சொல்ல போறீங்களா?
0: பொய் ஏழு அடியில பதினாறு அடி வந்தானே சொல்லுவேன்.
5: இல்ல, அது ஒன்று இந்த இன்றைக்கு செய்யாட்டிக்கியா? ஏழு அடியும் செய்யணுமாம். இப்ப நீங்க ஏழு அடியும் வர போறீங்க தீயாட்டிக்கு?
0: ஏழு அடியும் வர போறேன்னாமா.
5: நன்றி,
0: அவர் இணைந்திருந்தார். தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். கார்த்திகன் குட்டி. நான் சந்தோஷ நேரம் நிகழ்ச்சியை வைக்கிறேன். அதுக்குள்ள நான் பிரிவில வைக்கிறேன். இல்ல, சொல்லவில்லை. சந்தோஷ நேரத்துக்கு பங்கு பெற்றவா.
5: என்னது?
0: சரணத்துக்கு வாரவா? அதே நேரம் கச்சே சந்தோஷ நேரத்துல வந்ததா ஞாபகம் இருக்கோ என்னோ தெரியவில்லை. இதுக்கு இதை நான் தனிய பல்லவிதடும் சரணத்துக்கு வாரோன்னு சொன்ன மாத்திரம் அது பொய்யா போயிருமே. மறந்துடுவேன் நான். முதல் வந்தவா
5: வரையிலே
0: போறீங்களா? சரி, ஓகே, நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார். ராத்திகன் குட்டி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மூலம் அகிலன். வணக்கம் அகிலன்.
6: வணக்கம்.
0: நலமா இருக்க நீங்க அகிலன்?
6: நன்றி.
0: சொல்லுங்க ஐலன். கட்டத்துக்கு வந்து விட்டது.
3: அடிக்காத
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: இரண்டில்
0: கச்சேரி அப்போதே முடிஞ்சிட்டு
2: அப்போதே முடிஞ்சது.
0: எங்கேயாவது மாற்றம் வருமானதான் வெயிலுக்கு போயிட்டு விளையாடி போட்டு வந்து விவரமா கேட்டுட்டு
2: போயிட்டேன்.
0: அப்படி சொல்லக்கூடாது. அவையில பலதும் கற்க வேணும். என்ன
2: நீங்க நல்லா தெரியும்.
0: இலக்கம் ஒன்றிணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ராஜு.
6: ஆமா
0: நீங்க
6: அப்படியே விரட்டி அவரே பொய்ய சொல்ல வைக்கிறீங்க. அடிச்சு அடிச்சு விடுறேன். அவதான்
0: இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: அப்படின்னு
0: சொல்றீங்களா? அப்படியா ஆத்தியான சொன்னதுல எதுல வச்சு பிடிச்ச நீங்க சொல்லுங்க பாப்போம்.
7: சொல்ல மாட்டேன்.
0: இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் பதனி
8: மோகன்.
0: அவரேதான் சொல்லுங்க.
8: சொல்லுங்க. நான் சொல்றேன்னா இந்த சொல்லி போட்டு போனதே பிறகுதான் நீங்க சொன்ன. நீங்க என்ன சரியான விட வந்துட்டு
0: அப்படியா? என்ன ஞாபகம் இல்ல.
8: ஆமாம் ஆமாம், அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க ஃபான் அப்படியால நானும் ஜோசரி அம்மாண்டே சொல்றேன்.
0: ஓகே, நன்றி
8: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: சரி பார்ப்போம். அனைவருமே இப்பொழுது யோகேஸ்வரி அம்மாடு சொல்லி என்று இருக்கிறார்கள். பார்ப்போம் இந்த குரலுக்குரியோர் யாராக இருக்கலாம்.

dengue. சரியான பதில் யோகசிரியம்மா. இரண்டாவது சுற்றில் இரண்டாவது தடவை இணைந்து

0: சதனா அவர்களிடம் கூறியிருந்தார். தயாளன் கூட வந்து கூறியிருந்தார். ராணி சம்பந்தர் ஜோகசிவன் கூறியிருந்தார். மூன்றாம் சுற்றில் வதனா ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சித்ரா, ஜெயக்குமார், தேவி, தனராஜ், ஆர்த்திகன் குட்டி, அகிலன், தயாளன், ராஜலிங்கம், புஷ்பாம்மா, பதனி மோகன் அனைவருமே சரியான பதிலை கூறியிருந்தார்கள். அவளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இச்சுடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் மாயகானம், அதைத் தொடர்ந்து கச்சேரி ஆரம்பம், அதனைத் தொடர்ந்து மூன்றாவது வாரம் மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இரண்டு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது பல்லவி தேடும் சரணம். மீண்டும் பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: பதினஞ்சு வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்றது. என்ன
2: வாணி சும்மா புரிஞ்சுறது? எந்த நாளும் உன்னோட இருக்கீங்களா? விஷயத்தை இப்ப ஒரு நான் இந்த போறோம். பல இந்திரா நிறுவனர் ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கபினாக்கள் வந்து இறங்கி இருக்கிறாப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போறேன் யாழ்ப்பாணம்.
4: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டா நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-74-18 அல்லது 076-24-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனம்.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:09 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 7:09 நிமிடங்கள். நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கின்றது பல்லவி தேடும் சரணம். பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன். அதற்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்ததை நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலகம் பழமை போல் தான் 0148 3215 450 அல்லது 0951 4847 771 0033 0774 இது வைபர் இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம் 0033 689 8559 இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது பாடலுக்குரிய சரணம் இதுவும்

0: கேட்பது ஒலித்த சரணத்துக்குரிய பல்லவி என்னவென்று கண்டுபிடித்தால் நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஏற்கனவே தந்திருந்தேன். அந்த வகையில் இப்பொழுது இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவு வணக்கம் இலக்கம் ஒன்று இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் பவனா.
0: தேவி தனராஜ். நீங்க இதுதான் காதலாண்டு தெரியாதா?
1: தெரியாதா உங்களுக்கு?
0: இல்ல
1: நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: அம்மாடி இதுதான் காதலா?
0: அம்மாடி இது காதலா?
1: அது வந்து வேண்டு வரும் கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க நேரம் நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அம்மாடி இதுதான் காதலா என்று ஆரம்பிக்கும்.
0: மாற்றம் இல்ல தானே?
1: நான்
0: இந்த பாடல் இதுக்குரிய பல்லவியை தான் கேட்டு நான் கொட்டுங்க கொட்டுங்கன்னு கேட்கல.
1: இதுதான் காதலா?
0: சரி பார்ப்போம் என்ன.
1: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம். ரோசாலி தான் சொல்ல போறீங்க, சரியா? சொல்லுங்க பாப்பம்.
2: கொட்டுங்க கொட்டுங்க தாலிய கட்டுங்க கட்டுங்க.
0: தாலிய கட்டுங்க கட்டுங்க எத்தனை இருக்கா கட்டுறது? அப்ப கட்டுங்க கட்டுங்க
2: கோயில்ல ஒரு தாலி, மேரியில ஒரு தாலி
0: கட்டு. ரெண்டு தாலி கட்டுங்க கட்டுங்க தாலிய கட்டுங்க
2: தாலி கட்டு. நம்ம தேவை என்ன கட்டிக்க வேண்டியதான்
0: கட்டிக்க வேண்டியதானே என்ன? சரி பாப்போம். அப்ப நீங்க கட்டுங்க கட்டுங்க தாலிய கட்டுங்கன்றீங்க. சரி ஓகே நன்றி.
2: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ரசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் தயாள. நீங்க என்ன சொல்ல போறீங்க? வடிவா சொல்ல முதலா சொல்ல சரியா சொல்லுவோம். அதே வழியில வர போறீங்க போல இருக்கு. பாப்ப சொல்லுங்க பாப்பம்.
3: என்னண்டா
0: ஆரம்பிக்குது
3: திருப்பி அதை படத்து பாக்கலாம்.
0: சரி சரி ஓகே. அப்ப இதுதான் அம்மாடி இதுதான் காதலான்றீங்களா? சரி பார்ப்போம் என்ன. நன்றி. அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யாரு? சிவராணி இணைந்திருக்கிறார். பாப்பம் சிவராணி என்ன சொல்றாங்க. வணக்கம் சிவராணி.
4: போட்டு உருட்டாதங்க அதுதான் பாட்டு.
0: எது எது?
4: அதுதான்
0: பாடுறேன் சொல்றீங்களா? சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் பாப்போம். வணக்கம்.
1: அந்த
0: இலக்கம் 71 முடிவடையவில் ஒரு சின்ன குழப்பம்
1: இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா. அது நடுவில் சில வேலையில இருந்து போட்டு அதில் ஒரு குழப்பம்
1: மாத்திரத்துக்கு எனக்கு நான் முதல் சசியம்
0: தேவிய விரட்டுறது. கலாராணி அவர்கள் இப்பொழுது யாரு வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார். அகிலன், வணக்கம். அகிலன் வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். பதனி வந்திருக்காங்க, பாப்போம் என்ன சொல்ல போறாங்க.
5: நான் சொல்லுறேன், இது நம்ம ஆளு படத்துல இருந்து
0: நன்றி. நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பதனி மோகன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
6: வணக்கம். நான் பாட்டு வரிய சொல்லிவிடும் என்று கதையை துவங்குறேன், மறந்துடுவேன். அம்மாடி கவலான சொல்லிக்கொண்டு
0: அதுவும் அளவா தான் கிடைக்கும். பகலண்டா மனதுக்கு ஏற்ற மாதிரி குடிக்கலாம். இரவு உடம்பு எப்பயும் ஒரே மாதிரி தான், அந்த அளவு அப்படித்தான். காலையில டாக்குத்தர் வந்து குத்தி பாக்குறது தானே.
6: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சரு பரமேஸ்வரன். நீங்க?
7: நானும் அதுதான் சொல்றேன், அம்மாடி இதுதான் காதல். அதை விட உங்களுக்கு இப்ப இரவுக்கு அப்ப கலாக தர மாட்டா, அளவு திட்டம்.
0: அளவு தான் கிடைக்கும். பகல மூன்று மணி நாலு மணி காய்ச்சி இருந்தா போட்டு பிடிச்சிட்டு வந்திருப்பேன்.
7: தெரியாம இது இரவு இரண்டாவ காவல் இல்ல இருப்பா.
0: இல்ல இல்ல, அவ இருப்பா, அவ இருப்பா.
7: ஒரு
0: நாளைக்கு தானே எல்லாம்
7: மருந்துகளும் பாவிக்கிற நீங்க தானே.
0: அதே நேரத்துல அளவு கிடையாது. சில வேளையில குடிச்சியே கோகோ கோலாவோட போடுவேன்.
7: உண்மையாக்காக
0: தெரியாம
7: அதான் சொல்றேன், கலாக்காய்ப்ப கேட்டுக்கொண்டிருந்தா இப்ப நீங்க என்ன உங்களுக்கு இப்ப காவல் போட போறா கூட.
0: சரி, பாப்பா உண்டைக்கிறே போய் இந்த மாதிரி பாப்பா கேட்டு கொண்டிருந்தா சில நேரம் ரெண்டு கிடைக்கும் நினைக்கிறேன்.
7: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சர்வ பரமேஸ்வரன் அவர்கள். அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த பாடல

வைக்கலாம். சரியான பாடலைத்தான் ஆரம்பித்து வைத்தார் தேவி தனராஜ். அதனைத் தொடர்ந்து ரொசாலி, தயாளன், சிவராணி, கலாராணி, அகிலன், வதனி மோகன், ஜோகேஸ்வரி அம்மா, இறுதியாக சரோ பரமேஸ்வரன். இப்பொழுது கலைக நேரம் சரியாக 8:25, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:25. இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சியூடாக. பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரிகள்

0: இந்த சரணத்துக்குரிய பல்லவி என்னவென்று கண்டுபிடித்தவர்கள் இப்பொழுது அழைப்பில் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலாவதாக இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம் சிவராணி. வணக்கம் சிவராணி.
1: வணக்கம்.
0: வணக்கம். சிவராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். தேவி தனராஜ், நீங்க சொல்லுங்க.
2: ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். அது பிரச்சனை இல்ல. உங்க கண்டா கேளுங்கோ. ஆறு அந்த பிரீத்தி அண்டு.
0: ஆறு பிரீத்தியா?
2: நினைக்க விரும்புகிறேன், நீ விடவில்லை, உன்னை மறக்க விரும்புகிறேன், அதுவும் முடியவில்லை. ஆறு கேக்குறீங்களா? கண்டா
0: கேப்போம். என்ன
2: அந்த பாட்டு ரசியன?
0: கேக்குறேன், நான் கண்டா கேக்குறேன். அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்
0: ரோசாலி.
3: ஒரு மூடன் கதை சொன்னால் அது என் கதை போல.
0: கூட கதை போல இருக்குதா? கூட கதை போல இருக்குதா? நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள் இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: என்ன சந்தேகமாம்?
0: என்ன பிரீத்தி மேல சந்தேகம் வந்திருக்கின்ற இப்ப?
4: எந்த பிரீத்தியா?
0: அது எந்த பிரீத்தியா? அவனே நிக்கிறான்.
4: நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: ஒரு மூடன் கதை சொன்னா ரெண்டாவது பாட்டு நானும் சொல்றேன்.
0: ஓகே அம்மா, நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் யோகேஷ். யோகேஸ்ரீ அம்மா அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் ராவு.
0: வணக்கம் தயாளன்.
6: நானும் அப்படிதான் சொல்றேன், மூடன் தான் கதை சொன்ன.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள் இப்பொழுது அகிலன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அகிலன். வணக்கம்.
7: ஒரு மூடன்
0: கதை சொன்னு சொல்றீங்களா? ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: ஒன்றில்
0: இணைந்திருப்பவர் பதனி மோகன். நலம். நீங்க சொல்லுங்க, என்ன பாடல்
8: என்று? மூடன் கதை சொன்னான்.
0: அப்படின்னு சொல்றீங்களா?
8: என்ன இந்த படம் வந்து அது நெஞ்சில் ஆடும் பூவா?
0: என்ன படம் தெரியாது. வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் கலாராணி. கலாராணி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரெண்டு வரி பாடி விடுங்களேன் இந்த
9: பாட்டு. பாட்டு பாடினதுல இருந்து மென்ஷன் பேச்சு தேவையில்லாத வேலையா?
0: அதை வர நான் போட்டு வர காட்டி கொடுத்துட்டேன்.
9: அந்த
0: பாடல் சொல்றீங்களா? ஓகே அம்மா, நன்றி. அவரிடம் இருந்தார் கலாராணி அவர்கள். சரி, இப்பொழுது எல்லாருமே ஒரு அந்த பாடல் சொல்லியிருந்தார்கள், அந்த பாடலாண்டி இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

0: சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் சிவராணி. அதனைத் தொடர்ந்து தேவி, தனராஜ், ரோசாலி, ஷியாமலா, யோகேஸ்வரி அம்மா, தயாளன், அகிலன், வதனி மோகன், கலாராணி. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். அதேதான் ஒரு மூட இல்ல பாடி
0: அந்த பாடலா?
1: அதே பாடலாம்.
0: புஷ்பா அம்மா கூட அந்த பாடலை கூறியிருந்தார். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:34 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:34. அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: ஆம், அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வழக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான்
0: அவனிடம் கேட்கணும். சரி, ஆண்டவன் முகத்தை பார்த்து ஆண்டவட என்ன கேப்பீங்க புஷ்பா அம்மா? வணக்கம் வணக்கம். நீங்க
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னு பேசணும்.
0: என்ன கேட்க போறீங்க? என்ன கேப்பீங்க? ஆண்டவனை கண்டா
3: நன்றி.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராசி. இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம். ரோசாலி,
4: ஆண்டவன் முகத்தை பார்க்கலாம், அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும்.
0: ஒன்னே ஒண்ணு கேட்க போறீங்க? என்ன ஒன்னே ஒண்ணுதான் கேப்பீங்களா? வேற ஒண்ணும் கேட்க மாட்டீங்க?
4: வேற
0: ஒன்னும்
4: கேட்க மாட்டேன்.
0: சரி, நான் இப்படி கேப்பீங்க, ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கேன், அதை வாசிக்கிறேன், சொல்லுவீங்க கேட்க
4: மாட்டேன்.
0: கேப்பீங்க அந்த ஒன்னு ஒன்று தான் கேப்பீங்க என்ன? ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யாரு? ராணி சம்பந்தம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
5: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம்.
5: கூடி போச்சு எனக்கு.
0: என்னது?
5: கொஞ்சம் வெயிலியல் கூடி போச்சு.
0: அப்படி அண்டைக்கு வெயில கூட தானே?
5: என்ன இல்ல, என்னண்டா இப்ப சம்மர் தானே, தக்காளி பழம் கொஞ்சம் காய்ச்சிருக்குது. எல்லாம் பழத்து வந்து பக்கத்து வீட்டு லேடி கேப்பா,
0: சரி
5: பானுக்கு வச்சு சாப்பிடுவா. மிளகாயும் தக்காளி பழம் கொடுக்கறது நடுகளும் கொஞ்சம் விருப்பம் மாதிரி. அதோட சமையல் என்னண்டா,
0: கொஞ்சம்
5: நீங்க நிலைமை இருக்கிற வேணா வேண்டி கொண்டு ரகுண்ணா இந்த பாடல். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்னை ஒன்னு கேட்கணும், ஏண்டா சாமி என்ன படைச்சா. அந்த பாடல்.
0: ஓகே, நன்றி அம்மா.
5: சரியாது
0: தெரியாது, நான் தான் இறுதியெல்லாம் சொல்லுவேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி போயிரும். சொல்லி கொடுத்த மாதிரி போயிரும். ஓகே, நன்றி.
5: சரியண்ணா,
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் சிவராணி நினைக்கிறேன். வணக்கம் சிவராணி.
6: ஓ வணக்கம் வணக்கம். நானும் அதே பாட்டு தான், ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் உண்டை கேட்கணும், ஏன் இங்கே வழிநாட்டு கொடுக்கணும்ன்றத நான் கேட்பேன்.
0: அது சரி, இருக்க விட்டுருக்கலாம். என்ன
6: அங்கேயும் இருக்க விட்டுருக்கோம். இங்கே உட வர வேண்டி வச்சவர்
0: வச்சதுக்கு வச்சதையும் வர வச்சான்னு கேட்பாரு. கேப்பீங்க என்ன? நன்றி. அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் ரவு.
0: தயாளன்.
7: நானும் அதே கேள்வியை தான் கேட்க போறேன்.
0: என்ன கேட்க போறீங்க?
7: ஓ,
0: அப்ப உங்களோட அபிப்பிராயம்
7: என்ன?
0: அபிப்பிராயம் இல்ல, என்ன கேட்கலாம்
7: அபிப்பிராயம்
0: என்ன? இப்படியே ஓட விடு, வண்டி ஓட மட்டும் ஓடட்டு விடன்னு சொல்லி கேட்பீங்க.
7: வண்டி ஓடுறத ஓடிக்கொண்டானே இருக்கும். அதுக்கப்புறம் என்னத்த கேக்குறது? கேட்டா போல
0: இல்ல, அது கேட்டா போல அந்த அவட போறேன்.
7: கேட்டா போல அவன் முதலே எல்லாம் இதுதான் உனக்கு போட வேண்டியது.

0: நன்றி அம்மா.
1: மற்றபடி இதுதான் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும்.
0: ஓகே நன்றி.
1: நன்றி
0: அண்ணா. நன்றி. வணக்கம் சியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நானும் ஆண்டவன் முகத்தை பாக்கணும்.
0: என்ன கேப்பீங்க நீங்க?
2: நல்ல புத்திய
0: குடுத்த புத்தி பத்தாதா?
2: என்ன
0: சரி நன்றி அம்மா.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்
0: மார்சலின். வணக்கம் மார்சலின்.
3: ஆமா நிலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நிலமா இருக்கேன். நீங்க?
3: ஆமா நிலமா இருக்கு.
0: வீட்டை வந்தாச்சா?
3: ஓ அது இப்போ வந்தாச்சு.
0: ஆ சரி சரியா. நான் இன்னும் இங்கு இடைவெளியே எங்கேயோ எங்கேயாவது வேற ஊரு போயிட்டீங்களா
3: நினைச்சேன். இருந்தது மக்களுக்கு லீவுகள் சோதனைகள் இருந்தபடியா நாங்க போகணும் விட்டுட்டு
0: ஓடிந்தாச்சு. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: நானும் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்றை வந்து கேட்கணும்.
0: ஓகே கேட்க சொன்னா என்ன கேப்பீங்க? ஒன்று கேப்பீங்களா பத்து கேப்பீங்களா? சரியான கேள்வி என்னைக்கின்றேன் பார்ப்போம்.
3: நன்றி.
0: வணக்கம் மாசலின். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் கேட்கணும். அந்த பாட்டு சொல்லுறேன்.
0: யோகசரியம்மா என்ன கேப்பீங்க?
4: நான் எல்லாரையும் கேட்டுதான் ஒரே ஒரு கேள்விக்கு எல்லாரையும் வணக்கி.
0: இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன்.
5: அவரே
0: நீங்க?
5: அதே வார்த்தைதான். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒண்ணு ஒண்ணு கேட்கணும்.
0: ஒண்ணு ஒண்ணு கேப்பீங்க? என்ன
5: ஒண்ணு? இந்த கணக்க கணக்கு கேட்க எல்லாரும் சந்தோஷமாக அப்படியே இருக்கணும்.
0: அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

0: சாமி என்ன படைச்சே, என்ன படைக்கையிலே என்ன நினைச்சே.
1: சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் புஷ்பா அம்மா. அகிலன் அவர்கள் வேறொரு பாடல் கூறியிருந்தார், காசைதான் கடவுளப்பா என்று கூறியிருந்தார் தேவி தனராஜ். அப்புறம் ரொசாலி, ராணி சம்பந்தர், சிவராணி, தயாளன், கலாராணி, ஷியாமலா, மாசலின், யோகஸ்ரீ அம்மா, வதனி மோகன் அனைவருமே சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசை தருகின்றேன். அனைவரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த பாடலை தருகின்றேன்.
0: படைக்கையிலே என்ன இதோ என்ற சாமி என்ன படை

0: வணக்கம்
1: வணக்கம்
0: தேவி தனராஜ். நீங்க
1: சொல்லுங்க. அந்த பாட்டு
0: தெரியல, என்ன பாடலன்னு தெரியாது. தெரியாது, பாப்போம். அது பாடலாண்டா பாப்போம். என்ன நந்தி அம்மா? அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம். தெரியாது, நானும் அந்த பாடல இருந்தானே அவரை தான் கேட்கணும். எழுதினவர் இப்ப நடுச்சாமத்துல பாடுதான் பூக்குதாண்டு
2: பார்க்கணும்.
0: ஜாமந்தி பூ பூக்குதா? பார்க்கணும். நடுச்சாமட்டா இப்ப எத்தனை மணியா இருக்கும்?
2: 12 மணிக்கு போறாதான்
0: 12 மணியிலிருந்து
2: நன்றி.
0: வணக்கம். இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் பாபு.
0: தயாளன்.
3: இந்த பாட்டு போன கிழமை விழுந்தது
0: இல்லை? அதுக்கும் போன கிழமை இந்த பாடல் விழுந்தது. நான் நினைக்கிறேன்
3: ஜாமந்தி பூ
0: அது முதல் சரணத்துக்கு சின்னனா கொண்டு
3: வந்திருப்பேன்.
0: என்ன கொஞ்சம் தந்துட்டு பாடல தந்துட்டு
3: கேட்டிருப்பேன்.
0: முழு பாடல 2-3 நேர்கள் கேட்டிருந்தார்கள்.
3: நானும் அதே பாட்டுதான் சொல்றேன்.
0: சாமந்தி பூ. சரிப்பா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்
0: ரோசாலி. நீங்க
4: நடு சாமத்திலே சாமந்தி பூக்குது
0: அந்த பாடலா?
4: அந்த பாடல். மல்லிகை பூ கூட பூக்கு.
0: மல்லிகை கூட பூக்கும். ஏன் சாமந்தியே சொன்னாங்கன்னு தெரியல
4: என்ன?
0: ஓகே பாப்போம் என்ன பிரச்சனை உண்டு. நன்றி அம்மா.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
5: ஓ வணக்கம். நானும் அதே பாட்டு தான் சாமந்தி பூ சொல்லி கொண்டு போன பாட்டு கொண்டு வந்தீங்க. அதை எல்லாரும் அந்த பாட்டு நல்ல பாட்டுன்னு சொல்லி கேட்டு உங்களை படிக்கிறது.
0: ஆனா முழுமையான பாடலை கேட்டவர்கள் அதுக்கான ஆயத்தை செய்யவில்லை.
5: பரவாயில்ல ஞாபகம் பண்ணி செய்றீங்க. வாழ்த்துக்கள். போய் சந்தோஷமாக இதே சந்தோஷத்தை போய் குடிச்சு நித்திரையை கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
5: அத கூழ் சமைக்கு படைப்பதோடு இறந்த ஆத்மாக்களுக்கும் படைக்கிறேன்.
0: ஆமா, முதல் நாள் படைப்பினம்
5: அது துவசம் முடியாதாக்கள்லாம் முதல் நாள் படைக்கிறது. இன்றைக்கு சாமிக்கு படைச்சு முடிய அவைக்கும்
0: படைப்பினம்.
5: ஒரு வருஷம் முடியாட்டி தான் அந்த இறந்த ஒரு வருஷம் முடியாட்டி அவைக்கு முதல் நாள் செய்யறது.
0: முதல் செய்யறதா?
5: மற்ற எல்லாருக்கும் இன்றைக்கு செய்யலாம்.
0: சரி சரி ஓகே. அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் மார்சலி.
0: மார்சலி நீங்க சொல்லுங்க.
6: ஆமாம், நானும் அதே பாடல நடு சாமத்துல சாமந்தி சொல்லிக்கொண்டு இந்த வாரி நாட்கள் உங்களுக்கும் எல்லா அறிவிப்பாளர்கள் குடும்பங்களுக்கும் நேயர்கள் குடும்பங்களுக்கும் இனிதாக அமைய வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் மாசலின். நன்றி. அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் அகிலன். வணக்கம் அகிலன். அகிலன் நீ இணைந்திருக்கின்றீங்கள்.
7: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
7: அதே பாடல் நடு சாமத்திர சாமந்தி கூட அதுக்கு அது
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வதனி மோகன்.
8: அவரே
0: நீங்க
1: നിങ്ങൾ ഇന്റെ പാട്ട് പാടുന്നെങ്കിൽ ഞാൻ കേട്ട ഞാൻ നടുച്ചാമത്തിലെ ചാമന്തിപ്പൂ അതേ പാടലെ കൂറി ഇണ്ടെങ്കിൽ നല്ല പാട്ടുകളെല്ലാം പോട്ട് നല്ല കലക്കൽ കലക്കിട്ടീങ്ക അപ്പടിയേ അടുത്ത കിളമ നലമുടനെ സെന്റ് നലമുടനെ വാരങ്കളുണ്ട് കൂറി സന്തോഷമാക ഇവിടെ വരുകയാണ്. നന്ദി വണക്കം.
0: നന്ദി വണക്കം.
1: നന്ദി വണക്കം.
0: അവർ ഇണഞ്ചിരുന്നാർ വാദനി മോഹന അവർ ഇപ്പോഴത്തെ ഇലക്കം ഇരണ്ടിൽ ഇണഞ്ചിരുപ്പോർ വണക്കം. ഇലക്കം ഇരണ്ടിൽ ഇണഞ്ചിരിക്കുന്ന വണക്കം. சரி அவருடைய இலக்கம் இரண்டில் ஒரு இழப்பில் ஒரு சிறு தடங்கள் இருக்கின்றது. நீங்கள் இணைவதாக இருந்தால் இலக்கம் ஒன்றில் இணைந்து கொள்ளுங்கள். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறிந்தார்கள். இணைந்தவர் இணைகின்றீர்களா அல்லது நான் பாடலை தரவா? சரி, மீண்டும் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் தோகனா.
0: பேபி சிவா. எப்படி நலமா? வக்கான்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா? இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர். வணக்கம் ராணி.
9: வணக்கம் ரகுவண்ணா. அந்த 71ல தான் வந்தேன். நீங்க
0: அதுல அது அது அந்த அதுல இல்ல இல்ல அதுல அந்த சில வேளையில வாராக்கள் அழைப்பு சரியா வார இல்ல.
9: அது எடுக்குதில்ல மற்றது அப்போதை ஒன்று சொல்லணும் நினைச்சுனா மேலையோட விட்டுட்டு என்னண்டா அவாண்ட அந்த ஜோஸ்வரி அம்மாண்ட தான் கொண்டு வந்தேன்
0: நீங்க
9: ஒளி. அதுல வந்து அவாண்ட ஏற்கனவே அவாண்ட குரல் வந்து தலை தளக்குது. அந்த
0: இல்ல இல்ல அந்த ரெக்கார்டிங் சரியில்லை. அது இறைச்சல் டெலிபோன்ல வந்ததானே அதுதான் ரெக்கார்ட் பண்ணி செய்தது.
9: இல்ல அது கல்லு மிஷின் இருக்குல்லையா போட்டு அரைஞ்ச நீங்க?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அந்த இதுக்குள்ள என்ன அந்த நெல் போட்டு அரைப்பினம் அதுக்குள்ள
9: அனுப்பி வச்சிருந்த
0: சூரியகாந்தி பூ மாதிரி என்ன கிட்டத்தட்ட
9: சூரியகாந்தி சூரியகாந்தியில செவ்வந்தி பூண்ட இதுதான்.
0: அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம்.

சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் தேவி தனராஜ். அதனைத் தொடர்ந்து சியாமலா, தயாளன், ரொசாலி, சிவராணி, மாசலின், அகிலன், பதனி மோகன், பேபி சிவாராணி அனைவருமே சரியான பாடலை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரணம். கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களை ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்திருந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சு பிள்ளைக்கு வந்துடும்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா மரக்கறியா? அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 77 50 அல்லது 07 78 928 88. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 Garten Straße 3028
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: இலக்கம் 01 39 71 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விற்று வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷிப்பில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி, காஷ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பைனான்ஸ் GMBH நிறுவனத்தினர். ஜாலில் 2013 ஆண்டு பாதுகாப்பு அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட 6000 ஏக்கர் மக்களின் காணிகளுக்கான வத்தமானியை உடனடியாக நீக்க வேண்டும் என சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் இணைப்பாளர் ஜாஸ்டன் ஃபிரிடாரோ தெரிவித்தார். இன்று வெள்ளிக்கிழமை ஜால் மயிலிட்டியில் 13வது வாரமாக நடைபெற்று வரும் காணி விடுவிப்புக்கான போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களின் காணிகள் மக்களுக்கு என கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் மக்களின் காணிகளை விடுவிப்பதில் தயக்கம் காட்டுகிறது. 2013 ஆண்டு பாதுகாப்பு அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்ட வலி வடக்கு மக்களின் சுமார் 6000 ஏக்கர் காணிக்கான வத்தமானி அறிவித்தல் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை. தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி மயிலிட்டி மற்றும் பலாலி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் கொழும்பிலும் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களின் குரல்களுக்கு தற்போதைய அரசாங்கம் செவிசாய்க்காமல் கடந்த கால அரசாங்கங்களைப் போல அரசின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு இயங்கும் அரசாங்கமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் தமிழ் மக்களுடைய வளமான காணிகளை கையகப்படுத்தி 35 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்று வரை பாதிக்கப்பட்ட மக்கள் தமது காணிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு தேவையென காணியை சுத்திகரித்துவிட்டு மக்களின் காணிகளில் விவசாயம் செய்து ராணுவம் மரக்கறிகளை விற்று வருமானம் ஈட்டுகிறார்கள். இது நாட்டின் திரைசீரிக்கா செல்லுகிறது. ஆகவே மக்களின் காணிகள் மக்களுக்கு என கூறி வரும் அரசாங்கம் விரைவாக மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைப்பதோடு வெளியிடப்பட்ட 6000 ஏக்கருக்கான வெத்தமானியையும் உடனடியாக நீக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். வலி வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரிடம் யாழ்ப்பாணம் மயிலிட்டியில் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை 13வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலி வடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 13வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 34வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ்ப்பாணம் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது புதிதாக 6 எம்பு கூடுகள் நேற்று வெளிப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார். அதன்படி நேற்றுடன் 420 மனித எம்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றில் 416 எம்புக்கூட்டு தொகுதிகள் துப்புரவாக்கப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 130 புற சான்று பொருட்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழிகள் விவகாரத்தில் குற்றவாளியாக்கப்பட்ட ராணுவ லான்ஸ் ஹோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷே அண்மையில் தெரிவித்த கருத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சீறு பூசியவர்களுக்கு பதில் வழங்குவதாக அமைந்துள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி தலைமக அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய கட்சிகள் என கூறுபவர்கள் தமது சுய லாப அரசியலை முன்னெடுப்பதற்காக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சீறு பூசல்களை மேற்கொண்டார்கள். தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய அரசியலை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் மக்களை தவறான பாதையில் இட்டுச் சென்று மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் அபிலாஷைகளையும் அபிவிருத்திகளையும் தடுப்பது கவலை அளிக்கிறது. தற்போது செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்டு வருகின்ற நிலையில் பல நூறு எம்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மடி புதைக்குழு விவகாரத்தில் தமிழ் தேசிய கட்சியில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் இணைந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அது பிசுபிசுத்து போனது. செம்மணி ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த போது எங்கள் மீது பழி போட்ட சக தமிழ் கட்சிகளுக்கு செம்மணி விவகாரத்தில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட ராணுவ லான்ஸ் ஹோபல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்ததாக ஊடகங்களில் வெளிவந்த கருத்தை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அதாவது தனக்கு பொது மன்னிப்பு வழங்கினால் செம்மணியுடன் தொடர்புடைய பல ராணுவ உயர் அதிகாரிகள் தொடர்பில் உண்மையை கூறுவேன் என்றார். அவருடைய கருத்துக்களில் இபிடிபி தொடர்பில் எந்த கருத்துக்களையும் கூறவில்லை. அவருடைய அந்த கருத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது தமிழ் சக கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு முட்டுப்புள்ளி வைப்பதாக அமைந்திருந்தது. அதே போன்று மண்டை தீவிலும் மனித புதைகுழி இருப்பதாகவும் அதற்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு தொடர்பாக அண்மையில் ஒரு கருத்து வெளிவந்தது. அது தொடர்பிலும் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் விசநாயக்கவுக்கு கடிதம் எழுதினேன். குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் உண்மையை ஆராயுமாறு தெரிவித்திருக்கிறேன். அதே போன்று கொழும்பில் நாங்கள் பயன்படுத்திய அலுவலகங்களிலும் இவ்வாறு புதைகுழிகள் இருப்பதாக சில வங்குரோத்து தமிழ் அரசியல்வாதிகள் தெரிவித்தனர். நாங்கள் பயன்படுத்திய அலுவலகங்கள் நாங்கள் கைவிட்டதன் பின்னர் பல மாடிகளை கொண்ட கட்டிடங்களாக மாற்றப்பட்ட போது அந்த தடயங்களும் வெளிவரவில்லை. செம்மணியில் ஒரு அடி அகழ்ந்தெடுக்கும் போது எந்த தொகுதிகள் வருகிறது என்றால் கொழும்பில் நாங்கள் பயன்படுத்திய அலுவலகம் இருந்த இடங்கள் இன்று 30 மாடிகளுக்கு மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மாடிகளை அமைக்கும் போது ஆக குறைந்தது 15 அடி ஆழமாவது தோண்டியிருப்பார்கள். அவ்வாறு எந்த தடயங்களும் வரவில்லை. ஆகவே செம்மணி விவகாரம் மீது கலங்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு சிறந்த ஒரு பாடமாக இருக்கின்ற நிலையில் எனது அரசியல் தமிழ் மக்களுக்கான அரசியலாகவே இருக்கும், சுயநல அரசியலாக எக்காலத்தில் இருக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முத்துராஜாவில பிரதேசத்தில் மேலும் 7 எண்ணெய் களஞ்சிய சாலைகள் நிர்மாணிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
1: பெட்ரோலிய விநியோகம் மற்றும் கடஞ்சிகப்படுத்தல் உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் இந்த கடஞ்சிக தாங்கிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதற்கு மேலதிகமாக முத்துராஜ விலவிலிருந்து கட்டுநாக்கு வரை எரிபொருளை கொண்டு செல்வதற்காக 21 கிலோமீட்டர் நீளமான குழாய் மார்க்கம் ஒன்றும் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்தார். கொழும்பு துறைமுக வளாகத்திலிருந்து கொழும்பு வரை எண்ணெய் கொண்டு செல்வதற்கான புதிய குழாய் மார்க்கம் ஒன்று நிர்மாணிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார். கருத்துக்களை கேட்டறிவது தொடர்பாக வாயுநீதி மூல கருத்துக்கூறல் எதிர்வரும் 22ஆம் தேதி மண்டல் நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளதாக ஆமைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரு தெரிவித்தார். கருத்துக்களை தெரிவிப்பது தொடர்பில் ஆர்வம் உள்ளவர்கள் 0777-294-33-93 என்று இலக்கத்திற்கு அழைப்பதன் ஊடாக பொதுமக்களின் ஆலோசனைக் கூட்டத்துக்கான நேரத்தை ஒதுக்க முடியும் என அவர் கூறினார்.
2: புதிய மின்சார சட்டத்துக்கமைய நிலையான அல்லது மின் புதுப்பிக்கத்தக்க சக்தி நிலங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான விலை சூத்திரங்கள், அதற்காக பயன்படுத்தப்படும் தரவுகள் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்ள இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்கான வாய்மொழி மூல கருத்துக்கோரல் பண்டாநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. மின் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை கொள்வனவு செய்வது தொடர்பான விலை சூத்திரம், அதனோடு தொடர்புடைய தரவுகள் தொடர்பில் தமது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் முன்வைப்பதற்கு இந்த தொடர்பில் ஆர்வமுள்ள தரப்பினருக்கு கொழும்பில் இதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்வைக்கப்படும் கருத்துக்கள் ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு இறுதி விலை சூத்திரம் தரவுகளை இலங்கை பொதுப்பாண்பாளர் ஆணைக்குழு எதிர்காலத்தில் வெளியிடவுள்ளது.
0: நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் இந்த மாத இறுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள விலை திருத்தத்தில் பாரிய மாற்றம் எதுவும் ஏற்படாது என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தபனத்தின் பணிப்பாளர் மயூர நேத்யகுமார தெரிவித்துள்ளார்.
3: அவதானத்தின்படி கடந்த 2 நாட்களின் நிலைமை உலக போர் சூழலை கருத்தில் கொள்ளும் போது இந்த மாத தொடக்கத்தில் இருந்த நிலைக்கு விலை மீண்டும் வீழ்ச்சி அடைந்து வருகிறதாகவே எனக்கு தோன்றுகிறது. அதற்கமே இந்த மாதத்தின் எஞ்சிய நாட்களை பரிசீலித்து இம்மாத உறுதியிலேயே விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும். எனினும் தற்போதைய நிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான விசேட விலை திருத்தம் எதுவும் ஏற்படும் சூழல் தென்படவில்லை. ஏனெனில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர், அதாவது 3 நாட்களுக்கு முன்னர் எண்ணெய் விலை அதிகரித்திருந்த போதிலும் தற்போது கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து எண்ணெய் விலை வேகமாக வீழ்ச்சி அடைந்து வருகிறது. ஆனால் அந்த விலை யுத்தத்துக்கு முன்பிருந்த விலை அளவிற்கு குறையவில்லை. ஜூன் இறுதியில் இருந்த நிலைக்கு மீண்டும் திரும்பும் என்றே தெரிகிறது. அதேபோன்று இம்முறை மோதல் ஏற்பட்டாலும் விநியோக சங்கிலிக்கு எந்த ஒரு சிக்கலும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கமே விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களையே தற்போது காண முடிகிறது. இம்மாத இறுதிக்குள் மீண்டும் ஜூன் மாத இறுதியில் இருந்த அளவிலேயே இந்த விலைகள் ஏற்படும் என்பதை அவர் முன்கூட்டியே கண்காணிப்பாகும். தற்போது நாம் கோரும் விலை மனுக்களின் சிறப்பம்சம் என்னவென்றால், அவர்கள் போரின் அந்த சூழ்நிலைகளை முன்கூட்டியே உத்தேசித்துக் கொண்டே விலை மனு கோரிக்கையில் பங்கேற்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் விநியோகஸ்தங்களுக்கு எந்த ஒரு விசேட பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் உலக விலை சுற்றம் மாற்றமடைந்தால் அந்த பாதிப்பு இருக்கும். நாட்டிலுள்ள இருப்பின் அளவை நோக்கினால் பொதுவாக எங்களிடம் சுமார் 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு நிச்சயமாக உள்ளது. அத்துடன் நான் ஏற்கனவே கூறியது போல விநியோக சங்கிலியில் தற்போதைக்கு எந்த ஒரு தடங்களோ அல்லது வேறு எந்த பிரச்சனையோ இல்லை. எனவே இருப்புகள் குறித்து இந்த நேரத்தில் எந்த ஒரு சிக்கலும் எழவில்லை. உலக சந்தையின் விலை விவரங்களை பரிசீலித்த பின்னரே எம்மால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். எனினும் பாரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதையே எம்மால் முன்கூட்டி கணிக்க முடிகிறது.
0: தரமற்ற நிலக்கரியினால் 4 மாத காலப்பகுதிக்குள் 4.5 பில்லியனுக்கு அதிக மேலதிக செலவு ஏற்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் வெளிக்கொண்டுள்ளது.
1: தொழிற்சாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் தேசிய மின்சார கட்டமைப்பிற்கு தேவையான முழுமையான மின்சார திறனை வழங்க முடியாமல் போனதுடன் ஏனைய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து அந்த மின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதற்கமையும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் பிரதானமாக கருவலிப்பிட்டி சுபாதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் மூலமே அந்த தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவின் மூலம் இயக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள சுபாதனவி மின் உற்பத்தி நிலையம் தற்போது டீசலின் மூலமே இயக்கப்படுகின்றது. இதனிடையே தரமற்ற நிலக்கரி இறக்குமதியின் போது அதற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் அணுக்குழுவில் நேற்று கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த தகவல்களுக்கு அமைய இலங்கையில் நிலக்கரியின் தரம் பரிசோதிக்கப்படுவதற்கு முன்னர் ஏற்றப்படும் துறைமுகத்தின் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையிலேயே அதற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏற்றப்படும் துறைமுகத்தின் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் விநியோகஸ்தர் நிறுவனத்திற்குரிய கட்டணத்தில் 80% செலுத்தியுள்ளதாக மின் உற்பத்தி தனியார் நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சாலிய ஜெயசேகர் அணுக்குழுவுக்கு முன்பாக சாட்சியம் அளித்தார். இலங்கையில் பெறப்படும் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் 20% மாத்திரமே செலுத்துவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளமை இதன் போது வெளிக்கொணரப்பட்டுள்ளது.
0: பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வெவண்டர் தோட்டத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். பதாதைகளை இன்றி கோஷங்களை எழுப்பி வெவண்டன் தோட்டத்தில் இருந்து கண்டி முரளியா பிரதான பாதைக்கு சென்று கரண்டி எல்லை பிரதேசத்தில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். சுமார் 48 குடும்பங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் இந்த பெரும் தோட்டத்தில் வசித்து வருகின்றனர். கடந்த நிட்வா காலத்தில் இந்த தோட்டத்துக்கு செல்லும் பிரதான பாதை முழுமையாக சேதமடைந்தது. இதனால் இந்த தோட்டத்தில் உள்ள பாடசாலையும் தற்போது இயங்காமல் உள்ளது. நிட்வா காலத்தில் அருகில் உள்ள பாடசாலைகளில் தங்கி வந்த நிலையில் மீண்டும் தனது சொந்த இடமான வெவண்டம் தோட்டத்திற்கே சென்று வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தருவதாக தெரிவித்த கொத்மலை பிரதேச செயலகம் கடந்த 9 மாதங்கள் கடந்தும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தற்போது தோட்டத்துக்கான 1 கிலோமீட்டர் கொண்ட பாதையை புனரமைத்து தரும்படி இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மாவட்டத்தின் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை அமைப்பதற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது.
1: கிளிநொச்சியில் கண்டாபணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நிப்பா புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த மற்றும் பகுதி அளவில் வீடுகள் சேதமடைந்தவர்களுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு கண்டாபணி பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. தேசிய அழுத்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இவர்களுக்கான காசோலை வழங்கப்பட்டது. இதற்கு மேல் கண்டாபணி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 704 வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கு புதிய வீடுகளுக்கான 21 லட்சம் ரூபாய் பெறுவதையான காசோலையும் பகுதி அளவில் வீடுகள் பாதிக்கப்பட்ட 246 பயனாளிகளுக்கு வீடுகளை புனரமைப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் பெருமதியான காசோலையும் வழங்கி வைக்கப்பட்டது. கருத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன், கிருநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் இதற்குறித்து பிரசன்னமாக இருந்தனர்.
0: மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கவும் அண்மை காலமாக அதிகரித்து வரும் சட்டவிரோத மற்றும் முறையற்ற மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்ளும் முகமாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மீனவர் சமூக அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து இந்த முறைப்பாட்டினை நேற்று கையளித்துள்ளனர். மீனவ சங்க பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளனர். தாம் பல்வேறு துணைக்கழகங்களில் இது தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்த போதிலும் இதுவரையில் எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். இதன் காரணமாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதுடன் மீனவர்களை பாதுகாக்குமாறு கோரியே இந்த முறைப்பாட்டினை செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சமூக செயற்பாட்டாளர் ஜோவின் கடல் வளங்களையும் மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். எமது முன்னோர்கள் இந்த இயற்கை வளங்களை முறையான வகையில் பயன்படுத்தி போஷாக்குள்ள உணவோடு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். எமது எதிர்கால சந்ததியினரும் எமது பிள்ளைகளும் இதே போன்றதொரு போஷாக்கான வாழ்வை பெற வேண்டுமாயின் எமது கடல் வளங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டியது எமது தார்மீக பொறுப்பாகும் என தெரிவித்தார். சட்டவிரோத மீன்பிடி மற்றும் வாழ்வாதார அச்சுறுத்தல், மட்டக்களப்பு வாவி மற்றும் கடல் பரப்புகளில் அண்மை காலமாக சட்டவிரோத மீன்பிடி முறைகளும் முறையீட்டு செயற்பாடுகளும் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கடல் மற்றும் வாவி வளங்கள் வேகமாக அழிவடைந்து வருகிறது. மீனவர்களின் அன்றாட வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. எதிர்காலத்தில் ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான உணவு முறை இல்லாமல் போகும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மீனவ குழுக்கள், சமூக மற்ற அமைப்புகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் பல கட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவித தீர்வுகளும் எட்டப்படவில்லை என செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாகவே தங்களது வாழ் உரிமையை உறுதிப்படுத்த கோரி இறுதிக்கட்ட நம்பிக்கையாக மனித உரிமை ஆணைக்குழுவை நாடியுள்ளதாக குறிப்பிட்டனர். மீனவர்களின் கையெழுத்துக்களுடன் கூடிய விரிவான மகஜர் மற்றும் முறையீட்டு ஆவணங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மனித உரிமை ஆணைக்குழு உரிய தலையீட்டை மேற்கொண்டு சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்தவும் தங்களது பாரம்பரிய வாழ்வாதார உரிமைகளை நிலைநாட்டவும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற பலத்த நம்பிக்கையை மட்டக்களப்பு மாவட்ட மீனவ சமூகம் கொண்டிருக்கிறது. நலத்திட்ட பயனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மோசடி முறையில் அபகரிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சபை, நாட்டின் பல பகுதிகளில் சிலர் நலன்புரி நன்மைகள் சபையின் தலைமையக அதிகாரிகளாக போலியாக நடித்து பல்வேறு தொலைபேசி இலக்கங்களில் இருந்து ஆஸ்வேஸ்ம பயனாளிகளை தொடர்பு கொள்வதாக கூறியுள்ளது. அந்த அழைப்புகளில் பயனாளிகளின் தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் அல்லது வேறு காரணங்களை முன்வைத்து பணம் கோரப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் சபையின் அறிவிப்போ அல்லது அனுமதியோ இன்றி மேற்கொள்ளப்படுவதாக வலியுறுத்தியுள்ள நலன்புரி நன்மைகள் சபை, இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. மேலும் இது தொடர்பில் கள உத்தியோகத்தர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை இவ்வாறான தொலைபேசி அழைப்புகளை பெற்ற ஆஸ்வெஸ்ம பயனாளிகள் தங்களது பிரதேசத்திற்குரிய போலீஸ் பிரிவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் சபை கேட்டுக் கொண்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் பிரேரணிகளை முன்வைத்தார். அம்பாறை மாவட்ட இருக்காமம் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது.
4: அம்பாறை மாவட்டம் இருக்காமம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்காமம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான மஞ்சுள ரத்நாயக தலைமையில் இருக்காமம் பிரதேச செயலக கேட்பு கூட மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது கடந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்ட தீர்மானங்களில் முன்னேற்றம் பற்றி கலந்துரையாடப்பட்டதுடன் இருக்காமம் பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள், வீதி அபிவிருத்தி, கல்வி, சுகாதாரம், விவசாயம், இருக்காம குளம் புனரமைப்பு, கட்டிட நிர்மாணம், இருக்காம வைத்தியசாலை அபிவிருத்தி, இருக்காமம் சுற்றுவட்டம் அமைப்பதனை துரிதப்படுத்துதல் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இருக்காமம் பிரதேச அமைப்பு அமைச்சர், பிரதேச செயலாளர், துறைசார் திணைக்களங்களின் தலைவர்கள், துறைசார் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர்.
0: மன்னார் மாவட்ட திட்டமிடல் கூட்டம் நேற்று இடம்பெற்றது.
4: மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க, மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், தேர்தல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.
3: இரண்டாயிரத்து 26 ஆண்டு நெல்லுக்கான நாங்கள் இப்பொழுது 16,000 மில்லியன் நிதியை ஒதுக்கியுள்ளோம். அதன்படி மன்னார் மாவட்டத்தில் நாம் இப்போது அறுவடையை ஆரம்பிக்கவுள்ளோம். மன்னார் மாவட்டத்தில் உள்ள நெல் கரஞ்சி சாலைகளை துப்புரவு செய்வதை நான் பார்த்தேன். அந்த நெல் சந்தோஷவுடாக கூட்டுறவு சங்கத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எனவே மன்னார் மாவட்ட விவசாயிகளின் நெல் அறுவடை செய்யும் போது கரஞ்சி சாலைகளை துப்புரவு செய்து அவற்றை பெற்று உத்தரவாத விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய முடியும் என்று நான் நினைக்கின்றேன்.
0: ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் பிரதிநிதிகள் குழுவுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்தலால் ரத்னசேகர அவர்களுக்கும் இடையே திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் சுகாதாரத்துறையில் மருத்துவ கழிவுகளின் முகாமைத்துவத்தை சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான முறையில் வலுப்படுத்துவதற்கான திட்டத்தில் உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி மற்றும் UNDP ஆகியவை இணைந்து செயற்படுத்தின. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பாக சேகரித்தல், கொண்டு செல்லுதல், சுத்திகரித்தல் மற்றும் அகற்றுதல் ஆகியவற்றுக்கான நவீன முறைகளை அறிமுகப்படுத்துதல், எண்ணிம மேலாண்மை அமைப்புகளை பயன்படுத்துதல், நிறுவன திறன் மேம்பாடு மற்றும் மாகாண அளவில் ஒரு மையப்படுத்தப்பட்ட மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு மையத்தை நிறுவுதல் ஆகியவை குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் பொது சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் சர்வதேச தரங்களுக்கு இணங்க கிழக்கு மாகாணத்தில் உள்ள சுகாதார நிறுவனங்களில் மருத்துவ கழிவு மேலாண்மையை வலுப்படுத்தவும் தேவையான ஆதரவை வழங்குவதில் UNDP பிரதிநிதிகள் குழு தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியது. வெளிநாட்டு ஊழியர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சிக்கல்களை விரைவாக தீர்த்து அதனை இந்த முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அனில்குமார திசநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு 2026 ஆண்டுக்கான ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்போது நாட்டுக்கு வெளிநாட்டு செலாவணியை ஈட்டித் தரும் பிரதான துறைகளில் ஒன்றாக விளங்கும் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக மிகவும் முறையான ஓய்வூதிய திட்டம் ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக விரிவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுலாத்துறை சார்ந்த முன்மொழிவுகளை மாவட்ட மட்டத்தில் மிகவும் சேர்த்துடனும் முன்னெடுப்பதற்காக அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீடுகளை மாவட்ட செயலாளர்களுக்கான நிதி இருப்புக்கு நேரடியாக வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இதன் மூலம் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் மற்றும் சுற்றுலா குழுக்களின் சிறந்த ஒருங்கிணைப்புடன் சம்பந்தப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக செயற்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிகிரியா, கலைவேல மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு நீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் செயற்படுத்த முன்மொழியப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை சுற்றுலா அமைச்சு மற்றும் தொல்பொருள் திணைக்களத்துடன் இணைந்து செயற்படுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார். ஒவ்வொரு நிறுவனமும் தனித்தனியாக செயற்படுவதற்கு பதிலாக ஒரு பொதுவான திட்டத்தின் கீழ் செயற்படுவதன் மூலம் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தலாம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். திட்டங்களை செயற்படுத்தும் போது கொள்முதல் முறைமையில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாக எழுந்துள்ள சிக்கல் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கான தீர்வாக அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் இருந்தே கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்கக்கூடிய வகையில் நிதி அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய திட்டத்தை பின்பற்றுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் சுற்றுலா அமைச்சின் உள்ள நிர்மாணத்துறை போன்ற தனித்துவமான கொள்முதல் தேவைகளுக்காக தனியான தலையீட்டை மேற்கொண்டு அந்த செயல்முறையை விரைவுபடுத்தவும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக எதிர்வரும் காலங்களில் நடத்தப்பட உள்ள ஆசிய ஒலிபரப்பாளர்களின் மாநாடு போன்ற திட்டங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் தூதரக சேவைகளை மேலும் சேர்த்திறனுள்ளதாக மாற்றுவதற்காக டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து தொடர்ந்து திட்டங்களை தயாரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மாட்டுக்கொல்லிகளுக்கான நிலையம் அண்மையில் நடத்திய கருத்து கணிப்பு மற்றும் ஆய்வின்படி இந்த நாட்டு மக்கள் அதிகம் நம்பும் மற்றும் திருப்தி அடையும் ஒரே தலைவராக ஜனாதிபதி அனில்குமார திசநாயக்க விளங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த ஆய்வின் தரவுகளின்படி சதவீத அடிப்படையில் 75.5% மக்கள் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மயானங்களின் தற்போதைய பராமரிப்பு மற்றும் அழகு குறித்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவற்றை பார்க்கும் போது சாக தோன்றுகிறது என்று கூறினார். அந்த அளவிற்கு நாட்டின் கட்டமைப்புகள் அழகாக மாற்றப்பட்டு வருவது உண்மையில் நல்ல ஒரு விடயம் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். நோரலியா தபால் நிலையத்தில் மேன்மாடியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான தங்குமிடம் இடமாக அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: மேன்மாடியில் தபால் நிலைய சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அதேவேளை சுற்றுலா பயணிகளுக்கான உபசரிப்பு சேவைகளை வழங்குவதற்கான வசதிகளும் அங்கு நிறுவப்படும் என பிரதி தபால் மா அதிபர் துசித்த ஹுலங்கம்மு தெரிவித்தார். காலனித்துவ காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஐரோப்பிய கட்டடக்கலை பாணியை பிரதிபலிக்கும் நோரிலியா தபால் நிலைய கட்டடத்தின் தொன்மை பாதுகாக்கப்படும் வகையில் குறித்த அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக சுற்றுலாத்துறை நிபுணத்துவம் கொண்ட நிறுவனம் ஒன்றிடமிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார்.
0: நவஹமுவ பந்துவா உள்ள பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான 25 வயதுடைய இளைஞர் கோமஹம மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார்.
1: நேற்றிரவு 8:30 இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இளைஞர் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடுவலையைச் சேர்ந்த 26 வயதான ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்களை கண்டறிவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
0: கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வருண ஜாயசுந்தர உடனடி அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது.
1: கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் கடமைகளை முன்னெடுப்பதற்காக ஓவர் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் மகேஷ் சேனாரத்னம் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வோட்லர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த இடமாற்றம் நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.
0: முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
1: நாட்டில் 35வது போலீஸ் மாதிபரான சி டி விக்ரமரத்னம் 1986 பயனுள்ள உதவி போலீஸ் அத்தியட்சகராக சேவையில் இணைந்தார். அவர் கொழும்பு பல்கலைக்கழகம், கொத்ரியாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பட்டதாரி ஆவார். சி டி விக்ரமரத்னம் 2019 ஏப்ரல் மாதம் 28 முதல் ஒரு வருடத்திற்கும் அதிக காலம் பதில் போலீஸ் மாதிபராக கடமையாற்றினார். 2020 நவம்பர் மாதம் 28 அவர் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டார். சி டி விக்ரமரத்னம் 2023 நவம்பர் மாதம் 21 போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்னம் தனது 63வது வயதில் காலமானார்.
0: திணைக்களத்தினால் தன்னை கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்குமாறு கூறி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பதிப்பாளர் சுரேசாலை தாக்கல் செய்த மனுவில் தங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால மனுக்களை பரிசீலிப்பதற்காக இதில் ஆகஸ்ட் மாதம் 4 மற்றும் 6 தேதிகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ரோஹந்த அபே சூரிய முன்னிலையில் குறித்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பூஜ்ய பெங்கம்பே நாலக தேரர் மற்றும் கேர்தினால் மெர்கம் ராஞ்சி தாண்டகை உள்ளிட்ட 8 தரப்பினரால் இந்த இடைக்கால மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அமைய இடைக்கால மனுதாரர் தரப்பு சட்டத்தணிகளின் இணக்கப்பாட்டுடன் குறித்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்காக ஆகஸ்ட் 4 மற்றும் 6 ஆகிய தேதிகளை நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளதை சவாலுக்கு உட்படுத்தி முன்னாள் தேசிய உளவுத்துறையின் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு ஏற்காது நிராகரிக்க வேண்டும் என கோரி கேர்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேன்முறையீட்டு நீதிமன்றில் இடையிட்டு மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார். சுரேஷ் சாலே முன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுவுக்கு இடையில் செய்து அந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைக்க தனக்கு அங்கீகாரம் அளிக்குமாறு கோரியே மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்த இடையீட்டு மனுவினை தாக்கல் செய்துள்ளார். போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலெக்சாண்டர் ரோஹான் சில்வா உள்ளிட்டோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு சிறைசாலை மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த மனுவானது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த மனுவானது இன்றைய தினமும் வெள்ளிக்கிழமை மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இவ்வாறான பின்னணியில் அந்த மனுவில் மனுதாரரான சுரேஷ் அலவை ஆதரித்து ஏற்கனவே 8 இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறான பின்னணியில் அந்த மனுவுக்கு எதிராக நேற்று முன்தினம் கேர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடையீட்டு மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார். அதன்படி சுரேஷ் அலவை தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு தொடர்பாக இதுவரை ஆதரவாகவும் எதிராகவும் 9 இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 120 மில்லியன் ரூபாய் கையூட்டில் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி ராஹித ராஜபக்ஷ, சரித் அபிசிங்க உள்ளிட்ட மூவரையும் எதிர்வரும் ஜூலை 28 வரை விளக்கு முறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முழு நாடுமே ஒன்றாக என்ற நாடுவாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தின் போதைப் பொருள்களுக்கு எதிரான தேசிய பிரதேசத்திற்கு எதிரான பொறிமுறை உருவாக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்றங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டஹல தெரிவித்துள்ளார்.
3: முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டு நாட்டின் 25 மாவட்டங்களிலும் இதற்கான மாவட்ட குழுக்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளன. மேலதிகமாக இந்த பிரதேச செயலக பிரிவுக்குள் உள்ள ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே தற்போதைய நிலையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக உள்ள தேசிய பொறிமுறை பிரதேச ரீதியிலான பொறிமுறை உருவாக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளது. இப்போது நமக்கு தேவை இந்த பொறிமுறையை வலுவூட்டுவதாகும். இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று விநியோக வலையமைப்பு, மற்றது போவைக்கான வலையமைப்பு. இதற்கு முன்னர் இந்த விநியோக வலையமைப்புக்குள் சிலர் விளையாடிக் கொண்டும் வித்தை காட்டிக் கொண்டும் இருந்தார்கள். ஒரு சில அரசியல் பாதுகாப்பின் பின்னணியிலேயே அவர்கள் இவை அனைத்தையும் செய்து வந்தார்கள். இப்போது இந்த விநியோக வலையமைப்பிற்குள் கணிசமான அளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதை உங்களால் பார்க்க முடிகிறது. விநியோக வலையமைப்பு தரப்பிலிருந்து பார்க்கும்போது நாம் பாராளுமன்றத்திற்கு மிக வலுவான பல சட்ட சீர்திருத்தங்களை அண்மை காலத்தில் சமர்ப்பித்திருந்தோம். அது மட்டுமன்றி எதிர்காலத்திலும் மேலும் சில சட்ட சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளன.
0: பெண் உடற்பயிற்சி சிகிச்சை வைத்தியர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஜூலை 30 வரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்குமாறு நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் 4 நேற்று வியாழக்கிழமை நுவரெலியா நீதவான் புஷ்பிகா ஜயதாச முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது வழக்கின் சாட்சியங்கள் மற்றும் முன்வைக்கப்பட்ட விவரங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபர்களின் விளக்கமறியலை ஜூலை 30 வரை நீட்டித்து உத்தரவிட்டார். இந்த கொடூர கொலை சம்பவத்துடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புடைய குற்றச்சாட்டின் கீழ் பிரதான சந்தேக நபர், பிரதான சந்தேக நபரின் மனைவி, கொலை குற்றவாளிக்கு தப்பியோட உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள குண்டசாலை பிரதேச சபையைச் சேர்ந்த சாரதி, குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள நெனிக்கின்ன போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரியான பிரதான போலீஸ் பரிசோதகர் ஆகிய 4 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் 20 பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் சிக்கி 17 வயது இளைஞர் உட்பட 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துருக்கிய ஜயந்தி மாவட்டத்தில் தனியார் நிறுவன பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று டிப்பர் ரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 10 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து சமீபத்தில் உயிரிழந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறுகிறது. 25 வயதான சிறைச்சாலை காவலர் ஆர்.பி. மதுசார மற்றும் சிறைச்சாலை காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரியான 39 வயது சாந்திக்க லசான் குணவத்தன ஆகியோரே அண்மையில் உயிரிழந்திருந்தனர். இவர்களின் உடலங்களுக்கு வெலிக்கடை சிறைச்சாலையில் நேற்று உறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் இதுவரை 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 31 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.

நுழைந்த கும்பல் வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள், தொலைக்காட்சி பெட்டி மற்றும் பெறுமதியான மர தளபாடங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீஸ் மேற்கொண்டு வருகிறது. நீர்கொழும்பு கட்டுவ ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சிலாபத்திலிருந்து அதிகாலை 7:15 அளவில் கொழும்பு நோக்கி புறப்பட்ட நீர்கொழும்பு கட்டுவ ரயில் நிலையத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் கவனக்குறைவாக தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் என தெரிவிக்கப்படும் போதிலும் அவரது அடையாளம் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை. கொட்டாவை மகம்புர பாலின போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட திடீர் போதைப்பொருள் பரிசோதனை நடவடிக்கையின் போது பொது போக்குவரத்து பேருந்து சாரதிகள் 4 போதைப்பொருட்களை பயன்படுத்தியிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் வீதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் வைத்தியர் எம் ஏ அபீர் அபிசெஹர தலைமையிலான குழுவினர் குறித்த நிறுவனத்தில் நடமாடும் ஆய்வக பேருந்து வண்டியின் உள்வாய்த்து இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டனர். பொது போக்குவரத்தில் ஒழுக்கமான மற்றும் போதைப்பொருள் அற்ற பணியாளர்களை உருவாக்குவதற்காக நாடுளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. நேற்று காலை நடத்தப்பட்ட இந்த பரிசோதனையின் போது சுமார் 150 பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். கடுமையான சட்ட நடவடிக்கையில் சாரதிகளின் ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் வீதி விபத்துக்களை குறைக்கவும் இவ்வாறான விசேட செயற்திட்டங்கள் அத்தியாவசியமானவை என போக்குவரத்து அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக அடையாளம் காணப்பட்ட சாரதிகளுக்கு எதிராக நிறுவன ரீதியான ஒழுங்காட்டு விதிகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்றும் புதிய சட்டத்தின் கீழ் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சு எச்சரித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சு, இலங்கை போலீசார் மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் இந்த திட்டம் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான பொது போக்குவரத்து சேவையை நாடுளாவிய ரீதியில் உறுதி செய்வதற்காக மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. கோமஹம கலஹாஹென பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து நேற்று வியாழக்கிழமை அதிகாலை மீட்கப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளது. இவ்வாறு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டவர் கோமஹம பிட்டுபன பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய நபர் ஆவார். இவர் ஆடி தொழிற்சாலை ஒன்றில் நிரந்தர ஊழியராக பணிபுரிந்து கொண்டே பகுதி நேரமாக ஆன்லைன் ஆப் மூலமாக வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராகவும் கடுமையாற்றி வந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 15 இரவு 7 மணியளவில் வாடகை சவாரி ஒன்றிற்காக நபர் ஒருவரை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் செல்வதற்காக இவர் வீட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். குறித்த கால்வாய்க்கு அருகில் அமைந்துள்ள ஏல காணியொன்றில் வைத்து இந்த துரதிருஷ்டவசமான கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலையாளிகள் அந்த நபரை தடுத்து நிறுத்தி கொடூரமாக கொலை செய்ததுடன் அவரிடமிருந்த மோட்டார் சைக்கிள், தங்க மாலை, கைத்தொலைபேசி மற்றும் பணப்பை ஆகியவற்றையும் திருடிக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். குற்றம் நடந்ததாக கருதப்படும் காணியை சோதனையிட்ட போலீசார் அங்கிருந்து உயிரிழந்த நபர் அணிந்திருந்ததாக கருதப்படும் 1 சோடி காலணிகளையும் 20 ரூபாய் பணத்தாளையும் கண்டெடுத்துள்ளனர். நீதவான் விசாரணைகளை தொடர்ந்து கோமஹம ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் கழுத்து பகுதி அறுக்கப்பட்டமையினாலே இந்த மரணம் சம்பவித்துள்ளது என திடீர் மரண விசாரணை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். கதிர்காமம் புனித பாத யாத்திரைகளுக்கு காட்டு பகுதியில் செல்பவர்களுக்கு மட்டக்களப்பு மாநகர சபையில் குப்பை கூளங்களை அகற்றுகின்ற உணவு இயந்திர பெட்டியில் உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்று உணவு சமைத்து கொடுத்துள்ளமை இந்து மக்களையும் மதத்தையும் அவமதிப்பதாக மிக மோசமான செயல் என்று இந்த செயலை இபிடிபி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்த சினில் ராஜ்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பாலைமீன் மடுவில் உள்ள அவரது காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு கண்டனம் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாநகர சபையின் மிக மோசமான செயல் ஒன்று நடைபெற்றுள்ளது. மாநகர சபையின் கழிவு அகற்றும் உணவு இயந்திர பட்டியில் கதிர்காமத்துக்கு செல்லும் பாத யாத்திரைகளுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான உணவுப் பொருட்கள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் ஏற்றி உகந்திற்கு எடுத்துச் சென்று உணவு சமைத்து கொடுத்துள்ளனர். இந்த செயல் புனித யாத்திரை செய்யும் இந்து மக்களை இழிவுபடுத்தும் செயலாக கருதுகிறோம். இதை

0: காண்டிக்கிறோம், சுவாதாரத்தை போதிக்கிறார்கள். சுவாதார பரிசோதகர்கள் எத்தனையோ உணவகங்களுக்கு அனுப்பி சுத்தமாக சுவாதார முறையில் உணவகங்கள் இல்லை என தெரிவித்து அந்த கடைகளுக்கு சீல் வைக்கிறார். அவர்களே இன்று குப்பை கூலங்களை அகற்றுகிற உணவு இயந்திரப்பட்டியில் உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்றுள்ளனர். இது மிக மோசமான செயல். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வேண்மையாக ஏபிடிபி கட்சி காண்டிக்கின்றதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறு செய்யப்படக்கூடாது. அதேவழி மாநகர சபை ஆட்சியை கைப்பற்றிய தமிழரசு கட்சி ஒரு வருடத்துக்கு மேல் ஆகும் நிலையில் நகரில் உள்ள காந்தி பூங்கா, கந்தியா பூங்கா உட்பட அனைத்து பூங்காக்களில் குப்பை கூலங்களை அகற்றாமல் காணப்படுவதுடன் வடிகான்கள் குப்பைகள் நிறைந்துள்ளதுடன் வீதிகளில் குவிந்து கிடக்கும் திண்ம கழிவுகளை அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசுவதால் வீதிகளால் மக்கள் பிரயாணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அத்தியாவசிய தேவையான இந்த திண்ம கழிவுகளை அகற்ற உங்களால் முடியாமல் விட்டால், உங்களுக்கு அந்த ஆளுமை இல்லாவிட்டால், நீங்களாகவே விலகிச் சென்று படித்த பட்டதாரிகளுக்கு உங்களுடைய இடங்களை கொடுத்தால் அவர்கள் ஆளுமையோடு இந்த மட்டு மாநகர சபையில் உள்ள பிரதேசங்களை சுவாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பார்கள். ஆகவே காலம் காலமாக மாநகர சபையை தமிழிசு கட்சி கைப்பற்றி எந்தவிதமான அபிவிருத்தி திட்டங்களும் செய்வதும் இல்லை, முறையின்படி திண்ம கழிவுகளை அகற்றுவதும் இல்லை. இன்று எத்தனையோ வீதிகளால் மனிதர்கள் செல்ல முடியாது உள்ளது, துர்நாற்றம் வீசுகிறது. எனவே ஆளுமையற்ற தலைவர்கள் இருப்பது தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதுடன் இவ்வாறு மக்களின் வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டு நேரத்தையும் காலத்தையும் கடத்திக் கொண்டிருக்காமல் ஆளுமை மிக்கவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் ராஜினாமா செய்வது மேலானது என்றார். இதுவரை டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 73,455 அதிகரித்துள்ளது.
1: கம்பஹா, கொழும்பு மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்தும் அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். இந்த மாதத்தின் கடந்த 15 நாட்களில் மாத்திரம் நாட்டில் 11,052 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நார்மலாவி இடையில் 175 சுகாதார வைத்தியதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதிகபாகிய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை தற்போது அதிகளவிலான டெங்கு உணவு குடம்பிகள் வீடுகளுக்குள் நீர் தேங்கி நிற்கும் இடங்களிலிருந்து கண்டறியப்படுவதாக சுகாதார பூஜ்யம் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெளிப்புற சூழலுடன் ஒப்பிடுகையில் வீடுகளுக்குள் பூச்சாடிகள், குளிர்சாதன பெட்டிகளில் நீர் தங்கும் இடங்களில் அதிகளவிலான முழம்பு குடம்பிகளின் பெருக்கம் காணப்படுவதாக சுகாதார பூஜ்யம் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜித் சுமன்சேன தெரிவித்தார்.
2: சில பகுதிகளில் 10-15% வீடுகளில் இன்னும் டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் காணப்படுவது சுகாதார பூச்சியியல் அதிகாரிகளின் தரவுகளின்படி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து உங்கள் வீடுகளை பரிசோதிக்குமாறு அந்த வீட்டு உரிமையாளர்களை நாங்கள் அன்பாக வலியுறுத்தியும் கேட்டுக் கொள்கிறோம். அதுபோன்று நாம் சூழலை சுத்தம் செய்யும் போது நுழம்புகள் உயிரியல் ரீதியாக தங்களது நிலையை மாற்றிக்கொள்கின்றன. குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு செறிவு அதிகமாக உள்ள வீடுகளுக்குள் தமது சுவாசத்தினால் உள்ளடக்கப்படும் ஈடிஸ் இஜிப்டைஸ் மற்றும் அல்பபிக்டஸ் நுழம்புகள் வீடுகளுக்குள் வருவது மிக வேகமாக நடைபெறுகிறது. இதன் விளைவாக உங்கள் குளிர்சாதனப்பட்டி வீடுகளுக்குள் நீர் தேங்கியுள்ள இடங்களில் இந்த நுழம்புகள் பெறுகிறது. பூஜ்யம் அதிகாரிகளின் ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் தற்போது கொழும்பு மாவட்டம் ரத்தபுரி மாத்திரை போன்ற பகுதிகளில் நுழம்பு குழந்தைகளின் பெருக்கம் ஓரளவுக்கு குறைந்துள்ளமையும் நோய் நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருவதையும் காண முடிகிறது. ஆனால் நாம் இன்னும் சரியான நிலையை அடையவில்லை. ரத்தபுரி நகரப்பகுதிகளிலும் இந்த நிலை காணப்படுகிறது. கண்டி நகரப்பகுதிக்குள் இன்னும் டெங்கு குழந்தைகளின் பெருக்க அதிகரிப்பையை காட்டுகிறது. களுத்துறை மாவட்டத்தில் குறிப்பாக இங்கிரிய, குரண, பானந்துறை ஆகிய 3 பிரிவுகளிலும், கொழும்பு மாவட்டத்தில் மகரகம, கடுவல, குத்தத்துவ போன்ற இடங்களிலும், கம்பா மாவட்டத்தில் வீரகம, அத்தனகல்ல போன்ற பகுதிகளிலும் இந்த நிலைமை தொடர்கிறது.
1: டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சையை எவ்வாறு பெற வேண்டும் என்பது தொடர்பில் தேசிய டெங்கு ஒழிவு பிரிவின் விசேட சமூக வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீரு மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார்.
3: பெண்களுக்கு
1: 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடம்பு வலி, வாந்தி, குமட்டல், தலைவலி போன்ற அறிகுறிகளுடன் வேறு மருந்துகளை உட்கொள்ளாமல் வைத்தியரை சந்தித்து உங்களுக்கு இருப்பது டெங்கு காய்ச்சலா இல்லையா என்பதை சரியான விதத்தில் அறிந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைக்காக செய்யப்படுவது சிறந்தது. ஏனெனில் பல்வேறு மருந்துகளை உட்கொண்டும் வெவ்வேறு திறவுகளை கொடுத்தும் சிக்கல்களுடன் நோய்களை வைத்தியசாலைக்கு வருவதாக நமக்கு தெரிய வருகின்றது. அவ்வாறு செய்யும் போது வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் நோயாளிகளை கையாள்வதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே குறிப்பாக குறிப்பாக காய்ச்சல் இருந்தால் அதனை குறைப்பதற்கு பாராசிட்டமால் போன்ற மருந்துகளை மாத்திரமே பயன்படுத்த முடியும். இரண்டு நாட்களாகியும் காய்ச்சல் குறையவில்லை என்றால் வைத்தியரை சந்தித்து உங்களுக்கு இருப்பது டெங்குவா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகும்.
0: வைத்தியசாலைகளில் இந்த வாரத்தில் ஒரே இரவில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்களின் சராசரி எண்ணிக்கை 2667 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
2: 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. நாடளாவிய ரீதியில் 72,432 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 52 வீதமான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். அதன் எண்ணிக்கை 38,160 ஆகும். இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 49 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன.
0: செய்யப்படும் பல்வேறு வகையான சவர்க்கார உற்பத்திகளுக்கான கட்டாய பேரிடர் தேவைகளை உள்ளடக்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய ஒழுங்கு விதிகள் உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள், கலைஞர் சாலையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியின் பெயர் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் அல்லது ஏதேனும் இரு மொழிகளில் தடித்த எழுத்துக்களில் பிரதான பக்கத்தில் அச்சிடப்பட வேண்டும். மூன்றாவது மொழி ஏதேனும் ஒரு பக்கத்தில் இடம்பெற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உற்பத்தியில் உள்ள மொத்த கொழுப்பு உள்ளடக்கம் சதவீத அடிப்படையில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இந்த எழுத்துக்கள் 2 மில்லிமீட்டருக்கு குறையாத அளவில் தடித்த எழுத்துக்களில் அமைய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒழுங்கு விதிகள் குழந்தை சவர்க்காரம், குளியல் சவர்க்காரம், சவர சவர்க்காரம், கார்போலிக் சவர்க்காரம், சலவை சவர்க்காரம் மற்றும் மென் சவர்க்காரம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு பொருந்தும். இந்த வர்த்தமானி அறிவித்தல் 2027 July 9 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. செட்டிலர் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் பவுன் 1,344,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் இணைந்திரு புதியாட்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, கிராஷ்லி கோனிஸ் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
3: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். தியாகிகள் நாளில் இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்வுக்கும் தங்களது இன்னுயிரை ஈத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவதாக முதல்வரும் நடிகருமாகிய சி ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் July 17 அன்று தியாகிகள் நாள் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் முதல்வர் விஜய் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்வுக்கும் தங்களது இன்னுயிரை ஈந்த தியாகி ஆர்யா பாஷ்யம், தியாகி சங்கரலிங்கனார் மற்றும் தியாகி செண்பகராமன் ஆகியோருக்கு தியாகிகள் தினத்தை முன்னிட்டு எனது வீர வணக்கங்கள். ஆங்கிலேயரின் அதிகார செருக்கை வேறறுக்கும் வகையில் சென்னை புனித ஜோர்ஜ் கோட்டை கொத்தளத்தில் பறந்த பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு இந்திய மூவண்ண கொடியை ஏற்றிய மாவீரர் தியாகி ஆர்யா பாஷ்யம் நமது மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காக தொடர் உண்ணாவிரதம் இருந்து இன்னியுரை ஈத்த தியாகி சங்கரலிங்கனார் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை சுதந்திர போராட்டத்துக்கு அளித்து இந்திய விடுதலைக்காக சர்வதேச ஆதரவை திரட்டிய வீர தியாகி செண்பகராமன் ஆகியோரின் அயராத உழைப்பும் தன்னலமற்ற தியாகமும் என்றென்றும் போற்றத்தக்கது. இத்தகைய தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கிடுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. இந்த நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் முக்கிய மசோதாக்களின் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக மக்களவை செயலகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை பரிசீலித்து நிறைவேற்ற அரசு பட்டியலிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4: மழைக்கால கூட்டத்தொடர் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரில் ராமர் கோயில் காணிக்கை கொள்ளை, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, மேகதாது அணை விவகாரம் மற்றும் மாநில உரிமைகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை எடுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அதே சமயம் கடந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகளின் ஒற்றுமையால் தோற்கடிக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, குற்ற வழக்குகளில் கைதாகி 30 நாட்களுக்கு மேல் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டால் பிரதமர் மற்றும் மாநில முதலமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யும் மசோதா ஆகியவை தாக்கல் செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் 5 புதிய மசோதாக்கள் மற்றும் நிலுவையில் உள்ள 2 மசோதாக்கள் என 7 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நன்கொடைகளை வெளிப்படையாக்கும் பொருட்டு வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா 2026 UGC, AICTE, NICTE ஆகிய அமைப்புகளுக்கு மாற்றாக விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா, வருமான வரி திருத்த மசோதா 2026, தேசிய கீதத்திற்கு இணையாக வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கும் மசோதா, பிறப்பு இறப்பு மசோதா உள்ளிட்டவை தாக்கல் செய்யப்பட உள்ளன. அதே சமயம் தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாக்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை.
3: தொடர்ந்து தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்கின்ற வகையிலும் மாநில உரிமைகளை காக்கின்ற வகையிலும் எப்போதும் போல் தாங்கள் குரல் கொடுப்போம் என்று முன்னாள் ஸ்டாலின் தலைமையில் நடந்த திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
5: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். பின்னர் எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், மேகதாது அணை கட்டும் முயற்சிகளுக்கு எதிராகவும் காவிரியில் தமிழ்நாட்டுக்குள்ள நியாயமான உரிமையை காக்கவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரத்து குரல் எழுப்புவார்கள் என தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு கொண்டுவரும் எந்த புதிய சட்டமாக இருந்தாலும் மாநில உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தினையும் பாதுகாத்திடும் வகையிலேயே திமுகவின் நிலைப்பாடு இருக்கும் என்றும், தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாக ஒவ்வொரு திமுக எம்பியும் செயல்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சோனம் வான்சுக்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. மத்திய கல்வித்துறையில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் குளறுபடிகள் மற்றும் நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் சமூக ஆர்வலரும் கல்வியாளருமான திரு சோனம் வான்சு கடந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரது உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாடு முழுவதும் ஆதரவு பெருகி வரும் நிலையில் திமுக சார்பில் மக்களவை கொறடா திரு ஆ ராசா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள திரு சோனம் வான்சுக்கை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்திருப்பதாக கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களின் மன உளைச்சலை நாடு முழுவதும் காண முடிவதாகவும், அதை திரு ஸ்டாலின் ஏற்கனவே உணர்ந்த காரணத்தால் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பும் என்றும் திரு ஆ ராசா கூறினார்.
6: நாடாளுமன்றம் வருகின்ற 20ஆம் தேதி கூடுகிற போது எந்த பிரச்சனையும்
5: சரியில்லாததை கருத்தில் கொண்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாகவும், ஆனால் தனது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்று திரு சோனம் வான்சுக் தெரிவித்ததாகவும் திரு ஆர் ராசா தெரிவித்தார்.
3: தொடர்ந்து வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை இனி தண்டனைக்குரிய குற்றமாக்க ஜூலை 20ஆம் தேதி தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. தேசிய கீதம், தேசிய கொடி இந்திய அரசியலமைப்புக்கு வழங்கும் அதே சட்டபூர்வ அந்தஸ்தை தேசிய பாடலுக்கும் வழங்க தேசிய கௌரவ பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 அறிமுகமாக உள்ளது. சுயஞ்சான் உள்ளிட்ட முக்கிய விண்வெளி திட்டங்களில் பணியாற்றி வந்த 100க்கும் மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் கடந்த ஓராண்டில் இஸ்ரோ அமைப்பிலிருந்து விலகியதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. விண்வெளி திட்டங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க விஞ்ஞானிகள் இந்த தொடர் வெளியேற்றத்தை தடுக்க விருப்ப ஓய்வு மற்றும் ராஜினாமா விதிகளை கடுமையாக்கி ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
5: சந்திரயான் தொடங்கி பல விண்வெளி திட்டங்களை இஸ்ரோ சத்தமே இல்லாமல் சாதித்து வரும் நிலையில் முன்கூட்டியே ஓய்வு பெறுவது, ராஜினாமா செய்வது என 100க்கும் மேற்பட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப உயர் அதிகாரிகள் வெளியேறி வருகின்றனர். குறிப்பாக பெங்களூரில் உள்ள யூஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் இருந்து மட்டும் சுமார் 80 விஞ்ஞானிகளும், திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இருந்து 20க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளும் ராஜினாமா செய்துள்ளனர். இது தவிர மேலும் சில ராஜினாமா கோரிக்கைகள் தற்போது பரிசீலனையில் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ராஜினாமா செய்தவர்களில் பலர் முக்கிய திட்டங்களை வழிநடத்திய மூத்த விஞ்ஞானிகள் என்பதால் விண்வெளித்துறை அதிர்ச்சி அடைந்துள்ளது. LVM3 ராக்கெட் திட்ட இயக்குநர் திரு விக்டர் ஜோசப், ஸ்பேடெக்ஸ் திட்ட இயக்குநர் மற்றும் சந்திரயான் 3 திட்டத்தில் முக்கிய பங்காற்றிய திரு ஆதித்ய ரல்லப்பள்ளி உள்ளிட்டோர் ராஜினாமா செய்துள்ளனர். இந்த ராஜினாமாக்களால் இஸ்ரோ பணிகள் பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பதுடன் ஒரு வருடத்துக்குள் 2 தொடர்ச்சியான தோல்விகளையும் PSLV தழுவியுள்ளது. இதை தடுக்கும் வகையில் மத்திய விண்வெளித்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் ககன்யான் மற்றும் பிற முக்கிய விண்வெளி திட்டங்களில் பணியாற்றும் குரூப் ஏ சயின்ஸ் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகளின் விருப்ப ஓய்வு மற்றும் ராஜினாமா கோரிக்கைகளை இஸ்ரோ மையங்கள் நேரடியாக ஏற்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்வதை ஒப்புக்கொண்டுள்ள இதுபோன்ற அனைத்து கோரிக்கைகளையும் இறுதி ஒப்புதலுக்காக நேரடி விண்வெளித்துறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், இஸ்ரோ பெரிய அமைப்பு என்றும் அதில் பலர் வேலைக்கு சேர்வார்கள், பலர் வெளியேறுவார்கள் என்றும் அலட்சியமாக பதிலளித்தார். மூத்த விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்வதை ஒப்புக்கொண்டுள்ள இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் முக்கிய திட்டங்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இஸ்ரோ பணியிலிருந்து விலகும் அதிகாரிகள் பிக்சல், த்ருவா ஸ்பேஸ், ஸ்டகரூட் ஏரோஸ்பேஸ், அக்னிகுல் காஸ்மோஸ், பெலாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் போன்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் இணைவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
3: தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை நீட் ஜூலி 2026 மறுதேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வில் மொத்தம் 11,21,000 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளார்கள். இதில் 85% அதிகமான மாணவிகள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள்.
5: மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுஷ் மற்றும் அவை தொடர்புடைய இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர கடந்த மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்றது. எனினும் வினாத்தாள் கசிந்ததன் காரணமாக அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்றிரவு தனது அதிகாரப்பூர்வ இணையத்தில் வெளியிட்டது. 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதிய இந்த தேர்வில் 11.21 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் மாணவிகள் 58.8% மாணவர்கள் 55.1% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 93% பேர் முதல் முறை தேர்வு எழுதியவர்கள் என்றும், 99% பேர் 17 முதல் 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 720 மதிப்பெண்களில் 500 மதிப்பெண்களுக்கு மேல் 90,780 பேரும், 600க்கு மேல் 10,160 பேரும், 650 மதிப்பெண்களுக்கு மேல் 1,492 பேரும், 700 மதிப்பெண்களுக்கு மேல் 19 பேரும் பெற்றுள்ளனர். 720க்கு 715 மதிப்பெண்கள் பெற்று பஞ்சாபை சேர்ந்த ஆரியன் குப்தா மற்றும் ஹரியானாவை சேர்ந்த பன்சுல் பன்சால் ஆகியோர் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 1.7 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முதல் 17 இடங்களை பெற்ற மாணவர்கள் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது.
3: தொடர்ந்து தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்குகிறது.
4: மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று வந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக 2021 நடத்தப்படவில்லை. இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி டிஜிட்டல் முறையில் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கியது. இதில் பொதுமக்கள் தாமாக முன்வந்து தங்கள் சுய விவரங்களை ஆன்லைனில் பதிவிட அறிவுறுத்தப்பட்டனர். தமிழ், வங்காளம், கன்னடம், ஹிந்தி, கொங்கணி, ஒடியா, அசாமி, ஆங்கிலம், தெலுங்கு, உருது உள்ளிட்ட 16 மொழிகளில் இதற்காக இணையதளம் உருவாக்கப்பட்டது. 2 கட்டங்களாக நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் இன்று தொடங்குகிறது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை தாங்களாகவே ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம். கைபேசி எண்ணை பயன்படுத்தி குடும்பத் தலைவரின் பெயரை பதிவு செய்ய வேண்டும். அடிப்படை இருப்பிடத்தை சேமித்தவுடன் வீட்டின் கட்டமைப்பு, குடிநீர், கழிப்பறை, மின்சாரம், சமையல் எரிபொருள் மற்றும் சொத்துகள் சார்ந்த 33 கேள்விகள் திரையில் தோன்றும். சுய கணக்கெடுப்பு முடிந்ததும் ஒரு தனித்துவ அடையாள எண் உருவாக்கப்படும். இந்த எண்ணை களப்பணியாளர்கள் வீட்டிற்கு வரும்போது காண்பிக்க வேண்டும்.
6: எல்லா வீட்டுக்கும் வந்து கணக்கெடுப்பாளர்கள் போவாங்க. அவங்க போய் எந்த வீட்டுல எல்லாம் சுய கணக்கெடுப்பு பண்ணிருக்காங்களோ அந்த வீட்டுல வந்து அந்த கோடை வச்சு ஒரு டைம் அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்களா, ஓரளவுக்கு எல்லா தகவல்களையும் வந்து சரியா பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணிருவாங்க. மறுபடியும் அந்த 33 கேள்விகளை கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க சரியா ஃபில் பண்ணல, இல்ல நிறைய காலம்ஸ் வந்து பிளாங்காவே விட்டுட்டாங்க, அப்படியே சப்மிட் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் 33 கொஸ்டின் கேட்டுருவாங்க.
4: பொதுமக்கள் சுயமாக பதிவு செய்த விவரங்களை மீண்டும் திருத்தம் செய்ய இயலாது என்று திரு சுந்தரேஷ் பாபு தெரிவித்தார். அதே சமயம் களப்பணியாளர்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்களிடம் தாங்கள் தெரிவித்த விவரங்களில் திருத்தம் செய்து கோரலாம் என்று அவர் கூறினார். ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை தமிழகம் முழுவதும் வீடுகளுக்கு நேரில் சென்று தரவுகள் சேகரிக்கப்படும். அவ்வாறு சேகரிக்கப்படும் அனைத்து தரவுகளும் நவீன டிஜிட்டல் கட்டமைப்புகள் மற்றும் 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தின் மூலம் சேமிக்கப்படும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 1,60,000 களப்பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர்.
3: தொடர்ந்து அண்டை மாநிலங்களைப் போல உணவகத்துடன் இணைந்து செயல்படும் ரெஸ்டோ பார்களை தமிழகத்திலும் அனுமதிப்பது குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக தற்போது டாஸ்மாக் கடைகளுடன் செயல்பட்டு வரும் பார்களின் எண்ணிக்கையை குறைத்து புதிய உரிம முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுமாறு வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள்.
5: கோபி அருகே கவுந்தம்பாடியில் பள்ளிகள், மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் அருகே செயல்பட்டு வரும் மதுக்கடை பொதுமக்களின் தொடர் போராட்டம் காரணமாக மூடப்பட்டது. வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையால் பெரும் சிரமத்துக்கு உள்ளாவதாக தெரிவித்த பொதுமக்கள் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி 2 மாதமாக போராடி வருவதாக கூறினர். கடையை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கடையை அகற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
7: இந்த டாஸ்மாக் கடை மிக இடைஞ்சலாக இருப்பதால் கடையை மூடச் சொல்லி தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறோம். நீண்ட நெடுங்காலமாக இந்த போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பிரச்சனையை முடிக்க தொடர் உண்ணாவிரதம் இருந்து டாஸ்மாக் கடையை மூட வேண்டுகிறோம்.
5: தகவல் அறிந்து அங்கு வந்த கவுந்தம்பாடி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து பவானி வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு சென்று கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்பதில் கிராம மக்கள் உறுதியாக இருக்கவே வேறு வழியின்றி அந்த மதுக்கடையை நிரந்தரமாக மூட அதிகாரிகள் உத்தரவிட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அந்தியூர் பிரதான சாலையில் பெரிய குறும்பபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாலை இரவு நேரங்களில் குடிமகன்கள் முகம் சுழிக்கும் வகையில் சாலை ஓரங்களில் அரைகுறை ஆடையுடன் படுத்து கிடப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் பெண்கள், மாணவர்கள் அந்த வழியாக செல்ல அச்சப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் கடையை நிரந்தரமாக மாற்ற உறுதியளித்ததால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
3: தொடர்ந்து முதுமையடைந்த அல்லது குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கான கொள்கையை 3 மாதங்களுக்குள் வகுத்து அறிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுமை 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட தண்டனை பெற்ற கைதிகள் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது குறித்த தீவிரமான மற்றும் அமைப்பு ரீதியான கவலைகளை எழுப்பி தேசிய சட்டசேவைகள் ஆணையம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முதுமை அடைந்த அல்லது குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கான கொள்கையை 3 மாதங்களுக்குள் அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் வகுக்க வேண்டும். இந்த கொள்கையானது விடுவிப்புக்கான தகுதி அளவுகோல்கள் மற்றும் நடைமுறை கட்டமைப்பை தெளிவாக வரையறுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணின் மார்பகங்களை பிடித்து அழுத்துவதும் அவரது கீழாடியை கலற்ற முயல்வதும் கற்பழிப்பு முயற்சி ஆகாது என்று பாட்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு இந்திய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2008 ஆண்டு பெண்ணொருவர் தனது தந்தையுடன் புகைப்படம் எடுப்பதற்காக ஸ்டுடியோ ஒன்றுக்கு சென்றுள்ளார். புகைப்படம் எடுத்த பிறகு கணனியில் அதை பார்ப்பதற்காக தந்தையை வெளியே இருக்குமாறு புகைப்பட கலைஞர் கிமான்சோ குமார் கேட்டுக்கொண்டார். தந்தை வெளியே நின்றிருந்த நேரத்தில் அரைக்கதவை மூடிய கிமான்சு அந்த பெண்ணின் ஆடைகளை கலைத்து கீழாடியை கலற்ற முயன்றுள்ளார். மேலும் அந்த பெண்ணின் மார்பகங்களை அழுத்தி அத்துமீறியுள்ளார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அவரது தந்தையும் அக்கம் பக்கத்தாரம் ஓடிவர கிமான்சு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். இந்த வழக்கில் கிமான்சு குமாரை குற்றவாளி என்று உறுதிப்படுத்திய விசாரணை நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்த தண்டனையை எதிர்த்து கிமான்சு தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி புர்ணேந்து சிங் அவரை விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த தீர்ப்புக்கு காரணமாக நீதிபதி குறிப்பிடுகையில், பெண்களின் உடலுக்குள் பாலியல் ரீதியான ஊடுருவல் நடந்ததற்கான தெளிவான மருத்துவ ஆதாரங்கள் இல்லை. ஒரு செயலை கற்பழிப்பு முயற்சி என கருதுவதற்கு அது தயாரிப்பு நிலையத்தை தாண்டி குற்றத்தை பூர்த்தி செய்யும் இறுதி நிலைக்கு சென்றதற்கான உறுதியான சான்றுகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவரின் செயல்கள் கண்டிக்கத்தக்கவை மற்றும் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை குலைப்பவை என்பதை ஒப்புக்கொண்ட நீதிமன்றம் இது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 354 கீழ் வரும் மானபங்கம் என்ற குற்றத்துக்கு மட்டுமே பொருந்தும் என்று விளக்கம் அளித்துள்ளது. பாலியல் குற்றங்களில் மானபங்கம் மற்றும் கற்பழிப்பு முயற்சி ஆகியவற்றுக்கிடையான சட்டபூர்வமான நுணுக்கங்களை குறிப்பிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் ஏற்கனவே அனுபவித்த சிறைக்காலத்தை கணக்கில் கொண்டு அவரை முதன்மை குற்றச்சாட்டுகளில் இருந்து நீதிமன்றம் விடுவித்துள்ளது. இந்த தீர்ப்பு தற்போது சமூக வலைதளங்களிலும் சட்ட வல்லுநர்களிடையேயும் பெரும் விவாதத்தையும் உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவில் அதிக அளவில் இந்தியா முதலீடு செய்வதாக அமெரிக்க அரச மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சிலுக்கான அமெரிக்க பிரதிநிதியும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்கான அமெரிக்க மாற்று பிரதிநிதியான டான் நெக்ரோயா இந்திய செய்தி நிறுவனத்துக்கு அளித்த செவ்வியில் குறிப்பிட்டிருக்கிறார். பிற நாடுகளுக்கு கொடுக்க இந்தியாவிடம் ஏராளமான பணம் உள்ளது. பல துறைகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவுடனான அமெரிக்க உறவு மிக சிறப்பு வாய்ந்தது. இந்தியா அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியமான நாடு. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் அதிக அளவில் முதலீடு செய்யப்படுகிறது. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக அதிபர் டிரம்ப் தனக்கு நெருக்கமானவர்களில் ஒருவரான செர்ஜியோ கோரை நியமித்திருக்கிறார். இதிலிருந்து இருதரப்பு உறவின் முக்கியத்துவத்தை அறியலாம். இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள கோர் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதியாக முன்பு இருந்துள்ளார். அவர் மிகவும் துடிப்பானவர். இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடனான அமெரிக்க உறவை மேம்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பது, அந்த நாட்டுக்கு அமெரிக்கா நிதியுதவி செய்வது குறித்து அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நெக்ரியா பதிலளிக்கையில், அமைதியும் பாதுகாப்பும் ஒரு நாட்டில் இல்லையென்றால் அந்த நாட்டில் வளர்ச்சி இருக்காதென்றார். மேலும் அவர், மனிதாயமான பிரச்சனைகள் நிலவும் நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவிகளை செய்கிறது. ஐக்கிய நாடுகளின் மனிதாயமான விகார துறை அலுவலகத்துக்கு அமெரிக்கா $3.8 பில்லியன் நன்கொடை அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் வணிக வளாகத்தில் வைத்து இந்தியர் ஒருவர் 15 முறை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூட்டா மாகாணம் சால்ட் லேக் சிட்டியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் இந்தியாவைச் சேர்ந்த சைது சொகைதீன் பணியாற்றி வருகிறார். கடந்த திங்கட்கிழமை வணிக வளாகத்துக்கு சென்ற பீட்டர் மைக்கேல் லார்சன் என்பவர் சைத்திடம் அவரின் மதம் குறித்து கேட்டிருக்கிறார். பின்னர் அவரை கத்தியால் 15 முறை சரமாரியாக குத்தியுள்ளார். அப்போது வலிதாங்க முடியாமல் சைது கூச்சலிடவே அங்கிருந்தோர் ஓடி வந்து லார்சனை பிடித்து அடித்து உதைத்தார்கள். இதில் லார்சனின் தலையிலும் காயம் ஏற்பட்டுள்ளது. தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து சைத்தை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். இதேபோல் லார்சனும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவத்துக்கு பிரான்சிஸ்கோவில் உள்ள அமெரிக்காவுக்கான இந்திய துணை தூதரகம் தனது அதிர்ச்சியை வெளியிட்டுள்ளது. கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் லார்சன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். சைத்தின் மதம் மீதான வெறுப்பால் அவரை தாக்கியதாக லார்சன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜூட்டா மாகாண இஸ்லாமிய மைய தலைவர் இமாம் ஸ்வைப்தீன், இஸ்ரேல் மீது 2023 ஆண்டு ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு தங்கள் பகுதியில் முஸ்லிம்கள் மீதான துன்புறுத்தல்கள் மிரட்டல்கள் அதிகரித்து விட்டதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் சாண்டியாகோ பகுதியில் மசூதிக்குள் நுழைந்து 2 மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தார்கள். மத ரீதியாக நடத்தப்பட்ட 2வது தாக்குதல் இதுவாகும். மத்திய அரசின் அனுமதியின்றி அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றதாக அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனாவுக்கு எதிராக மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் 11 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் வைத்திருந்தவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி இருவர் பலியானதான தகவல்கள் வந்துள்ளன. உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று காலை கோலாகலமாக தொடங்கியது. இந்த ரத யாத்திரையில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் குவிந்துள்ளார்கள். இதனை அடுத்து அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ரத யாத்திரையில் பங்கேற்க வந்த பலரும் ஒரே இடத்தில் குவிந்ததால் கோவிலுக்கு வெளியே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. புரியின் பட தண்டசாலை பகுதியில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் குவிந்ததில் கூட்ட நெரிசலில் சிக்கி இருவர் பலியாகினார்கள். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். புதுடில்லி காஜியாபாத் உயர்மட்ட சாலையின் பெயரை ராம் சேது என காஜியாபாத் மாநகராட்சி மாற்றியுள்ளது. மேலும் 11 கிலோமீட்டர் நிலையம் நீளமுடைய இந்த சாலையில் டெல்லி நுழைவாயிலில் வில் மற்றும் அம்பு சின்னத்தை காஜியாபாத் மாநகராட்சி கட்டமைக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து காஜியாபாத் மாநகர மேயர் சுனிதா தயால் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ராம் சேது உயர்மட்ட சாலையின் நுழைவாயிலில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படுகிறது. கலாச்சார அடையாளத்தை பிரதிபலிக்கும் இந்த நுழைவாயில் டெல்லியிலிருந்து காஜியாபாத்துக்குள் நுழையும் மக்களை பிரம்மாண்டமாக வரவேற்கும் வகையில் கட்டமைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதள பதிவுகள் தொடர்பாக மனுதாரர் மீது அவதூறு வழக்குத்தானே தொடர முடியும். அதைவிடுத்து கலவரத்தை தூண்டுவது, அமைதியை குலைப்பது போன்ற பிரிவுகளின் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்று தமிழக அரசு வழக்கறிஞரிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.
4: பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான 1.40 ஏக்கர் நிலம் தனியார் 3 பேர் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும், அதனை வாங்கியவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷின் உறவினர்கள் என்றும் செய்திகள் வெளியாகின. இது தொடர்பாக அமைச்சர் திரு ரமேஷ் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக வினோத் சூர்யா என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரின் உதவியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் பொது அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு வினோத் சூர்யா தாக்கல் செய்த மனுவில் அரசியல் உள்நோக்கத்துடன் தொடரப்பட்ட வழக்கு என்றும், பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமைக்கு இது எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு சரவணன், கோவில் நில நிர்வாகத்தில் உள்ளதாக கூறப்படும் முறைகேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலம் பொது நலனுக்கு பயன்படும் என்ற அடிப்படையில் மட்டுமே பதிவுகள் வெளியிடப்பட்டதாகவும், அமைச்சர் மீது தனிப்பட்ட விரோதமோ அல்லது பழிவாங்கும் உணர்வோ மனுதாரருக்கு இல்லை என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, சமூக வலைதள பதிவுகள் தொடர்பாக அவதூறு வழக்குதானே தொடர முடியும், அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவது போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்வது பொருந்துமா என கேள்வி எழுப்பினார். இதனை தவிர்க்க அரசுக்கு அறிவுறுத்துமாறு அரசு வழக்கறிஞரிடம் தெரிவித்த நீதிபதி, இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
3: தொடர்ந்து சென்னையில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் 52 பச்சிளங்குழந்தைகளை தாய்மார்களுடன் 2 மணி நேரமாக காக்க வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது.
5: முதலமைச்சர் திரு விஜயன் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட சாய்பாபா காலனியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்காக பிறந்து 25 நாட்களே ஆன 52 பச்சிளம் குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் மேடையில் அமர வைக்கப்பட்டிருந்தனர். 2 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டிருந்ததால் தாய் சே உடல் சோர்வுடன் காணப்பட்டனர். அப்போது அதிக ஒலி எழுப்பும் ஸ்பீக்கர்களில் விஜயின் சினிமா பாடல்களை ஒளிபரப்பி அலரவிட்டது பிஞ்சுக்களுடன் காத்திருந்த தாய்மார்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது.

0: முன்னதாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சி தொடங்காததால் தாய்மார்கள் பிஞ்சுகளுடன் காத்திருந்தது உறவினர்களையும் தவிப்புக்குள்ளாக்கியுள்ளது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு என் ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு அருண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.
1: தொடர்ந்து நாகர்கோவில் சிறையில் பலியாகிய சபரிவன்மன் குடும்பத்தினர் அரசு நிவாரண நிதியை வாங்க மறுத்துவிட்டதால் அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுக்கு வந்தது.
2: கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் என்பவரை குட்கா விற்பனை செய்ததாக தென்தாமரைக்குளம் போலீசார் கைது செய்து நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர். சிறையில் அவர் பலியான நிலையில் போலீசார் தாக்கியதே அவர் உயிரிழக்க காரணம் என்று கூறி அவரது உறவினர்கள், வணிகர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் சிறை வார்டன் மற்றும் கைதிகளால் தாக்கப்பட்டு சபரிவர்மன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிறை வார்டன்கள் 3 பேர், சிறை கைதிகள் 8 பேர் என 11 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளதாக அவர்கள் கூறினர். ஆனால் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சபரிவர்மன் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் நேற்று 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட வேண்டும், பிரேத பரிசோதனை அறிக்கையில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு அரசு தரப்பில் தற்காலிக அரசு வேலை, குழந்தைக்கு படிக்க உதவி, வீட்டு மனை, 10 லட்சம் ரூபாய் நிவாரணம், இலவச வீடு திட்டத்தில் வீடு கட்ட 3 லட்சம் ரூபாய் வழங்கி ஆறுதல் கூறுவதற்காக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத், மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப், மாவட்ட எஸ்பி திரு ஸ்டாலின் ஆகியோர் சபரிவர்மன் வீட்டிற்கு சென்றனர். சபரிவர்மன் மனைவி திருமதி ஆனந்தவல்லி, அவரது சகோதரி கௌதமி மற்றும் குடும்பத்தினருக்கு அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் 20 நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரும் நிவாரணத்தை வாங்க உறவினர்கள் மறுத்துவிட்டனர். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அமைச்சர்கள் வேக வேகமாக புறப்பட்டுச் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் திரு யர்ஷத் அகமது, பிரேத பரிசோதனை அறிக்கையில் 19 இடங்களில் ஏற்பட்ட காயங்களால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறினார்.
3: பிரிசனர்ஸ்க்கும் அந்த ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்கு, பிரிசனர்ஸ் ரைட் இருக்கு. அதே மாதிரி அவங்க பாடியை அவங்க ஃபுல்லா இன்னொரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இதுவும் ஓகே ஆனா அவங்க பாடி எடுக்கிறேன்னு சொல்றாங்க, அவங்களோட ரைட்.
2: உடலை வாங்குமாறு போலீசார் வற்புறுத்துவதாகவும், ஆனால் தங்களது மருத்துவ குழுவின் பரிந்துரையை பொறுத்தே உடலை வாங்குவது குறித்து முடிவெடுப்போம் என்றும் உறவினர்கள் தெரிவித்தனர்.
1: தொடர்ந்து மத்திய பிரதேசத்தின் சந்த்னா மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தையொருவர் அதிகரித்து வரும் திருமண செலவுகளை சமாளிக்க தனது 14 மகன்களுக்கும் ஒரே மண்டபத்தில் ஒரே விழாவில் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். இந்த வித்தியாசமான ஏற்பாட்டின் மூலம் மண்டப வாடகை, அலங்காரம், உணவு மற்றும் விருந்தொம்பல் உள்ளிட்ட பல்வேறு திருமண செலவுகளை அவரால் கணிசமாக குறைக்க முடிந்தது. அதே நேரத்தில் இந்த திருமண விழா குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் கிராம மக்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் 3000 திரைகளில் வெளியாக உள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இந்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக தேர்தலுக்கு முன்பே ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருந்தது. ஆனால் சென்சார் சான்று கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக படத்தின் வெளியீடு 7 மாதங்கள் தள்ளிப்போனது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறார். இந்த நிலையில் ஜனநாயகன் படத்துக்கு ஏ சான்றிதழை தணிக்கை வாரியம் வழங்கியுள்ளது. இதையடுத்து ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற ஜூலை 23ஆம் தேதியில் வெளியிட உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. விஜய் முதல்வராகி இருக்கும் சூழலில் அவரின் கடைசி திரைப்படம் என்பதால் மிகப்பெரிய அளவில் வெளியிட தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 1000 திரைகளிலும் உலகளவில் 3000 திரைகளிலும் திரையிடப்படலாம் என்ற தகவல்கள் வந்துள்ளன. இந்தியாவை தவிர உலகளவில் 30 நாடுகளில் ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட தயாரிப்பு நிறுவனம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்தியாவின் கரித்துவாரில் உள்ள மான்சா தேவி கோவிலில் அர்ச்சகர்கள் சட்டப்பைகள் இல்லாத ஆடைகளை அணிய வேண்டும் என்ற புதிய விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகள் நேரடியாக அர்ச்சகர்களிடம் செல்லாமல் கோவில் நிர்வாகத்திடமே சேர்வதை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கோவில் அறக்கட்டளை தலைவர் ரவீந்திரபுரி தெரிவித்தார். கோவில் வளாகத்தில் 65 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். பத்ரிநாத் கோவிலில் காணிக்க பணம் திருடப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த விதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு காணிக்கை எண்ணும் அறையில் இருந்து பணம் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. சில கண்காணிப்பு காணொலி பதிவுகள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்பதால் அவற்றை மீட்க தடயவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பவும் விசாரணை குழு திட்டமிட்டுள்ளது. சேலத்தில் ஆடி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு பாரம்பரியமான தேங்காய் சூடும் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்த பிறகு ஓராண்டு தலைமறைவு வாழ்க்கை மேற்கொண்டார்கள். அப்போது தங்களை யாரும் அடையாளம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தங்களது ஆயுதங்களை விராட தேச எல்லையில் உள்ள ஒரு மயானத்தில் வன்னிமரத்தின் அடியில் ஒளித்து வைத்துவிட்டு சென்றார்கள். ஓராண்டுக்கு பிறகு தங்களது ஆயுதங்களை எடுத்து சுத்தப்படுத்தி நெருப்பில் வாட்டி புதுப்பித்து பூசு செய்த நாள் ஆடி முதல் தியதி என்று கருதப்படுகிறது. இதன் நினைவு கூறும் விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத பிறப்பு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. ஆடி முதல் நாளன்று சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்காய் சூடும் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். தேங்காய் சூடும் பண்டிகைக்காக பெற்றோர் புதுமண தம்பதியை அழைத்து சீர்வரிசை செய்வார்கள். மேலும் புதுமண தம்பதியினர் புத்தாடை அணிந்து கோவில்களுக்கு சென்று வழிபடுவார்கள். மேலும் உறவினர்களை அழைத்து அசைவ விருந்து வைக்கும் நிகழ்ச்சியும் இந்த நாளில் நடைபெறும். பொதுமக்கள் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து நீராடுவார்கள். பின்னர் சிறுவர்கள் தேங்காயை தரையில் தேய்த்து பின்னர் அதில் உள்ள 3 கண்களில் ஒன்றில் ஊட்டை போட்டு நீரை வெளியேற்றி அதற்குள் பச்சரிசி, தானியங்கள், வெல்லம், புட்டுக்கடலை, அவல், எள் ஆகியவற்றை போட்டு மஞ்சள் பூசி அழிச்சி எனப்படும் மரத்தின் குச்சியில் சொருகி நெருப்பில் சுடுவார்கள். பின்னர் அந்த தேங்காயை விநாயகருக்கு படையலிட்டு நண்பர்கள் உறவினர்களுக்கு வழங்கி மகிழ்வார்கள். அதன்படி சேலம் மாவட்டத்தில் ஆடி முதல் நாளான இன்று தேங்காய் சுடும் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் அதிகாலை முதலே பொதுமக்கள் தேங்காய் சுட்டு ஆடி மாதத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றிருக்கிறார்கள். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் புத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் 9வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தெய்வலிங்கம் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் இணைந்து தேங்காய் சுடும் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடியுள்ளார்கள். பாரம்பரிய வழக்கத்தை பின்பற்றி நடைபெற்ற இந்த நிகழ்வில் அனைவரும் ஒன்று கூடி ஆடி மாதம் வளமும் நலமும் தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பயந்து கொண்டார்கள். ஆடி முதல் நாளையொட்டி சேலத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றிருக்கின்றன. சென்னையில் ஆபனத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,4,800 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,100 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. சென்னையில் சில்லர் வர்த்தகத்தில் கிராமுக்கு வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 235 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ஒரு மருத்துவ ஊசி வாழ்நாள் முழுவதும் கிட்ட கொழுப்பின் அளவை குறைக்கக்கூடும் என்று புதிய மருத்துவ பரிசோதனைகள் கூறுகின்றன. பாதிக்கப்பட்டவர்களை கையாள சிரமமாக இருக்கும் ஒரு புரத மரபணுவை மாற்றி அமைப்பதன் மூலம் இது செயல்படுகிறது. இதன் ஊடாக பல நோயாளர்கள் பாதிப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய சாத்தியம் பெருமளவு காணப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது.
4: தற்போது 68 வயதாகும் ஜெனட்டுக்கு ஆபத்தான அளவில் அதிக கொலஸ்ட்ரால் இருந்தது. இதே வயதில் தான் அவருடைய தந்தை பக்கவாதத்தால் உயிரிழந்தார். இந்நிலையில் ஜெனட்டுக்கு VIRV-102 எனப்படும் புதிய மரபணு திருத்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் விளைவாக தற்போது அவரது கொலஸ்ட்ரால் அளவு பாதியாக குறைந்துள்ளது.
5: இது என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைத்து விட்டது. நான் ஒரு புதிய மனிதராகவும் இது பலனளித்திருப்பதையும் உண்மையிலேயே உணர்கிறேன். இந்த சிகிச்சை எடுத்துக் கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
4: மருத்துவர்கள் முன்னோடி சோதனை என்று விவரிக்கும் இந்த பரிசோதனையில் பங்கேற்கும் 35 நோயாளிகளில் இவரும் ஒருவர். பரம்பரையாக அதிக கொலஸ்ட்ரால் அளவை பெற்றிருந்த அல்லது இளம் வயதிலேயே மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை சந்திப்பதற்கான பிரத்யேக அனுமதி பிபிசிக்கு வழங்கப்பட்டது. அனைவரும் தங்களின் வழக்கமான மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டனர். அத்துடன் அவர்களுக்கு ஒரு புதிய மரபணு திருத்த சிகிச்சையும் வழங்கப்பட்டது. நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் இதழில் வெளியிடப்பட்ட இந்த பரிசோதனையின் முடிவுகள் அவர்களின் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு 62% வரை குறைந்திருப்பதையும் ஓராண்டுக்கு பிறகும் அந்த அளவு குறைவாகவே நீடிப்பதையும் காட்டுகின்றன. பிரிட்டனின் மிகப்பெரிய இதய மருத்துவ மையத்தில் பணியாற்றும் பேராசிரியர் ரியாஸ் பட்டேல் இந்த பரிசோதனையில் பங்கேற்றவர்களில் 1/3 ஈடுபடுத்தினார். மிகவும் உற்சாகம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், மக்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த சிகிச்சையை பெற வேண்டியிருக்கலாம் என்று அவர் கூறுகிறார்.
6: முதன்முறையாக ஒரே முறை மேற்கொள்ளும் சிகிச்சையை வழங்கும் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இதன் மூலம் மாரடைப்பு ஏற்படும் ஆபத்து தொடர்பான கொலஸ்ட்ரால் அளவுகள் குறித்து நோயாளிகள் இனி கவலைப்பட தேவையில்லை, ஏனெனில் இந்த சிகிச்சையானது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது.
4: அப்படி என்றால் இது எப்படி வேலை செய்கிறது? இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் இரத்தத்திலிருந்து கெட்ட கொழுப்பை அகற்றுவதே கல்லீரலின் பணியாகும். ஆனால் PCSK9 எனப்படும் ஒரு புரதம் இந்த செயல்பாட்டில் குறுக்கிட்டு அதை தடுக்கக்கூடும். இந்த புதிய மருந்து அந்த புரதத்தின் மரபணுவை மாற்றியமைத்து செயலிழக்க செய்கிறது. இது கல்லீரல் கெட்ட கொழுப்பை தொடர்ந்து வெளியேற்ற வழிவகுக்கிறது.
7: It is early days for this trial.
4: இந்த சோதனை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது. எதிர்கால கட்டங்களில் 100,000 அல்லது 1,000,000 பங்கேற்பாளர்கள் இதில் இடம்பெறுவர். இருப்பினும் உலகின் மிக பொதுவான உயிர்கொல்லியான இதய நோயை முதல் முறையாக ஒரு மரபணு திருத்தத்தின் மூலம் தடுக்க முடியும் என்ற சாத்தியக்கூறு இந்த முடிவுகளின் மூலம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளன. பிரிட்டனில் 80,00,000 மக்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு ஸ்டாட்டின் போன்ற கொலஸ்ட்ரால் குறைக்கும் மருந்துகள் தேவைப்படுகின்றன. டேனியல் அவர்களில் ஒருவர். நெஞ்சுவலி காரணமாக அவர் மருத்துவமனைக்கு அடிக்கடி சென்று வந்தவர். ஆனால் அவர் அந்த சோதனையில் பங்கேற்றதிலிருந்து அவரது கெட்ட கொழுப்பின் அளவு பாதியாக குறைந்துள்ளது.
8: இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. ஸ்டாட்டின் மருந்துகள் வேலை செய்கின்றனவா என்று நான் இனி கவலைப்பட தேவையில்லை. அதோடு ஸ்டாட்டின் மருந்துகளால் பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடும். அந்த வகையில் இது ஆச்சரியமாக உள்ளது.
4: நோயாளிகள் ஸ்டாட்டின் மருந்துகளை உட்கொள்வதை முழுமையாக நிறுத்திவிட முடியுமா என்பதை அறிந்து கொள்ள இன்னும் காலம் எடுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் இந்த சோதனைகள் மிக ஆரம்ப நிலையிலேயே உள்ளன. ஆனால் அது சாத்தியமாகும் என்று டேனியல் மற்றும் ஜெனட் நம்புகின்றனர்.
1: தொடர்ந்து ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிராக உக்ரைன் கடந்த 4.5 ஆண்டுகளாக கடுமையான போர் நடத்தி வருகிறது. இந்த சூழலில் கடந்த ஜனவரி மாதம் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் மிகேலா பெட்ரோவா பதவியேற்றார். இந்த சூழலில் மிகேலா பெட்ரோவை உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் இருந்து அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நீக்கியிருக்கிறார். இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் மிகேலா பெட்ரோவ் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் கீவ், லீவ், டினிப்ரோ உட்பட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
9: தலைநகர் கியேவில் உள்ள ஒரு முக்கிய சதுக்கத்தில் 100,000,000 போராட்டக்காரர்கள் கூடி யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளை அசைத்தபடியும் பெட்ரோவை மீண்டும் பதவியில் அமர்த்துங்கள் என்று முழக்கமிட்டபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முடிவு அந்நாட்டு ராணுவ வீரர்கள் இடையேயும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 36 வயதான மைக்கேல் ஃபெட்ரோவை அமைச்சர் பொறுப்பேற்று 6 மாதங்களே ஆன நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான ட்ரோன் தாக்குதல்களை விரிவுபடுத்துவதில் முக்கிய பங்காற்றியவராக கருதப்பட்டார். ஃபெட்ரோ மற்றும் நாட்டின் ஆயுதப்படைகளின் தளபதி ஆகியோருக்கு இடையே பதற்றம் நிலவியதாக யுக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். தாம் இல்லாமல் அவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேச முடியாத நிலை இருந்ததாகவும் அவர்களில் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது குறித்து தாம் வருத்தம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். கியவ் நகரின் மீது ரஷ்யா மீண்டும் ஒருமுறை வான்படி தாக்குதல்களை தொடுத்த அதே நேரத்தில் யுக்ரைன் அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான மாற்றங்களின் ஒரு பகுதியாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்நகரின் மீது நடத்தப்பட்ட பல வெடிப்புகளில் குறைந்தது 2 கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் மேயர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்துள்ளார். சமீபத்திய வாரங்களில் கியவ் நகரம் தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது. யுக்ரைனும் ரஷ்ய இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கருங்கடல் மற்றும் அசோவ் கடற்பகுதியில் நேற்று இரவு ரஷ்யாவின் 6 எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக யுக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது.
8: ஃபெடரோவ் மிகவும் திறம்பட செயல்பட்டுள்ளார் என்பது நமக்கு தெரிந்த ஒன்றாகும். கடந்த சில மாதங்களாக ரஷ்ய படைகளுக்கு எதிராக மிகவும் சிறந்த ஆயுதமாக திகழும் ட்ரோன்களின் பயன்பாடு பெரும்பாலும் இவருடைய யோசனைதான். ஆனால் இப்போது அவர் அப்பதவியில் இருந்து மாற்றப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் யுக்ரைன் விரும்பாத அந்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது அதன் அரசியலிலும் பாதுகாப்பு அமைச்சகத்திலும் ஏற்படும் குழப்பம்தான். அவர் மாற்றப்படுவதற்கு எதிரான நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது கடந்த ஆண்டு அதிபர் ஜெலன்ஸ்கியின் அலுவலகம் ஊழல் தடுப்பு அமைப்புகளின் சார்பு நிலையை கட்டுப்படுத்த முயற்சித்த போது நடந்த ஒரு சம்பவத்தின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வருகிறது. அந்த மக்கள் போராட்டம் பலன் தந்தது. இந்த முறையும் அது பலன் தருமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
1: தொடர்ந்து சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்கப் போவதாக ஏமனின் ஹவுதி குழு மிரட்டல் விடுத்துள்ளது. விமானியங்களை குறிவைத்து இருதரப்பும் தாக்குதல் நடத்திய பிறகு ஹவுதி குழு அவ்வாறு கூறியிருக்கிறது. திங்கட்கிழமை ஏமனின் சனா விமானியத்தை சவுதி அரேபியா தாக்கியதாக ஹவுதி குழு குற்றம் சாட்டுகிறது. பதிலடியாக சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு விமானியத்தை ஹவுதி குழு தாக்கியிருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவுக்கும் இடையே 2022 அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. சுமார் 4 ஆண்டில் இப்போது மோசமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் உள்ள விமானியத்தை தாக்கப் போவதாக ஹவுதி குழு எச்சரித்துள்ளது. ஏடன் நகரத்திலிருந்து இயங்கும் ஏமன் அரசாங்கம் சானாவில் ஈரானிய விமானம் தரையிறங்குவதை தடுக்க தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. ஏமனில் தரையிறங்க விரும்பும் விமானங்கள் ஏமன் அரசாங்கத்திடமிருந்து அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். அந்த விதிமுறை 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடப்பில் இருக்கிறது. ஏமனின் அரசாங்கம் சவுதி அரேபியாவின் ஆதரவை பெற்றிருக்கிறது. ஹவுதி குழு ஈரானின் ஆதரவை பெற்றிருக்கிறது. ஈரானின் மின்லியங்கள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகளை அமெரிக்கா தாக்கினால் செங்கடலின் முக்கிய நுழைவாயிலான பாப்பெல் மாண்டப் நீரிணியை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு ஜெமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஈரான் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானின் இந்த ரகசிய கோரிக்கையை தொடர்ந்து ஜெமனின் மலைப்பகுதிகளில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை நிறுத்தி செங்கடல் பகுதியில் தாக்குதல் நடத்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தயாராகி வருகிறார்கள். உலகளாவிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 20% கையாளும் ஹோர்முஸ் நீரிணை ஈரானால் ஏற்கனவே மூடப்பட்டிருக்கும் நிலையில் 7% பங்களிக்கும் செங்கடல் பாதையும் முடக்கப்பட்டால் மத்திய கிழக்கின் 2 முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி பாதைகளும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும் அபாயம் தற்போது எழுந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்துக்கு பிறகு சவுதி அரேபியா தனது 70% எரிபொருள் ஏற்றுமதியை செங்கடல் துறைமுகமான யான்பு வழியாகவே திருப்பிவிட்ட நிலையில் பாப் எல் மாண்டப் நீரிணையின் முடக்கம் உலகளாவிய பொருளாதாரத்திலும் எண்ணெய் சந்தையிலும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே ஈரானின் வடக்கு பகுதிகளிலும் தலைநகர் தெஹரானை சுற்றியுள்ள இடங்களிலும் அமெரிக்க படைகள் நேற்றும் தாக்குதலை தீவிரப்படுத்தின. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன், ஜோர்டான், குவைத் ஆகிய நாடுகளில் ஈரான் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் நிலைமை தற்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது.
4: அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்போது ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது என்றே கருதுகிறேன். ஏனென்றால் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த பெரும்பாலான நிபந்தனைகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீவிர பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஏதுவான ஒரு திட்டத்தை வகுப்பதே அதன் நோக்கமாக இருந்தது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மற்றும் கடல்சார் முற்றுகையை நீக்குவது போன்ற பெரும்பாலான நிபந்தனைகள் இப்போது மாற்றியமைக்கப்பட்டுவிட்டன. ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டார். அதில் ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் தேசிய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது என்ற வாதத்தை அவர் முன்வைத்தார். எனவே அதை பாதுகாப்பதற்கும் அதை தங்கள் வசம் வைத்திருப்பதற்கும் தாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அதனை தங்களின் இருப்புக்கான ஒரு போராட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் தனது வாதத்தை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே முன்வைத்தார். அதில் ஈரானுக்கு ஓரளவு மேற்பார்வை செய்யும் அதிகாரம் வழங்கும் சில விஷயங்கள் இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். அவை மிகவும் தெளிவற்றதாக இருந்த போதிலும் தங்களால் அந்த நீரிணையை கட்டுப்படுத்த முடியும் என்ற அர்த்தத்திலேயே ஈரானியர்கள் அதை புரிந்து வைத்துள்ளனர். ஆனால் அமெரிக்கர்கள் நிச்சயமாக அதை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை.
1: தொடர்ந்து மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவுக்கு சுமார் $196 கோடி பெறுமதியான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகளுடன் இணைந்து செயல்படும் திறனை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். இந்த நிலையில் சவுதி அரேபியா கோரியுள்ள ஆயுதங்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட துல்லியமான தாக்குதல் ஆயுத அமைப்புகளும் அடங்கும். அவை குறைந்த சேதத்துடன் இலக்குகளை துல்லியமாக அளிக்கக்கூடியவை என்று சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறுவதற்கான முன்னோட்ட பைலட் பாதுகாப்பு மண்டலங்களை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த இரு நாடுகளுக்கிடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இத்தாலி தலைநகர் ரோமில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து லெபனானும் இஸ்ரேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. லெபனான் இஸ்ரேலிடையே கடந்த ஜூன் 26 எட்டப்பட்ட முக்கிய ஒப்பந்தத்தின்படி தெற்கு லெபனானில் இரண்டு முன்னோட்ட மண்டலங்களை அமைத்து அதன் கட்டுப்பாட்டை லெபனான் ராணுவத்திடம் இஸ்ரேல் ஒப்படைக்க வேண்டும், அங்கிருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை லெபனான் ராணுவம் முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனாலும் களத்தில் இதை செயல்படுத்துவதில் மந்தநிலை இருந்த சூழலில் ரோமில் அவசர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரோம் பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது, முன்னோட்ட மண்டல செயல்முறைக்கான கட்டமைப்பு மற்றும் வழிகாட்டுதல்களை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன, அதன்படி இந்த திட்டம் இனிவரும் நாட்களில் இறுதி வடிவம் பெற்று வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும், பின்னர் இரு நாடுகளுக்கிடையே விரிவான அமைதி உடன்படிக்கையிட்ட பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சவப்பட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்ற பதாகை ஈரான்

கொமேனியின் கொலைக்கு நிச்சயம் பழி தீர்ப்போம் என்று ஈரானிய புதிய தலைமை மதகுரு முஸ்தபா கொமேனி அறிவித்திருந்தார். மேலும் கொமேனியின் இறுதி சடங்கில் அமெரிக்கா மற்றும் அதிபர் டிரம்புக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சி சதுக்கத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உடல் சவப்பட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்று சித்தரிக்கப்பட்ட மிகப்பெரிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பதாகையின் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருவதால் சர்வதேச அமைப்புகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் கண்டனங்களை இந்த பதாகை பெற்றுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தான் தோல்வியடைந்த 2020 ஜனாதிபதி தேர்தலின் போது 22 கோடி அமெரிக்க வாக்காளர்களின் தரவுகளை சீனா கைப்பற்றியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மையில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சிறப்பு உரையின் போது அமெரிக்க வரலாற்றிலே இது மிகப்பெரிய தேர்தல் தரவு மீறல் என்று அவர் குறிப்பிட்டார். பதவி காலத்திலே இது குறித்த சில தகவல்கள் இருந்ததாகவும் ஆனால் அவை தன்னிடம் மறைக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனாலும் அவரது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரங்கள் எதையும் அவர் முன்வைக்கவில்லை. உக்ரைனின் புதிய பிரதமராக செர்கி கொரஸ்கி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையான போர் 4 ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வரும் நிலையில் அறிவிக்கப்படாத காரணங்களால் அந்த நாட்டின் அரசுக்குள் பல்வேறு முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள அதிபர் விளாடிமிர் செலஸ்கி உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் ஜூலியா ஸ்வரைடென்கோ கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் சில முக்கிய அமைச்சர்களும் பதவி விலகியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உக்ரைன் அரசின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிறுவனமான நாப்டோக்ஸ் நிறுவனத்தின் தலைவரான 48 வயதாகும் செர்கி கொரஸ்கி நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். செர்கி கொரஸ்கி பிரதமராக நியமிக்கப்பட்டதற்கு உக்ரைனின் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் உக்ரைனில் குளிர்காலம் தொடங்க உள்ள நிலையில் ரஷ்யாவுடனான போருக்கிடையே எரிசக்தி விநியோகம் தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காக பிரதமராக செர்கி கொரஸ்கி நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2025 குளிர்காலத்தில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலால் அந்த நாட்டின் மின்சார விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் குளிரில் வாடிய உக்ரைனிய மக்களின் வெப்பமூட்டும் அமைப்புகள் செர்ஜி தலைமையிலான நாப்டோக்ஸ் நிறுவனத்தின் உதவியுடன் இயங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சீன அரசாங்க ஊடகம் சைனா டெய்லி வெளியிட்ட காணொலி பிலிப்பைன்ஸ் மக்களை இழிவுபடுத்தி இருப்பதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. காணொலியில் இனவாத சின்னங்கள் இடம்பெற்றதாக பிலிப்பைன்ஸ் தெரிவிக்கிறது. அது சைனா டெய்லி ஊடகத்தின் பேஸ்புக் பக்கத்தில் ஜூலை 10 பதிவிடப்பட்டது. உடனே அந்த காணொலியை அகற்ற வேண்டும் என்று பிலிப்பைன்ஸ் வலியுறுத்துகிறது. சம்பவம் குறித்து கருத்து கேட்ட போது பிலிப்பைன்ஸில் இருக்கும் சீன தூதரகம் பதிலெதையும் சொல்லவில்லை. காணொலியின் உள்ளடக்கம் தென்சீன கடல் விவகாரத்தை பற்றியிருந்தது. அதற்கு கண்டனம் தெரிவித்த பிலிப்பைன்ஸ் தற்காப்பு அமைச்சர் வட்டாரத்தில் தலைமைத்துவம் வகிப்பதாக சொல்லிக் கொள்ளும் எந்த நாடும் இவ்வாறு நடந்து கொள்வது அவமானம் என்று தெரிவித்தார். தென்சீன கடல் விவகாரத்தில் அனைத்துலக சட்டத்தை மதிக்காமல் பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு எதிராக இனவெறியை சீனா தூண்டுவதாக அவர் குறை கூறினார். மியான்மரின் ரோஹிங்கா அகதிகள் பயணித்த 2 படகுகள் வங்கக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 530 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மியான்மரின் ரக்கின் மாகாணத்திலிருந்து புறப்பட்ட இந்த படகுகளில் வங்கதேச அகதிகள் முகாம்களில் இருந்து சென்றவர்கள் உட்பட பெரும்பாலும் ரோஹிங்கா முஸ்லிம்களே பயணித்ததாக சர்வதேச குடியேற்ற அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. சுமார் 250 பேருடன் புறப்பட்ட முதல் படகு பயணம் தொடங்கிய சிறிது நேரத்திலே கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்துவிட்டது. 280 பேர் பயணித்ததாக கூறப்படும் 2வது படகு ஜூலை 8 அன்று மியான்மரின் ஜேர்வாடி கடற்கரையை அருகே மூழ்கியதாக நம்பப்படுகிறது. இந்த பத்துக்கள் மற்றும் உயிரிழப்பு விவரங்கள் இன்னமும் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இந்த மோசமான பேரிழப்பு குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கின்றன. மியான்மர் ராணுவத்தின் வன்முறைக்கு தப்பி வங்கதேசத்தின் நெரிசல் மிகுந்த முகாம்களில் 12 லட்சத்துக்கு அதிகமான ரோஹிங்கா அகதிகள் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். வெளிநாட்டு உதவிகள் குறைக்கப்பட்டதாலும் சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாத நிலையிலும் இவர்கள் தவித்து வருகிறார்கள். இதனால் பாதுகாப்பற்ற சிறிய படகுகளில் மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஆபத்தான கடற்வழி பயணங்கள் மேற்கொண்டு குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 1000கணக்கானோர் உயிரிழக்கும் அவலம் தொடர்கதையாகி வருகிறது. அனைத்துலக மாணவர்களும் வெளிநாட்டு செய்தியாளர்களும் அமெரிக்காவில் தங்கியிருப்பதற்கான விதிகளை அமெரிக்கா மேலும் கடுமையாக்கியிருக்கிறது. அதன்படி மாணவர் விசாவை திருப்போர் 4 ஆண்டு வரை அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து படிப்பை நீடித்து காலவரம்பின்றி தங்கு நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வரவே அந்த நடவடிக்கை என்று

0: ஜனநாயக பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு செய்தியாளர்களுக்கான விசா காலம் அதிகபட்சம் 8 மாதம், சீன குடிமக்களுக்கு மட்டும் அந்த காலவரம்பு 3 மாதமாக இருக்கும். புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பரில் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று தெரிய வருகிறது. தென்கொரியாவில் பங்குச்சந்தை முதலீடு தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கி வரும் பிரபல யூடியூபர் ஒருவரை அவரின் சேனலை பின்தொடரும் நபர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூபரின் ஆலோசனைகளை மட்டும் பின்பற்றி பங்குச்சந்தையில் முதலீடு செய்த பணத்தை இழந்த ஆத்திரத்தில் 20 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞர் இந்த கொடூர தாக்குதலை அரங்கேற்றியதாக தெரிகிறது. இதையடுத்து கொலமுயற்சி வழக்கில் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். தாக்குதலில் படுகாயமடைந்த யூடியூபர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் முதலீட்டு ஆலோசனைகளை கண்மூடித்தனமாக நம்புவதால் ஏற்படும் விருதங்களை இந்த சம்பவம் மீண்டும் உணர்த்தியுள்ளது. பங்குச்சந்தை மாற்றங்களுக்கு தனிநபர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்பதால் சுயமான ஆய்வுகளுக்கு பிறகே முதலீடு செய்ய வேண்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக சீன நிறுவனமான மீடியா தயாரிக்கும் போட்டோ ஸ்பிளிட் குளிரூட்டிகளுக்கு தற்போது பெரும் தேவை ஏற்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் ஐரோப்பாவின் பல நகரங்களில் வெப்ப எல்லை 40 செல்சியஸை தாண்டி பதிவாகியுள்ளது. ஐரோப்பிய நகரங்களில் உள்ள பல பாரம்பரிய மற்றும் பழைய கட்டடங்களின் அமைப்பால் சுவர்களை துளையிட்டோ அல்லது வெளிப்புறத்தில் பெரிய அளவிலான குளிரூட்டும் இயந்திரங்களை பொருத்தியோ பயன்படுத்துவதற்கு கடுமையான கட்டுமான கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த சூழலில் போட்டோ ஸ்பிளிட் கருவி ஜன்னல் வழியாக எளிதாக பொருத்தக்கூடிய வகையில் இருப்பதால் எந்தொரு கட்டுமான மாற்றமும் இன்றி அதனை பயன்படுத்த முடிவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த குளிரூட்டிகளின் விலை சுமார் 750 யூரோக்களாக இருந்தாலும் தேவை அதிகரிப்பால் சந்தைகளில் இவை விற்று தீர்ந்துவிட்டன. இதனால் இணையவழி விற்பனை தளங்களில் இதன் விலை அசல் விலையை விட 2 முதல் 3 மடங்கு வரை அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன பெண் தான் பிறந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைந்திருக்கிறார். 1991 சொங் பெங்லிங்கன் என்ற பெண் சந்தை ஒன்றில் காணாமல் போனார். அப்போது அவருக்கு 2 வயது. அவரது தந்தை பெங்லிங்கனை சந்தையில் உள்ள அவரது காய்கறி கடைக்கு அழைத்து சென்றுள்ளார். ஆனால் அவளை கவனித்துக் கொள்ள முடியாமல் அவளிடம் பணம் கொடுத்து உணவு வாங்கிக் கொள்ள சொல்லியிருக்கிறார். ஆனால் பெங்லின் சந்தையில் அலைந்து திரிந்து தெருவை கடந்து இன்னொரு சந்தைக்குள் சென்று மாயமாகிவிட்டார். அவளை கண்ட துணி வியாபாரி ஒருவர் சிறுமி காயங்களுடனும் கீறல்களுடன் இருப்பதை கண்டார். சந்தையில் அவளை பற்றி அறிவிப்புகள் செய்தும் யாரும் வராததால் அவளை தன் சொந்த மகளாக வளர்த்து வந்துள்ளார். இப்போது அவருக்கு திருமணமாகி 8 வயதில் பெண் பிள்ளையும் இருக்கிறது. பெங்லினை அவரது பெற்றோர் பல ஆண்டுகளாக தேடி வந்தார்கள். அவரை காண வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்த தந்தையும் 2024 உயிரிழந்து போனார். காணாமல் போன சிறார்களை குடும்பத்துடன் இணைக்கும் அமைப்பில் பெங்லின் பதிவு செய்ததை தொடர்ந்து முக ஒற்றுமை மூலம் உறவினர்கள் அவரை அடையாளம் கண்டார்கள். மரபணு சோதனையும் உறவை உறுதிப்படுத்தியது. ஜூலை 7 தேதி பெங்லின் தனது தாயுடன் இணைந்தார். யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமானங்களில் எக்கனமி பிளஸ் இருக்கைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. பொதுவாக ஒரு வரிசையில் 3 இருக்கைகள் அமைந்திருக்கும். இப்போது நடுவில் இருக்கும் இருக்கைக்கு பதிலாக ஒரு சிறிய மேசை வைக்கப்பட உள்ளது. பயணிகள் வசதியாக அமர்வதற்கு இருக்கைகள் அவ்வாறு அமைக்கப்படுகின்றன. A321XLR விமானத்தில் அந்த வசதியை எதிர்பார்க்கலாம். தற்போது இந்த புதிய இருக்கைகள் விமானத்தின் முதல் வரிசையில் மட்டும் வைக்கப்படும். ஆண்டிறுதிக்குள் புதிய இருக்கைகளின் கட்டணத்தை வெளியிடுவதாக நிறுவனம் தெரிவித்தது. புதிய இருக்கைகளை மற்ற விமானங்களிலும் அறிமுகம் செய்ய அது திட்டமிட்டு வருகிறது. லுஃப்தான்சா, பின்னேயர் ஆகிய நிறுவனங்கள் ஏற்கனவே இதுபோன்ற இருக்கைகளை பிசினஸ் வகுப்பு பயணிகளுக்கு அறிமுகம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் சுமார் 14 ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் இருந்த மிதக்கும் சொகுசு கொட்டலாக மாறிய உல்லாச கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போது திடீரென ஒருபக்கமாக சாய்ந்தது. இந்த சம்பவம் செஜியாங் மாநிலத்தின் வென்சோ நகரில் ஜூலை 14 தேதி நிகழ்ந்திருக்கிறது. அப்போது கப்பலில் பயணிகளோ சிப்பந்திகளோ இல்லாததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கடல் அலைகள் உயர்ந்த போது கப்பல் சாய்ந்ததாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் சம்பவத்துக்கான சரியான காரணம் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. இதுகுறித்து விசாரணை நடைபெறுகிறது. மிங்ஷிங் அண்ட் செவன் என்ற அந்த கப்பல் 2012 ஆண்டு வெள்ளோட்டம் கண்டது. அதன் கட்டுமானத்துக்கு 200 மில்லியன் யுவானுக்கு மேல் செலவானது. அது 5 நட்சத்திர தரத்திலான மிதக்கம் சொகுசு கோட்டலாக வடிவமைக்கப்பட்டது. அதில் 1000க்கு அதிகமான விருந்தினர்கள் தங்க வசதியும் இருந்தது. 11 உணவகங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் அந்த கப்பல் முழுமையான செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. நிதி பற்றாக்குறை அதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. போதுமான துறைமுக வசதிகள் இல்லாததால் திட்டம் மேலும் தாமதமானது. இதனால் கடந்த 14 ஆண்டுகளாக அந்த கப்பல் பெரும்பாலும் பயன்படுத்தப்படாமலே இருந்தது. கப்பலின் நிலைமை தற்போது ஆய்வு செய்யப்படுகிறது. மீட்பு பணி எப்போது தொடங்கும் என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை. நடிகர் சாம்லீல் நுரையீரல் நோய் காரணமாக காலமானார். நீல் கடந்த திங்கட்கிழமை இறந்தார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 78. நீல் வட அயர்லாந்தில் பிறந்தவர். அவரது இயற்பெயர் நஜல் ஜோன் ட்ரெட்மெட்லீல். 1970களின் தொடக்கத்தில் நியூசிலாந்தில் அவரது திரைப்பயணம் தொடங்கியது. ஸ்லிப்பிங் டாக்ஸ் என்ற படத்தின் மூலம் அவர் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். ஆஸ்திரேலியாவில் அதிக பொருள் செலவில் தயாரிக்கப்பட்ட படங்களில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. மாபெரும் வெற்றி படமான ஜூரிஸ் பார்க் நீலை புகழின் உச்சிக்கு கொண்டு சேர்த்தது. நீல் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். 3 முறை கோல்டன் குளோப் விருதுக்கு நியமிக்கப்பட்டார். 2022 அவருக்கு ரத்த புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. நோயிலிருந்து மீண்டு வந்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் அவர் அறிவித்த சூழலில் தற்போது இறந்து போனார். கனடா முழுவதும் 800க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. அங்கிருந்து எழும் அடர்ந்த புகை அமெரிக்கா வரை பரவியிருக்கிறது. மிக்சிகன் மினசோட்டா மாநிலங்களின் சில பகுதிகளில் காற்றின் தரம் அபாய கட்டத்தை எட்டிவிட்டது. அங்குள்ள மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். கிரேட் லேக் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகள் ஆகியவற்றிலும் அத்தகைய எச்சரிக்கை நடப்பில் உள்ளது. இதற்கிடையே கனடாவில் பழங்குடி இனத்தினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். பழங்குடி சமூக ஃபர்ஸ்ட் நேஷன் தலைவர்களில் ஒருவர் தமது சமூகம் எரிந்து சாம்பலாகி கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். கனடாவில் காட்டுத்தீ மோசமாக இருக்கிறது. இதற்கு முன் 2023 ஆண்டில் சுமார் 18 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் காட்டுத்தீ அங்கு ஏற்பட்டிருந்தது. இனி விளையாட்டுச் செய்திகளில், லங்கா பிரீமியர் லீக் தொடரின் ஜப்னா கிங்ஸ் அணியின் உரிமையாளர் விளையாட்டு தொடர்பான குற்றங்களை தடுக்கும் காவல்துறை விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆட்ட நிர்ணயம் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. லங்கா பிரீமியர் லீக் தொடரின் 2026 ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெறவிருந்த நிலையில் அதற்கு முன்னதாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது.
1: இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றுள்ளது. முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டி கார்டிஃபில் நேற்று நடைபெற்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 44 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்து 233 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. விராட் கோலி 66 ரன்களும் ஸ்ரேயாஸ் 65 ரன்களும் சேர்த்தனர். பின்னர் பேட் செய்த இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 44.1 ஓவர்களில் இலக்கை அடைந்தது. ஜோ ரூட் ஆட்டமிழக்காமல் 99 ரன்களும் வில் ஜாக்ஸ் 30 ரன்களும் சேர்த்தனர்.
0: தொடர்ந்து T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஸ்டீவ் ஸ்மித் ஆண்ட்ரீஸ் கவுஸ் இணைந்து அதிக ஓட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட 241 ஓட்டங்கள் குவித்தவர்களாக உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள். 23 வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டி ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளியை வென்றிருக்கிறது. இங்கிலாந்து அர்ஜென்டினா அரையிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அர்ஜென்டினா அணிவீரர்கள் போக்லாந்து தீவுகள் தங்களுக்கு சொந்தம் என்ற பதாகை ஏந்தி பவனி வந்துள்ளார்கள். ஃபிஃபா விதிமுறைகளின்படி அரசியல் ரீதியான பதாகைகள், சின்னங்கள், துண்டு பிரசுரங்கள் ஆகியவற்றை போட்டிகளுக்கு கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைகளை மீறி அர்ஜென்டினா அணி அவ்வாறு செய்தது குறித்து ஃபிஃபா இன்னமும் கருத்துரைக்கவில்லை. போக்லாந்து தீவுகள் போர், அதாவது 1982 ஆண்டில் பிரிட்டனும் அர்ஜென்டினாவும் தீவுகளை கைப்பற்ற போரில் ஈடுபட்டன. பிரிட்டனின் அந்த தீவுகள் போக்லாந்து என்று அழைக்க அழைக்கப்படுகின்றன. அர்ஜென்டினா அவற்றை மால்வினாஸ் என்று அழைக்கிறது. 1816 அர்ஜென்டினா ஸ்பெயினிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு ஸ்பெயின் வசம் இருந்த இடங்கள் அனைத்தும் தனக்குத்தான் சொந்தம் என்று அர்ஜென்டினா வாதாடுகிறது. 1833 பிரிட்டன் சட்டவிரோதமாக தீவுகளை கைப்பற்றியதாக அர்ஜென்டினா தெரிவித்தது. அந்த வரலாற்றை பார்க்கின்ற போது 1765 பிரிட்டன் அதன் முதல் கடற்படை தளத்தை தீவுகளின் மேற்கு பகுதியில் நிறுவியது. கிழக்கு பகுதியில் பிரான்ஸ் காலனியை நிறுவியிருந்தது. அந்த காலனியை பிரான்ஸ் பிறகு ஸ்பெயினுக்கு விட்டது. தீவுகள் பிறகு யார் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற சர்ச்சையால் பிரிட்டனுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே சண்டை மூண்டது. 1811 ஸ்பானியர்கள் தீவுகளை விட்டு கிளம்பிய பிறகு சண்டை நின்றது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரம் பெற்ற அர்ஜென்டினா அன்றிலிருந்து தீவுகளை கைப்பற்ற முனைந்தது. 1982 நடந்த போரில் 649 அர்ஜென்டின ராணுவ வீரர்களும் 255 பிரிட்டிஷ் வீரர்களும் இறந்தார்கள். இறுதியில் பிரிட்டன் வெற்றி பெற்றது. ஆனால் தீவுகள் குறித்து அர்ஜென்டின மக்களிடையே விரக்தி தொடர்கிறது. பிஃபா உலகக்கோப்பை காலிறுதி போட்டியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நேரில் பார்வையிடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் நட்சத்திர ஆட்டக்காரர் லமின் ஜமாலின் வீட்டில் கொள்ளையடிக்க இருவர் முயன்றுள்ளார்கள். முகமூடி அணிந்த இருவர் சுவரில் ஏறி குதித்து வீட்டுக்குள் புகுந்தார்கள். பார்சிலோனாவின் புறநகரில் உள்ள ஒரு வீட்டில் கொள்ள முயற்சி நடந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தனிநபர் அந்தரங்கத்தை பாதுகாக்க வீட்டின் உரிமையாளர் யார் என்ற தகவல் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் அந்த வீடு ஜமாலுக்கு சொந்தமானது என்று ஸ்பெயின் நாட்டின் லா வான் குவாடியா நாளிதழ் தெரிவித்திருக்கிறது. அது பிரபலமான வீடு என்று அது தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்பு பார்சலோனா அணியின் முன்னாள் வீரர் ஜோரர் ஃபிகேயும் பாடகி சகிராவும் அந்த வீட்டின் உரிமையாளர்களாக இருந்தார்கள். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நேற்று முன்தினம் ஸ்பெயின் பிரான்சை வீழ்த்தி இறுதியாட்டத்துக்கு சென்றது. அதற்கு சற்று நேரத்துக்கு பிறகு கொள்ள முயற்சி நடந்ததாக சொல்லப்படுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் 384.59 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.15 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.28 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.31 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 119.02 ரூபாய், ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 452.59 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.65 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.57 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.63 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

0: இந்தடியம்மா, நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வணக்கம் அன்பான உறவுகளே, நேரம் இப்பொழுது 11 மணி 2 நிமிடம். இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில் இப்பொழுது முதல் 12 மணி வரை இடம்பெறப் போகின்றது. பாடுவோர் பாடலாம் பாடுவதற்காக நீங்கள் அழைப்புக்கு வளமை போன்று அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பைபர் இலக்கம் இருக்கின்றது. கட்டணம் என்றால் மட்டும் பைபர் இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06050 07 74 27. வளமையான தொலைபேசி இலக்கம் பிரான்சில் உள்ளவர்கள் 01 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 03 39 95 41 48 47 71. சரி, அந்த வகையிலே வந்திருக்கின்றார் வைபரோடா கணேசன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நான் நலமாக இருக்கிறேன் கணேசன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி, சந்தோஷம். இன்று நேரங்கள் மட்டும்தான். என்ன பாடல் என்று திறப்பறீங்கள்?
1: ஒண்ணுமே புரியலே.
0: உலகத்திலே என்னமோ நடக்கு, மர்மமா கிடக்குது. சரி, அப்ப பாட்டு கேப்போம். என்னன்னா பாடலை அனுப்பி வைத்ததற்கு நன்றி கணேசன். ரொம்ப நன்றி. இதோ வருகிறது உங்களுடைய பாடல்.

0: பாடலை எங்கள் அன்புக்குரிய கணேசன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் அடுத்து யார்? வணக்கம். வணக்கம் அமுதராஜ், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம் கணேசன். எங்களுடைய அமுதராஜ், என்ன பாட்டு அனுப்பியிருக்கிறீங்களா ஐயா?
1: கொடியில் இரண்டு
0: போடுறேன். ஊருக்கா போட்டீங்களா? திருப்பியும் போட்டுருக்கலா? சரி,
1: அது என்ன மகன் அப்படி இப்படியா கண்டிக்கணுண்டா போல நான் இந்த பாட்டை போட்டு
0: ஒற்று பிரச்சனையில பாடல் வருது. ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி,
0: ரொம்ப நன்றி. எங்கள் அன்புக்குரிய அமுதராஜ் அவர்கள் பாடல் அனுப்பி இருக்கிறார். இதோ காற்றலையில்

0: பாடலை எங்கள் அன்புக்குரிய அமுதராஜ் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற பாடல்கள் வெள்ளிக்கிழமை என்ற உடனே பாடல்களை பதிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்கின்றது என்பது மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த வகையில் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து தொடர்ந்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: ஸ்கந்தா அவர்கள், நலமா இருக்கிறீங்களாம்மா?
1: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள்
0: அனைவருமே நலமாக இருக்கிறோம். சொல்லுங்களாம்மா, என்ன பாடத்துல போறீங்கள்?
1: பாடியவர்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, வர இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் குறிக்கொண்டு ஒரு பாட்டு, சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்தது என்ற ஒரு பாட்டு.
0: சரி, வந்திருக்கிறது பாடல் தருகிறேன் அம்மா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, நன்றி. இதோ ஸ்கந்தா அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். விரைவாக செல்ல வேண்டியிருக்கிறது என்ற நேரம் குறைவாக இருக்கிறபடியால் மன்னித்துக் கொள்ளுங்கள். சில வேளைகளில் தவறுதலாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லவில்லை என்றால் கோபித்து விடாதீர்கள். உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் இணைந்து கொண்டால் அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். இதோ வருகிறது பாடல்.

0: நேரம் 11:16 அந்த பாடலை ஸ்கந்தா அவர்கள் அனுப்பியிருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வைபரோடாக ராஜன் வந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான் நலமாக இருக்கிறேன் ராஜன். நீங்கள் நலந்தானே அப்பன்? சந்தோஷம். சொல்லுங்கள்.
1: எல்லாம் நல்ல சொல்லுங்க.
0: நல்லது.
1: பாட்டு அனுப்பியிருக்கேன். பூப்போலையின் புன்னகையில், பூப்போலையின் புன்னகையில் இந்த பாட்டு.
0: இனி கண்டேனம்மா அந்த பாட்டு தானே? சரி, வருகிறது ஐயா பாடல.
1: நன்றி
0: சௌரம். நன்றி. அது ராஜன் அவர்கள் பாடல் அனுப்பியிருந்தார். இதோ அவருடைய பாடல் காட்டலையில் வருகின்றது.

0: நன்றி.
1: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய ராஜன் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இங்கே வந்திருப்பவர் வணக்கம்.
2: என்ன
1: பாடல் திறப்புறீங்கள்?
2: பாடிய நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ.
1: நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, நாளை முதல் நீ வரோ நான் வேறோ என்ற பாடல் என்ன? சரி, தெருகின்றேன் சாபுரம். நன்றி.
2: பாடிக்கொண்டிருக்கும் அனைவரையும் வாழ்த்துக்கணும். கொழுங்கு வாழ்த்துக்களை கூறி
1: நன்றி வணக்கம். இதோ உதயன் அவர்களுடைய பாடல் வருகின்றது. பாடலை முதல் தந்திருந்தவர் அதனை தொடர்ந்து இதோ வருகின்றது. ராஜன் அவர்கள் பாடலை தந்திருந்தார். அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து உதயன் அவர்களுடைய பாடல்.

0: பாடலை எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன், நான் மகேந்திரன்.
0: மகேந்திரம், நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்கள் நலந்தானே?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, பாட அனுப்பி இருக்கிறீங்களோ?
1: ஓ, நான் பாட்டு ஒன்று அனுப்பி
0: இருக்கிறேன். என்ன பாட்டு? நிலவை பார்த்து
1: வானம்
0: சொன்ன அந்த பாட்டா? சரி, நல்லது. பாடல் வருகிறது. நன்றி சௌரம்.
1: நன்றி.
0: அவர் ஒத்துக்கொண்டுட்டார், அதான் நல்லது. இதோ வருகிறது அவருடைய பாடல். மகேந்திரம் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்.

0: அந்த பாடலை மகேந்திரம் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு வாழ்த்து, கொஞ்சம் தாளத்தை பார்த்து கொள்ளுங்க, தாளம் கொஞ்சம் இறக்கப்படுது, அதை கவனிச்சார். பாடுற அவசரத்தில் சில உலகளில் தாளம் இறக்கப்படும். சரி, தொடர்ந்து இங்கே அண்டன் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் அண்டன்.
1: வணக்கம் இந்திரன். அப்படி சும்மா இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் அண்டன் அவர்கள். நீங்கள் நலம் தானே ஐயா? சரி, என்ன பாடல அப்பன்?
1: நன்றி
0: சௌரம். இதோ வருகின்றது அண்டன் அவர்களுடைய பாடல் காட்டலையில் வருகிறது.
2: மணியே மணி கோயிலே.

0: நேரம் 11:37. அந்த பாடலை அண்டன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இங்கே வந்திருப்பவர் வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் ரவணா.
1: என்ன
0: ப்ரோக்ராம் போயிட்டு அப்படியே சைக்கிள்ல வந்து நிக்கிறேன். ஓகே கால பறக்கிறதுக்கு சொல்லுங்க ராவண்ணா. என்ன பாட்டு? மயக்கமினது தாயகம். அந்த பாட்டா?
1: ஆமா.
0: கலக்கம் நானே உனக்கு பகையானே நாடகத்து நான் என்ன பாட்டு? அருமையான பாட்டு, ரொம்ப பாட்டு, பிடிச்ச பாட்டு. பாடுக ரவண்ணா. நன்றி ரவண்ணா. ரவண்ணா நன்றி. எங்கள் அன்பறிவிப்பாளர் ரவண்ணா அவர்கள் பாடல் அனுப்பி இருக்கிறது. இதோ வருகிறது அவருடைய பாடல்.

0: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய ரகுவன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். 12 மணி வரை இடம்பெறப் போகின்ற பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான் சும்மா இருக்கேன், கேட்க இல்ல ஐயா. கதை இங்க கொஞ்சம் உயாரா கதை. வீட்டிலிருந்து நினைக்கிறீங்க? கொஞ்சம் உஷாரா கதை இங்க.
1: பாடல் அனுப்பியிருக்கேன். என்ன உள்ளம் தேடாது என்று சொல்லுது என் பாடல்.
0: என்ன பேர்ல அனுப்பியிருக்கிறீர்கள் ஐயா?
1: ரம்யா@.com.

0: அந்த பாடலை அனுப்பியிருந்தார். பாடல் என்ன பாடல் அனுப்பிவிட்டு மிகுதி இடத்துல வேற ஏதோ பாடி அனுப்பியிருக்கிறார். இது வானொலிக்கு அனுப்புறதுன்றது மனதில் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: கமலமணி அம்மா, சுகமா இருக்கிறீங்களோ?
1: நாங்கள் சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம் அம்மா. சொல்லுங்க அம்மா, என்ன பாட்டு திறப்பீர்களே?
1: என்ன யார் என்று எண்ணி எண்ணி
0: என்ன எண்ணி எண்ணி என்ன வேங்கில விட போறீங்களே? சரி, போட்டும் அந்த பாட்டு தர போறீங்கள
1: என்ன?
0: சரி, கேப்போம்
1: என்ன?
0: நாளண்டே தேர் சந்தோஷம். இதோ வருகிறது பாடல். கமலமணி அம்மா தருகின்ற பாடல், என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிற, சோடி பாடல்.

0: அந்த பாடல் கமலமணி அவர்கள் இன்னும் ஒரு சகோதரரோடு இணைந்து பாடியிருக்கின்றார். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றன. அன்புக்குரியவர்களே, நேரம் சரியாக 11:52. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியில் பாடுவோர் பாடலாம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: அலோசியஸ் அலோசியஸ் நன்மையா இருக்கிறீங்களா பன்?
1: ஓம் நலமா இருக்கிறேன்
0: சார். நீங்கள் ஓம் நாங்கள் நலமா இருக்கிறோம் ஐயா. என்ன பாடு தர போறீங்க?
1: இன்றைக்கு இந்த அன்னையில படத்துல இருந்து டிஎம்எஸ் சுசிலாமா பாடிய பாடல் மடி மீது தலைவற்ற என்ற பாடலை ஒரிஜினல் குரலோடு எனது குரல் டிஎம்எஸ் அவை சொல்ல வேண்டும். அவருடைய எல்லைக்கு அவருடன் தொட முடியாது. அவர் தான் ஒரு உலகத்திலே ஒரு பாடகர் தமிழ் இசையில. அவர்கிட்ட குரலிலும் ஒரு பாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றிகள். அவர் அந்த குரலில் எனது குரலோடு இழைத்து படைத்திருக்கின்றேன். அதை ஒளிபரப்பான அன்போடு கேட்டுக்கொண்டு பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து உறவுகளும் தான் எங்களை வசிப்பது மட்டுமில்லை எங்களை குறைகளையும் கண்டுகொள்பவர்கள். எனவே அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை வைத்துக்கொண்டிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றியோடு
0: நன்றி சவனும். அவை குறைகளை கண்டுபிடிச்சேன்னு சொல்ற சொல்ல முடியாது. நன்றி
1: சவரம்.
0: சரி ஓகே.
1: தெரியும் விருப்பம் தெரியும்.
0: நன்றி சவரம். நன்றி நன்றி. சரி, அது அலோசியஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். இதோ வருகிறது அவருடைய பாடல்.

0: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய அலோசியஸ் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, பாடல்களை எங்களுக்கு அனுப்பி பாடல்களை நேரடியாகவும் பாடியிருந்தீர்கள், அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நேரம் இப்பொழுது 11:58 நேரம் நெருங்குகிறது.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிய தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சத்திலே ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலை ஷரிமஹால்.
0: வணக்கம் அன்புறவர்களே, நேரம் சரியாக 12:01 இத்தோடு நிறைவு காண்கின்றது. இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, பாடல்களை அனுப்பி வைத்தவர்களுக்கும் பாடலை நேரடியாக பாடி மகிழ்வித்தவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். எல்லோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். யாராவது தவறவிட்டால் அவர்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது முதல் நீங்கள் தொடர்ந்து வானொலியை கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, நாளைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையட்டும்.

0: மீடியா வானொலி ஒளி 9.68 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை, இவ்வருடத்தின் 200 நாள், ஆண்டு நிறைவு பெற 165 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆடி மாதம் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜிரி 1447 சஃபர் மாதம் பிறை 3. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி 9.68 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படிப்பதற்கு நான் கிருஷ்மிதா வந்துட்டேன். வார இறுதி நாட்களை வானொலி பக்கமாவே இணைந்து செலவழியுங்கள். உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒளி இன்னும் லாசம்
1: ஒளி 9.68 மணி நேர ஒளிபரப்பை
2: அலைவரிசை 96.8 மெகாஹெர்ட்ஸ், மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒளி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒளி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப wally@mediacorp.com.sg.

0: ஒளி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கிருஷ்மிதாவுடன் ஒளியினுள்ள பலரும் அப்படியே பொறுமையா வானொலி பக்கமா அப்படியே பாக்குறீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். 70களில் வெளிவந்த ஒரு பாடல் நம்ம கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா அவர்கள் கொண்டு வந்த பாடல் பொன்மகள் வந்தால் படத்துல இருந்து. அடுத்து இன்னொரு பாடல் காதுக்கு இதமான ஒரு பாடல் வரவிருக்கிறது. கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசிலா அவர்கள் கொண்டு வரும் பாடல் நாளை நமது படத்துல இருந்து வந்த பாடல்.
1: நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காதல் தோட்டவங்க எல்லாம் எந்த முடிவு போவாங்களோ அதே முடிவுக்கு தான். உன் காதல் காவியத்தை வந்த கதாநாயகன் எந்த முடிவுக்கு போறாங்கிறத உன் கண்ணா எப்பார். குட் பை.
2: விஜய், நில்லுங்க விஜய். விஜய், ஐ அம் சாரி.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: அவ பந்தய போறான் ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொறான்.

வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அப்படியே காதுக்கு இதமான ஒரு சில 80களில் வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். தேவி வந்த நேரம் என்ற பாடல் உங்களுக்காக வரவிருக்கிறது. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் அவர்கள் கொண்டு வரும் பாடல் வண்டி சக்கரம் படத்துல இருந்து. அந்த பாடலை அப்படி கேட்பதற்கு முன்பு முனுசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலை வணக்கம். உண்மையான மனிதர்களும் நம் நலனை விரும்புபவர்களும் நம் வாழ்க்கையில் நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்கள் எப்போதும் நமக்காக ஒளிர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த நேரம் வந்தால் அப்பொழுதுதான் அவர்களின் உண்மையான மதிப்பையும் ஒளியையும் நம்மால் தெளிவாக உணர முடியும் அப்படின்னு முனுசாமி அவர்கள் சொல்றாங்க. இது முற்றிலும் உண்மைதான் நேயர்களே. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆதரவு அளிப்பவர்களின் அருமை நமக்கு எளிதில தெரியாது. முக்கியமா அவர்கள் எப்பொழுதும் நம்ம பக்கத்திலேயே இருந்தா, நம்ம வாழ்க்கை பிரகாசமாகவே இருந்தா அவர்களுடைய அருமை நமக்கு தெரியாது. ஆனா இருள் சூழும் பொழுது, ஏதாவது ஒரு கஷ்ட காலங்கள்ல நம்ம சிக்கி தவிக்கும் பொழுது, அந்த நேரத்துல நமக்கு உறுதுணையாக இருப்பவர்களின் மதிப்பு அருமை நமக்கு அதிக அளவுல புரிய வரும். அதனால நமக்கு எளிதில் கிடைக்கும் நல்ல விஷயங்களை நம்ம அப்படியே உதாசீனம் செய்து விடக்கூடாது. முக்கியமாக நமக்கு கிடைக்கும் ஆதரவை நம்ம உதாசீனம் செய்து விடக்கூடாது. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருக்க நேயர்களே, பலரும் உங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. மீண்டும் என்னுடைய மனம் மார்ந்த வணக்கம். இது கிருஷ்மிதாவுடன் ஒளியின் உல்லாசம். வாங்க இப்ப அப்படியே எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் அவர்களுடைய குரலை நம்ம கேட்கலாம்.

0: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாங்கே நோக்கி செல்லும் PIE டோக்வான் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: 26
1: மீண்டும் வந்துவிட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 26.
1: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 26.
4: மாறு இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.

சுப்பிரமணியம் அவர்கள் கொண்டு வரும் பாடல் வார இறுதி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு அது ஒரு தனிவிதமான ஒரு குதூகலம் அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது. முக்கியமா வார நாட்கள்ல உழைத்து உழைத்து அதிக அளவுல நமது உடல் சோர்வாக இருக்கும் அந்த மாதிரியான நேரங்கள்ல வார இறுதிக்காக தான் நம்ம அனைவரும் காத்து கொண்டு இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வார இறுதி அந்த முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, அது மிகவும் அதிக அளவுல முக்கியமாக சிங்கப்பூரர்களுக்கு முக்கியமான இயற்கை. ஏன்னா எப்பொழுதுமே உழைத்துக் கொண்டே இருந்தா அது அதிக அளவுல நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஆனா இது போன்ற நேரம் நமது இலவச நேரம் அதாவது ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நேரத்தை நம்ம நன்றாக செலவழிக்க வேண்டும். பலரும் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை வேலை முடித்தவுடன் அப்படியே நண்பர்களுடன் சேர்ந்து இரவு உணவை சாப்பிடுவாங்க. அதற்கு பிறகு இந்த வார இறுதி நாட்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அப்படியே ஜேபிக்கு போயிட்டு வருவாங்க. அங்க ஒரு சில நேரத்தை அவங்க செலவழிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வீட்டிலேயே அவர்களுக்கு பிடித்தமான வேலைகள்ல ஈடுபடுவாங்க. எப்பொழுதுமே இந்த வார நாட்கள்ல வெளியே உணவை தான் அவங்க சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கும். அதனால வார இறுதி நாட்கள்ல வீட்டில் சமைத்து சாப்பிடும் உணவை அவங்க செய்வாங்க. முக்கியமா குடும்பத்துடன் நேரத்தை செலவழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நேயர்களே. அதனால ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வார இறுதி நாட்களை நம்ம குறைச்சு எடை போட்டுற கூடாது. தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்துருங்க, உங்களுக்காக பாடல் வரவிருக்கிறது. பாசமலர்கள் படத்துல இருந்து இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: வலி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பலரும் உங்களுடைய வணக்கத்தை ஒரு கியூட்டான முறையில சொல்லி இருக்கீங்க. ஒரு சிலர் குரல் பதிவா அனுப்பிச்சிருக்கீங்க, ஒரு சிலர் குறுஞ்செய்தியா அனுப்பிச்சிருக்கீங்க. மிகவும் அப்படியே கேட்பதற்கே சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு சனிக்கிழமை இன்றைய வேலைக்கு வருவது போலவே இல்ல, ரொம்ப குதூகலமா இருக்கு உங்க கிட்டனா வந்து பேசுவதற்கு. இப்பொழுதுதான் பலரும் அப்படியே காதுகளனா நல்லா தீட்டி என்னுடைய குரலை கேட்பதற்கு தயாரா ஆகி கொண்டே இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படியே மெதுவாக கண்களை திறந்து வானொலி பக்கம் இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ளாஸ்.

0: நிலவரம்.
1: போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: நிலவரம்.
1: போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ வுட்லண்ட் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

இணைந்திருக்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் மற்றும் நன்றிகள். இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 7 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. ஒரு பாடலுக்கு பிறகு, அதற்கு பிறகு ஊஞ்சல் என்ற ஒரு நாடகம், எழுத்து வடிவத்தில எழுதப்பட்ட ஒரு நாடகம். இந்த நாடகத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம். தமிழ் மற்றும் தமிழ் சார்ந்த விஷயங்களை பத்தி, இலக்கணத்தை பத்தி, இலக்கியத்தை பத்தி பேசும் இந்த அங்கத்துல சுஜாதா அவர்கள் எழுதிய ஊஞ்சல் என்ற நாடகத்தை பத்தி தான் நம்ம கலந்துரையாட போறோம், பேச போறோம். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நாடகம், கேட்பதற்கு படிப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும், நம்மளை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் தமிழுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் மற்றும் ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதனால வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, தமிழ் சார்ந்த விஷயங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராயலாம், கற்றுக்கொள்ளலாம். இது ஒளி ஒன்பதாறு 8 கேட்டாலே பரவசம்.

வணக்கம். காலைமணி 7, மீடியா காப் ஒளி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பிரதமர் லாரன்ஸ் வோங் தமிழ் மொழியை வாழும் மொழியாகவும் அடுத்த தலைமுறைகளுடன் இணைக்கும் பாலமாகவும் நிலைநிறுத்துவதில் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். 75 ஆண்டுகளில் தமிழ் மொழி கற்றல் துறையில் சிங்கப்பூருக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெற்று தந்ததற்கு சங்கத்தை அவர் பாராட்டினார். சங்கத்தின் 75ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களில் பிரதமர் உரையாற்றினார். இன்றைய சூழலில் வகுப்பறையை தாண்டி தமிழ் மொழியில் உரையாடும் வாய்ப்பு மாணவர்களுக்கு குறைவு. இருந்தபோதும் தமிழ்மொழி புழக்கத்தை ஊக்குவிக்க ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் பல்வேறு முயற்சிகளை பிரதமர் பாராட்டினார். தமிழ்மொழி மீது ஆர்வத்தை அதிகரிக்க அயராது உழைக்கும் ஆசிரியர்களுக்கு சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் பக்க பலமாக இருப்பதாய் பிரதமர் சொன்னார். ஆசிரியர்களின் நலனில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் தமிழ் மொழியை முன்னெடுத்துச் செல்ல சங்கம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவதை பிரதமர் சுட்டினார். உதாரணத்திற்கு, மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவுடன் இணைந்து நடத்தப்படும் தமிழில் யோசி தமிழில் வாசி நிகழ்ச்சியை அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தேர்வுக்கு மட்டுமே தமிழ்மொழி கற்றல் என்னும் எண்ணத்தை மாற்றி பிறருடன் இயல்பாக உரையாடுவதற்கும் சிந்திப்பதற்கும் தமிழ் மொழியை பயன்படுத்தலாம் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்துவதாக அவர் சொன்னார். சிங்கப்பூரில் தமிழ்மொழி நிலைத்திற்கவும் தமிழ் ஆசிரியர்களின் நலனுக்காகவும் பணியாற்றும் சங்கத்திற்கு அரசாங்கத்தின் ஆதரவு தொடர்ந்து இருக்கும் என்று பிரதமர் உறுதியளித்தார். வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் சன்செட் வே வீட்டுத் திட்டம் இறுதியானது அல்ல என்று கூறியிருக்கிறது. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய தயாராயிருப்பதாகவும் கழகம் சொன்னது. மாஜு வனப்பகுதி பற்றிய வட்டார வாசிகளின் அக்கறைகளை குடியிருப்பு தேவைகளுடன் சமநிலைப்படுத்த கழகம் முனைவதாக கழகத்தின் தலைமை நகர திட்டமிடல் அதிகாரி சோங் ஃபுக் லுங் கூறினார். ஒரு சில அம்சங்களில் சமரசம் செய்ய வேண்டி வரும் என்றார் அவர். ஆக சிறந்த திட்டத்தை உருவாக்க குடியிருப்பு தேவைகளை எப்படி இயற்கையுடன் சமநிலைப்படுத்தலாம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று டாக்டர் சோங் கூறினார். சன்செட் வே பகுதியில் பரிந்துரைக்கப்பட்ட வீட்டுத் திட்டம் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு முன் அவர் சிஎன்ஏவிடம் பேசினார். சுமார் 100 குடியிருப்பாளர்கள், ஹாலந்து புகித்திமா குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிறிஸ்டபர் டிசௌசா, சிம் என் ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். சன்செட் வே, கில்மன் பெரக்ஸ் ஆகிய பகுதிகளில் புதிய வீடுகள் கட்டப்படவிருப்பதாக கழகம் சென்ற வாரம் அறிவித்தது. மலேசியாவின் நகரி சம்பிலான் மாநில தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறவிருக்கிறது. காலை 9 மணி முதல் 10 மணி வரை உத்தேச வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்பாளர்கள் முறையாக அறிவிக்கப்பட்ட பின் 14 நாள் பிரச்சார காலம் தொடங்கும். நகரி சம்பிலானில் 36 இடங்கள் போட்டிக்கு வந்துள்ளன. வாக்களிப்பு August 1 நடைபெறும். சீனாவில் நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து தேடல் மீட்பு பணிகள் நடைபெறுகின்றன. சாங்சிங் நகரில் நடந்த சம்பவத்தில் 8 பேர் மாண்டனர். 34 பேரை காணவில்லை. அடைமழை பெய்ததில் ஒரு மலைப்பகுதியில் இருந்த கற்களும் சேரும் அருகில் இருந்த குடியிருப்பு பகுதி மீது சரிந்தன. சீரற்ற நிலப்பரப்பாலும் மேலும் ஒரு நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாலும் மீட்பு பணிகளில் சிக்கல். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தண்ணீர், மின்சாரம், எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 1100 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர். அமெரிக்க ஈரான் சண்டை மோசமாகிறது. அண்மை தாக்குதல்களில் பொது கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டன. அமெரிக்கா பாலங்களையும் விரைவு சாலைகளையும் தாக்கியதாக ஈரான் சொன்னது. அமெரிக்க மத்திய தளபதியம் தொடர்ந்து 7வது நாளாக தாக்குதல்களை நடத்தியது. எரிசக்தி உள்கட்டமைப்பு அடிவாங்கியதாகவும் ஈரான் முதல் முறையாக சொன்னது. மின்சார பயன்பாட்டை குறைக்கும்படி ஈரானின் எரிசக்தி அமைச்சர் மக்களை கேட்டுக்கொண்டார். குளிர் சாதனங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். வெப்பம் அதிகரிக்கும் வேளையில் நாட்டின் எரிசக்தி கட்டமைப்பு நெருக்குதலுக்கு உள்ளாகிறது.
இந்நிலையில் வட்டாரத்தில் உள்ள அமெரிக்காவின் தளங்களை தாக்கியதாக தெஹ்ரான் சொன்னது. ஸ்பாட் எஸ்ஜி அமைப்பு பொதுமக்கள் பதிவு செய்வதற்கு கூடுதல் டென்னிஸ் மைதானங்களை ஒதுக்கவிருக்கிறது. டென்னிஸ் வளாகங்களை அதிகமானோர் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நடவடிக்கைகள் அறிமுகம் காணவிருக்கின்றன. ஸ்பாட் எஸ்ஜி அமைப்பு, சிங்கப்பூர் டென்னிஸ் சங்கம், த கலாங் குரூப் ஆகிய தரப்புகள் அதனை தெரிவித்தன. காலாங் டென்னிஸ் நடுவத்தில் தேசிய அணியின் பயிற்சி நேரங்களை சீராக்குவது அதில் அடங்கும். டென்னிஸ் மைதானங்களை பதிவு செய்வதில் உள்ள சிரமத்தை பற்றிய காணொலி அண்மையில் சமூக ஊடகத்தில் பதிவேற்றப்பட்டது. அதன் தொடர்பில் சிஎன்ஏ கேட்ட கேள்விகளுக்கு அமைப்புகள் பதிலளித்தன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஒலி 96.8 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஊஞ்சல் என்ற பிறே நாடகத்தை பற்றி நம்ம பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சுஜாதா ரங்கராஜன் அவர்களுடைய படைப்புல மிகவும் பேர் போன ஒரு படைப்பு அப்படின்னு சொன்னா அது இந்த ஊஞ்சல் என்ற ஒரு நாடகம். இந்த நாடகம் எழுத்து வடிவத்துல பல புத்தகங்கள்ல இருக்கு. முக்கியமாக பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களால இந்த ஒரு படைப்பு நாடக அரங்கங்கள்லயும் நடைபெற்றிருக்கு. தமிழ் நாடகத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்தை இந்த ஒரு நாடகம் ஊஞ்சல் என்ற ஒரு நாடகம் பிடித்திருக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஊஞ்சல் அப்படின்னு சொன்னா அது ஒரு பொருள். அந்த ஒரு பொருளை ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இந்த ஒரு நாடகம் பெற்றிருக்குது. முக்கியமா இலக்கியத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு அக்ரிணை பொருளை எடுத்து உவமைப்படுத்தி அத மனிதர்களோட சேர்த்து ஒப்பிட்டு அவர்கள் எழுத்தாளர்கள் எழுதியிருப்பாங்க. 2 வாரங்களுக்கு முன்பு கதவு என்ற ஒரு கதாபாத்திரம், அதாவது அந்த ஒரு கதையில கதவு என்ற ஒரு பொருள் மிகப்பெரிய ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருந்தது. அந்த கரிசல் சூழ்நிலையில அந்த பிள்ளைங்களுக்கு மிகவும் ஒரு நண்பனாக, ஒரு நல்ல நண்பனாக இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கதவுதான். அதே நேரத்துல இந்த ஊஞ்சலும் கதாபாத்திரத்துடன் சேர்ந்தே பயணிக்கும் கதை முழுவதும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த ஊஞ்சல் நாடகத்தின் மிகவும் முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, The Tragedy of a Common Man அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த உலகத்துல பலரும் சாதாரணமான மனிதர்கள் தான். அவ்வாறு ஒரு சாதாரண நிலையில இருக்கும் பொழுது, ஒரு நடுத்தர வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது, முக்கியமா ஒரு உயரத்துல இருந்து அப்படியே டக்குன்னு நம்ம கீழே வந்துடும். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதனின் உணர்வுகள், கௌரவம், பெருமை, கோபம், தனிமை, இது அனைத்தையும் இந்த ஊஞ்சல் என்ற ஒரு நாடகம் நமக்கு எடுத்துக்கோரும். தொடர்ந்து இந்த நாடகத்தை பற்றி நிறைய தகவல்கள் நான் பகிர்ந்து கொள்றேன். வானொலி பக்கமாவே இணைந்துருங்க. இந்த நாடகத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். புலனம், அதாவது வாட்ஸ்அப் மூலியமா 9678 9968 என்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். இது ஒலி 968 கேட்டாலே பிரவசம்.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: கேட்டாலே பரவசம்.

0: விபத்து ஒன்றே நேர்ந்திருக்கிறது. வுட்லண்ட்ஸ் அவென்யூ 7 நோக்கி செல்லும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அதற்கு அருகே விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. SLA நோக்கி செல்லும் TPE SLE BKE வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: எனக்கு பிடித்தமான பாடல் ஒன்று வரவிருக்கிறது நேயர்களே. ஜானி படத்துல இருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில வந்த பாடல், ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம். 80களில் வெளிவந்த பாடல். அதை தொடர்ந்து உங்களுக்காக இளையராஜா அவர்களுடைய இசையில தென்றலி எண்ணெய் தொடு படத்துல இருந்து மலேசிய வாசுதேவன் அவர்கள் இன்னொரு பாடலை கொண்டு வராங்க. கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
2: வார இறுதி ஒலியில் உள்ள

0: விபத்து ஒன்றே நேர்ந்திருக்கிறது. வுட்லண்ட்ஸ் அவென்யூ 7 நோக்கி செல்லும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அதற்கு அருகே விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. SLA நோக்கி செல்லும் TPE SLA BKE வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது பெண் கிட்ட, அதாவது குழந்தை கிட்ட காசை வந்து கடனாக பெறுவதற்கு அவங்க கண்டிப்பாக ஒரு முறை இல்ல ஆயிரம் முறை யோசிக்கிறாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தையும் ஒரு பொண்ணும் அந்த அப்பாவும் என்னென்ன மனக்குமுறல்ல இருக்காங்க. முக்கியமாக வயதான பிறகு அந்த திமுரு, அதாவது அனைவரும் இளம் வயதுல கெத்தா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, ஆனா வயதான உடனே யார்கிட்டயாவது உதவி கேட்பதற்கு அதிக அளவுல சங்கோச்சப்படுவாங்க. அந்த ஒரு சங்கோச்சத்தை இந்த கதை நமக்கு அழகாக எடுத்து கூறும். இந்த ஒரு கதையில என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட்டவங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அனைவரும் மனிதர்கள் தான், சாதாரண மனிதர்கள். முக்கியமாக நல்லா வாழ்ந்த ஒரு மனிதன் இப்பொழுது வாழ்க்கையில எதுவுமே இல்லாம ஒரு ஊஞ்சல்ல தனது வாழ்க்கைய, தனது காலத்தை செலவழித்துக் கொண்டு இருக்காங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது அவருடைய மனம் எவ்வாறு இருக்கும்? ஒரு காலத்துல நம்ம வீடு எப்படி இருக்கும் தெரியுமா, யார் யாருக்குன்னா சாப்பாடு போட்டும் தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா அப்படின்ற ஒரு கௌரவம் ஒரு பக்கம், ஆனா இப்பொழுது தற்போதைய சூழல்ல இருக்கும் பண கஷ்டம் ஒரு பக்கம், அதற்கு இடையில மாட்டி தவிக்கும் இந்த ராகவன் என்ற ஒரு கதாபாத்திரம். ஒரு 60 வயது கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மனதுல என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படும் என்பதை மிகவும் அழகாக சுஜாதா அவர்கள் நம்ம கிட்ட எடுத்துக்கு வர்றாங்க. ஆர்தர் மில்லர் அவர்கள் எழுதிய டெஃப் ஆஃப் அ சேல்ஸ்மேன் என்ற ஒரு ஆங்கில புத்தகத்தை ஒரு படிப்பினையா கொண்டு ஒரு உந்துதலா எடுத்து இந்த ஒரு கதைய சுஜாதா அவர்கள் எழுதியிருக்காங்க, இயற்றியிருக்காங்க. கண்டிப்பாக நேயர்களே, இந்த நாடகத்தை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக நீங்க போய் பார்க்கணும். ஆனா படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்க படிக்கலாம். தமிழ் இலக்கியம் படிக்கும் பொழுது இந்த நாடகத்தை படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அண்மையில இந்த நாடகத்தை திரும்பி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. அப்படி படிக்கும் பொழுதுதான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் புரிந்து கொண்ட உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. அதனால பகிர்ந்து கொண்டு கண்டிப்பாக நேரம் கிடைத்தா ஊஞ்சல் என்ற ஒரு நாடகத்தை படிங்க, பாருங்க. அப்படியே வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இன்னும் சுவாரஸ்யமான ஒரு சில தகவல்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ள உங்களுக்காக ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 9.8.

0: கிருஷ்மிதா உடன் ஒளியினுள்ள சம நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற நேயர்களே, தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி பேசணும். ஊஞ்சல் என்ற ஒரு நாடகத்தை நான் படித்திருந்தேன், சுஜாதா அவர்கள் எழுதிய நாடகம். அதை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். அப்படியே இப்பொழுது 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நம்ம பேச போறோம். வானொலி பக்கமே இணைந்திருங்க. ஆனா அதற்கு முன்பு லவ் பேர்ட்ஸ் படத்துல இருந்து ஏஆர் அம்மன் அவர்களுடைய இசையில ஒரு அருமையான ஒரு பாடல் வரவிருக்கிறது. அதை தொடர்ந்து 8 மணி செய்திகள். 8 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ள.
1: No problem.

வணக்கம். காலை மணி 8, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பிரதமர் லாரன்ஸ் வாங் தமிழ் மொழியை வாழும் மொழியாகவும் அடுத்த தலைமுறைகளுடன் இணைக்கும் பாலமாகவும் நிலைநிறுத்துவதில் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். 75 ஆண்டுகளில் தமிழ் மொழி கற்றல் துறையில் சிங்கப்பூருக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெற்று தந்ததற்கு சங்கத்தை அவர் பாராட்டினார். சங்கத்தின் 75ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களில் பிரதமர் உரையாற்றினார். இன்றைய சூழலில் வகுப்பறையை தாண்டி தமிழ் மொழியில் உரையாடும் வாய்ப்பு மாணவர்களுக்கு குறைவு. இருந்தபோதும் தமிழ் மொழி புழக்கத்தை ஊக்குவிக்க ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் பல்வேறு முயற்சிகளை பிரதமர் பாராட்டினார். தமிழ்மொழி மீது ஆர்வத்தை அதிகரிக்க அயராது உழைக்கும் ஆசிரியர்களுக்கு சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் பக்க பலமாக இருப்பதாய் பிரதமர் சொன்னார். ஆசிரியர்களின் நலனில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் தமிழ்மொழியை முன்னெடுத்துச் செல்ல சங்கம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவதை பிரதமர் சுட்டினார். உதாரணத்திற்கு மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவுடன் இணைந்து நடத்தப்படும் தமிழில் யோசி தமிழில் வாசி நிகழ்ச்சியை அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தேர்வுக்கு மட்டுமே தமிழ்மொழி கற்றல் என்னும் எண்ணத்தை மாற்றி பிறருடன் இயல்பாக உரையாடுவதற்கும் சிந்திப்பதற்கும் தமிழ் மொழியை பயன்படுத்தலாம் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்துவதாக அவர் சொன்னார். சிங்கப்பூரில் தமிழ் மொழி நிலைத்திற்கவும் தமிழ் ஆசிரியர்களின் நலனுக்காகவும் பணியாற்றும் சங்கத்திற்கு அரசாங்கத்தின் ஆதரவு தொடர்ந்து இருக்கும் என்று பிரதமர் உறுதியளித்தார். வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் சன்செட் வே வீட்டுத் திட்டம் இறுதியானது அல்ல என்று கூறியிருக்கிறது. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய தயாராயிருப்பதாகவும் கழகம் சொன்னது. மாஜு வனப்பகுதி பற்றிய வட்டார வாசிகளின் அக்கறைகளை குடியிருப்பு தேவைகளுடன் சமநிலைப்படுத்த முனைவதாக கழகத்தின் தலைமை நகர திட்டமிடல் அதிகாரி சோங் ஃபுக்லோங் கூறினார். சில அம்சங்களில் சமரசம் செய்ய வேண்டிவரும் என்றார் அவர். ஆக சிறந்த திட்டத்தை உருவாக்க குடியிருப்பு தேவைகளை எப்படி இயற்கையுடன் சமநிலைப்படுத்தலாம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று டாக்டர் சோங் கூறினார். சன்செட் வே வீட்டுத் திட்டம் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு முன் அவர் சிஎன்ஏவிடம் பேசினார். சுமார் 100 குடியிருப்பாளர்கள், ஹாலந்து புகெத்திமா குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிறிஸ்டபர் டிசௌசா, சிம் என் ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். சன்செட் வே, கில்மன் பெரக்ஸ் ஆகிய பகுதிகளில் வீடுகள் கட்டப்படவிருப்பதாக கழகம் சென்ற வாரம் அறிவித்தது. மலேசியாவின் நகரி சுமிலான் மாநில தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறவிருக்கிறது. காலை 9 மணி முதல் 10 மணி வரை உத்தேச வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்பாளர்கள் முறையாக அறிவிக்கப்பட்ட பின் 14 நாள் பிரச்சார காலம் தொடங்கும். நகரி சம்பிலானில் 36 தொகுதிகளுக்கு போட்டி நடைபெறும். மாநில தேர்தல்களில் வாக்களிக்க 890,000 பேர் தகுதி பெற்றிருக்கின்றனர். அவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் 40 வயதுக்கு உட்பட்டோர். வாக்களிப்பு August 1 நடைபெறும். அமெரிக்க ஈரான் சண்டை மோசமாகிறது. அண்மை தாக்குதல்களில் பொது கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டன. அமெரிக்கா பாலங்களையும் விரைவு சாலைகளையும் தாக்கியதாக ஈரான் சொன்னது. அமெரிக்க மத்திய தளபதியம் தொடர்ந்து 7வது நாளாக தாக்குதல்களை நடத்தியது. எரிசக்தி உள்கட்டமைப்பு அடிவாங்கியதாகவும் ஈரான் முதல் முறையாக சொன்னது. மின்சார பயன்பாட்டை குறைக்கும்படி ஈரானின் எரிசக்தி அமைச்சர் மக்களை கேட்டுக்கொண்டார். குளிர் சாதனங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். வெப்பம் அதிகரிக்கும் வேளையில் நாட்டின் எரிசக்தி கட்டமைப்பு நெருக்குதலுக்கு உள்ளாகிறது. இந்நிலையில் வட்டாரத்தில்